0: ஐயா என்ன தெரியா ஐயா முகரே பாரு ஐயா வேணாம் வேணாங்கிற ஓ அப்படி ஒரு போட்டோ இல்ல
1: அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க சார் அப்ப சேர்த்து வச்சிருந்தான் சார்
0: அப்பதான் நல்லா நல்லா இருக்குல்ல
1: அப்படி எடுத்தான் சார் கத்தா இருக்கும் பத்திரிகை உங்க பேர் நல்லா ரீச் ஆகும்
0: போயா ஏ ரைட்டர்
2: ஐயா
0: போய் கதை துறையா
2: சரிங்க
0: என்ன இதெல்லாம் இவனுக்கு சொல்ல
1: ஆரம்பிச்சானுங்க
0: போட்டதுக்கு பின்னால ஆம்பளை பொம்பளைங்க வித்தியாசம் பார்க்க கூடாது நம்மள பொறுத்தவரை அவர் அகிஸ்ட் நம்ம அப்படித்தான் டீல் பண்ணோம்
3: டீல் பண்றியா இந்த
0: ஓ என்னைய சேலைய கழட்டி தூக்கி எறியறா
2: இன்ன என்னென்ன வந்து விழுக போகுதுன்னு பாருங்க
3: இந்த புச்சங்க இத புச்சங்கயா
0: ஓ என்னைய பூராத்தி கழட்டி போட்டா
2: நாங்க தான் சொன்னோம்ல
3: யோ ஏட்ட நீ சரியான ஆம்பளை தான் தனியா வாயா பாக்கலாம்
0: ஏய் வரேன்டி வரேன் என்னையா
2: சொல்றது கேளுங்க அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை ஊமத்துறதான் கற்பழிச்சா மானவங்க படுத்துறான்னு சொல்லி கேச திருப்பி விட்டுருவா அப்புறம் 10 வருஷம் கோர்ட்டு கேஸ்ல அலைய போறீங்களா
0: என்ன முட்டா பையன் நினைச்சியா நீ சொன்ன மாதிரி நடக்கும் தெரிஞ்சாயா பத்திரிக்கை ரிப்போர்ட் போட்டோகிராஃபர் எல்லாம் கூட்டி வந்திருக்கேன் எனக்கு அவ விட்ட சவால நானே தனியா சந்திச்சுக்கிறேன் யார் என்னை ஃபாலோ பண்ணுவா அண்டர்ஸ்டாண்ட் ஹலோ ரிப்போர்ட்டர் எல்லாரும் உள்ள வர்றீங்க நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க ஓகே
4: ஓகே சார்
0: ஃபாலோ மீ
3: முன்னாடி
0: போலீஸ்காரன் மறக்கிற பண்ண மாதிரி ஆள நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் உன்னை எல்லாம் உள்ள வச்சு முட்டி கூடி தட்டாட்டி நார் ஊருப்புறோம் எங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க சிங்கமே என்னை கண்டு செவரி ஓடி இருக்கு உனக்கு தெரியுமா
2: அது என்னையா சத்தத்தை காணா
5: ஒரு பொண்ணு போய் கூட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா
0: ஓட பாக்குறாங்க சிங்கமே என்னை கண்டு செவரி ஓடி இருக்கு உனக்கு தெரியுமா
2: அது என்னையா சத்தத்தை காணா
5: ஒரு பொண்ணு போய் கூட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா
2: இந்த பாருங்கயா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏடா விட மாயிருச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிரும்
1: என்ன சார் பண்றது
2: என்னத்த பண்றது கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போக
0: வேண்டியதான் திருப்பிட்டு கேள்வி வேற அவனை கட்டி அறக்கட்டா
2: ஐயா
5: கேட்டியா யூனிஃபார்ம் எங்க
0: ஒட்டுமொத்த துணியை உரி விட்டு பிறந்த மணி விட்டு போயிட்டாப்பா
2: போயிட்டாளா
1: பின்னால வழி இருக்கு சார்
0: அவனா நீ ஐயோ சினுங்கிறானே போறா வழிய
2: இத கட்டிட்டு வாங்க வாங்க ஏட்டா சிரிக்க மாட்டாங்க வாங்க வாங்க வாங்க சும்மா போங்க
1: ஆஹா சூப்பர்
0: என்ன பண்ண போற
1: இந்த கட்டத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார்
0: அரஞ்சலாம் கம்பீரமா உள்ள போறப்ப மாட்டின்ட்டு இப்ப சைலா மாதிரி பாவாடையோட வரப்ப எடுக்கிறேன்
1: இந்த கவர்ச்சி தானே சார் அட்டப்படத்துல போட முடியும்
0: ஒன்னும் போட வேணாண்டா நீ கேமரா உடச்சு விடுவேன்
2: கேட்டு நல்லா இருக்கியா உள்ள போய் எல்லாத்தையும் பாத்துட்டா போல இருக்கு சும்மா இரு அவ பாவாடே உனக்கிட்ட வந்துருச்சு திட்டம் போட்டு தானே நீ மட்டும் உள்ள போயிருக்க சரி போனது போன இப்ப யூனிஃபார்ம் போச்ச இதுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன பதில் சொல்ல போற
1: ஏட்டையாவது கேட்டுதா
6: ஒரு
7: நீங்க மிரட்டி வாங்குறீங்க நாங்க கெஞ்சி வாங்குறோம் யூனிஃபார்ம் தான் வேற வேற

0: பேசாதல, நான் துப்பாக்கிய தொடச்சே வச்சுக்க.
1: சார்வாலாவது நாய்வாலாவது எப்படி எப்படி நீங்க துப்பாக்கி எடுத்தீங்கன்னா என்கவுண்டர் தானே?
2: அது இல்ல,
1: ஒரு பிச்சைக்காரன் நீர் கேவலப்பட்டது இல்லாம டிபார்ட்மெண்ட் கேவலப்படுத்துறீல. உம்ம ட்ரவுசரை 20 நாளை கலட்டினான். மார்க்கெட்ல மாமூல் வாங்கினதுக்கு 10 நாள், தெருவுல சுப்பீரியர் ஆபீசர் தடக்குறவா பேசுறதுக்கு 10 நாள், ஆக மொத்தம் 20 நாளை சஸ்பெண்ட்.
0: சார்வால் சார்வால் சார்வால் என்ன சார்வா இப்படி பண்ணிட்டிய?
3: 20 நாளைக்கு யூஸ் ஆகும்.
4: வண்டி 20க்கு மேல போகாது.
5: இந்த வண்டி 20 ஜாஸ்தியா?
4: 50 ஓடி 20க்கு 50. இது ரொம்ப அநியாயம்.
5: அநியாயம் என் வாழ்க்கையில் நடந்த விட அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெருசா. சிட்டிக்குள்ள லாரி வரப்பட தெரியுமில்ல, யார கட்டிய வந்த நீ?
4: எனக்கு
5: மாத்தி கொடுத்துட்டா எங்கேயும் போகும். போல ரைட், தள்ளி விட தள்ளி விட. போயின் சாப்பா வந்துருச்சு, வண்டி நிப்பாட்டு.
4: வண்டி நிக்காது.
5: ஏன் என்ன தமிழ் பேசுற?
4: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
5: எல்லா பாஷையும் தெரியுமா? பாவி போல என்ன ஏமாத்தி விட்டா? சரி பேசிட்டு போ. சிஎம் ஒரு நேரம்டா,
4: முடியாது.
6: இனிமே ஆர்கையில லஞ்சம் வாங்கறத நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன், லாரி தான் உன் மேல. ஜெயசா மாதிரி
5: 200 ரூபாய் கேட்டதுக்கு 1 நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க.
7: என்ன
2: இருக்கா இருக்குன்னு எழுதி போடுறான், வலிச்சு எடுத்த மாதிரியே இருக்கு. ஒரு போன் ஒண்ணு
0: பண்ணிக்கிறேன்.
2: லோக்கல்
0: லோக்கல் பாத்தியா நீ?
2: ஆமா, நீ பெரிய ஜாதி புத்த மனுஷன். ஆர்ப்பாட்டத்துல உட்காந்துக்க, பரதேசிக்கு பேச்ச பாரு, வழுக்கு பாரு, தலையில வச்சுக்கிட்டு வசனம். ஹலோ ரங்கசாமி, டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி போல, நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா, ஒரு ஒன்னா இல்ல விட்ட, பேசாரா குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல நீ? எத்தனை தடவை போன் பண்ணிக்கிறான்? என்ன பண்றீங்களா? டேய் குறுக்க, எது ராங் நம்பரா? பெருமாள் சாமியா? இல்ல சார், ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சதா சார், கொஞ்சம் ஓவரா திட்டேன். ஆனா நான் அப்படிதான் சார் பேசுவேன். ஆனா அவன் நினைச்சா பேசினேன் சார். சார் ஐ அம் வெரி சாரி சார், ராங் நம்பர். என்ன கெட்ட வார்த்தை பேசுறேன்? உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா முழு கொஞ்சம்.

0: யாராரே, நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு, இதுக்கு மேல நீ பேச டங்கு வாங்க வந்து போட உனக்கு
1: கை திட்டுறாங்க.

0: 妈！
1: எதுக்கு நான் ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச?
2: என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம?
1: சிங்கம் நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாதா? என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு துஞ்சம் பண்ணிருக்கா? ஏண்டா அப்படி? ஐயா ரப்பி குடி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ண கூட கிடையாதா? அடிமாட்டு பயல, இதுக்கு மேல கைய வச்ச
2: என்ன பண்ணுவ?
1: உலகேசன் உள்ள போயிருவனா? இவள அடிய வாங்கிட்டு உசுரோட நிக்க பாடுறா, அதை நினைச்சு பெருமைப்படுற நாளாடி பயல. என்ன பயல பண்ண கப்ப? அடி வாங்கினது நானு, அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பை நினைச்சு கொண்டு முடியும் உன்ன வீரனைய வென்று இதுக்கு ஒரு ரெப்பரி வர போயா? ஒரு மனுஷன் கையில கிடைச்சிடப்படாது.
3: அல்வா கொடுத்துடலாம் தப்பிக்க முடியாது தெரியுமா? போ
4: என் தம்பி, நான் நாலு காசுக்கு ஆசைப்பட்டு போற வர பிள்ளையாண்டு பூனல போட்டு ஃபங்க்ஷனும் கூட்டு போற தப்புதான். அதுக்காக பெரிய இடத்து பிள்ளை மாட்டி விடுறே, உங்களுக்கு கொஞ்சமா நியாயமா இருக்க?
3: சாமி வாய மூட்டு சும்மா மாட்டேன்.
4: சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவன், அப்புறம் வாய மூண்டுதான் வரணும். தரந்தாலும்
5: நாக்கு இருக்கும் போதே நல்லா நாலு வார்த்தை பேசிக்கிறேனே.
6: சக்கரவர்த்தி நாக்கதான் அறுப்பான் சாமி, நாங்க சங்க அறுத்துருவோம்.
4: ஐயோ அறுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டே போறாளே, உங்களுக்கு கொஞ்சமா நியாயமா பண்றதா? ஐயோ போலீஸ் சாமி, போலீஸ் எனக்கு தெரியும்
6: சாமி, பேசாம வரணும்.
3: சரி பயப்படாது.
4: சரி

0: போர்ட்டால பாத்தீங்களா ஐயா?
1: பார்த்தேன் சார்.
0: நீ எங்க போறீங்க?
1: சக்கரவர்த்தி ஐயா மக மூணாவது நாள் காரியம், அதுக்கு தான் போயிட்டு இருப்போம். இவெல்லாம் கூட இருக்கிறவா?
0: நீங்க போலாம்.
1: ஏமா இருப்பேன்.
0: வணக்கம். சும் பண்ண மாட்டீங்கள? சொன்னா கொஞ்சம் கொடு
2: சார்.
0: அதிசயத்தை பாக்குறீங்களா? வா.

0: என்ன
1: சார் வாழுது உங்க கணவன் தப்ப
0: மாட்டான்னு தயா சக்கரவர்த்தி மாதிரி ஆளுகிட்ட எடுபடி எவ்வளவு வேலையா பாக்க சொல்றேன். அப்பப்ப நம்ம மேஜர் சார் மேல ஒரு ஆள் வரணும்.
1: அசுதிஜே சார் வாழ்
0: இப்ப என்னோட கேள்வி எல்லாம் எல்லா கூட்டாளி சாரும் போயிட்டாங்க. மேஜர் சார் வாழ் எங்க

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி வலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர்.

இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போமா?

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர், நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பித் தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை, எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்லனவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்துவிடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள், அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள். அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒருமுறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள் நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு. அப்படி அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள், எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்புமுனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்டிஆர் எஃப்எம் வானிலை ஊடாக காற்றலையில் உங்களோடு இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இது எம்டிஆர் நேரம், இது நம் நேரம். முதல் பகுதி நம் சிந்தனைக்கு. முதுமை உங்கள் சுருக்கங்களுக்கு மட்டுமே, கடமையை செய்து சாதனை படையுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார் புதுச்சேரி மகான். வயதும் காலமும் முகத்திலும் உடலிலும் வெளிப்படும் சுருக்கங்களுக்கு மட்டுமே, அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள். அதில் வரப்போகும் வெற்றி தோல்வி கருத்தில் கொள்ளாதீர்கள். மனதிற்கு பிடித்த வேலையை செய்வது பெரிய விஷயமல்ல. பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அதை செய்யும் மனநிலை கொண்டவனே புத்திசாலி. எதிர்காலத்தில் சிறந்த சாதனையாளர் என்னும் புகழை அவனால் மட்டுமே அடைய முடியும். மனிதன் கடவுளை நாடினால் அது கடவுளுக்காகவே இருக்க வேண்டுமே தவிர வேறு ஆசைகளுக்காக இருக்கக்கூடாது. ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு கடவுளின் அருளும் ஒருவனுக்கு துணை புரியும். குறிக்கோள் இல்லாத வாழ்வு மிகவும் பரிதாபகரமானது. அந்த குறிக்கோள் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள விதத்தில் உயர்ந்ததாகவும் விசாலமானதாகவும் சுயநலம் சிறிதும் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். தான் சொல்வதே சரி, மற்றவர்கள் சொல்வது தவறு என்று வலியுறுத்துவது கூடாது. பேச்சின் துணியும் வார்த்தைகளை சொல்லும் விதமும் அடக்கத்தையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைய வேண்டும். கடவுளுடன் தொடர்பு கொண்டு அவரது கைகளில் நம்மை முழுமையாக ஒப்படைத்துவிட்டால் அவர் தன்னுடைய சொந்த சக்தியை நம்முள் கலக்கச் செய்து எல்லையற்ற மகிழ்ச்சியை தருவார். துன்பத்தையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்க பழகுங்கள். அதன் மூலமே கடவுளின் அருள் ததும்பும் முகத்தை தரிசிக்கும் பேறு உண்டாகும். கடவுளுக்காகவும் உலக உயிர்களுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்ய முயலுங்கள். நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடி வந்து விடுவார். நாம் அனைவரும் அவரது கையில் உள்ள தேர்ந்த கருவியாக இருக்கவே முயற்சிக்க வேண்டும். இடையூறு என்பது நம்மை சுற்றியுள்ள சூழலில் இருந்து உண்டாவதாக கருதுவது தவறு. உண்மையில் இடையூறு அனைத்தும் நமக்குள் இருந்தே உருவாகிறது. எதை கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் அதை கடவுளுக்கே கொடுக்கிறோம் என்னும் உணர்வை வளர்த்து கொண்டால் எதிரி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. கடவுளின் கண்களுக்கு அற்பமானது என்று உலகில் எதுவுமே இல்லை. அதுபோல உங்களின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க வேண்டாம். உத்தம செயல்களில் ஈடுபட நினைத்தால் அதை உடனடியாக செய்வதே சிறந்தது. இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அதை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடலாம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம்.

இது ஆரோக்கிய நேரம். எடை குறைக்க இனிய உணவுகள். சைஸ் ஜீரோவாக இல்லாவிட்டாலும் சரியான சைஸில் இருக்க வேண்டிய ஆசை எல்லோருக்கும் உண்டு. எப்போதாவது எடை பார்க்கிற மிஷினில் எகிரி போய் வெயிட் மிரட்டும் போதும், பழைய உடைகளுக்குள் உடல் நுழையாத போதும், சே நாளையிலிருந்து வெயிட்டை குறைச்சே ஆகணும் என்று சபதம் எடுப்பார்கள். வெறும் இலைத்தழைகளை உண்பதில் தொடங்கி மைல் கணக்கில் நடப்பது வரை எடை குறைக்க என்னவெல்லாமோ செய்வார்கள். எடை குறைக்க ஆசைப்படுகிற பலருக்கும் அந்த மேஜிக் ஒரே இரவில் நிகழ்ந்துவிடவே விருப்பம். ஆரம்பித்தவுடனேயே அந்த அற்புதம் நிகழாமல் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் எடை குறைப்பு சபதத்தில் இருந்து விலகி கொண்டு விடுவார்கள். எடை குறைக்க நினைப்பவருக்கு முதலில் முக்கிய தகுதிகள் பொறுமையும் விடாமுயற்சியும் மட்டுமே. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என எல்லாவற்றுக்கும் ஒரே நாளில் உடல் பழகாது. அதற்கு சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை கூட ஆகலாம். எடை குறைப்பை தவமாக நினைத்து செய்வோர் நிச்சயம் அதில் வெற்றி காணலாம். எடை குறைப்பில் முதன்மை பங்கு வகிப்பது உணவு முறை. அதிகாலை குடிக்கிற பானம் முதல் இரவு உணவு வரை எல்லாவற்றிலும் எடை குறைக்கிற தன்மை கொண்ட உணவுகளை சேர்த்து கொள்ள பழகினால் உங்கள் முயற்சியில் சீக்கிரமே நீங்கள் வெற்றி பெறலாம். அப்படி சில உணவுகளை இன்று நாம் காணலாம். இன்று நாம் காண இருப்பது மிளகு அவல். இதற்கு என்னென்ன தேவை? அவல் அரை கப், மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன், எண்ணெய் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. குறித்து கொண்டு விட்டீர்களா? இதை எப்படி செய்வது? அவலை நன்கு தண்ணீரில் கழுவி தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்று கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்து வேர்க்கடலை போட்டு வதக்கவும். கொரகொரப்பாக அரைத்த மிளகு ஜீரக கலவையை சேர்த்து ஒரு நிமிடம் சிறிய தீயில் வைத்து வதக்கி கழுவி வைத்த அவலை போட்டு உப்பையும் சேர்க்கவும். நன்கு கிளறவும். 3 நிமிடங்கள் மிதமான தீயில் வைத்து அடுப்பை அணைத்து சூடாக இது பரிமாறலாம். இது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இணைந்திருங்கள். இது MTR FM.

நீரின் மேல்மட்டத்திற்கு இருக்கும். நீர்மட்டம் உயர்ந்தால் உயரும், தாழ்ந்தால் தாழும். அதுபோல மனிதனின் அறிவு என்பது அவன் படித்துள்ள நூல்களின் அளவே. நூல்கள் நுண் அறிவு தரக்கூடியது. ஒருவன் பெற்ற செல்வம் என்பது அவனோ அவனது முன்னோர்களோ செய்திருக்கக்கூடிய நல்ல செயல்களை பொறுத்தது. குணம் என்பது பிறந்த குலத்தை பொறுத்தது. குலம் என்பதை குடும்பம் என்ற பொருள் செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் பெரியவர்கள் நடந்து கொள்வதை பொறுத்தே குழந்தைகளும் நடந்து கொள்கின்றன. ஆக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நல்ல உதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்வோ வர்த்தகமோ ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய குணநலன்கள் இவை. நுண்ணறிவுக்காக நூல்களை கற்றுக்கொள்வது, செல்வம் நிலைத்திருக்க நல்ல செயல்களையே செய்து வருவது, குடும்பத்தில் இளையவர்களுக்கு உதாரணமாக நடந்து கொள்வது, இந்த மூன்றும் கடினமான செயல்களே அல்ல. குடும்பத் தலைவராயினும் தொழில் அதிபராயினும் ஒருவர் முன்னேற இந்த மூன்றுமே தேவை. இன்றைய நிலையில் பல துறைகளில் நிறைய நூல்கள் வந்துள்ளன. அவற்றை அறிய நாம் வாங்கி படித்தல் வேண்டும். நல்ல செயல்கள் செய்து வந்தால் நல்ல பெயருக்காகவே வியாபாரம் பெருகும், செல்வம் செழிக்கும். நிறுவனங்களில் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்டியாக நடந்து கொள்ளலாம். இதைத்தான் நிர்வாகியல் நிபுணர்கள் நிறுவன பண்பாடு என்கின்றனர். நல்லனவற்றை தேடி படிப்பதும் நல்ல செயல்கள் செய்வதும் ஒருவர் மனப்பாங்கையே பொறுத்தது. அதனால்தான் மனமே தலை என்கிறார். உமியும் கூட உதவுமாம், பண்டு முளைப்பது அரிசியே, ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். கொண்ட பேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகாது, அளவின்றி ஏற்ற கருமம் செயல். நிலத்தை உழுது நெல் வேண்டி பயிரிட்டால் விதை நெல்லை பயன்படுத்துகிறோம். அதில் முளைக்கக்கூடியது அரிசிதான், உமி அல்ல. அதற்காக உமியை நீக்கி அரிசியை பயிரிட்டால் எதுவும் முளைக்காது என்பது பாமரர்களும் அறிந்துள்ள உண்மை. மிகச் சீரிய கருத்தை விளக்க ஔவையார் இதை இங்கே பயன்படுத்துகிறார். எவ்வளவு ஆற்றல் உடையவராயினும் தகுந்த துணை இல்லை என்றால் அவரால் தாம் நினைத்த காரியத்தை செய்ய முடியாது. உமி மெலிதானது, உணவிற்கு உதவாதது. ஆனால் அதுதான் அரிசியை தனக்குள் மூடி மண்ணின் நீரின் தன்மையை ஏற்று தான் நீங்கி அரிசியை முளைவிட விட்டு மீண்டும் நெற்பயிராக வளர காரணமாகிறது. துணை வலி, அதாவது துணைக்கு வருபவரின் வலிமை என்பது அரிசிக்கு உமி போல ஆகும். நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் உடனிருக்கும் உதவியாளர்களின் துணை நிச்சயம் தேவை. வாகன ஓட்டுநர் முதல் நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிறரது ஆற்றலை மேம்படுத்துபவரே என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட்டால் அந்த நிறுவனத்தில் தொழிலாளர்கள் உறவு மிகவும் சுமூகமாக இருக்கும். படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் என்றபடி இருந்தாலும் நிறுவனத்தில் அனைவரும் சமம். எல்லோர் உழைப்பினாலும் உருவாகக்கூடியதுதான் நிறுவனம் என்ற எண்ணத்தில் சில நிறுவனங்களில் அனைவருக்கும் சீருடை தரப்படுகிறது. நெல் என்றால் உமியும் அரிசியுமே, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. இந்த வயல்வெளி உண்மையை வாழ்வியல் உண்மையாகவும் உணர்ந்து கொள்பவர்கள் சிறியோரை இகழ்தலும் இளமே என்றபடி பண்பட்ட மனப்பாங்குடன் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இணைந்திருங்கள். இது MTR FM, MTR நேரம். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நாம் இணைய இருப்பது தகவல் அறியும் நேரம். அற்புத பூங்கா. யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ் நாடுகளில் ஒன்றான துபாயில், துபாய்லாந்து என்னும் இடத்தில் உலகின் மிகப்பெரிய பூங்கா உள்ளது. கடந்த 2013 காதலர் தினத்தன்று துவங்கப்பட்ட இப்பூங்கா இன்று 72,000 சதுர மீட்டருக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் 4 கோடி மலர்கள் உள்ளன. நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அகர்லாந்து ஸ்கேப்பிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் கேப் என்ற நிறுவனம் இந்த பூங்காவை பராமரித்து வருகின்றது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை துபாயின் சராசரி வெப்பமே 40 டிகிரிக்கு மேல் இருப்பதால் பூக்களின் ஜொலிப்பு மங்கி வாட துவங்கிவிடும். அதனால் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை மட்டுமே பொதுமக்கள் பார்வைக்காக இப்பூங்காவை திறக்கின்றனர். பூங்காவினுள் பட்டாம் பூச்சிகளுக்கென தனி பகுதி உள்ளது. 26 வகையான 15,000 பட்டாம் பூச்சிகள் உள்ளன. மேலும் மூலிகை தோட்டம் மற்றும் வாசனை தாவரங்களும் வளர்க்கப்படுகின்றன. மறுசுழற்சி முறையில் தண்ணீர் மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இங்கு தினமும் 75 லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. துபாயில் காண வேண்டிய சுற்றுலா இடங்களில் இதுவும் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. இணைந்திருங்கள், இது உலகத் தமிழர்களின் உன்னத வானொலி.

பழம் சாப்பிட பழகலாம் வாருங்க. கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் விட்டமின் பி, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் தாது உப்புகளும் அடங்கியுள்ளன. மலச்சிக்கலால் அவதிப்படும் நபர்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் இருந்து மீளலாம். கொய்யாப்பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள் ஈறுகள் வலுவடையும். இந்த பழம் செரிமான உறுப்புகளை வலப்படுத்தும் ஆற்றல் பெற்றது. இதனை உண்பதால் குடல், இறைப்பை, கல்லீரல் மற்றும் கண்ணீரல் போன்றவை வலுப்பெறும். இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்குமாம். கொய்யாப்பழத்தில் உள்ள லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்ட்ஸ் புற்றுநோய் கட்டிகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டவை. இப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். கொய்யாப்பழத்தை தோல் நீக்கி சாப்பிடுவதை விட தோலுடன் அப்படியே சாப்பிட பழக வேண்டும். இது முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும். இப்பழத்தை இரவில் சாப்பிடக்கூடாது. அதே போன்று வாத நோய் மற்றும் ஆஸ்மா நோய் உள்ள நோயாளிகள் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. மீண்டும் ஒரு பழம் பார்ப்போம். சாத்துக்குடி. அனைவரும் சாப்பிட ஏற்ற பழங்களில் சாத்துக்குடிக்கு முக்கிய இடம் உண்டு. விட்டமின் சி அதிகம் நிறைந்தது. உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சாத்துக்குடி ஏற்றது. ஆனால் எடை குறைக்க விரும்புபவர்கள் சாத்துக்குடியை பழமாகவே உரித்து சுளைகளை மென்று உண்டுவது நல்லது. ஜூஸாக அருந்துவதை தவிர்க்க வேண்டும். செரிமான கோளாறுகளை சரி செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை விரைவில் அதிகரிக்கும். சிகிச்சை முடிந்து மீள்பவர்களுக்கு சாத்துக்குடி ஒரு சிறந்த மருந்து. வயிற்று புண்களை ஆற்றும், குறிப்பாக பெப்டிக் அல்சர் பிரச்சனையை தீர்க்கும். சாத்துக்குடி ஜூஸ் உடனடி எனர்ஜி தரும். பள்ளி செல்லும் குழந்தைகள், விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஏற்றது. வெயில் காலங்களில் குளிர்பானங்கள், ரசாயனம் கலந்த எசன்ஸ் சேர்க்கப்பட்ட ஜூஸ்களுக்கு பதிலாக இதை அருந்துவது நல்லது.

குட்டி கதை காணும் நேரம். வைராக்கியம் எதில்? எல்லா மனிதருக்குள்ளும் வைராக்கிய மனம் உண்டு. ஆனால் அது நல்லதற்கா கெட்டதற்கா என்பதில் தான் விஷயம் உள்ளது. சிறுவன் ஒருவனின் வைராக்கியம் தெய்வத்தையே அவன் முன் நிறுத்திய வரலாறு இது. ஒரு முறை தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்தார் அகத்தியர். அதனால் தான் பூஜித்து வந்த சால கிராமம் அடங்கிய பெட்டியை தன் சீடனான சிறுவன் ஒருவனிடம் ஒப்படைத்து, இப்பெட்டியை பத்திரமாக வைத்திரு, தினமும் கவனமாக பூஜை செய் என்று கூறி சென்றார். அவனும் தன் குருநாதர் சொன்னபடியே பூஜை செய்ய துவங்கினான். இருப்பினும் விளையாட்டு பருவம் என்பதால் பூஜை செய்வதில் அவனுக்கு சிறு சோம்பல் ஏற்பட, நதிக்கரையில் தான் மலர் செடிகளும் நாவல் மரமும் தான் இருக்கிறதே, நாம் ஏன் கஷ்டப்பட்டு தினமும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும்? மாறாக பூஜை பெட்டியுடன் நதிக்கரைக்கு சென்று விட்டால் எளிதாக பூஜை முடித்து விடலாமே என எண்ணி பூஜை பெட்டியை தூக்கி கொண்டு நதிக்கரைக்கே சென்று விட்டான். அப்பொழுது அங்கே முனிகுமாரர்கள் பலர் கற்களை வீசி கீழே விழும் நாவல் பழங்களை எடுத்து உண்பதை பார்த்தான் சிறுவன். உடனே அவனுக்கும் நாவல் பழம் சாப்பிடும் ஆவல் ஏற்பட்டது. கையில் இருந்த பூஜை பெட்டியை கீழே வைத்தான். சுற்றும் முற்றும் கற்களை தேடினான். கற்கள் அகப்படவில்லை என்றதும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பூஜை பெட்டியில் இருக்கும் சால கிராமத்தை எடுத்து பழங்கள் மீது வீசலாம். பழங்களுடன் சால கிராமமும் கீழே விழுகும். பழத்தை பொறுக்கிய பின் சால கிராம கல்லை எடுத்து பெட்டியில் வைத்து விடலாம் என்று நினைத்தவன் பெட்டியில் இருந்த கல்லை எடுத்து பழங்களை நோக்கி வீசினான். பழங்களும் வீழ்ந்தன. ஆனால் சால கிராம கல் மரக்கிளையில் சிக்கிக் கொண்டது. அம்மரத்தில் உள்ள பொந்தில் பாம்பு வசிப்பதால் சிறுவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. இதனால் குருவிற்கு என்ன பதில் சொல்வது என நினைத்து நடுங்கியவனுக்கு திடீரென ஒரு எண்ணம் உதித்து எழ, சால கிராம கல் அளவில் இருந்த ஒரு நாவல் பழத்தை எடுத்து சந்தனம் இட்டு பூஜை பெட்டியில் வைத்துவிட்டான். அச்சமயம் தீர்த்த யாத்திரை சென்றிருந்த அகத்தியர் திரும்பிவிட்டார். மறுநாள் பூஜை பெட்டியை திறந்து சால கிராமத்தை எடுத்த அகத்தியர் அது கொழ கொழ என்றிருந்ததைக் கண்டு திகைத்தார். விஷயத்தை அறிந்து கோபத்துடன், பூஜாமூர்த்தியான நாராயணர் இல்லாமல் என் முன் நிற்காதே போ என்றார். இதனால் எப்படியும் சால கிராம கல்லுடன் தான் திரும்ப வேண்டும் என தீர்மானித்து கடும் தவம் செய்தான் சிறுவன். அது ஸ்ரீராமர் வனவாச காலத்தில் இருந்த காலம். அது அவர் சிறுவனுக்கு தரிசனம் தந்தார். உடனே ராமபெருமானை அழைத்து கொண்டு அகத்தியரிடம் போனான் சிறுவன். சால கிராமத்திற்கு பதிலாக அந்த நாராயணனையே குரு முன்னால் நிறுத்தினான் சீடன். அச்சீடன் தான் சுதீஷண முனிவர். நல்லதில் இருக்கும் வைராக்கியம் தெய்வத்தையே நம்மிடம் வரவழைக்கும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இனிமையான காலை வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே கோன்வால் கலையகத்திலிருந்து அதிகாலை நேரமாக பொதிகை தென்றலை அழைத்து வானலையில் வந்து உங்களுக்கு வந்தனம் கூறுகின்றேன். சிந்தனை செல்வன்.

0: ஆமாம், இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல்.
1: பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல்.
0: அகத்திய மாமுனி வாழ்ந்த அந்த பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றல் காலை நேரத்தில் வீசும் பொழுது எங்கள் உள்ளங்களுக்கெல்லாம் இதமாகவே இருக்கும். அதிகாலை வேளையிலே அமர்க்களமாக இருக்கும் வீடுகளிலே இந்த காலை தென்றல் பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் அல்லாமல் அந்த காலை தென்றல் பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு ஆறு, மலை, நதி, மரங்கள், பச்சை பசேல் என்ற இடங்கள், வளைவு நெளிவு என்றெல்லாம் நெளிந்து வளைந்து அசைந்து ஆடி காற்றோடு கலந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் பலம் வந்து வாசலுக்கு வருகின்றது பொதிகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய 24 மணி நேர தமிழ் சேவையில் பொதிகை தென்றல் சுமந்து வந்து உங்களுக்கு தரும் முதல் பாடல்

பூட்டி வைத்த ஆடையை கூட தழுவிக்கொண்டு செல்லும் அந்த பூந்தளிர் தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கோன்வால் கலையகத்திலிருந்து பொதிகை தென்றலாக புறப்பட்டு உங்கள் இல்லம் தேடி வந்து வீசும் பொழுது உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம்.

ஒரே வீணையுடன் ஒரே ராகத்தை ஒலித்து கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் இந்த காலை நேரத்தில் கேட்டு மகிழ்ந்திட வருகின்றது வானலையில்.

ஆகாய வீதியிலே கலைந்து சென்ற அந்த மேகங்கள் கூட ஓரிடத்தில் நின்று தங்களை மறந்து கேட்கின்றதாம். அந்த குயில், அந்த காலை நேர பூங்குயில் பாடிய அந்த பாடலை, அந்த கவிதையை கேட்டு, ஏனெனில் பொதிகை மலை சோலையிலிருந்து அந்த குயில் கூவி பாடியதென்றே நாம் கொள்ள வேண்டும். இது ஒன்றியல் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்ற

ஆமாம், இந்த பொதிகை தென்றல் கட்டுக்காவலை மீறி பூட்டிய கதவுகளையும் தாண்டி உள்ளே வந்து போர்த்திய புடவையினுள் இருக்கும் மேனியை கூட தழுவி செல்லும் தன்மை வாய்ந்ததுதான் அந்த பொதிகை தென்றலின் வலிமை. பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் எதுவென்று பார்ப்போம்.

ஆமாம், பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்ட தென்றல் எடுத்து வந்து உங்களுக்கு கூறியது, குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தை அருந்த துடிக்கும் நோக்கம் என்ன என்று கேட்கும் அந்த கருத்தோடு அமைந்த விரகதாகத்துக்குரிய ஒரு பாடல். அந்த பாடல் பிறந்த இடம் குறிஞ்சி மலையிலிருந்து வந்தது என்பதை குறித்து கொண்டது. குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த மலர் மலரும். அப்படிப்பட்ட மலரிலிருந்து வரும் அந்த ரசம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க இந்த பாடலின் இனிமையே எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வந்து உங்கள் வாசலிலே தருகின்றது அடுத்த பாடல்.

மனித வாழ்வில் ஒட்டி வந்த இரட்டை குழந்தைகளாக தோன்றுவது குங்குமமும் மங்களமும். அந்த இரட்டை குழந்தைகளை ஒட்டி பிறந்திருக்கின்றதென்று மங்களமாக அணிந்து கொள்ள வாசல் வரை தேடி வந்து கொட்டி தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் அடுத்து உங்கள் வாசலில் நின்று அழைப்பது யாரை என்று பார்ப்போம்.

ஆமாம், மன்னனை தேடிய அந்த மங்கை, எங்கே என் மன்னன் என்று செந்தூரப் பூவிடம் அதை தாவி பெறும் தென்றல் காற்றையே கேட்கின்றாள் அல்லவா. அந்த செந்தூரப் பூவிலிருந்து புறப்பட்டு வந்த காற்று பொதிகை மலையில் உருவாகி கருவாகி அந்த மலையை தாண்டி நதியை பாய்ந்து நதியில் பாய்ந்து குளிர்ந்து எழுந்து காற்றோடு காற்றாக கலந்து மொன்றியால் தமிழ் வானலையில் இணைந்து பொதிகை தென்றலாக உங்கள் வாசலில் வந்து சேர்ந்ததல்லவா. மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்கும் பொதிகை தென்றலின் அடுத்த பாடலையும் எல்லோருமாக கேட்டு மகிழ்ந்துடுவோமா.

பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றல் காலை நேரத்தில் மட்டுமல்ல மாலையில் கூட வந்து இன்பமான இணைவுகளை ஊட்டி நிலவினையும் அழைத்து அங்கே எண்ண கனவுகளை வண்ணமயமாக்கி வாழ்வில் இணைபிரியாத ஒரு உறவை ஏற்படுத்தி வாழ்வியலில் மேம்படுத்தி வாழ வைக்கும் பொதிகை தென்றல் தருவது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 24 மணி நேர தமிழ் சேவையை தொடர்ந்து கேட்கும்போது நீங்கள் உங்களை அறியாமலே பல் சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு மூழ்கி விடுவீர்கள். பொதிகை தென்றல் சுமந்து வந்து தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்திடுவோம்.

0: மாதம் செங்கல்.
1: ஆம், மெல்லிய இனத்தையுடைய மெல் இனத்தை இனிமையான இசையுடன் கலந்து 25 வயது வரை வளர்ந்து வந்த ஒரு வாலிபனை ஒரு நொடிக்குள்ளே இழுத்து போட உதவியது அந்த பொதிகை தென்றல் சுமந்து வந்த அந்த மெல்லினம் மெல்லினம் மெல்லிய இசை கொண்ட இனிமையான அந்த பாடலை அவனை பாட வைத்தது இந்த பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வந்து எப்பொழுதும் இனிமையான நினைவுகளையும் மென்மையான இசையுடன் எங்கள் மனத்தில் ஒரு ரம்யமான எண்ணங்களையும் மகிழ்வையும் தோற்றுவிக்கின்றது இல்லையா? இது ஒன்றியல் தமிழ் வானொலி தரும் 24 மணி நேர தமிழ் சேவையில் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றல் நிகழ்வினை நிறைவு செய்ய வரும் அடுத்த பாடல் அதுவும் வானத்தைத்தான் பார்த்து கேட்கின்றது அந்த பாடல்கள். இன்றைய பொதிகை தென்றலை நிறைவு செய்ய வரும் பாடலையும் வானொலியில் தந்து விடுகின்றேன்.

கண்டுகொண்டீர்களா நீங்களும்? பாலிலே பழம் விழுந்து தேனினே கலந்த அந்த தீஞ்சுவையை தாங்கி வந்து தந்தது பொதிகை தென்றல். நீர்களே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையால் பொதிகை தென்றல்.

இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக கழித்துக் கொள்வதற்கு அதிகாலை வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி சுமந்து வந்து வானொலியில் கலந்து கொண்டது பொதிகை தென்றலை. வந்த பொதிகை தென்றல் உங்களை மகிழ்வித்து இன்றைய நாளை நல்ல நாளாக ஆக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதுவரை நேரமும் என்னுடன் பொதிகை தென்றலில் பயணித்த உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்களுக்கு வணக்கமும் கூறி நன்றியும் கூறி என்னை தொடர்ந்து பணியாற்ற வந்திருக்கும் கலைஞர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறி உங்களிடமிருந்து இன்னுமோர் பொதிகை தென்றல் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

0: வணக்கம் நேயர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம் இப்போது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது கரூர் மாவட்டம் எம்.ஆர். கண்ணன், என்னுடன் புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம் கண்ணன், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் செல்வகுமார்.
1: வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே.
0: இன்னைக்கு என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க செல்வகுமார்?
1: இன்னைக்கு வந்து அதாவது மாமன் பொண்ண வந்து அவர் மாமன் வந்து கேலி பண்ற மாதிரியான பாடல்கள்.
0: கேலி பாடல்கள்
1: கேலி பாடல்கள் கேலி கேலிக்கை அந்த மாதிரியான பாடல்கள், எல்லா பாடல்களும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நீங்க அதுக்கு தகுந்த பாடல்களையும் கொண்டு வாங்க.
0: எப்படி வார வாரம் உங்களுக்கு ஒரு புது விதமான சிந்தனை தோன்றிக்கிட்டே இருக்குது?
1: ஆமாங்க, எம்டிஆர் உறவுகளுக்காண்டி நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு கான்செப்டா கொண்டு வந்துடுறோம். கேட்கற பாடாத பாடல் கேட்கறதுக்கும் அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கணும்ல.
0: அந்த வகையில இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முதல் பாடல் என்னன்னு
1: சொல்லுங்க. முதல் பாடல் மாட்டுக்கார வேலன் என்ற படத்துல வந்து பட்டிக்காடா பட்டணமா அப்படிங்கிற பாடல் வந்து கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கும். படிச்சவரு, ஆனா வந்து அவர் மாதிரியே ஒருத்தர் வந்து பால் வியாபாரம் பண்றவர் ஒருத்தர், அவரு நினைச்சுக்கிட்டு அந்த அந்த பொண்ணுகள்லாம் கேலி பண்ணுங்க பட்டிக்காடா பட்டணமான்னு. அந்த பாடலை கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாடலை ஒழிக்க விடுங்க எம்டிஆர் உறவுகளுக்கு முதல் பாடலாக.
0: நிகழ்ச்சியின் முதலாவதாக மாட்டுக்கார வேளன் படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடலை இப்போது கேட்போம்.

0: பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா.
1: இப்ப வந்து நீங்க கொடுத்துட்டீங்க இந்த அந்த காலத்த அன்றைய பாட்டு கொடுத்துட்டீங்க.
2: எனக்கு தெரியும்
3: எனக்கு அந்த மாதிரி இல்ல, உறவுகள் இல்ல.
1: உங்களுக்கு அத்தை இருக்கா?
3: அத்தை இருக்காங்க, அத்தைக்கு பிள்ளை இல்ல.
1: அத்தைக்கு பிள்ளை இல்ல,
3: மாமா இருக்காங்க. மாமா இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய தொடர்பு இல்லாம இருந்துச்சு.
1: அதனால நீங்க யாரையும் கிண்டல் பண்ணதில்லைன்னு சொல்றீங்க.
4: படுத்துறால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே.
1: கேலி கிண்டல் பண்ணதில்லைன்னு சொல்றீங்க.
3: ஆமா, யாரையும் கிண்டல் பண்ணல.
1: நல்ல நல்ல பையனா இருந்திருக்கீங்க.
3: நீங்க யாரையும் கிண்டல் பண்ணிருக்கீங்களா?
1: ஐயோ, நான் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அதிகம் எனக்கு அத்தை பிள்ளை மாமன் பிள்ளை அது மாதிரிதான் கேலிதான் அதிகமா இருக்கு.
4: எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடுறியடா, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது?
3: உங்களுக்கு நல்லா கேக்குறதுக்கு ஜாலியா இருக்கும்.
1: ஆமா ஆமா, இப்ப நீங்க கொடுத்த பட்டிக்கடை பட்டனுக்கு ஈக்குவலா நான் இப்ப ஒரு பாட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு சங்கர் குரு படத்துல
3: சரிங்க
1: ஆனா ஆவனா அத்தை பையன் பேரன்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா?
3: அருமை அருமை அருமை, சூப்பர் சூப்பர்.
4: நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
3: அருமையா கொண்டு வந்துட்டீங்க அந்த புகழ.
1: அதான் கும்பகோணமே கோணம் நல்லா இருக்கு. மலேசிய வாசுதேவன் குரல் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா
3: பரவாயில்லையே.
1: இப்ப அந்த பாட்டை கேட்டுடலாங்களா?
3: கேப்போம்.

0: பாசமல்ல வாடகைக்கு விட்டவளே. ஆடி கொஞ்சம் காட்டட்டுமா?
1: எப்படி எப்படி?
0: கும்பகோணமே கோணம், அது குமரிக்கங்க காணம். அடி ராம விட்ட

0: எரிச்சா தப்பு என்ன?
1: சிக்கும் சிக்கும் சிக்கும் சிக்கும் சிக்கும் சிக்கும்.

0: ஓய்ந்த அந்த பாடல் சங்கர் குரு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் பாடியதை கேட்டீர்கள். இனி அன்றைய பாடலுக்கு செல்வகுமாரிடம் செல்வோம். சொல்லுங்க,
1: நீங்க கொடுத்த பாடல் நல்லா இருந்தது, அருமையாகவும் இருந்துச்சு, கேட்கவும் நல்லா இருந்தது. இப்ப நான் ஒரு பாடல் வந்து சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த படம் பட்டிக்காடா பட்டணமா.
0: பட்டிக்காடா பட்டணமா இப்பதான் பாட்டு கொடுத்தீங்க, அடுத்து அதே
1: அதே தலைப்புல ஒரு படமும் இருக்கு.
0: அருமை.
1: அந்த படத்துல என்ன, அதாவது அடி ராக்கு அடி மூக்கு அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் கேக்க. அந்த பாடலை ஒலிக்க விடுங்க எம்டிஆர் உறவுகளுக்கு.
0: இப்ப அந்த பல்லு மூக்கு வாய் பாட்டை கேட்டலாங்களா?
2: அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரஜை.
0: கண்டிப்பா டி எம் சவுந்தரராஜன் குரலில் பட்டிக்காடா பட்டணமா பாடல் இது இப்போது காற்றலைக்கு வருகிறது.

அடி தப்பாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன் பொண்ணு.

0: தென்னடி வேக்கமா பல்லாக்கு நெளிப்பு அப்படின்னு ஒரு கிண்டல் அத்தை பிள்ளைய பார்த்து பாடுற மாதிரி சொல்லிவிட்டீங்க. இப்ப அதுக்கு ஈக்குவலா நான் ஒரு பாட்டு தரணும்னு தேடிட்டே இருக்கிறேன். என்ன பாட்டுன்னா, இப்ப நீங்க கொடுத்த அந்த என்னடி ராக்கம்மா பாட்டுக்கு இன்றைய கால பாட்டு நான் கொடுக்கற பாட்டு சின்ன கவுண்டர் படம் பாத்திருக்கீங்களா?
1: பாத்துருக்கேன்.
0: அதுல விஜயகாந்த், சிவனி நடிச்சது, ஆர் வி உதயகுமார் டைரக்ஷன், பாடல்கள் அனைத்து அவர் எழுதியிருப்பாரு, இசை வந்து இசைஞானி இளையராஜா. இதுல ஒரு கிண்டல் பாட்டு இருக்கு, அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: நல்ல மாட்டிக்கிட்டா இவள விட்டாதீங்க, ரெடியா ரெடி.
0: இது நல்ல அத்தை பையன் மாமன் பொண்ணு இது மாதிரி கிண்டல் பண்ணி கேலி பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து எங்க அத்தை பிள்ளையில நாங்க கிண்டல் பண்ணிருக்கிறோம். அதான் ஞாபகத்துக்கு வருது இந்த பாட்டை சொன்னோம்னா. இப்ப அந்த அத்தை பிள்ளை ஞாபகத்தோட அந்த பாட்டையும் கேட்டுருவோமா? சுட்டி சுட்டி வாயை கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி.

0: ஒழித்து சென்ற அந்த பாடல் சின்ன கவுண்டர் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் குழுவினருடன் பாடியதை கேட்டீர்கள், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க கொடுக்கற பாட்டு, அதாவது அன்றைய பாட்டுக்கு மறுபடியும் சொல்லுங்க.
1: அதாவது உரிமை குரல் என்ற படத்துல வந்து பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் வரும். நல்லா அந்த பாடல் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் திருடி அந்த தோட்டத்துல திருடும் போது அந்த பொண்ணு இது பண்ணிக்கும்.
0: அனைவரும் கேட்போம், எம்டிஆர் பண்பலை அன்பு உறவுகள் அனைவரும் அவங்க அவங்க அத்தப்பிள்ளை நினைச்சு இந்த பாட்டை கேட்கட்டும்.

0: அன்பு
1: உறவுகள் இணைந்திருப்பது MTR வானொலியில். அன்றும் இன்றும் கேலி கிண்டல் பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் இது சகலகலா வல்லவன். அந்த படத்துல அத
2: பாத்தீங்கன்னா
1: அந்த பாட்டு நல்லா இருக்கும். இப்ப வந்து அந்த பாட்டை நம்ம போட்டுருவோம்.

0: போட்டு அரடி உள்ள.
1: எப்படி இருந்துச்சுங்க செல்வகுமார் பாடல்?
2: அருமையா இருந்துச்சுங்க, அருமையா இருந்தது.
1: கட்ட வண்டியில போன அனுபவம் எது இருக்கு உங்களுக்கு?
2: எனக்கு கட்ட வண்டியில போன மாதிரி அனுபவம் எது இல்லையா, குதிரை வண்டியில தான் போயிருக்கேன். எங்க ஊர்ல குதிரை வண்டி தான் இருக்கும், மாட்டு வண்டி இல்ல.
1: அதாவது
2: மாட்டு வண்டியில போயிருக்கீங்களா?
1: இல்ல மாட்டு வண்டி இல்லங்க, இது கட்ட வண்டி.
3: கூடாம் கூடாம் கூடாம்
1: பாத்துருக்கிறேன், அதுல போயும் இருக்கிறேன்.
2: அது ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி தூங்கிட்டே போவாங்க.
1: அதேதான் அந்த தான் தூங்கிட்டு போனால நானும் ஒருத்தன்.
2: அப்படியா?
1: தூங்கிட்டு போனால நானும் ஒருத்தன்,
2: பின்னாடி வண்டி போயிட்டே இருக்கு, தூங்கிட்டே போவாங்க.
1: அப்படி கட்ட வண்டியில போகும்போது தடக் தடக் தடக்குன்னு போற ஒரு அனுபவமே நல்ல அனுபவம். அந்த கட்ட வண்டி வந்து அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை கார் ஆடி கார்ல போனாலுமே அந்த கட்ட வண்டியில போற அனுபவம் கிடைக்காது.
2: உண்மைதான், உண்மைதான், அதனுடைய ஒரு சுகம் தனி.
1: அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. இப்ப கட்ட வண்டி பாட்டுக்கு அடுத்த நீங்க என்ன வண்டி கொடுக்க போறீங்க?
2: நடையா இது நடையா, அது நாடகமன்றோ நடக்குது.

0: எந்த பிள்ளை பாத்தீங்க எப்படி எல்லாம்
1: பாடுனீங்க?
2: சிவாஜி கணேசன் பாடல். அந்த பாடல் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடலை ஒலிக்க விடுங்க,
0: கேட்டுருவோம்.
2: எம்டிஆர் உறவுகள் அனைவரும் கேட்டு மகிழட்டும்.

0: தக்க தைய தக்க உய்யா.
1: பாட்டு நல்லா பின்னாடி துரத்திட்டே போயிட்டீங்க, உங்க அத்தை பிள்ளைய அதுவும் ஓடியே போயிடுச்சு நடையா நடையா. இப்ப நான் நீங்க அந்த காலத்துல அப்படி துரத்துனீங்க, நாங்க எப்படி துரத்துறோம் பாருங்க. ஓ பாட்டி நல்ல பாட்டி தான், பியூட்டி என்ன பியூட்டி தான்,
2: அப்புறம்
1: முன்னலகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னலிடை ஆட்டி செல்லும் மஞ்சள் நீலா நெஞ்சை கில்லாதோ.
2: இது இது பாட்டு, அதாவது நீங்க பாட்டை வந்து நம்ம அன்றும் இன்றும் குடுக்கறது மாதிரி இல்ல, ஒரிஜினலாவே நீங்க அந்த பாடல பாடி இருப்பீங்க போல தெரியுது.
1: இல்லங்க, நீங்க
2: பாடிக்கிட்டு
1: இல்ல இல்ல, நீங்க சொன்னதால அதுக்கு ஈக்குவலான ஒரு பாட்டை எடுத்தேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேட்கறவங்க எல்லாம் அதே தாங்கள் பண்ண அந்த வாழ்த்தனத்தெல்லாம் நினைச்சிட்டு சிரிப்பாங்க பாருங்க.
2: நிச்சயம் நிச்சயம், அருமையா இருக்கும் அந்த மலரும் நினைவுகள்.
1: ஆமாங்க, அந்த பாட்டை இப்ப கேட்டுருவோம்.
2: நிச்சயம் போடுங்க.

0: அருமை அருமைங்க, சூப்பரா இருந்துச்சு. இதயம் படத்துல இருந்து அருமையா இருந்தது அந்த பாடல் கேட்க. அந்த காலகட்டத்துல எல்லா டீ கடையிலயும் எங்க பார்த்தாலும் இந்த பாடல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த டைம்ல.
1: ஆமா ஆமா,
0: அருமையா அருமையா இருந்துச்சுங்க.
1: இப்ப நீங்க அடுத்ததா என்ன பார்த்தார இருக்கீங்க?
0: என்னுடைய பாடல் வந்து அடுத்ததாக வர்றது வந்து காதலிக்க நேரம் இல்லை. உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா அப்படின்னு ரவிச்சந்திரன் பாடுற பாடலு. அதாவது அந்த கார்ல போயிருப்பாங்க ஒரு இடத்துக்கு. அப்ப வந்து வண்டி கார் வந்து பஞ்சர் ஆயிரும். அப்ப காத்தடிச்சுட்டு இருப்பாங்க, அப்ப வந்து காத்தடிக்கிறதுக்காண்டி வரலாமா அப்படின்னு கேக்குறாரு, உதவிக்கு வரலாமான்னு. அந்த பாடல் கேட்கும் போது அந்த படத்தோட
1: உண்மையாலுமே அந்த பாட்டை கேட்டுருவோம்.
2: இந்த பொண்ணான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வர.

0: அருமையா இருந்துச்சுங்க பாட்டு. இந்த பாட்டை கேக்குறப்ப எப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எங்க அத்தை பிள்ளைங்க ரெண்டு மூணு பேர்த்த ஞாபகம் வந்துச்சு இந்த பாட்டை கேட்டோன்னே. இப்படித்தான் இங்க அம்பளுப்போம்.
1: பரவாயில்லையே.
0: ஆமா, அந்த சைக்கிள் இருக்கும், சைக்கிள் வச்சிருப்போம். அழுங்க போய் சைக்கிளை காத்த பிடிக்கிட்டு வந்துருவேன். வந்துட்டு திருப்பி மாமா காத்து இல்ல, தள்ளிட்டு போய் அங்க வீட்டுல எல்லாம் பம்பு கிடையாது, தள்ளிட்டு போய் அங்க கடையில தான் அடிச்சுட்டு வரணும். அப்பெல்லாம் இந்த ஏர் பிடிக்கிற பம்ப் எல்லாம் கிடையாது, கையில அடிச்சு கொடுத்து நானே பிடிக்கிட்டு நானே அடிச்சு கொடுத்துருவேன்.
2: ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க,
0: பாருங்க எப்படின்னு பாருங்க. ஏன்னா அப்ப அது வரைக்கும் அந்த கடைக்கு போற வரைக்கும் தள்ளிட்டு போவோம் பேசிட்டு.
2: இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ?
1: பேருக்கு தகுந்த மாதிரி பல இது
2: இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.
0: இந்த பாட்டை கேக்குறப்ப அவங்க ரசிப்பாங்க, நம்மள இப்படிதான பண்ணணும் அப்படின்னு ரசிப்பாங்க.
1: உண்மைதான், உண்மைதான்.
0: சரி, நீங்க குடுத்துட்டீங்க, நான் என்ன
1: பண்ணுறேன்? என்ன பாடல் கொடுக்க போறீங்க
0: இப்ப? நீங்க வந்து அந்த காலத்துல கார பஞ்சராக்கி விட்டு ஒரு பாட்டை பாடிட்டீங்க.
1: ஆமா,
0: நாங்களும் சாதாரண ஆள் கிடையாது.
2: லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா.
0: நாங்களும் அம்மங்கோயில் கலக்கலைங்கிற படம், அதுல ராதா கதாநாயகர் இருப்பாங்க. அதுல வந்து ராதாவோட அந்த கார்ல போய் விஜயகாந்த் காத்தெல்லாம் புடிங்கிட்டுருவாரு. புடிங்கிட்டுதான் அப்போ ஒரு பாட்டு, கடவீதி கலக்கலக்கும் அக்கா அம்மாவா,
2: யாரோட அக்கா மகடாய்,
0: அண்ணனோட அக்கா அம்மாவா அப்படின்னு பாட்டு வரும். கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். நல்லா இருக்கும் பாட்டு.

0: ஏன் அக்கா மக? ஐயப்பா, என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மக? டாய்
0: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
2: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
0: அண்ணனோட பச்சை கீழே அது பறந்து வந்த

அவங்களுடைய பாடல் கேட்டேன், ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததாக அருமையா இருந்துச்சு அந்த பாட்டு. என்னுடைய பாடல் இறுதியான பாடல் வந்து பாகப்பிரிவினை படத்துல வந்து அதாவது

0: அதே பாடல் எப்படி
1: பாத்தீங்களா?
0: அருமை பாடல் பாட படம் பேர சொன்னவனே டான்னு பிடிச்சிட்டீங்களே. அவங்க அவங்க மாமா பிள்ளைகளா யாருன்னு தெரியல, அந்த பிள்ளைக வந்து இவரை வந்து
1: கிண்டல் பண்ணுவாங்க.
0: கிண்டல் பண்ணுவாங்க.
1: ஓ
0: அந்த பாடலை போடுங்க, ரொம்ப பழைய பாடல், நல்லா இருக்கும் கேட்க.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்ட

0: பல்லு பட்டி வாயி,
1: கொட்ட
0: பல்லு பட்டி வாயி, நீங்க தான் நீங்க தான்.
2: நீங்க கொடுத்த பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க கொடுத்த பாட்டு மாதிரி நான் ஒரு பாட்டு இப்ப தரப்போறேன்,
3: கொடுங்க பாப்போம்.
2: என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க.
3: தெரியலையே, நீங்க ஏதாவது குழு கொடுத்தீங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும்.
2: குழுன்னா அந்த பாட்டே போட்டுறேன்.

0: தோன்றிட்டாலே இந்த ராட்சசி எல்லா உலகில் ரகசிய இடங்கேட்டேனே.
1: அந்த இடம் கோவிந்தா தான்.
2: எப்படி இருந்தது செல்வகுமார் பாட்டு?
3: அருமையா இருந்ததுங்க, அருமையா இருந்தது.
2: இப்ப நிகழ்ச்சி கேட்டு நம்மள எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்றாங்கன்னு அப்புறம்தான் தெரியும்.
4: அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா.
2: என்ன நல்லா கேலி கிண்டல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துல மற்றும் ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்து நேயர்களை திருப்திப்படுத்தலாம்.
3: நிச்சயம் நிச்சயம். எம்டிஆர் உறவுகள் அனைவரும் வந்து ஒரே குடும்ப மாதிரி. இந்த நிறை குறை எது இருந்தாலும் எங்களிடம் தயங்காமல் கூறலாம். கூறினீங்கன்னா நாங்க நிச்சயமா அதை வந்து மாற்றம் பண்றதுக்கு எங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதை வந்து திருப்தி கொள்ளவும் எங்களுக்கு நல்லா இருக்கும்.
5: லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல, செமிச்சிடுறேன் இருங்க.
2: குறை இருந்தாலும் சொல்லுங்க, நிறை இருந்தாலும் சொல்லுங்க.
4: ஐயோ,
2: கேலி கிண்டல்ங்கிறது வந்து அது சிரிப்பு நகைச்சுவைக்கு மட்டும்தான். அது யார் மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அத்தை பிள்ளையா இருந்தாலும் சரி, மாமன் பொண்ணா இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரையுமே கேலி செய்யறது ஒரு ஜாலிக்காக. ஆனா அது அந்த நம்ம செய்யற அந்த கிண்டல் கேலியே அவர்கள் மனதை புண்படாதவாறு செய்தால் நமக்கு நல்லது, அந்த கேலிக்கு உள்ளாகிறவங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நிச்சயம் நிச்சயம், உண்மைதாங்க உண்மைதாங்க. அதாவது கேலி கிண்டல் பண்ணலாம்,
5: அருள் அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன்.
3: அவங்களுடைய மனநிலை அவங்களுக்கும், அவங்களும் உங்களை கேலி பண்ற மாதிரி இருந்தா நீங்க கேலி பண்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அவங்க அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா நீங்க கேலி பண்றதை நிறுத்திக்கணும். தேவையில்லாத செயல் வந்து அது இருந்து அது வந்து மன வேதனை தான் படும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டாங்கன்னா அது யாருக்கும் தொந்தரவு கிடையாது.
2: உண்மைதான் உண்மைதான். இன்னொரு விஷயம் கேலி கிண்டல் பண்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளயும் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டா அது பிரச்சனை கிடையாது. அத வந்து மாறி இன்னொரு விஷயம், அதாவது பப்ளிக்ல, அதாவது ஒரு குழுக்களா இருக்கிறப்ப நம்ம அவங்க மனசை புண்படுற மாதிரியே நம்ம எத்தனை தடவை தனியா இருக்கிறப்ப நம்ம ஒன்னு சொல்லி திட்டிருக்கலாம், கிண்டல் பண்ணிக்கலாம். அதை வந்து 10 பேர் ஒரு 5 பேர் ஒரு மக்கள் மத்தியில சொல்லும் போது அவங்க மனசு புண்படும். அவங்க அந்த அவங்களுக்கு உண்டான அந்த உறவு விரிசல் உண்டாதா அது ஒரு காரணமா இருக்கு. அதனால எந்த இடத்துல கேலி செய்யணும், எந்த இடத்துல கிண்டல் பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்குது. நேரம் காலம் அது இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம அந்த அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த கிண்டல் பண்றது கேலி பண்றதையும் நம்ம ஒரு அளவோட அதுக்கு ஒரு மார்ஜின் போட்டு வச்சுக்கணும்.
3: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிறாங்க.
2: ஆமாங்க,
3: அது மாதிரி அளவோட பயன்படுத்தினீங்கன்னா எதுவுமே சுவையா இருக்கும் உங்களுக்கு நிச்சயமா.
2: நன்றிங்க செல்வகுமார். இது வரைக்கும் நீங்க ஒரு கருத்து சொல்லிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி கேலி கிண்டலா தொடங்கினால முடியறதப்ப ஒரு கருத்தோட முடிச்சிருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னுடன் இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எனக்கு உறுதுணையாக இருந்த திரு புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் பிறகு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி வணக்கம் நேயர்களே.
5: வெளியே போகணும் அயோத்தியா ராஸ்கல்களா.
3: நல்லது கண்ணன், நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் புதுக்கோட்டை செல்வகுமார். நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமழை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக இவள் ஒரு சீதை என்ற படத்திலிருந்து பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18 என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேயர் மீனாட்சி என்ற படத்திலிருந்து திருமுருகன் அருகினிலே வள்ளி கூரத்தி என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நந்தா என் நிலா என்ற படத்திலிருந்து நந்தா நீ என் நிலா நிலா நாயகன் வடிவில் காண்பது சுகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு காவியம் என்ற படத்திலிருந்து நானோ உன் அடிமை எனக்கோ தனிப்பெருமை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக லலிதா என்ற படத்திலிருந்து சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகலில் ஓர் இரவு என்ற படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் என்ற இனிய

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ ஒரு மகாராணி என்ற படத்திலிருந்து அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16 என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SV பாலசுப்ரமணியம், P சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்தான முத்தல்லவோ என்ற படத்திலிருந்து மாறுகழி பணியில் மயங்கிய நிலையில் ஊர்வசி வந்தால் என்னை தேடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது எப்படி இருக்கு என்ற படத்திலிருந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாலை சூழவா என்ற படத்திலிருந்து யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முடிசூடா மன்னன் என்ற படத்திலிருந்து தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏன் என்ற படத்திலிருந்து இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக மழை மேகம் என்ற படத்திலிருந்து ஆகாய கங்கை இன்று மண்ணில் வந்தது, ஆனந்த தீர்த்தம் என்னை ஆட சொன்னது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து வணக்கம் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். வளமை போல என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகளை இருக்கின்றோம். மாய கண்ணாடி என்ற திரைப்படுத்த பாடலுடன் ஆரம்பிக்கின்றது இன்றைய நேயர் விருப்ப பாடல்கள். அந்த திரைப்படத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ற முதல் வரியை கொண்டு ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம்.
1: பட் இது ஒரு லவ் சாங் தான், பேசிக் லவ் ஃபீல் இருந்தா போறோம்ல.

அடுத்து வரும் பாடல் ஆடியில செய்தி சொல்ல என்ற அற்புதமான பாடல், என் ஆசை மச்சான் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை இன்று பாட வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹத்தன் மாநகர் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் இறைவன் என்றொரு கவிஞன் என்ற வரியை ஏன் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் விஜயராணி தருகின்றார்.

இவர்களோடு இணைந்து கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தி ஒரு பாடலை தருகின்றார். கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது குயிலே கவிக்குயிலே என்ற வரியெடுத்து.

மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையை தொடர்ந்து காற்றலையில் கலந்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் கனடா மொன்றியாலில் இருந்து தனுஷன் நீங்கள் தந்த பாடல் ஜலதீபம் என்ற முதல் வரியை கொண்டு மக்கியூரி பூக்கள் திரைப்படத்தில் எடுத்து பாடுகின்றது.

0: அந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடல் நீ வர வேண்டும் என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்ட ராஜா என்ற திரைப்படுத்த பாடலை இன்று ஜோடியாக ஜோடி குரலே கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: ராஜா

0: இவர்களை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார் ரமணி அவர்கள். முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் இருந்து என்றும் கண்ண துறக்கடும் சாமி என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.
1: என்னது
2: தாலாட்டு?
1: எது இத தாலாட்டு?
2: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
1: சரி சரி பாடி தொலை.

இனிமையான இந்த பாடல்களை கேட்டு மகளும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் நீண்டகால இசைப்பயணம் எங்களுடன் செய்பவர் பாரதி கண்ணம்மா திரைப்படுத்த பாடலை இன்று கேட்போம் என்று எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் தென்றலுக்கு தெரியுமா என்று வரியெடுத்து

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமை போல இன்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் என்றும் ஒரு பாடலை, அற்புதமான பாடலை தந்திருக்கின்றார். இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து சிறந்த ஒரு பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல், காவிய பாடல் என்று கூற வேண்டும். மாதவி பெண்மையிலாள் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

பதனி சனித தன தஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பதபஜம் தஜம் பமதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிடஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சரிகதிதீத தடிகிணதும் சரிகாம பதனி தடிதானீத தடிகிணதும் திகசாரினி சதானி கரிதீத தடிகிணதும் தடிகிணதும் தடிகிணதும் மாதவி.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தந்திருக்கின்றார். மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற திரைப்படுத்து பாடலை அந்த பாடல் ஓ பெண்ணே பெண்ணே என்று பதியெடுத்து பாடுகின்றது.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? ஆமாம், அவர் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் என்றும் விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். பாடுகின்றது அந்த பாடல் சொல்லாமல் தெரிய வேண்டுமே என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்

போல இன்றும் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைப்பு கொண்டு வரும் ஒரு அற்புதமான பாடலை காவை இசைனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் மருத நாட்டு வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலாக பருவம் பார்த்து அருகில் வந்து வெட்கமா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நிகழ்வுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் சென்றது. அனைவருக்கும் வாழ்த்து கூறி மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நான். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

நிகர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தருகின்றார். ஒரு குங்கும செங்கமலம் என்ற முதல் வரி ஆராதனை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன் அவர்களோடு, சண்முகப்பிரியா இவர்களோடு மீண்டும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறைபாண்டியன், காந்திமதியும் இணைந்து கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

படிக்காத மேதை திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் எங்கிருந்தோ வந்தான் என்று ஆரம்பிக்கின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம், இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள், வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசூரை சிவசங்கரன் நட்பவி நர்முகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் என்ற பாடலை எங்கள் எல்லோரும் கேட்டு அமைதி பெற வேண்டும், தத்துவத்தை உணர வேண்டும் என்று பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து படிக்க வைக்கின்றார். நீண்ட கால உறவு, அன்பு நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், சாஹில் இவர்களும் இணைந்து கேட்கும் இந்த பாடலை உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று உணர்வோடு எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல் முள்ளில்லாத ரோஜா என்று பாடுகின்றது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை இன்று வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி அன்போடு கேட்டிருப்பவர் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், வளமை போல கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் இவர்களோடு சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் முனைந்து கேட்கின்றனர்.

Yeah.

நீயர் நீலத்துக்கான பாடல்கள். அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக என்று பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். அவரோடு அம்மா விஜயம், அப்பா அனந்தராமனும் நண்பர்களும் உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

மீண்டும் ஒரு பாடல். மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திலிருந்து சோகமாக பாடும் பாடல் என்று கேட்டு எழுதியிருக்கின்றார். காகித கூடம் கடல் அலை மீது உலக தமிழ் வாழ் மக்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் நான். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர்களோடு உறவுகளாக நானும் வருகின்றேன் என்று பாடலுடன் என்று கேட்கின்றார். மீண்டும் வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று, புதிய திரைப்படம் வேட்டைக்காரன். அந்த பாடல் கரிகாலன் கால போல கருத்திருக்கு என்று கூறும் வரி கொண்ட பல்லவி. தொடர்ந்து சரணங்களையும் தர வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் சி பு விஜயராமன் அவர்கள் அன்போடு எழுதிய வேளை ஒலிக்கின்றது பாடல் அவரை நோக்கி.

தொடரும் இனிய இன்னுமோர் பாடல். அந்த பாடல் வளமை போல வணக்கம் கூறி வாழ்க என்று வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்று ஒளி விளக்கு திரைப்படத்து பாடலை கேட்க அந்த பாடல் ஒலிக்கின்றது. ஆண்டவனே உன் பாதங்களை என்ற முதல்வரி எடுத்து

நாங்கள் கேட்டு மகிழ்வதும் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து நேயர் நேரத்துக்கு உரிய பாடல்கள்.

காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ என்ற ஒரு பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா? அந்த பாடல் என்று நேயர் விருப்பத்தில் நாங்கள் கேட்டு மகளை விரும்புகிறோம் என்று தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை இணைத்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பாடலை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். அவர்கள் தந்த பாடல் பட்டுப்பூவே மெட்டுப்போடு என்று செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடி யாரது யாரது அங்கே என்ற மேட்டுக்குடி பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் வளைகுடா குவைத் ஜோர்ஜ் அவர்கள். நீண்டகால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வேளையிலே ஒலிக்கின்றது அவர் காதோறும் இந்த பாடல்.

இன்றைய நேய நேரத்தில் இறுதிப்பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்யும் அன்பு ரதீஷ் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து பெட்ட கோழி ஒன்று என்ற வரியெடுத்து மஞ்சு விரட்டு திரைப்படுத்து பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அடினூர் மேயர் விருப்பம் கேட்டு மகள் பூமி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. இப்பொழுது முதல் காற்றலையில் பாடினூர் மேயர் விருப்பம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த அன்பு உறவுகளும் நேயர்களும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே உறவினர்கள் கலந்து தங்கள் சொந்த குரலில் பாடி மகிழ்ந்துவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து சென்றிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் இப்பொழுது உலகெங்கும் இருக்கும் உறவுகளின் காதோரத்தில் பாடினூர் நேயர் விருப்பமாக இந்த பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் திருமயிலையூர் யோகா ராஜி உங்கள் விருப்பமாக பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற புதிய பறவை திரைப்பாடலை கேட்போம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு என்ற அற்புதமான பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அன்று இன்று ஒலிக்க வைத்து பாடி காட்டி அந்த பாடலையே தாருங்கள் என்று கேட்டு சென்ற நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் உங்களுக்கான பாடல் இதுவோ.

இங்கிலாந்திலிருந்து வந்து அற்புதமாக பாடி மகிழ்ந்த கஸ்தூரி தனக்கு விருப்பமான ஒரு பாடல் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றேன் என்று பதிவிட்டு சென்றார். அந்த பாடல் கஸ்தூரி மானே கல்யாண பாடல். எங்கே கேட்போமா?

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் வந்தால் மகாலட்சுமியே என்ற பாடல். உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்தில் இருந்து காற்றலையில் வலம் வர இருக்கின்றது சிதம்பரம் தேவநாதன் நீங்கள் கேட்ட பாடலாக.

காற்றலையில் கலந்து காதோரம் இனித்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது பாடினோர் பாடல்கள், நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். தொடர்ந்து அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே என்ற ஒரு பாடல். பதி பக்தி திரைப்படுத்த பாடலாக அன்புடன் சியாமலா வந்து நீங்கள் பாடியதோடு அல்லாமல் இந்த பாடலை பதிவு செய்த வேளையில் ஒலிக்கின்றது. சியாமலா பிரபா உங்களுக்கான பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஆசை வந்த பின்னே என்ற ஒரு பாடல். நெஞ்சு கொஞ்சம் குமரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் தனக்கு விருப்பமான பாடல் என்று அன்புடன் கே கே நகர் ரேவதி சென்னையிலிருந்து.

அடுத்து இன்றைய பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக சொர்க்கம் மதுவிலே என்ற பாடல், சட்டம் என் கையில் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அன்புடன் மல்லியம் மகாலிங்கம் அவர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன். நீங்கள் கேட்ட பாடல் குறைந்த நேரமாக இருந்தாலும் நிறைந்த கருத்தை கொண்ட பாவ மன்னிப்பு திரைப்படுத்து பாடல் வந்த நாள் முதல் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடல் தர்மபுரியிலிருந்து வந்து இணைந்த ராஜராஜன் தந்த பாடல். அருணகிரி நாதர் திரைப்படத்தில் அற்புதமான திருப்புகழாக ஒலிக்கும் அந்த பாடல் முத்தை தரு பத்தை திருநகை என்று வரி எடுத்து அழகாக தமிழிலே பாடுகின்றது.
1: பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர எனவோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்ஜத்தமரரும் அடிபே முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்ஜத்தமரரும்

தலை தத்தனை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்டப்பதில் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்தனை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்டப்பதில் வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்சு பொரு ரட்சி தருவதும் ஒரு நாடு பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்சு பொரு ரட்சி

சித்தைய ஒத்த பரிபுற நிட்ட பதம் வைத்து பயிர விதிக்கொத்த நடிக்க கழுவோடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுற நிட்ட பதம் வைத்து பயிர விதிக்கொத்த நடிக்க கழுவோடு கழுதாட திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோத திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோத பறை கொட்ட கடமிசை குப்பு குகு குப்பு குகு குகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூதை புத்து பறை கொட்ட கடமிசை குப்பு குகு குப்பு குகு குகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூதை பொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே பொட்புத்தழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து நேரிலே வந்து சொந்த குரலில் பாடி மகிழ்ந்த அன்பு உறவுகள் பாடி காட்டியதோடல்லாமல் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்த வேளையிலே உலகளாவை கலந்து அவர்களோட பாடலை கேட்டு மகிழ்ந்து நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வேளையை இப்பொழுது அவர்கள் பாடலையும் கேட்டு நாங்கள் மகிழும் வண்ணம் பாடினோர் நேயர் விருப்பம் அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

இன்றைய விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் கேட்கும் உங்கள் பாடலை தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்டு மகிழ்ந்திருவோம் என்று ஒலிக்கும் அந்த பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து கீரவாணி இரவிலே கனவிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்கும் பாடல் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்ற ஒரு அற்புதமான பாடல். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து தெரிவித்து அனுப்பி இருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஜெய்வீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நரம்புகள் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்க நாங்கள் முனைவோம். கேட்டு மகிழலாம்.

உறவுகள் கேட்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இன்னொரு பாடல். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி என்ற ஒரு தத்துவமான பாடல். இந்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல இன்றும் அவரது பாடலை அவருடன் இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

கோடிப்பாளையம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போமா? என்ன இந்த மாற்றமோ என்று கூறும் அந்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களோடு கேட்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலாபி பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களே, நீங்கள் கேட்கும் இந்த பாடலை இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கின்றோம்.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள்.

விடுமுறை விருப்பத்தில் வலம் வரும் அடுத்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் அன்புடனே அனுப்பி கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். கங்கை நதியே கங்கை நதியே என்று பாடுகின்றது காதலே நிம்மதி திரைப்படத்தில் இருந்து.

பழமை போல என்றும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் மயிலாடும் தோப்பில் மாநாட கண்டேன் என்ற பாடல். இந்த பாடல் சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக நானும் வருகின்றேன் என்று உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்தகனின் முத்தங்கள் என்ற ஒரு பாடலை, வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலிருந்து அன்பு மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கிறதம்மா அந்த பாடல்.

என்ன தவம் செய்தேன் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போல என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை நெய்வேலி அரசவி குப்பம் அமெரிக்க பயணின் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே இன்று நாங்கள் கேட்க இருக்கும் விடுமுறை பாடலாக அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணே என்று கல்யாண கதை சொல்லவா என்ற பாடல். இந்த பாடல் ஆண் அழகன் திரைப்படத்து பாடலை அன்புடனே அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

0: அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், சின்ன சின்ன கண்ணனுக்கு என்று ஆரம்பிக்கும் முதல் வரி வாழ்க்கை படகு திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வழக்கம் போல இன்றும் வாழ்க வளமுடன் என்று வணக்கம் தந்து அனுப்பி எழுதி அனுப்பி கேட்டு மகள விரும்புகின்றார். இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர்கள், வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள், அவர்களோடு ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை.
1: ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் ஒரு அற்புதமான பாடல், அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் ஒரு பாடல், ராஜபாண்டி திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து வளமை போல இன்றும் நீண்டகால உறவு ஜோஷ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி.

இறுதியாக ஒரு பாடலை ஒலிக்க வைத்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வேளையிலே நிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்டுவிட்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம். காதல் வானிலே காதல் வானிலே என்ற ராசையா திரைப்படுத்த பாடலை தான் நீங்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. காற்றலையில் கலந்து வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். உலகெங்கும் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோமே.

முன்பே ஓடிவா திரைப்படுத்து பாடலை கேட்போம். அழகான பூக்கள் என்ற வரியை கொண்டு பாடும் இந்த பாடல் இங்கிலாந்து நாடு. அன்பு அருள்மோகன், நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டிலிருந்து டிராஞ்சி அனுப்பிய பாடல். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் என்ற பாடல்தான் அந்த பாடல்.

மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலையும் கேட்போம். இது இரவா பகலாக என்று கேட்டு பாடுகின்றது நீல மலர்கள் திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலை தருவது கனடா மொன்ரியல் மாநகரத்து தனுஷனின் பாடல். அடிதா சக்க அடிதா என்ற திரைப்படுத்து பாடல். அடி ஊழக் குடிசையிலே என்ற முதல் வரி. கேட்போமே அந்த பாடலை.

தொடர்ந்து கேட்கும் பாடல்களுள் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி அனுப்பிய பாடல். அவர் தந்த அந்த பாடல் மானா மதுரையில் என்று வா அருகில் வா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல் வரிசையிலே முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கேட்க இருக்கின்றார்கள். தென்றல் அது உன்னிடத்தில் என்று ஆரம்பிக்கும் அந்த 7 நாட்கள் திரைப்படுத்து பாடல்.

அடுத்த பாடலை நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் கேட்கின்றார் நீண்டகால உறவு கேவிஸ். நீயா திரைப்படுத்த பாடலை என்று கேட்கின்றார் நான் கட்டில் மேலே கண்டேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல் சுட்டி மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி தந்த பாடல். ஆதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒல்லி ஒல்லி எடுப்பு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே விடுமுறை விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் சிங்காரப்பூமி. சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த ஒரு அற்புதமான காவிய பாடல். தங்க பதுமை என்ற திரைப்படத்தில் அன்று பாடியது முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற வரி எடுத்து எல்லோரையும் மகிழ வைக்கும் அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்புகிறோம். கேட்டு மகிழ்வோமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று கூறினேன். ஹேய் பேபி பேபி என்று ஒரு பாடல், ஏகன் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் உடைய பாடல் கேட்க இருக்கின்றோம். ஈழமணி திருநாட்டிலிருந்தும் எங்களை மறவாமல் அனுப்பி வைத்திருக்கின்றார். பச்சை விளக்கு என்ற திரைப்படத்து பாடல். தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று முதல் வரி முழுவதையும் பாடுகின்றது.

என்னுடைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா கா வைசேனா ஆசான் அவர்கள். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அந்த முதல்வரியை கொண்ட செல்வம் திரைப்படத்து பாடலை தந்து மகிழ்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்ப உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் காற்றலையிலே கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேர் விருப்பத்துக்கான பாடல்கள். இந்த பாடல்களை அன்பு உறவினர்கள் உலகளாக இருந்து நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய வேளையிலே அவை ஒலிபரப்பும் போது சர்வதேசமாக ஒலித்து எல்லோரும் மகிழ்ந்து இங்கே புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் தெரிவுக்கும் எங்கள் அன்பு உறவுகள் சுவைத்தமைக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்விலே நான் சந்திக்கிறேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சரியாக இப்பொழுது 11:13 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:44. நலம் தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நேற்று நாங்கள் உங்களுக்கு தேடி தேடி தேடி, ஆனால் தேடி என்ற சொல்ல நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் சாதாரணமாக கேட்குற பாடல எல்லாம் தேடி இருக்கு, ஆனால் எங்களுக்கு அந்த சொற்களை எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மை எங்களுக்கு வேற இல்லை, அந்த ஞாபகம் இல்லை. அதன் அர்த்தம் வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்கவில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் உள்வாங்கி கேட்கவில்லை என்பது தான் அந்த அர்த்தம். சரி, இனி நாங்கள் எந்த ஒரு பாடலையும் உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரசனைக்குரிய ஒரு பாடல் பிடித்தமான பாடலோ அந்த பாடல் ஒவ்வொரு வரியையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். இப்போ முதல்ல ஜனநாயக ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி போனது அல்லவா, பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு பாடல் எப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படியே பிரித்து எடுக்கிறார்கள் பாருங்கள். எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அதை கூர்ந்து கவனித்து அந்த பாடலை ரசித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எழுதிய கவிஞர், அதுக்கு இசை கொடுத்தவர், ஒரு பாடலில் இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் என்பதை எடுத்து சொல்றவர், இவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டுமில்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் ஒருதரான உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் வேஸ்டா போகக்கூடாதுல்ல, அதை ஏதோ எல்லாரும் அனுபவிக்கக்கூடியதா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி படம் இருந்தா வந்தா தான் அதுல ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது, எல்லாரும் ரசித்திருக்கிற ஆசையும் பெருமையும் இருக்கும். நாங்க ஒரு விடயத்தை செய்யும் போது எல்லாரும் ரசிச்சாத்தான் கேட்டாத்தான் எங்களுக்கும் பூரிப்பு, அவர்களுக்கும் நன்மை. இல்ல ஒரு மேலோட்டமாக நாக்கமுகா பாட்டை நாங்க ஒரு இசைக்காக ரசிக்கிறோம், அதை கூட நாங்கள் கூடுதலா ரசிச்சிருக்கிறோம். ஏன்னா பாடலுடைய அந்த ஃபாஸ்ட் பீட், அதாவது அந்த பாடல், அது அந்த பாடல சொற்களை சொல்லும் விதம், பாடும் விதத்தை ரசிச்சிருக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு கவர்ந்திருக்கும், ஆனால் முழுமையாக ஒரு பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, என்ன விளக்கம், அதில் அது எங்களுக்கு என்னத்தை தரதுக்காக இந்த வசனங்களை படைத்திருக்கிறார்கள் என்ன, நாங்கள் அதை உற்று கவனிச்சா சில விட ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை எடுத்து வரலாம் இனிமையாக. அதுக்கு கண்ணன் பாடல், அதுக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்பமாண்டு யோசிக்கிறோம். சரி, கண்ணனை முதல்ல வச்சிடலாம். அவருடைய பாடல் உண்டு ஒன்று எடுத்து வந்து அதன் பின்பு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நீங்களும் அழைக்கலாம்,

0: நாங்க இந்த பாடல் கேட்கும் போது அந்த இசை எங்களை ஏதோ எங்களை இல்லை என்னை செய்திருக்கிறது. அதனுடைய வரிகள் என்னை கவர்ந்திருக்கிறது. அதை எப்படி அமைச்சிருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள். அப்ப ஒரு பாடலை உள்நோக்கி அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கினால்தான் அந்த பாடலை நாங்கள் ரசிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய பேச்சு, நீங்க பேசும் போது கூட நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், மற்றவர்களை கவரக்கூடியதாக எதை பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போதுதான் அந்த பேச்சு எங்களோட மனதிலேயே பதியும், எங்களோட கூட வரும். அருமையான இந்த பாடல். நான் ஒன்று கேட்க சொல்ல போறேன்னு சொன்ன ஒரு கடி ஜோக், அதை நீங்க, அதாவது அது ஜோக் இல்லை, அதை கடி கேள்வியாக நினைத்து நீங்க பதில் சொல்லணும். சரியா பார்க்கலாம் யார் கேட்டிக்காரன்னு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? இதுதான் கேள்வி. பூனை, நீங்க எல்லாரும் வந்து என்ன என்ன என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? சரியா, அது ஒரு கேள்வி. அத முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கடி பதிலாக நீங்க வர வேணும், கொண்டு வர வேணும், ஒரு தமாஷாக நீங்க எடுத்துக்கொண்டு வரணும். முதல்ல நாங்கள் காற்றலையில், அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து அன்பு உறவுகளே உங்களோடு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்கள் பாடல் உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்கோ அதுக்குள்ள. சரியா, மற்றது நீங்க வாய்ஸ் கட்ல ஏதாவது, அதாவது அதுல நீங்க பாடல் வாய்ஸ் கட்ல நீங்க வைக்கலாம், ஆனா பாடல் மட்டும் கேட்டு வைக்க வேணும். பாடலுக்கு பின்னால இந்த பாடலை அவர்கள் விரும்புகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள் என்ற இது கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வரும் பாடல். அப்ப நீங்கள் மட்டும் கேட்கும் பாடலாக இருக்கணும். காற்றலை இணைந்து கொள்ளும் இல்ல இல்ல பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் ரமணி ராஜ்.
1: வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: கண்ணை முடிச்சுன்னா வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு
0: நினைக்கும்.
1: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அது நீங்க நீங்க ஸ்ட்ரைட்டான பதில சொல்றீங்க. நான் சொன்ன கடியா சொல்லணும் வண்டே, கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கன்னு நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணுமா?
0: கடி கேள்வி, இது கடி கேள்வியா நீங்க சொல்லணும். நீங்க கண்ணை மூடினா என்னது யோசிப்பீங்க? வீட்டுக்கு இருந்து நீங்க கண்ணை மூடினா நீங்க என்ன யோசிப்பீங்களோ அதான்.
1: கண்ணை மூடா ஒண்ணு தூக்கம் வரும், ஒரு அசதியா இருந்தா கண்ணை மூடிப்போம். பூனை கண்ணை முடிச்சா இருட்டாயிடுச்சு நினைச்சுக்கும், ஒரு இருட்டா இருக்கு, கும்மு இருட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. பூனைக்கு வந்து இரவிலும் கண் தெரியும் சொல்றாங்க, அது என்ன உண்மையா போயிருன்னு தெரியல.
0: பகல்லையும்
1: என்ன பத்தி நான் இதான் கேள்விப்பட்டிருக்கேன். பூனை கண்ணா முடிச்சுனா உலகமே இருந்துடுச்சு
0: நினைக்க,
1: உலகமே இருந்துடுச்சு
0: அப்படின்னு பதில் வச்சிருக்கோம் நாங்கள். பாடல் எந்த சொல்லுல நீங்க பாட்டு எடுக்கணும்டா? நீ என்ற சொல் வரவணும். நீ அது முன்னுக்கு வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம். முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ என்று தொடங்கணும்.
1: நீ வருவாயன, நீ வருவாயன படத்துல இருந்து நீ வருவாய், பார்த்து பார்த்து கண்கள் புத்திருக்கு, நீ வருவாயன அப்படின்னு.
0: நீ வருவாயன, நான் அந்த பாடல் உங்களுக்கு தரப்படும். சரியா,
1: ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பரான பாட்டு உங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அது. முதல் பாடல் நீங்க போட்டீங்களா?
0: நிச்சயம் நிச்சயம்,
1: கண்ணன் பாடல்.
0: அந்த பாடல் அந்த நல்ல ஃபாஸ்டா போகும். நன்றி நன்றி ரமணி ராஜேஷ், நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. எங்க பாக்கலாம் இன்றைக்கு ரமணி ராஜேஷ் தொடர்ந்து வச்சிருக்கீங்க, எங்க பாக்கலாம் எப்படி என்று. அடுத்து எங்களுடைய இளவரசு. வணக்கம் இளவரசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளவரசு, நீங்க சொல்ல போறீங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க, அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: இளவரசு நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? பூனை,
1: அதாவது பூனை கண்ணு மூடதான் என்ன நினைக்குமா? அப்பாடா நம்ம கண்ணை மூடிட்டோம், உலகமே இருட்டா போகும் அப்படின்னு நினைக்குமா? தமாசா, கண்ண மூடனா உலகமே இருட்டு மாதிரி நினைக்கும்.
0: இளவரசு நீங்க கண்ண மூடனா என்ன நினைப்பீங்க?
1: நான் கண்ண முன்ன என்ன நினைப்பா? இருட்டா இருக்கும்.
0: இல்ல கண்ண மூடு, இல்ல நீங்க என்ன சிந்திப்பீங்கன்னு கேட்டேன். இப்ப பூனை கண்ண மூடிக்கொண்டு அது என்ன சிந்திக்குதுன்னு தான் கேட்டிருந்தேன். அது என்ன நினைச்சு கொண்டிருக்கு, என்ன நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் என்ன நினைக்கும் என்றதுதான். அது ஒரு கடியா நீங்க சொல்லணும். சரி, நீங்க கண்ண மூடுனா என்ன நினைப்பீங்க?
1: எப்படா தூக்கம் வரும் நினைப்போம்.
0: என்ன எந்த நேரம் கண்ண மூடுன? பகல்ல மூடு, நம்ம வேலை செய்யுங்க அப்படியா?
1: கண்ண மூடுறது வேற.
0: கண்ண மூடி வச்சுக்கொண்டு இருந்தா என்ன நீங்க நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. சரி கட்டிக்காரன், நினைச்சேன் நீங்க உண்மையான சரியான பதில கடி கேள்வின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னிட்டு தான் நான் நினைச்சேன். சரி சொல்ல வரேன்னுட்டு தான் உள்ளுக்க கேட்டது,
1: தப்பிட்டேன். பழமொழி சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா, வெளிச்சமா இருக்கு, நம்ம கண்ணை மூடிட்டோம் அதனால அந்த உலகமே இருட்டா இருக்கும், எல்லா பக்கமும் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குமா.
0: களவா பால் குடிக்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு குடிக்கும், தெரியாதுன்னு கண்ணை மூடி கண்டு குடிக்கும். ஆனா எஜமான் பாத்து கொண்டு இருப்ப, நீ நான் காட்சி வச்ச பாலை நீ குடிச்சிட்டு இருக்க. அண்டு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீ நீ என்று தொடங்கணும் சொல்லுங்க பாப்போம். நீ என்று வரலாம்,
1: நீ வரும்போ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன என்ன என்ன என்ன இப்ப எல்லாம் நீங்க பாட்டெல்லாம் ஏதாவது சரியா சொல்லாம போறீங்க? அது என்ன அந்த இதுதான் பாட்டு என்று சொல்லாம கொஞ்சம் இது இப்படி ஒன்று வருமேண்டா? ஒரு நாளும் வரக்கூடாதே, உங்களுக்குதான் எல்லா பாட்டும் தெரியுமே. சொல்லுங்க அந்த பாட்டை சரியா சொல்லுங்க. சொல்லுங்க,
1: பழைய பாடல சொல்ல
0: நினைச்சேன்.
1: இப்ப வந்து ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து, பாட்ஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நீ நடந்தால் நட அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு,
0: நட அழகு. அப்படி யார பாத்து நீங்க ரசிச்ச? நீங்க அதாவது சூப்பர் ஸ்டார விடுங்க, அவரை விட்டுட்டு வேற யார இந்த பாட்டை நினைச்சு நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க? ஆனா சொல்லணும், பெண்ணை
1: இல்லமா,
0: நீங்க பெண்ணை சொல்லணும், பெண்ணடந்த அழகுதான் சரியா? ஆண் யாராவது ஒரு ஆணை பார்த்து அவர் நடந்த அழகு அவருடைய ஸ்டைல் வேற என்று ரஜினிகாந்த் அவர்களை விட்டு வேற யார நீங்க உங்களுடைய கிராமத்துக்குள்ள உங்களோட பழகிறவர்களை பார்த்து நீங்க நினைச்சிருக்கீங்க? நானும் ஒரு ஆளை சொல்ல போறேன்
1: நினைச்சிருக்கேன். இளமாறன் ஒருத்தர் இருக்காரு, இளமாறன். அவர் நடந்து வந்தா அழகா இருக்கும்.
0: அவர்
1: நடந்து வரத பார்த்து நான் ரசிப்பேன்.
0: உங்க கூட வேலை செய்யறாரா யாரு அவரு?
1: அவரு என்னோட பையன்.
0: அது சூப்பர். இதுக்கு மேல மறு வேர்டு இல்ல, அடுத்த வேர்டு நாங்க கேட்கவே முடியாது. சூப்பர், அது அது நீங்க சொன்னது சரி. நான் அதுக்கு என்ன உண்மையிலேயே நான் ஹெட்ஸ் ஆஃப். என்னண்டா உண்மையிலேயே நீங்க சரியான சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை தான் ரசிப்போம் இல்லையா முதல்ல? உங்களுடைய பாடலை
1: இந்த நேரத்தில் கன நேரத்தில் சிந்தித்தது ஒரு
0: இல்லையா? அதுதான் முதல்ல வரணும். பிள்ளைகளுக்கு சில நேரம் அப்பாண்ட அழகு, அப்பா நடந்தா அப்பா பேசினா அப்பா என்று சொல்லுவார்கள். சில நேரம் மனைவி ஆயிருந்தால் கணவன், என்னுடைய கணவன் தான் என்று சொல்லுவார்கள். சரி, திருமணம் ஆகாதவன்டா தனது காதலன் என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி பிள்ளைகள் மகன் மகன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க மகனை சொல்லி இருக்கிறீங்க, சூப்பர்.
1: நடக்கும்பொழுது பேசும்பொழுது என்னையே நான் சிறு வயதுல பாக்குற மாதிரி இருக்கும்.
0: அவர் குட்டியரா
1: நகல் போல அப்படியே இருக்கும்.
0: அந்த சின்ன குட்டி
1: இரவு நேரத்துல நான் தூங்கும் பொழுது கூட ஒரு கைய தலைவனைக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கைய சைட்ல வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். பக்கத்துல பார்த்தா நான் எப்படி தூங்குறேன்னா அதே மாதிரி தலைய கைய வச்சுட்டு அந்த சைட்ல இன்னொரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறேனோ அதே மாதிரி தூங்கினேன். அது எத்தனை காலங்கள் கடந்தாலும் அழிக்க முடியாத ஒரு செய்யறது, எப்பொழுது மறக்க முடியாது. அதான் சொன்னா நீங்க கூட எழுப்பி என்ன மாமா அங்க பாருங்க அப்படியே பாருங்க எப்படி தூங்கிருக்கீங்க. நாங்க தூங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு மாதிரி போட்டோ எடுத்து வச்சுட்டேன்.
0: தந்தை தாயுடைய அந்த செய்கைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஆனா சில குழந்தைகள் அதுவும் வரும், இன்னும் மெருகூட்டி கொள்வது தந்தையை பார்த்தே தாங்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள். அப்படியே அவர்கள் பழகி கொள்ளுவார்கள். நீங்க என்ன செய்யறீங்களோ அப்பா என்ன செய்யறாரு அதான் சொல்றது. தாய் தந்தையரை பார்த்தான் பிள்ளைகள் பின்பற்றி போகிறது. அந்த குழந்தைகளுக்கு அதுல கவனமா இருக்கும்.
1: பழமொழி கூட அப்படிதான், தாயை போல பிள்ளை. பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள்.
0: நூலை போல சேலை என்று சொல்லி இருக்கிறார்கள், தாய போல
1: பிள்ளை. தீய பழக்க வழக்கம் செய்யும்போது கூட குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லுவாங்க. நிச்சயம் உண்மைங்க, அது உண்மை. அது உடனே பதிஞ்சிடும், அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் மற்றது குழந்தைகள் ஒன்றை டக்குண்டு கேட்ச் பண்ண உள்வாங்குறதுல கட்டிக்காரர்கள் அவர்கள். நல்லது நல்லது நல்லது. இளவரசு உங்களுடைய பாடல்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எங்க பாப்பா, பூனை கண்ணை மூடி கொண்டால் என்ன நினைக்கும்? இப்ப இந்த கண்ணனுடைய காதல் வந்து நான் பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் இணைவது குறைவு வந்தால் அந்த பாடலை கேட்கணும் என்ற ஆர்வத்தோடு வருவார். சரி, அவருக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க, பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வர்றாங்கன்ட்டு. முதல் வியாபாரம் நீங்க தான் ரமணி ராஜேஷ். சரி, பார்க்கலாம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ரமணி ராஜேஷ். அவருடைய பாடலை இன்று கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் வேலை பழுவாயிருக்கும், அவருக்கு நாளைய தினம் அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி கேட்க முடியாமல் இருக்கும். அதனால்தான் சில விடயங்களை நான் அப்படி எடுத்துக்கொள்வது, யாரும் குறை நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது ரேவதி அம்மா, வணக்கம். ரேவதி அம்மா, ஆண்டாள் அம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், நீங்களும் காட்டிலைக்கு வர வேண்டும். வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் மீராமா,
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க
1: நலமா இருக்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப நீங்க பூனை கதைய சொல்லுங்க பாக்கலாம். எப்படி என்று கடி
1: பூனை கதை? எலி கிடைக்குமான்னு நினைக்குமோ?
0: கண்ண மூடி கொண்டு நீங்க ஏதாவது
1: எலி ஏதாவது நம்ம பக்கத்துல வருமா, எலி கிடைக்குமா அப்படின்னு நினைக்குமா?
0: நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நீங்க கண்ண மூடிக்கணும் யோசிச்சிருக்க.
1: நீங்க
0: சொல்லணும் இப்ப நீங்க கண்ண
1: சரி எலிய கடி, நீங்க கடி சொல்லவே எலிய கடிக்கலாம்னு நினைச்சிருக்கோம்.
0: அந்த எலி கிடைக்குமா கண்ண மூடிக்கொண்டிருக்கேன்டா
1: சிந்திப்பீங்க.
0: அடடா, இவ்வளவு வேலை இருக்கே. ஆனா இன்னொரு விடயம் ரேவதி அம்மா, ஒரு வேலை இப்ப நாங்க நிறைய வேலை இருந்தா அது ஒரு 10 நிமிஷத்துல செய்திடலாம், அது டக்குன்னு செய்திடலாம். ரெண்டு நாங்க நேச்சு நேச்சு அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்போம். ஒரு கொஞ்ச நேரம் இருக்கல, இதை செய்யலாம்னு இருக்கு. ஆனா அந்தந்த போ அவ்வப்போதே நாங்க செய்து முடிச்சிட்டா தான் கடைசியில எல்லா வேலையும் இறுகி போய் நிக்கும். அப்பதான் ஜோசி மாடடா, அப்பவே செய்திருக்கலாம்னு இல்லையா? ஏனண்டா நாங்க நினைக்கிறது என்னண்டா, இனி இனி வேலையில தானே இது மட்டும் தானே இருக்குது, அப்புறமா செய்யலாம்னு யோசிப்போம். அப்புறமா ஒரு வேலை வந்துடும் எங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அதுக்கு முதல் நாங்க முதலே அதை செய்திருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப பூனைன்னு எளிய தேடுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீ என்று தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: நீயா நீயா இல்லை கனவை கொஞ்சம் எழுப்பிய நீயா,
0: கதவை மெல்ல திறந்தது. என்னன்னா எனக்கும் இந்த பாடல் ஆசை முகத்துல இருந்து நல்ல பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். ஏனென்று தெரியாது, இந்த பாடல்னு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு.
1: நீ எப்பொழுது கேட்டாலுமே இந்த பாடல், நீ கேட்ட உடனே அந்த பாடல் தான் ஞாபகம் வரும்.
0: இல்லை நானா
1: குடியிருந்த கோயில்ல, நான் யார் நான் யார் நீ யார்
0: நீ யார். சரி, இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட சொல்ல கேக்குறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: இதெல்லாம் கடி கேள்வி, இது கடி கேள்வி, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரியா?
1: ஆமா ஆமா, ரொம்ப மூளைய சிந்திக்க வேணும்.
0: ஒரு பையனுக்கு பரீட்சை காலம் சரியா?
1: சரி
0: சரி, எந்த வீட்டு பையனுக்கு, எந்த பையனுக்கு பரீட்சை காலம், இந்த நாட்கள் எல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரம் இப்ப நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்றேன் அவகிட்ட சரியா? இல்ல, பக்கத்து வீட்டுல பேச போயிக்க பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து கேக்குறான், என்ன பையனுக்கு உடம்பெல்லாம் கட்டுண்டு?
1: உடம்பெல்லாம்
0: கட்டு கட்டு, அதாவது பேண்டேஜ் பண்ணி இருக்குது கட்டு.
1: விழுந்து விழுந்து படிச்சிருக்கான் மேடம்,
0: புரிஞ்சிருச்சு. பரிச்சேன்னு சொன்னோடய கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, கெட்டிக்காரி, அது மட்டும் புடிச்சிட்டீங்க நீங்க. சரி, ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேக்குற, வெளியே மழை பெய்யுதான்னு கேக்குறாரு கேள்வி, உங்கள்கிட்ட கேக்குற, நீங்க கடியாக என்ன சொல்லுவீங்க பதில்? வெளியே மழை பெய்யுதா என்று கேட்டா நீங்க அது ஒரு கடி பதிலாக, கடி பதிலாக என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்தேன்,
1: மழை வெளியிலதான், மழை வெளியிலதான் பெய்யும், உள்ளேயா பெய்யும்?
0: சரி, அதுவும் பதில் சரி. அவர் சொல்லியிருப்பார், வீட்டுக்குள் மழை பெய்து பெய்து நான் பார்க்கலைங்க, வெளியிலதான் பெய்யும். அப்படியும் சொல்லலாம். சரி, நல்ல சந்தோஷம் ரேவதி அம்மா. நான் வேற கேள்வி கேட்டா நீங்க இணைஞ்சு சிறப்பீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே எங்களுடைய ஆண்டாளம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைக்கிறீங்க, ஓடி வாங்க, உங்களோட குரலை கேட்காம நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம், நிறைய தவிச்சிருக்கிறோம், ஓடியாங்க நாங்க கேட்கணும். சரி, இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு முதல் இணைஞ்சிட்டீங்க நீங்க வந்து, உங்களுக்கு வணக்கம். ஜெகவர் சாதிக்கண்ணா வணக்கம், சந்தனராஜ் மாமா வணக்கம், அருள் வணக்கம், ரேவதி அம்மா இணைஞ்சு சென்றா, ராஜவேல் வணக்கம். எங்கே நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. இப்ப நான் என்னுடைய பாடல் எடுத்து முதல் எடுத்து நிறுத்திட்டேன். அந்த பாடல் மிகவும் எனக்கு பிடிச்ச பாடல், கொண்டு வரலாம். அந்த பாடல் தானே சொல்லிக்கு எவ்வளவு ஒரு கேட்க ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. இது அந்த தனனா யாருக்கு சரியா அதே மாய் சொல்ல தெரியும்னு அதையும் பார்க்கலாம். தனனா என்று எனக்கே வர என்ன அத அவ்வளவு அந்த கணீர் என்று சொல்றார்கள் உடனே. எங்களுக்கு நாங்க தனனா சொன்னா ஏதோ சோர்ந்து உணர்ந்து தனண்ணா அப்படி சொல்லுவோம். தனண்ணா எதுவும் வரையல, தனண்ணா அதுவும் வரையல, பாக்கலாம் யார் தனண்ணா அப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம். பாடல கேட்போம். சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பூனை என்ன நினைச்சதுன்றதை மறந்துடுறாங்க, கொண்டு வாங்க.

0: வணக்கம், எங்களுடைய செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
1: புதுக்கோட்டை செல்வகுமார். வணக்கம்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார். அந்த புதுக்கோட்டை ஏன் வந்தது? அங்க கோட்டை இருக்கா? புதுக்கோட்டை
1: கோட்டை வந்து அரசர் மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இங்க ஒரு பெரிய இது கட்டிருக்காரு, அதுலதான் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸே நடக்கிறாங்க. கோட்டை மாதிரி ஒரு இது கட்டிருக்காரு.
0: ஓ ஓ, அதனால அந்த இடத்துல அந்த புதுக்கோட்டை என்று
1: வந்திருக்காங்க.
0: சரி, நீங்க சொல்லுங்க. பூனை, அதாவது இந்த பூனை இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டிருந்தா என்ன நினைக்கும் அது சொல்லுங்க. பூனை,
1: பூனையை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருண்டு போயிரும் நினைக்குமா?
0: அது நீங்க இப்பத்த பூனையெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருப்ப.
1: ஒரு பூனை கண்ணை மூடிக்கிட்டு எப்படா மீராமா வருவாங்கன்னு யோசிக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படி என்ன கன பூனை இருக்கு? அப்படி அப்படி என்ன நிறைய பூனை இருக்குங்க, நிறைய பூனை. அது கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்காது, கண்ணை விழிச்சு கொண்டுதான் மீராமா எப்ப வரும் எல்லா பூனையும் பாத்துக்கொண்டு இருக்கோம்.
1: குறிப்பிட்ட பூனைகள்
0: எங்க களவெடுக்கலாம்னு யோசிக்கும் கண்ணமூடி.

0: அப்படி சொல்றாங்க, அத சொல்லுங்க.
1: அது எங்க என்ன கருவாடு கருவாடு வச்சுட்டு போனா தூக்கிட்டு போயிரும்.
0: அது கருவாடு மட்டும்தான் தூக்குமா? அது எல்லாத்தையும்
1: எதுவா இருந்தாலும் இறைச்சி எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிரும். வந்துச்சுன்னா வர்றது தெரியாம தூக்கிட்டு போயிரும். பூனை திருட்டு பூனேம்போம். பால் வாசத்துக்கு மூடிய நைசா திறந்து குடிச்சிட்டு போயிரும். பாலை குடிச்சிட்டு போயிரும்
0: முழுமையா.
1: அதான் ஒரு ஒரு இது இருக்குமா, சுடுபால் குடிச்ச பூனை அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சுடுபால் குடிச்ச பூனைனா ஆறுன பாலையும் அது சூடுபால் குடிச்சிட்டோம் அத பயந்துரும், ஐயோ என்னடா பயங்கர சூடா இருக்கிற பாலை குடிச்சு
0: விட்டான்னு.
1: ஆறுன பாலையும் குடிக்காதான் அந்த பூனை, அதுக்கு ஒரு பழமொழி. அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லதே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெடுதலாவே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு அது மாதிரி சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: இந்த ஒரு ஒரு சாதம் போட்டு ஒரு சாதம் போட்டு ஒரு நாய் படுத்துருக்குன்னு
0: வைங்க,
1: அது பக்கத்துல கொண்டு போய் சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சா திடுதிடுன்னு ஓடி போயிடும் அந்த நாய். அங்கிட்டு ஓடும், அதுக்கு என்ன நினைக்குது, நம்மள பிடிக்க வர்றாங்கடான்னு
0: நினைக்கிறது. ஆமா
1: ஆமா. ஆனா நம்ம செய்ய போறது அதுக்கு நல்லதுதான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அந்தக்குதான் அந்த அர்த்தம், சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: அது மாதிரி அந்த அர்த்தமா இருக்கும்.
0: சுடுபால் வச்சா பேந்த பாலை குடிக்கான்னு சொல்றீங்களா? பூனை
1: குடிச்சிடும், அது சூடா இருக்கிற பால ஒரு நேரம் குடிச்சு குடிச்சுனா மிரண்டுரும். அப்புறம் குடிக்கவே குடிக்காது, ஐயோ இந்த பால் சூடா இருக்கும்
0: பாருங்க. சரி, இப்போ நீ என்ற சொல்லல சொல்லுங்க எனக்கு பாட்டு. நீ
1: நீ தொட்டால் இந்த
0: பாட்டுமாட்டால் இங்கு என்னாகுமோ என்மேனி பொன்னாகும்
1: பொன்னாகும் பொன்னாகும் பொன்னு
0: பொன் பொன்.
1: எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரும் சரோஜா இது கே ஆர் விஜயாவும் பாடுற பாட்டு அந்த நல்ல மரம் படத்துலமா.
0: நல்ல அருமையான பாடல், நல்லது நல்லது செல்வகுமார். அடுத்த கேள்விகள் கேட்கும் போது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. அதுதான் இப்ப பூனை கண்ணை மூடிக்கொண்டால் அதுக்கு நீங்க என்ன கடியா சொல்ல
1: கேட்டீங்க, அப்புறம் கடி ஜோக்கு ஒண்ணு சொல்றேன் நீங்களே அது சொல்ல.
0: இதுதான் கடி, இது கடி கடி இது கடியா நீங்க பதில் சொல்ல, நீங்க உண்மையான பதில சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லுங்க.
1: கல்யாண வீட்டுல வந்து ஏன் வாழ மரம் கட்டுறாங்க தெரியுமா?
0: கல்யாண வீட்டுல
1: வாழ மரம்
2: கட்டுறாங்க.
0: கல்யாண வீட்டுக்கு போனவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா? நலமா,
0: நல்ல சுகத்தோட இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி நன்றி நன்றி. நான் அருமையாக கண்ணொளியில் படாத படப்பட்டு கொண்டிருக்கிறேன். வைரல் அட்டாக் ஆக காரணத்தினால் கண்கள் வீங்கி.
0: நீங்க
2: எம்டிஆர் பண்பலையில பேசுறதுனால எனக்கு கண்பட்டிருக்கு, வேர்ல்டு லெவல்ல கண்பட்ட காரணத்தினால என் கண்கள் பாதிச்சிருக்கணும்.
0: இன்னொரு விடயம் ராஜ்குமார், இன்னொரு விடயம், எம்டிஆர் பண்பலையில பேசுறதால கண் பட்டுருச்சு, தப்பித்தவரி ஒரு சொல் வித்தியாசமா நீங்க பேசிட்டீங்கன்னா கைப்படும்.
2: எச்சரிக்கையா பேசணும், கரெக்ட் தாங்க, பேசணும் வார்த்தைகளை வந்து கவனமாக
0: பேசணும்,
2: கவனச்சிதறல் இருக்க கூடாது.
0: சரி, உங்களோட கண்ணுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, இப்ப அந்த கண் அந்த கண் வருத்தம் எல்லாம் அங்க நடக்கிறதா?
2: சொல்லுங்க கண். இப்ப எது குடுத்திருக்காங்க? டிராப்ஸ் ஆயின்மெண்ட் குடுத்திருக்காங்க.
0: எப்படி அந்த வெட்டா வந்துருக்கா?

0: ஒரு காத்துல விழுந்த தூசால நான் ஒரு பாஞ்சு நாள கஷ்டப்பட்டு
1: இருக்கேன்.
0: தூசு டாக்டர் ஆமா ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து வைரல் அட்டாக் ஆயிடுச்சு கண்ல. ஒரு கண்ல வந்து அது கம் இருந்திருக்கலாம், அது சும்மா கச்சு பெடுத்து துடைக்கும் போது அடுத்த கண்ணும் பாதிச்சிருச்சு, இரண்டு கண்களுக்கும்.
1: நான் நினைக்கிறேன் நீங்க மனைவிக்கு வஞ்சகம் செய்து ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்ற பாத்துருக்கீங்க வழியில. செல்வகுமார் உண்மைதானே? நான் சொன்னது
0: மெலிதாக கேட்கிறது அருகில் வைத்து சத்தங்கள் வெளியில் போகாத அளவுக்கு பேச சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நம்மளோட
2: குரல்
1: வழியில
0: ராஜ்குமார் நல்லா இருக்கீங்களா? பார்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் தம்பி, ரொம்ப ஓவர் இருக்கலாம். ஹலோ
1: இல்ல ஒவ்வொரு தான் சொல்லுங்க பாருங்க. ராஜ்குமார் சொல்லுங்க, ஏன் ஓவர் சொல்றாங்க? கடியா சொல்லுங்க பாக்கலாம்.
0: ஏன் ஓவர் சொல்றேன்? ஏன் ஓவர் சொல்றாங்கன்னா, பார்ல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போது ஓவர், அதெல்லாம் இருக்கலாம்.
1: முடிக்கிறாங்களா? இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கதை கேக்குறாங்க. சரி, எங்க செல்வகுமார்
2: இல்லமா, அந்த இன்டர்காம் போன் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்காம் பேசுறதுல நம்ம பேசி முடிச்சுட்டோம் ஓவர்னா அந்த
1: செல்வகுமார் தெரியுமா? ராஜ்குமாருக்கு வீட்டுக்கு தான் போர், அப்ப அவர் அங்க ஓவர் சொல்றது இல்ல. இவர் சொல்றது இவர் பேசினா தானே இவர் ஓவர் சொல்வார்.
0: ஊட்டுக்காரமா கொடுப்பாங்க ஓவர் ஒண்ணு, ஓவர்
2: ரெண்டு,
1: ஓவர். அது என்னண்டா பேச, உண்மையிலேயே அது அவங்க சொல்றது வந்து நான் பேசி முடிச்சிட்டேன்டா தான் மற்றவர் பேசலாம். அது தெரியாது, இவர் விட்டுட்டு இருந்தா தெரியாது இவர் பேசுகிறாரா
0: இல்ல. நாம பண்பலையில பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். நம்ம பண்பலையில பேசி முடிச்சேன்னு ஓவர்னா அடுத்தவங்க பேசுறது நல்லா இருக்கும்.
1: அது நல்லா
0: இருக்கு.
1: அப்ப என்ன அந்த கான்பரன்ஸ்ல எல்லாரும் பேசாம எல்லாரும் ஓவர் சொல்லுங்க. அப்ப ஆனா இன்னொரு முடியும் அவங்க ஓவர் தானுங்க பண்பல முழுக்க கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் ஓவர்
0: ஒரே சத்தமா இருக்கு ஓவர்னு. ரொம்ப நீ ரொம்ப ஓவர்
1: இல்ல, கொஞ்ச நாள் ஓவர் பண்பலைன்னு வச்சிருவாங்க. ஓவர்
2: எம்டியா
0: இல்ல இருந்து வரும் ஓவர் புதிய சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறேங்க. ஐயா உங்க குரல் ரொம்ப கீழே இருக்குது, கிணத்தடியில இருந்து பேசுறீங்களா
1: நீங்க? அவங்க ஏதோ இப்ப செல்வகுமாரோட குரல் ரொம்ப கீழே போயிருச்சு. அது ஏன்னு தெரியல. நான் எந்த பக்கம் பாத்துறேன் உங்களை குற்றம் சொல்றது. எங்க இப்ப பேசுங்க செல்வகுமார்.
2: இப்ப கேக்குதாமா?
1: எங்க வச்சிருந்தீங்க முதல் மைக்க? இல்ல அவர் மைக்க மனைவிக்கு பக்கத்துல அவ சொல்லிட்டா அதுல வச்சிட்டு நீங்க என்ன
0: மேபி இருக்கலாம், என்னதான் பேசுறீங்கன்னு பாக்குறன்று கேக்குறன்னு இருப்பாங்க.
1: பக்கத்துல வாங்க
3: தொண்டைக்குள்ள தொண்டைக்குள்ளேயே மைக்க
0: வச்சுட்டேன். என்னைக்கு ரொம்ப இதா இருக்கு
1: அது அங்க ஓவருங்க, ஓவரா பேசுற
0: பாடல்
1: சூப்பருங்க. இப்படியே நீங்க
0: பண்பலையிலயும் எப்படி நண்பர்கிட்ட பேசுறோமோ அதே மத்த எங்கேயும்
1: பேசுறேன்.
0: ஓவர்ல பேச மாட்டேன்
1: இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு நான் பத்தி சொல்லி தர, வீட்டுல மனைவி பேசும்போது சொல்லுங்க, சொல்லி கொடுங்க தன்மையா. அவனால கூலா இருக்கேக்க அம்மா, நீ பேசு, நீ என்ன ஏசி பேசினதுக்கு அப்புறம், ஏசினதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் சொல்லு, அப்பதான் நான் ஏதாவது சொல்லல.
0: நானும் பேசி என் கூட்டுக்காரமா பேசுனா புரியாது சத்தத்துல, யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா குடுக்குறீங்க, தெளிவா திட்டு விடுறதுக்கு பரவாயில்ல. இப்ப நான் பேசி அவங்க பேசுறா என்ன பேசுறா ரெண்டு பேருக்கும் புரியாது. இப்ப தெளிவா பேசலாம், தெளிவா கேட்கலாம், நல்ல ஐடியா.
1: இப்ப அது ரெண்டு பேரும் பேசுனா சண்டை கூடாது, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நீங்க பேசுனா அவங்க நீங்களும் கண்டபடி பேசுறீங்க, அவங்க பேசுறா அப்ப விளங்காது ரெண்டு பேருக்கும். ஆனா நீங்க ஓவர் சொல்லி பேசுனா நீங்க என்ன சொல்லு சரியா எனக்கு சொன்னீங்கன்னு அவன் அதுக்கு ஏத்த மாதிரி குடுப்பான்ல.
0: அடுத்த கவுண்டர் அவங்க குடுப்பாங்க, நான் பேசி முடிச்சவன அடுத்து நீ இதுதான்
1: பேசுனேன்
0: பேசினாலும் காவிரி விளையாது.
1: ஓவர் சொல்லி பேசுனா அதுல அர்த்தம் என்னன்னா, ஓவர் சொல்லி நீங்க பேசுனா லாங் டைமா சண்டை நீடிக்கும், கொஞ்சம்
0: பொழுது போவோம். அதாவது நான் அனைவரும் ட்ரை பண்ண சண்டே வந்து எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, உங்களோடது வந்து நான் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு ரெசல்ட் சொல்றேன் உங்களுக்கு. சண்டே நைட்டு
1: உடனே முடிக்காம சண்டைய சரியா
0: பாத்துட்டீங்க
1: இல்லையா?
0: இல்ல இல்ல, அதை நான் பாக்கல. இல்ல பாக்க,
1: நீங்க தான் சரி சரியா சொல்லிட்டீங்க, நீங்க தான் சரி. கட்டிக்காரன் கட்டிக்காரன். அப்ப
0: நன்றி.
1: என்னதான் மனைவி உங்களை ஓவரா பேசினாலும் உங்களை உங்களுடைய அந்த இன்னும் உங்களுடைய செடி மாறல சோறையத நீங்க.
0: அதுக்கு வந்து ஆமா, அதுக்கு காரணம் வந்து அதாவது யாரா இருந்தாலும் அது ஒரு இது இருக்கு இல்லைங்க.
1: என்ன
0: என்ன மன்னன் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய அரசரா இருந்தாலும் புத்திமதி சொல்றதுக்கு அமைச்சர் வேணும், அப்பதான் அவங்க சிறந்து விளங்குவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட திட்டு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கினாதான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆவாங்கன்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
1: அப்படிதானுங்களே,
0: இடிப்பார் இல்லாத மன்னன் ஏதோ ஒண்ணு வரும் மறந்துட்டு பாத்தீங்களா, தாய்மொழி
1: மன்னனுக்கும் மந்திரி
0: என்ன இருந்தாலும்.
1: என்ன செல்வகுமார்,
2: மனைவியே
1: மனைவி சொல்லே மந்திரி கேட்டுக்கோங்க.
0: மனைவி சொல்லே
1: இப்ப
0: பாருங்க,
1: இப்ப நீங்க செல்வகுமார் நீங்க யாரும் இணைச்சு வச்சிருக்கீங்களா உங்க கூட?
2: அர்ஜுனன்
1: அர்ஜுனன் அர்ஜுனன் வாங்க அர்ஜுனன்.
4: அவங்க
1: என்ன பாடிகார்ட்
0: புகைப்பட கலைஞரா?
1: இல்லங்க, இவர்தான் என்ன பாடிகார்ட்.
0: புகைப்பட கலைஞர்
3: கூப்பிடுறேன்.
1: அப்படிங்களா?
0: சரிங்க, எங்க ஊருக்கார ஒருத்தர் பாச்சுக்கடை விஜயனை இணைச்சிருக்கீங்க.
1: நல்ல குரல்
0: ஊருக்காரு. அவர் வந்து பண்பலையில அவரு பண்பலையில ஒரு தீவிரவாதி. அவரு அப்படி உயிர் கொடுப்பாரு. சைக்கிள்ல போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சைக்கிள்ல போகும்போதோட காதுல செல்போன் வச்சுட்டு வண்டி ஓட்டு வர்றான். அப்படின்னா எப்படி அர்த்தம் பாருங்க. அவர் அந்த அளவுக்கு அவர் மைக்கி மைக்கி வச்சிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் நண்பர் தான் சொன்னாரு.
1: சின்ன கவலை அவருக்கு, அவருடைய போன் வந்து சாதா போன், அதாவது வாட்ஸ்அப் இன்னும் இல்ல இருக்கு, ஆனா கால் எடுக்கல. அது
0: அப்படிங்களா?
1: அது இருந்தா தான் அவர் வந்து
0: பேசுவார்.
1: அவர் என்ன செய்யறாருன்னா
0: கேக்கலாம்,
1: கேக்கலாம், கேக்கிறார்.
0: இல்ல இல்ல, ஆக்சுவலா கேக்கல, கேட்கலாம்,
1: கேட்கலாம். எங்களோட வாட்ஸ்அப்ல இணைய முடியாம இருக்கலாம். கொடையூர் தமிழனும் அப்படித்தான், தமிழன் பாரதி.
0: ஆமா, கொடையூரன், கொடையரன், கொடையரன். ஆமா ஆமா ஆமா,
1: அது அந்த கவலை தான், அந்த கவலை தான் எனக்கு இருக்கு ரொம்ப. அட, இவங்களுக்கு எல்லாம் இப்படி
0: ஆயிடுச்சு பாருங்க. ஏற்கனவே அவர் இதுல இருந்தவர், 4 வருஷம் முன்னாடி
1: எங்க
0: பாரதி
1: எங்க
0: நம்ம எம்டிஆர்ல இணைஞ்சிருந்தாரு. அம்மா எம்டிஆர்ல இல்லீங்களா?
1: இல்ல,
0: கொடையூரான். இல்ல இல்ல இல்ல இல்ல,
1: இப்பதான் இணைஞ்சிருக்கிறார். கெட்டடியில தான் இணைஞ்சிருக்கிறார் அவர்.
0: இணைஞ்சிருக்கிறார் தர்மபுரியில வந்து.
1: சொல்லுங்க.
3: தீவிரமான ரசிகரா இருக்கார் பாரதி.
1: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.
3: பாரதி நண்பர் வந்து
0: பதிவும் போடுறாரு.
1: செல்வகுமார் அவரும் இல்ல இல்ல, அவரும் கன்னடத்து பயங்கலிங்கன்னு நினைச்சு கொண்டிருக்காரு.
0: யார் சரோஜா தேவி அக்காவா?
1: சில உறவுகள் என்னுடைய குரல் நான் பேசுறேன் கேட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோட பேரை ஒரு இத சாயலை வச்சுக்கொண்டு அப்படி தான் யோசிக்கிறேன்.
0: எனக்கும் அப்படிதான், எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்களோட பேசுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்க இதை நடத்துறாங்களோ.
1: இல்ல, அதுதான் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறேன், அதோட பைங்கிலி எல்லாம் பறந்துடும்.
0: அக்காவா பரவாயில்ல பரவாயில்ல.
1: அதனால இப்ப என்ன செய்யறேன், இப்ப நான் யார்கிட்டயாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும், நான் படத்தை எடுத்து அனுப்பவா அல்லாட்டி அனுப்புனா வராவிட்டா அந்த மாதிரி கூட இருக்கு.
0: இல்ல இல்ல, சரியா போடுங்க. இங்க வந்து மஜித் எல்லாம் மந்திரிக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பள்ளி வாசல் பயந்து
1: இல்லங்க,
0: பள்ளி வாசல் எங்க ஊர்ல நிறைய இருக்குது.
1: இந்த கற்பனையோடயே இருக்கிறாங்க இப்ப. இப்படி இருப்பீங்களோ
0: தமிழ்நாட்டுக்கு வரும்போது டமால் சத்தம்
1: கேட்காது. எல்லாரும் என்ன கண்ணோட பொத்து
0: கேப்பாங்க.
1: இத நான் முன்னுக்கு வரும்போது அவங்க எட்டி பாப்பாங்க, எங்க அவங்க வேற இடையாண்டு
0: வரலீங்களா?
1: அப்பதான் எனக்கு அழகிய அழகியா வரும். அப்ப சரி, நான் வரும் வரை
0: ரஜினி
1: அங்க பாருங்க, அந்த அந்த பயங்கிலி கதையை காய்ச்ச உடனே அங்கெல்லாம் அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க. போதும், இத ஸ்டாப் பண்ணுங்க.
0: பைரவர் வர சத்தம் போட்டுக்கிறாரு எங்க பக்கம்.
1: பைரவர் சொல்ற இந்த கதையே நானே இப்படித்தான் ஏமாந்துருக்கேன், இந்த கதையே கதைக்காயங்க நீங்க.
0: பரவாயில்லைங்க.
1: சரி, இப்ப
0: எப்ப வரீங்க தமிழ்நாட்டுக்கு? விரைவில் வாங்க.
1: ஏங்க பாவம், எல்லாரும் அமைதியா நல்ல அழகா உங்களுக்கு 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து இணைஞ்சு பேசி செல்றாங்க. இன்னும் இணைய முடியாமல் அழைத்து போட்டு போறவர் கூட எல்லாருமா சேர்ந்து பார்த்தா இப்ப மேக்சிமம் 50 பேர் இந்த வானொலியே அந்த இணைகிறது அழைக்கிறது.
0: பழைய நேர் நம்ம பழைய நேர்களும் நிறைய கொஞ்சம் காண மாட்டிருக்கு. நான் தான் கவனிக்கிறதுல நைட்ல வருவாங்கிட்டு பழைய நேர்கள்
1: பழைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்க
0: ஃப்ரீக்வன்சியா வருது. ஃப்ரீக்வன்சியா வருது. நானும் இவரு லைன்ல இருக்கிறாரு. அவரு நாலஞ்சு பேர் தான் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு
1: இருக்காங்க. எல்லாம ரெகுலரா இப்ப வாங்க 30 பேர்
3: அர்ஜுன்
1: நீங்க யார யார மாதிரி நினைச்சிருக்கீங்க என்ற குரலை கேட்டு அத சொல்லுங்க.
4: உங்க எனக்கு உங்க ஒரு வித்தியாசம் குரலாதான் எனக்கு தெரியுது.
1: என்ன வித்தியாசமா?
3: இதோட ஒப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க.
1: இதோட ஒப்பிடுறீங்க நீங்க?
4: அதான் எனக்கு தெரிஞ்சு அதாவது இப்ப வர சரோஜா தேவி
3: சொன்னாங்க,
4: எனக்கு அது ஒரு புதுமையான குரலா தான் இருக்கு, ஒரு வித்தியாசமான குரலா தான் இருக்கு.
1: இது இதுவே பொய் இல்லையா சொல்றாரு?
3: என்னமா
1: இவர் இப்ப பொய் சொல்றாரு? புதுமையான குரல் வேண்டா எப்படிங்க?
4: புதுமையான யார் குரல் மாதிரி இல்லாம இது ஒரு வித்தியாசமான குரல்.
1: வித்தியாசமான குரல். இவர் தப்பிட்ட. இவர் கனவு காண இல்ல, அதுல இருந்து மட்டும் தெரியுது இவருக்கு கனவு இல்ல வித்தியாசமா இருக்கு. அவர் ஜோதிட்டு சரி அர்ஜுன் நீங்க நீ
3: எம்டிஆர்
1: நீ என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
4: ஒரு பாடல் அழகு நான் பாட பழகு வந்தாடு தந்தாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு. சொல்றேன் நான் இந்த பாட்டு யாரும் சொல்லிருக்காங்களா? இது வரைக்கும்
1: ஒருத்தருமே சொல்ல இல்ல. இந்த பாட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகாக இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க. காற்றடையில வராத பாடல் நீண்ட நாட்களாக. நீ ஆட ஆட பொம்மலாட்டம்.
4: ஆமா ஆமா. இது பாடம் இவரு வி குமாரோட இசை. ஜெய்சங்கர் நடித்த படம். ஜெயலலிதா நடித்த படம். இத வந்து நான் பாட்டு
1: நீங்க
4: வித்தியாசம்
1: எத்தனை தினம் பார்த்தது?
4: ஒரு இந்த பாடல்
1: இல்ல இந்த படம் எத்தனை தினம் பாத்தீங்க?
4: நான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்து டிவியில ஒரு தடவை
1: பாத்தீங்க.
4: இந்த பாட்டு நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அடிக்கடி கேட்டிருக்கேன் இந்த பாட்டு.
1: நீ ஆட ஆட அழகு நான் பாட
3: ஒரு வீடியோ ஆடியோ லைப்ரரிய
1: வச்சிருக்காரு. அதுதானே
3: பாட்டு ஃபுல்லா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிச்ச எம்ஜிஆர் நடிச்ச படம் ஃபுல்லா வீடியோவில லைப்ரரிய வச்சிருக்காரு.
1: லைப்ரரிய வச்சிருக்காரு. சூப்பர். ஒவ்வொரு கலைஞர்களிடையே இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த இசையும் இந்த கலைத்துறைகள் இல்லையா? கலையிலே
4: ஈடுபாடு. ஒரு தகவல் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: சொல்லுங்க.
4: அதாவது படங்கள் வந்து இப்ப ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா யார் கேட்டாலும் சரி இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் அந்த பாட்டு என்ன சொல்லுதான்னு சொன்னா அதை வந்து சொல்ல முடியும். அதுக்காக நூற்றுக்கு நூற்று சொல்ல முடியாது. நீங்க ஒரு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 10 பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு 8 பாட்டு என்ன படம்
1: சொல்ல முடியும்.
3: சொல்ல முடியும்.
4: யார் வேணாலும் எப்ப ஒரு பாட்டு தெரியல இந்த பாட்டு சொல்ல முடியும். அது தகவல் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய பாட்டு சேர்த்து வச்சிருக்கேன் நான்.
1: கேட்டு அதனுடைய தகவலை எல்லாம் நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
4: இருக்கு. இதோட தகவல் ஓரளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு மெமரியில இருக்கு. பார்த்து சொல்லிருவேன்.
1: நல்ல நல்ல நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: நான் பாட்டு எழுதிட்டீங்களாமா?
1: என்னண்டி சொல்லுங்க.
3: நான் சொன்ன பாட்டு எழுதி வச்சிட்டீங்களா?
1: நீ தொட்டால்
3: நன்றி
1: நன்றி நன்றி. எங்கே காற்றில இணைந்து கொள்ளும் உங்களுடைய வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் எங்கே எங்களுடைய மஜித். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித். வணக்கம.
5: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். ஏங்க சந்தோஷத்துல நீங்க சந்தோஷத்துல கேக்குறீங்க?
5: நல்லா இருந்தா சந்தோஷம் தானே?
1: அது உண்மை. இப்படி உற்சாகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கேன். நல்லா
1: இருக்கேன். நல்ல சுகமா இருக்கு.
5: வாட்டி எடுக்குது.
1: என்ன வாட்டுது உங்களுக்கு?
5: குளிர்.
1: குளிர் நல்லம் தானே. குளிர் குளிர் குளிரடிக்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு பொருத்தமான பாட்டு சொல்லுங்க.
5: குளிருக்க பொருத்தமான பாட்டா
1: சொல்லுங்க.
5: ஊட்டி குளிரு அம்மாடி போர்வையும் வாங்கவில்லை. அடுத்த மாதிரி பாண்டாக நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது. அது ஸ்டாப் பண்ணிடலாம். வேற ஒரு பாட்டு சொல்லுங்க. வேற ஒரு பாட்டு பழைய பாட்டு.
5: குளிர் அடிக்குதே கிட்டவா
1: கிட்டவா. அதுவும் சரி. சூப்பர் சூப்பர். சரி இன்னைக்கு நீங்க நீ என்று என்ன பாடல் கொண்டு வர போறீங்க?
5: நீயா?
1: நீ என்ற சொல்லு வரவணும்.
5: நீ என்ற எத்தனை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே. சொல்லி
1: பாக்கலாம்.
5: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். இதுதான் பாட்டு.
1: நீ கேட்டா
5: கேட்டாங்களா?
1: இல்ல ஒரு தினமே கேட்கல. நீங்க தான் முதல் கேக்குறீங்க.
5: அப்ப நல்லது நல்லது.
1: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா.
5: ஆமா ஆமா.
1: சரி படம் தெரியல, அத சொல்லுங்க. அதாங்க தெரியல.
5: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
1: அதாங்க தெரியல.
5: அப்படியா
1: சொல்லுங்க.
5: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லவா?
1: சொல்லுங்க பாக்கலாம்.
5: ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது
1: இளமை ஊஞ்சலாடுது.
5: கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: பாட்டிலே வருதல்ல
5: அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: அந்த பாடல் ஃபேமஸ் ஆன பாடல் இல்லையா? அந்த ஒரே நாள் உனை
5: நான். அந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு புல்லரிச்சு போகுது கையெல்லாம்.
1: கவனமுங்க அக்கம் பக்கத்துல பாருங்க ஏதாவது ஆடுபாடு.
5: அது கிட்டத்தட்ட அநேகமா 77-78 வந்த படம் நினைக்கிறேன் நானு.
1: நிச்சயம் நிச்சயம். அப்ப
5: இளையராஜா அப்பதான் அறிமுகம் புதுசு புதுசு. அந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான்.
1: நாங்க சின்ன பிள்ளைகள் அந்த பாடல் அடிக்கடி எல்லா இடமும் பாடும் இந்த பாடல்.
5: ஆமா ஆமா ஆமா.
1: தியேட்டர்ல எல்லாம் படம் ஆரம்பிக்கும் முதல் இந்த பாடல் போகும். அந்த ஞாபகங்கள் இருக்கிறது.
5: சந்தோஷம்
1: மஜித். நன்றி நன்றி நன்றி
5: நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா ஓடி வாங்க, வரதராஜன் ஓடி வாங்க, எல்லாரையும் வாங்க வாங்க. ஒருக்க அழைச்சிட்டு விட்டுலாம. முத்துவேன் ஓடி வாங்க. ஆண்டாளம்மா, வரதராஜன், சந்திரசேகர், சுகன்யா. ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. அடுத்து பூனைக்கு தான் தெரியும். ஆஹா பாத்தீங்களாங்க, எவ்வளவு மூலசாலியா இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ணன் என்ன சொல்லிருக்காண்டா, அது பூனைக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி எல்லாம் டீப்பா சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க கேட்ட கேள்விக்கு. அப்ப இப்ப பாடசாலையில இந்த பாடத்துக்கு விளக்கம் உனக்கு விளங்குதான்னு கேட்டா, அந்த விளக்கு வாத்தியாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இவர். சூப்பர். அடுத்து யாரு? ராஜவேல். ராஜவேல் எங்க பாக்கலாம், நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிறதா இருந்தா அது இந்த சம்பந்தமா வைக்கணும். அது என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கணும். சரி, நான் அடுத்து வர்றேன் பாக்கலாம். என்ன?
6: வணக்கம், எங்கள் மீரா அம்மா. இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தருவீர்களா அம்மா? இதில் நீ என்று துவங்கும் தலைப்பு வைத்துள்ளீர்கள் அம்மா, அந்த பாடலை எங்களுக்காக கதம்பம் நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. அந்த பாடல், நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. இந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம் குடியிருந்த கோயில், இந்த பாடலை எங்களுக்காகவும் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த கடம்பு நிகழ்ச்சியில் காற்றலைகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம்.
1: நன்றி ராஜவேல், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அடுத்து வருவோம் நாங்கள். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெபர் சாதிக்கண்ணா, நீங்க என்ன பாட்டு? நீங்க தான் நிறைய பாட்டு எழுதுவீங்க, அதான் சந்தோஷம். அவ்வளவு பாட்டுலயும் உண்டை தூக்கி நாங்க எடுத்து வந்துருவோம், அது உங்களை கண்டு நீங்க எடுத்து வந்த பாட்டுல. இன்று ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ, முத்துவேல் இணைஞ்சு கொள்ளுங்கோ, மஜித் இணைஞ்சு விட்டார், வரதராஜன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. சூனியா என்ன சொல்லிருக்கான்னு பாக்கலாம்.
7: வணக்கம் அம்மா, சந்தோஷப்படுறீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய கதம்பம் நிகழ்ச்சியில நீ என்ற தொடங்குற பாடல் கேட்டிருந்தீங்க. அதுல வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கண்மணியே கண்மணியே அப்படின்னு தொடங்குற பாட்டுங்க. படத்தோட பெயர் வந்து மனசெல்லாம். நன்றி, வணக்கம் அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி சோனியா, சந்திரசேகர், நீங்க காட்டிலைக்கு வந்து பேசணும். எங்க உங்கள்ட்ட ஏதாவது சமையல் குறிப்பு கேட்டுறணும்னு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது. அடுத்து யாரு பதிவு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்கே பதிவு? நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்களுடைய ஆண்டாளம்மா வருகிறா, எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு
8: வந்து
1: நல்ல சுகமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ள என்ன, நீங்களாவே நீங்க கட் பண்ணிட்டீங்க, மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வாங்க. நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கோ, அது நீங்க உங்களோட கையில தான். என்ன, நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறேன், உங்களை எடுத்து விட்டுட்டு. அதனால உங்களோட பக்கம் நீங்க அழைக்க வேண்டும் மீண்டும் என்று சொல்றேன். ஜெகவர் சாதிக்கண்ணா, சுந்தரி நீயும் சுந்தர ஞானம். பாருங்க என்ன பாட்டு எல்லாம் எல்லாருக்கு, எனக்கு நீ உனக்கு நான், அது அப்படி ஒரு பாட்டு இருக்கா ஒன்று எழுதியிருக்கிறார்கள். வானொலியில் குரல் நல்லா இருக்கான், யாருக்கு கண்ணா? அப்ப ஏதோ நேர கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. குரல் வானொலியில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணா. சூப்பர் சூப்பர். இனி நான் வானொலி ஊடாக தான் உங்கள் எல்லாரோடையும் பேசும், சும்மா பேச மாட்டேன். வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள்
8: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கு. நீங்க இல்லாம நாங்க இந்த இட்லிய பற்றி எல்லாம் பேசுறது இல்ல, நீங்க வந்தா தான் நாங்க பேசுவோம். சாப்பாடு நீங்க இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கும். சரி ஆண்டாள், இந்த குண்டு தோசைன்னு சொல்றாங்கல்ல, குண்டு தோசை
8: அடுப்புல
1: வைக்கிறது குண்டு குண்டா இருக்கும், அதுக்குள்ள விட்டு நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு அல்லாடி நெய்ய விட்டு அப்படி பிரட்டி அப்படி ஒரு பக்கம் சொன்னா அப்படி அடுத்த பக்கம் பிரட்டிட்டு
8: தோசைகள் ஊத்தப்பம் குண்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டு
1: அது அந்த தோசை என்றா சுவம் இல்ல, எங்க கைக்கு வேலை இல்ல, அப்படி ஒண்டொண்டா தூக்கி போடலாம் வாயில.
8: சில பேர் மெல்லிசாமதான் பிடிக்கும், எங்க வீட்டுல மெல்லிசாமதான் தோசை பிடிக்காது.
1: இப்ப ஆண்டாளம்மா நீங்க சொல்லுங்க, நீ என்று தொடங்குற பாட்டு அல்லாட்டி நீ என்று இடையக்கிளையும் வரலாம் சொல்லுங்க ஒரு பாட்டு. அது நீலம், அது நீலம், நீ நீ வர வேணும். இப்ப நான் நீ
8: அது நீலம், அது
1: நீங்க ஆண்டாள் அந்த வடிவா கண்ணன் ஞாபகத்திலே இருக்கிறீங்க. நீ நீங்க
8: எதிர்பார்த்து ஒரு பாட்டு வரும்
1: ரமணி
8: ராஜேஷ்
1: இந்த பாட்டு நீ வருவாய் என நல்ல பாடல் அது. அந்த பாட்டு உங்களுக்கு நீ வருவாய்
8: என நீ வருவாய் என
1: நான் இருந்தேன் நல்ல பாடம். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன், ஒரு நாளும் இணையணும். அப்படி வர முடியாவிட்டா ஒரு சைன் போடுங்க, நான் பிஸியா இருக்கணும். இல்லாட்டி நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம் காணையில
8: இவங்களையான மணி ஆயிடுச்சு, அவரை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படி டைட்டா போயிடுச்சு.
1: நன்றி நன்றி, உங்களுக்கு நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 514-519-2379 முத்துவேல். நீங்க அழைச்சு அழைச்சு பார்த்துட்டு தூக்கத்துக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க விழித்திருந்தா நீங்க காட்டழிக்க வாங்குவோம்னு சொல்லிக்கொண்டு கண்ணன் சொல்லியிருக்க நீர் வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க, நல்ல காலம் அவருக்கு முதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாள் உங்கள் யாவருக்கும் மிக இனிமையாக செல்லட்டும் என்று எங்களுக்கு கணபதி அண்ணா போட்டிருக்க. அண்ணா உங்களுக்கு நாள் இந்த நாள் சென்றுட்டு தான் அண்ணா, இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் இருக்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா கணபதி அண்ணா வணக்கம். நல்ல சோம, இந்த நாள் உங்களுக்கு இனிமையா போனதா அத சொல்லுங்க.
9: எனக்கு என்னைக்குமே மீரா நிகழ்ச்சி கேக்கும் போது இனிமையாதான் இருக்கும்.
1: இல்ல நான் சொன்னது காலையில 6 மணியில இருந்து இதுவரையும் உங்களுக்கு இனிமையா போனதான்னு கேக்குறேன்.
9: ரொம்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சுமூகமா போச்சு.
1: என்ன போனதுன்னா
9: என்ன புரியல,
1: என்ன போனதுன்னு
9: நல்லபடியா சென்றது தெரியும் தெரியும். கடை என்ன கலாய்க்கிற பத்தியா
1: அண்ணா பேசும்போது நல்லா இருக்கு, என்னட்ட நிறைய விசேஷம் இருக்கு. முதல்ல நீ என்று சொல்லி சொல்லுங்க, சொல்லுல ஒரு பாட்டு நீ என்று சொல்லு வரணும்.
9: அந்த குயில் வீட்டு சொந்த குயில் தாளாட்டு மறி

0: அப்புறம்
1: அடுத்த ஒரு பாட்டு நான்
0: சொல்லிக்கிறேன். என் நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது இல்லை நானா, நானா இல்லை நீய. அது என்ன பாடல்? அது ஜீசன் நினைக்கிறேன்.
1: அது ஆசை மோகம். ஆசை மோகம் நல்ல பாடல். அந்த பாட்டு கேட்டுட்டாங்க.
0: அப்புறம் நீயே எனக்கு என்றும் நிகழ தச்சும் தச்சும் தச்சும் தச்ச மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே. அது பாடு
1: சூப்பர் அண்ணா. அப்படிதான் இருக்கேன். அது
0: நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானே தான் உனக்கு வீழி காட்டி, என்னை மாலையிட்டும் வழிகாட்டி. அப்புறம்
1: அது ராஜவேல்
0: இந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியாது எனக்கு மைண்ட்ல வந்தது. அப்புறம் வர்க்ஷாப் படிச்சேன். நீ கேட்ட நான் மாட்டேன் என்ற சொல்வேன் கண்ணா, உன் கண்ணும் நெஞ்சும் என்றும் முந்தன் பின்னாய் பாட்டு
1: அந்த பாட்டு மாட்டி கேட்டுட்டேன். அடுத்து
0: நீ சொல்லிய
1: என்ன பூங்காற்று திரும்புமா? நேரம் சரியாக இப்பொழுது 12:27. இது கனடிய நேரம். இந்த இலங்கை நேரம் சரியாக 10:57. அப்ப கண்ணனுக்கு அந்த பாட்டு தான் வேணுமா? நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. அங்க ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணு இப்ப வருத்தமா இருக்கா. அது கண் நீ போகும் பாதையில் கண் கண் போன போக்கிலே போனபடியா கண் ரெண்டுக்கும் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு ராஜ்குமார் சொல்லிட்டு போற. நீங்க மனசு போகுதுன்றீங்க கவனம். அப்ப கண்ணனுக்கு நாங்க அந்த பாட்டை கொடுத்துடலாம். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. பாருங்க சும்மாவே மனசு எங்கெங்கெல்லாம் போகுது. இப்ப கடைசியா பாதையிலும் போயிடுச்சு. சரி, எங்க என் அன்பு உறவுகள், அடுத்து எங்களுடைய முத்துவேல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. தூக்கத்துக்கு டக்குன்னு போயிட்டீங்க போல இருக்குது. இடம் கிடைக்கல என்றொன்னு என்னுடைய பாடலை நான் இப்ப முழுமையாக கேட்க போறேன். இப்ப எந்த காட்டுல மழை இந்த பாடலை முழுசா கேட்கணும்.

ஒரு கேள்வியே கேட்டிருந்தேன். நான் நிறைய சிகரெட் குடிக்கிற ஒருதர் ஒருதரிடம் மற்றவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், எந்த சிகரெட்டை பிடிப்பாய், குடிப்பாய், பிடிப்பாய் என்று கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கடியாக என்ன சொல்லியிருப்பார், அவர் சரியான அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிடுறேன், சரியான சொல்லுவார், கஞ்சல் பயல்னு சொல்லுவார்கள் அல்ல, செலவு செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் இருக்கு அவருக்கு. அப்ப அவரை பார்த்தான் இவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் கேட்கலாம், கெட்டிக்கார பார்க்கலாம்.

தஜும் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு வரேன். சரியா, கிழமை அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அது கிழமை. அந்த கிழமை உள்ள காய் எது? இந்த கிழமை ஒன்று அதில் வரணும், திங்கள் செவ்வாய் அப்படி ஏதாவது ஒன்று வரணும், அது உள்ள காய் எது? நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற காயில் கெட்டிக்காரண்டா கொண்டு வாங்க. சரியா, இப்போ என்ன ரெண்டு கேட்டிருக்கேன், அதாவது சரியான கஞ்சல் தனம் உள்ள அதாவது செலவு செய்யாத ஒருவரிடம் இன்னொரு கேட்கிறார், நீ எந்த சிகரெட் பிடிப்பாய்? உடனே அவர் ஒருவருக்கு ஒரு பதில் சொல்றார், என்ன பதில்? அடுத்தது வந்து கிழமையுள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் ஏதாவது ஒன்று வரணும். கட்டி எங்க பாடலை கேட்கலாம், யார் கட்டிக்காரர்னு பார்க்கலாம்.

0: கண்மணிக்கு
1: வணக்கம். ஆண்டாள் நீங்க சொல்லுங்க கேள்விக்கு பதில்.
2: வெள்ளிக்கிழங்கு
1: அது வெள்ளிக்கிழங்குன்னா சொல்றாங்க, வள்ளிக்கிழங்கு இல்ல நீங்க என்னங்க நீங்க வானா வேணா போட்டு கொண்டு வந்துட்டீங்க. நீங்க நீங்க நான் சின்ன பிள்ளைன்ற ஏமாத்த பாக்குறீங்க இல்ல, ஒருவேளை நான் தான்
2: பிள்ளையா
1: வள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. வள்ளிக்கிழங்குன்னு எங்க இருக்கு, அது என்ன கிழங்கு அது? ஆண்டாளம்மா நீங்க நான் சின்ன பிள்ளையன்று பாத்தீங்களா, இவ்வளவு நாளா நான் பெரிய ஆளா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னண்டா சின்ன பிள்ளைன்னு
2: நீங்க சொல்லுவீங்களா? அடிக்கடி சின்ன குழந்தை சின்ன குழந்தை சொல்லுவீங்கள.
1: சரி, இரக்கம் உள்ள கிழங்கு எது? இரக்கம் உள்ள
2: கிழங்கு
1: யோசனை பண்ணி கொண்டு வாங்க.
2: யோசனை பண்ணுவாங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கருணை கிழங்கு
1: என்ன கிழங்கு? கருணை கிழங்கு கட்டி காரி அது மட்டும் தெரிஞ்சிருச்சு சமைக்கிறேன். அப்ப இந்த கிழமையை கண்டுபிடிங்க, அந்த காய்கறியில எது எது கிழமை வருதுன்னு அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அந்த சிகரெட், ஒரு சரியான கஞ்சல் பயல் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கூட செலவு செய்யாதவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? அவர் என்ன பதில் சொல்லி இருப்பார் என்று பாக்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: எப்படி ஜெகவர் சாதி கண்ணாட மூளைய பாருங்க, கையில தன் கையில் உள்ள சிகரெட்டை பிடிப்பாரன் கெட்டிக்கார. எப்படி எல்லாம் மூளை வருதுன்னு பாருங்க. கண்ணன் சரியான ஒரு பதில் அந்த கிழமை உள்ள அந்த பதில சொல்லி இருக்கிறார். வணக்கம், எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க. ஷாகுல் ஹமீத்
1: வாங்க.
0: உங்களை பற்றி ரொம்ப கவலை நாங்கள். உண்மையா மூன்று தீவிர ஆதையர்களுக்கு நடுவில் நீங்க நீங்களும் எனக்கு ஒரு அது உடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறீங்க. சூப்பர்.
1: ஏன்னா
0: சீரம் இருக்கணும். எதுக்கு நீங்க பேசாம இருந்தீங்க? அது நல்லா இருக்கா உங்களுக்கு? நாங்க பயந்துட்டோம். இல்ல நேற்று முழுக்க நான் நித்திர கொண்டேன். உண்மையா தூங்க இல்ல? நான் உண்மையா இதுலையும் தூங்க இல்ல. ஷாவுலுக்கு என்னமோ நான் எடுக்கலாமா? அது ஒரு பயமா இருக்கு. உங்களுக்கு எடுத்த என்னுடைய கலையத்தை நான் வந்து அடிச்சு வச்சிருவாங்களோண்டு அது ஒரு பயம். இல்ல நோட்டட் தானே, அது வந்து எல்லாரும் இருக்கும் தானே, ஸ்பிளிட் பண்ணி. அப்ப அவங்க சில நேரம் அதை நான் கண்காணிச்சுட்டு வந்துட்டா நான் ஒரு அப்பாவே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறேன். ஒரு கோபி தண்ணி கூட இல்ல இன்றைக்கு. அது வேற நீங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் வீணா எதுக்கு? ஆனா உங்களை பற்றி எங்களுக்கு சரியான சோகம். மாமா கூட சரியா துக்கப்பட்டு இருந்த பாவம். ஏதோ மெதுவாத்தான் பேசி இருந்தாருங்க. உங்களை காப்பாற சொல்லி போட சொல்லி தான் அந்த மூத்த மட்டும் அப்படி பெருசாக்கிறது. நாங்க இனி பேப்பரை கொடுக்கலாம், பேப்பரை கொடுக்கலான்னு உங்களோட பணம் ஒன்று எடுத்து அத பெருசா நான் இன்னும் வெளியிடல. நல்ல காலம் நீங்க இன்னைக்கு பேசி இருக்காட்டி நான் இப்ப வெளியிட்டு இருப்பேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம். எல்லாரும் யாராவது காப்பாட்டுங்கப்பா.
1: அது தியேட்டருக்கு வெளியில இருந்தோம்.
0: படத்துக்கு போயிட்டு
1: படத்துக்கு போகல. ஆனா சும்மா ஏன் அந்த குளிர்ல போயிட்டு படத்துக்கு போறாங்க? குளிர் உள்ளார வெளியில போக முடியல, அந்த குளிர்ல போய் மாட்டிக்கிட்டோம்.
0: அதுக்குள்ள போய் ஒதுங்கி இருந்துருக்கீங்க.
1: வெளியில நல்ல காத்து,
0: அந்த காற்று சரியான குளிர பனிப்பொழிவு இருந்தா குளிர அவ்வளவு வேண்டு இல்ல. காத்து வீசினா தாங்க முடியாது, உரைச்சிடும். சரி, இப்ப உங்களுடைய நீ என்று சொல்ற பாட்டு என்ன பாக்கலாம்?
1: நீதானே என் பொன் வசந்தம்.
0: புது பாட்டோன்னு கிடைக்க இல்லையா உங்களுக்கு?
1: இந்த பாட்டுக்கு என்ன
0: இல்ல பரவாயில்ல. இல்ல நீங்க தான் புதுசே விரும்புறீங்க. நீங்க இப்ப இடைக்காலத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் புதுசா நீங்க பாப்பீங்க இல்ல?
1: அதுதான் நீ
0: நீ
1: நீ கேட்டுமா? நீ
0: பாருங்க பாட்டு இயற்றுறாரு பாருங்க. சொல்லுங்க. நீ நீ கேட்டுமா? நீ கேட்டுமா? அங்க பாருங்க இயற்றுறாரு. ஏதாவது ஒன்று சொல்ல போற சொல்லுங்க.
1: நீங்க என்ன இந்த போட்டோ வெளியிடலன்னு சொல்லிட்டு போட்டோ வெளியிட்டுட்டீங்க?
0: அது முக்கியமான, அதாவது இல்ல முக்கியமான, அதாவது முதல் வந்து மக்களுக்கு நாங்கள் அனுப்ப முதல் ஒரு ஒரு ஒரு குழு வந்து வெரிஃபை பண்ணி இது அனுப்பலாமா
1: இல்லையான்னு கேக்குறேன். இருக்கு அவரை எனக்கு திருப்பி அனுப்புறாரு.
0: அதுல எப்படித்தானே இருக்கு உங்களோட? இல்ல இல்ல உங்களோட முகம் மட்டும் இல்ல இருக்கு. மற்றவங்க தேவையில்ல, அவங்க புடிச்சு வச்சிருக்கவங்க எல்லாம். அங்க நீ ஏட்டுங்க. அங்க இன்றைக்கு இருந்தாலும் நீங்க கவிஞராக அங்க ஏட்டுங்க பாக்கலாம். நீ
1: நீ
0: நீ மாமாட மாமாவை நாங்க முந்தைய என்னன்னு கூப்பிடுவோம், மாமா வந்தோடனே என்ன செய்வாரு, உஷன்னு வேற இல்ல காட்டு மாதிரி இல்ல
1: காத்தடிப்பாரு.
0: மாமாவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீ சொல்லிட்டு வருமா?
0: ஆ நீ என்று வரும், நீ என்று வரும், இப்ப எந்த காட்டு வரும், காட்டு வரும்,
1: காட்டு
0: பாருங்க. இது இது அந்த பேச முடியாத புள்ள முதல் பேச ஆரம்பிக்க இப்படித்தான் செய்யும், அந்த பேச முடியாத புள்ள தத்தி தத்தி பேச இல்ல அப்படித்தான் இப்ப இவர் ஆரம்பிக்க. அங்க நீ நீ அங்க பேசுங்க, நீ காட்டு வந்துருச்சு, நீக்கு பிறகு காட்டு வருது, கண்டுபிடிங்க அந்த பாட்டை.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ கட்டிஞ்சேல நீ கட்டிஞ்சேல விடுப்புல நான் கசங்கி போனேண்டி, நீ போகும் பாதையில் மனசு போகுதே நானே, நீதா நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ நடந்தால் நடந்த அழகு, நீ நடந்தால் நடந்த அழகு, நீ எங்கே என் அன்பே.
0: யாருங்க எழுதுறது, யாருங்க உங்களுக்கு எழுதுறது அந்த பாட்டெல்லாம் கடக்கடங்க? இளவரசு போடுறாரோ அடி மாமா.
1: நீ பார்த்த பார்வைக்கு நன்றி, நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை உங்களுக்கு
0: எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. மாமான காட்டி வருதுன்னு சொல்ற அந்த பாடலை மட்டும் நீங்க சொல்லல.
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது, அதனால அதை சொல்லுங்க. நீதானா நீதானா
0: காட்டு வரான
1: உங்களுக்கு, நீ வரணுமா காட்டு வரணுமா அதை சொல்லுங்க.
0: இல்ல நீக்கு புறாம காட்டு வரான எங்க சொல்லுங்க.
1: என்ன சொன்னாலும் தலையாற்றுவேன், இந்த காற்று வந்துருச்சு.
0: சரி இது யாரு உங்களுக்கு எழுதினது இப்ப சொல்லி கொடுத்தது?
1: இல்லையா யாரும் எழுதல, யாரும் சொல்லல, நான் தான் சொல்றேன். இதுல போய் யாரு சொல்லி
0: கொடுக்க வச்சு சத்தியம்
1: பண்ணுங்க. இப்பதான் இப்பதான் மாமா எழுதுறாரு, நீ நீ கட்டும் சேலை மடிப்புல நீ காற்று நான் மர, இப்பதான் அனுப்புறாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புறேன்.
0: இல்ல இல்ல இது யாரும் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு அது வராது.
1: இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, யாரும் சொல்லலாம் இல்ல. நான் வந்து நேற்று என்ன ரெண்டு பேரு என்ன பக்கத்துல இருந்தாங்களோ அவங்க மேல சத்தியமா சொல்றேன், யாரும் சொல்லல, நான் மட்டும்தான்.
0: சரி இப்ப பாட்டு சொல்லுங்க, எது கண்ணா பாட்டு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்
1: இப்ப வந்து? என்ன பாட்டு தெரியுமா
0: உங்களுக்கு வேணுமான பாட்டு?
1: நீதானா
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க,
1: கேட்டுட்டாங்க.
0: அது ராஜ்குமார் கிட்ட
1: ஒரு நன்றி, அது அந்த பாடல்
0: கொஞ்சம் அழுந்த மாதிரி இருக்கும். அது
1: நீ நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, அது கேட்டாங்களா?
0: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை கேட்கல, தப்பிட்டீங்க. அது தரவா
1: இல்ல? அப்ப நீ நடந்தால் நடைய எனக்கு
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,
0: அது கேட்டாங்க, அதான் கண்ணன் கேட்டது.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, அந்த பாட்டு.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே, இல்ல அது கேட்கல, அது தரவா?
1: கேளடி கண்மணி, கேளடி கண்மணி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது.
0: நிச்சயமா அந்த பாட்டு தரவா? நீ பாதி, நீ பாதி நான் பாதி, நீ பதி என்று எழுதிட்ட, நான் பாதி.
1: இப்ப பாரு இப்பதான் கண்ணனை எழுதிருக்காரு, நீ காற்று நான் மரம்.
0: அப்ப நீங்க அங்க பாத்துக்கொண்டுதான் இருக்கிறீங்க, அது எப்படி உங்களால
1: முடியல? அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல, எனக்கு மெசேஜ் வருது. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் எழுதுறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டா அதனால தெரியல. நீ காற்று நான் மரம் அந்த பாடல் கேட்டாங்களா?
0: நீ காற்று நான் மரம் கேட்கல யாரும்
1: கேட்கல பாருங்க.
0: அது கேக்கல. இப்ப நீங்க நீ பாதி நான் பாதி போட்டுட்டேன் உங்களுக்கு.

0: கூட பேசுறது இல்ல எங்களோட எல்லாம் தமாஷாண்டு. அப்ப நான் உடனே சொன்னேன், அது உங்களோட எல்லாம் பேசுறேன், நான் பேசுறப்ப நீங்க பாருங்க நான் உங்களை மொத்த கஞ்ச பயலண்ட, ஆனா உங்களுக்கு கோபம் வரல, நீங்க என்னோட சேர்ந்து அத தமாஷா எடுத்து பேசுங்க. தெரியல நான் தெரியாம அவங்களுக்கு சொல்லி என்ன போய் நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அப்படி எதுவும் வந்துட்டா. அப்ப அதனாலதான் நான் உங்களோட எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழகல, அதனால நான் அப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதான் உண்மை.
1: சரி
0: சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு, அந்த உண்மையிலேயே சரியான கஞ்சலா இருக்கிற ஒருத்தர் அதை எதுவுமே கொடுக்க மாட்டார், செலவு செய்ய மாட்டார், அவர்கிட்ட போய் மற்றவர் கேக்குற நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், கடியா ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த சிகரெட்டை பிடிப்பான்னு கீழே குடிச்சிட்டு போட்ட சிகரெட்டை
0: பிடிப்போம். இன்னும் கவனமா அவர் அவ்வளவு அந்த பையன் அவ்வளவு கஞ்ச பையன் போல நீங்க அவ்வளவு கேவலம் கூடாது. நீங்க இல்ல இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சரி அடுத்தது, கிழமை உள்ள காய் எது? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த கிழமை உள்ளது. கண்ணன் நீங்க எழுதி விட கூடாது சொல்லிட்டேன். கண்ணன் பதில் சொல்லி
1: இருக்கீங்க, எழுதி விட கூடாது. நீங்க ஒரு சமயம் உங்களுக்கு ஸ்ரீலங்கால வந்து அந்த காய்க்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க, அதனால அதை சொல்றீங்க, எங்களுக்கு அது தெரியாம இருக்கு.
0: இல்ல கண்ணன் ஸ்ரீலங்கால இருக்கிறவரா?
1: கண்ணன் இங்க இதுலதான் சென்னையில தான் இருக்கு.
0: அப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கே அந்த காய்.
1: கண்ணன் அப்ப கண்ணன் தான் கேட்டிருக்காரா இது?
0: இல்ல கண்ணனுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. சரி நான் முதல் கேட்டேன் பாருங்க, இரக்கம் உள்ள கிழமை.
1: நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு வந்து இதுல போட்டிருக்காரு.
0: இல்ல இல்ல வாட்ஸ்அப்ல அங்க போல. இல்ல நீங்க இப்ப இதை சொல்லுங்க, இரக்கம் உள்ள கிழங்கு அம்மா சொல்லிட்டு போன ஆண்டாள் அம்மா. இரக்கம் உள்ள
1: செவ்வாழை. செவ்வாழை
0: யாரும் அதுக்கு செவ்வாழை போட்டிருக்கிறாருங்க, என்னன்னா எங்களோட தமிழன் பாரதி செவ்வாழை என்று போட்டிருக்கார்.
1: கிழமைதான் வருதுல்ல, செவ்வாய் கிழமை வருதுல்ல.
0: இது அந்த அந்த அந்த கிழமை சட்டியா வரும். செவ்வாய் என்றா செவ்வாய் என்று வரான.
1: வெள்ளரிக்காய்.
0: அதே ரெண்டு வர
1: பூ. சரி அதே தெரியும். ஜெயபிரசாதிக்கு போட்டிருக்காரு, அத வந்து பாக்குறேன். அது வந்து சேர்த்து எழுதிருக்காரு, பூ சனி காய்னு எழுதிருக்காரு. நான் வந்து பூ தனியா பிரிச்சுட்டேன், சனி தனியா பிரிச்சுட்டேன், இக்காய் தனியா பிரிச்சுட்டேன்.
0: இங்க பாருங்க கண்ணன்,
1: அப்புறம்
0: கஞ்ச பயல் பாருங்க கண்ணன் பாருங்க, அந்த சிகரெட்டுக்கு கஞ்ச பயல். கஞ்ச
1: பயல் சொன்னீங்களா? என்னது
0: என்ன கிழங்கு அது? இரக்கம். இரக்கம் உள்ள கிழங்கு. இரக்கம் உள்ள கிழங்கு.
1: நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புளிக்குழம்புல கொண்டைக்கடலை போடுவேன். போட்டுட்டு மொச்சக்கொட்டை போட்டுட்டு அதுல வந்து கருணக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு நல்லா குழம்பு கலப்பல பல கல கல கல கலன்னு சாப்பிடுவேன்.
0: நேற்று இருந்த மாய் நீங்க தீவிரவாதியோடயே இருந்து சரி. அது இருக்கு என்ன கண்ணனை பாருங்க, கஞ்ச பயலும் கஞ்ச பயல் தான் கண்ணன் எழுதின மாதிரி இருப்பான். என்ன மற்றவர் பூவை பிடிக்கும் போது அதை பிடிப்பாரா, அந்த பூவை பூவை எழுப்பாரு பாருங்க. இது எப்படி எப்படி என்ன சிந்திக்கிறாங்க சரியான சிக்கனமா? சரி பாக்கலாம், அதை சொல்லுங்க பாக்கலாம். சிகரெட் கதை இன்னும் தெரியா வரையில சொல்லுங்க.
1: அது அது அது பிடிச்சவங்களுக்கு தானே தெரியும், நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: என்ன சொன்னீங்க? எப்படி
1: அது குடிக்கிறவங்களுக்கு தான், அது குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: இப்ப நீங்க இன்னைக்கு பேசுற மாதிரி பேசிக்கொண்டுதான் நாளையில இருந்து நான் சிகரெட் குடிக்க வேண்டி வரேன். இந்த பையன் இவ்வளவு கெட்டிக்காரன் நான் வந்துட்டானே, இவன் எப்படி கேள்வி கேட்கலாம் இனியாண்டு?
1: இல்ல நான் இங்க இல்ல இல்ல இங்க பாப்போம், இங்க பாக்கும் போது பாத்துச்சீங்க ரோட்ல போட்டு பார்த்தா அது மட்டும் ஒரு உட்காந்து அது மட்டும் ஊதிட்டு உட்காந்து வண்டியில போகும்போது ஊதிட்டு போயிட்டு இருப்பாங்க.

0: அங்க குடிக்கலாம் சீக்கிரம் அங்க
1: வேற என்னவோ நான் அந்த நாட்டை பற்றி ஏதோ உங்கள்ட்ட கேட்கணும்னு மறந்து போனா. அப்போது எனக்கு
2: காலையில காலையில உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அந்த
1: என்ன
2: அந்த
1: 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 26 அப்ப நீங்க பாதி நான் பாதி சரியா? இனி கேக்குறதுக்கு அந்த சிகரெட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சுடுவாங்க.
2: சரி ஓகே, அடுத்த பாப்ப யார் வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 11:22, அது இந்திய இலங்கை நேரம். கரடிய நேரம் சரியா 12:51. எங்கே நீங்களும் அழைப்புக்கு வரலாம். அழைப்புக்கு யார் என்றால் எங்களுடைய முத்துவேல் பேருந்து அழைப்புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவில்லையா அல்லது இல்லை? நீங்க 12:10 நீங்க 45 முதல் நீங்க எடுத்திருக்கிறீங்க. வீரமணி நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, காற்றலைக்கு வாங்க வீரமணி. உங்களுடைய பாடல் என்னன்னு கேட்கலாம். மற்றது செல்வகுமார் சொல்லி இருக்கிறார். அது என்ன செல்வகுமார்? சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா விளங்கல்ல. நீங்க சின்ன பிள்ளை, எனக்கு சின்ன பிள்ளை. இது பிடி பிடி குடிப்பாங்க, சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா தெரியல, பாக்கலாம். சரி, என்னுடைய பாடலை முழுமையா எடுத்து வரலாம். இன்றைக்கு கண்ணனுடைய காதல் வந்தனத்தோடையே இந்த பாட்டு நிக்குது.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வாங்க ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம் வணக்கம். எல்லா பாட்டும் முடிஞ்சாச்சா? சேல் பண்ணியாச்சு?
0: இல்ல, சேல் பண்ணல, நிறைய இருக்கு. நீல தான் நிறைய இருக்கு. நாங்க எவ்வளவுதான் சேல் பண்ணாலும் முடியாது. நீ நான்
1: ஆமா எங்க உண்மைதான். ஆயிரத்தில் ஆயிரத்தில் வருத்தியம்மா நீ.
0: சூப்பர், அது நல்ல ஒரு பாடல். அப்ப உங்களுக்கு
1: ஆயிரம்
0: ஒரு
1: வந்த இடம்,
0: நல்ல இடம், நீ வந்த இடம்,
1: நீ வந்த இடம்,
0: அது நல்லா.
1: என்ன அருகே நீ இருந்தால்,
0: அது நல்லா. என்ன, அது ரெண்டு பாட்டு இருக்குது. நீ என்ன அருகில் நீ இருந்தால் பாடல், இப்பொழுது ஒரு பாடல் இருக்கிறது
1: திரைப்படத்துல,
0: அதுலயும் இருக்கிறது. பார்த்திபன் நடிச்ச ஒரு படத்துல இருக்கிறது. மற்றது பழைய பாட்டு. என் அருகில் நீ இருந்தால் உலகம் எல்லாம் சுழலுவதேன் என்று வரும், அது பழைய பாட்டு.
1: என்ன யாருண்டு எண்ணி எண்ணி
0: நீ பார்க்கிற எல்லாம் கூகுள்ல நல்லா டச் பண்ணிருக்கீங்க நீங்க. என்ன அதான் சொல்லு, அதான் நீங்க வர ரொம்ப தாமதமாகிறது. சொல்ல கேட்டு நல்லா கூகுள்ல எல்லாம் டச் பண்ணி அப்படியே பார்த்து எடுத்து லைனா எடுத்து வச்சுட்டு தான் நீங்க வருவீங்க. இப்ப இப்ப இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு? இப்ப முதல்ல இப்ப உங்களுடைய பாட்டை எழுதிடலாம் முதல்ல.
1: ராதா ராதா
0: நீ
1: எங்கே, அதான் பாட்டு.
0: ராதா ராதா நீ எங்கே, நல்ல பாடல் அது.
1: வேற பாட்டு கேட்கணும்னா அது கேட்கலாம்.
0: இல்ல, நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, இனி நாங்க மாத்த மாட்டோம்.
1: அப்ப அதே போதும். ராதா குளிச்சு
0: சரி, இந்த சிகரெட்டுக்கு நீங்க பதில்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அதாவது நல்ல கஞ்சல் பயல், ஒரு சதமும் செலவழிக்காத ஒரு பையன், அவனை பார்த்து மற்றவன் கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அவன் செலவு செய்து வாங்க மாட்டான், சரியா? அவனை பார்த்து இவன் கேக்குறான், சரியா? கஞ்ச பயன் அவனை பார்த்து கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் குடிப்பாய்? ஆனா அவன் நல்லா சிகரெட் குடிப்பான்.
1: ஐயா கடச்ச சிகரெட்டா?
0: என்னண்டு
1: ஐயா கடைக்கிற சிகரெட்டு குடிக்கிறீங்களா?
0: நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, சூப்பர். மற்றவர்கள் கொடுப்பதை குடிப்பேன், அது ஃப்ரீ தானே? நீங்க பழக்கம் இருக்கு போல இருக்குது. எங்க பாத்துருக்கீங்க நீங்க ஃப்ரீயாவே?
1: அதுக்கு
0: பூனை மாதிரி கண்ணை மூடி யோசிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல, கண்ணை மூடி பூனை யோசிச்சா பவ கட்டுன்னு நினைக்குவான், இருட்டா இருந்தா. அட, எங்க
1: வீட்டுல வேறொரு வேற கேள்வி இருக்கு இந்த சிகரெட்டை பத்தி.
0: சொல்லுங்க.
1: அது நான் மறந்து போச்சு, அது ஞாபகம் கரெக்டா வரல. அது இப்படிதான் நினைக்கிறேன். அது நான் வேற மாதிரி சொல்லணும் தெரியாது. தண்ணி அடிச்சா கேன்சர் வரும், தண்ணி குடிச்சா கேன்சர் வரும், சிகரெட் குடிச்சா என்ன வரும் கேக்குற மாதிரி
0: கேட்டா அதுக்கு என்ன பதில்? தண்ணி தண்ணி அடிச்சா சிகரெட் பிடிச்சா என்ன புகை வரும்? சரி, இப்ப ஒரு மூல சரி இல்லாத வருடம், ஒரு வைத்தியம் மூல சரி இல்லாத வருடம், இன்னொரு தர ஒரு டாக்டர்.
1: மூல சரி இல்லாத ஒரு இடமா ஒரு ஆளா?
0: ஒருவரிடம் மூளை சரியில்லாத
1: ஒருவரிடம்.
0: ஒரு டாக்டர், டாக்டர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஒரு பெயிண்டின், அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அந்த சிவர்ல அடிக்க சொல்லி, அப்ப உடனே அவர் மிக விரைவாக அடிக்கிறார். கட கட கட கடன்னு ஒரு அதை தொட்டதுதான் தாமதம், கட கட கடன்னு அடிக்கிறார் அது தொட்டு தொட்டு. உடனே டாக்டர் கேட்கிறார், இத்தனை அவசரமாக அவசர அவசரமாக பெயிண்ட் அடிக்கிறா ஏன்? அப்ப அந்த மூல சரி இல்லாதவர் என்ன சொல்லி இருப்பார்? இது ஒரு கடி கேள்வி. ஒரு வாளி பெயிண்ட கொடுத்து நீ இந்த பெயிண்ட அடி என்ன, அவருக்கு கொஞ்சம் எல்லாம் சரி வருதா, அதை சரியா அடிக்கிறாரா, என்ன செய்யறாரு பாக்குறதுக்கு ப்ரஷையும் பெயிண்டையும் கொடுத்துருக்கு. அவர் உடனே கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு கட கட கடன்னு அடிக்கிறார் அந்த பெயிண்ட. ஒரு கொஞ்சம் கூட அங்க இங்க திரும்பி அதாவது மிக விரைவாக அடிக்கிறார். உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் இத்தனை அவசர அவசரமா பெயிண்டே அடிக்கிறாய்? அந்த கேள்வியை கேட்டா அவர் என்ன சொல்றாரு கேக்குற, அவர் என்ன சொல்லி இருப்பார்? அதுவும் மூல சரியில்லாதவர் என்ன சொல்லி இருப்பார்?
1: பெயிண்ட் வந்து சீக்கிரம் முடியறதுக்காயா
0: இல்ல சொல்லுங்க, அது என்ன அவர் அந்த பதில எப்படி சொல்லி இருப்பார்? கடக்கடக்கடன்னு அவர் உடனே அடிச்சுக்கொண்டு போறார் சிவன்ல, திரும்பி திரும்பி ஒன்னும் பாக்கல. அப்ப இவர் உடனே தோல்ல தட்டி எதுக்கு நீ இவ்வளவு அவசரமா அடிக்கிறாய், அப்ப அந்த பதில் என்ன வருதுன்னு பாக்குறது, என்ன சொல்லி இருப்பார்? அவருக்கு மூல சரியில்லை, அவர் என்ன சொல்லி இருப்பார்? இதுதான் கேள்வி. நாங்க சிந்திச்சு கொண்டு வாங்க. சரியா
1: திரைப்படத்துல
0: இந்த பாட்டு இருக்கு
1: என்ன?
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 1:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் சரியா 11:31. அந்த கேள்விக்கு நீங்க இப்ப பதில் கொண்டு வாங்க. அந்த சிகரெட்டுக்கும் அதுக்கு நீங்க பதில் கொண்டு வரணும். இன்றைக்கு முழுக்க யாரு செல்வகுமார் போட்டிருக்காருங்க, சிகரெட்டுக்கு பதிலாக கஞ்சத்தனமாக செய்யணும்னா பீடி குடிப்பாங்க. அது அதுக்கு தான் பதில் வந்துட்டு சிகரெட்டுக்கு, அதாவது மற்றவங்கள்ட்ட மற்றவங்களுக்கு கொடுக்கறதான் குடிப்பார் அவர் என்று நாங்கள் சொல்லிட்டோம். சரி, அடுத்து துண்டு சிகரெட் பாருங்க, கண்ணன் சேகர் துண்டு சிகரெட். கண்ணன் சேகர் நீங்க காட்டலிக்கு வர்றதா நீங்க சொல்லி இருந்த உடல்நல குறைவு. சரி, நீங்க நலமானோன்னு நீங்க வரணும். துண்டு சிகரெட்டே பிடிப்பாரா? ஆஹா, அதைத்தாங்க அவர் சொன்னார், கீழே விழுந்து போட்டிருக்கிறத சிகரெட் எடுத்து இப்ப குடிக்கிறாரு. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் கண்ணன் போட்டிருக்க. கண்ணன் உங்கள்ட்ட இந்த புத்தகம் இருக்கு போல இருக்குது. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் சொன்னாரா? சரியான பதில் அது, கண்ணனுடைய பதில். பெயின் தீர்ந்து விடுவதற்குள் அடித்து விட வேணும் என்று உடனே அடிச்சிட்டார் கண்ணன். உங்கட கையில இருந்து இந்த புத்தகத்தை பறிக்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் தான் உங்கள்ட்ட இருக்கு, என்னட்ட இங்க அடிக்கியே இருக்குது, புத்தகத்தை மாத்திடுறேன். செவ்வாய் என்று போட்டிருக்கிறார். ஆனா செவ்வா என்று நிக்குது ஒழிய வாழை என்று வருகிறது, அதனால செவ்வாய் எடுக்க சனி, பூ சனி என்றது, சனி என்றது இடையில வருது. சரி, இப்ப அடுத்த ஒரு இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பதில், நீங்க சொல்லி இருப்பீங்க. பாடலை கேட்டுக்கொண்டு கேள்வி எடுத்து
2: வரேன். தாண்டி செல்லும் அம்மா,
0: இந்த ஆங்கில எழுத்து இருக்குல்ல, ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ, இந்த 26 எழுத்துக்களையும் எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும்? இப்ப ஷாகுல் ஹமீட் இருக்காருல்ல நடுங்கி கொண்டு குளிருது குளிருதாண்டு, அப்ப ஷாகுல் ஹமீட் இருக்கிற மாதிரி எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும் இதை கண்டுபிடிச்சுக்கோன்னு நீங்க சொல்லணும். சரியா, எங்கே பாக்கலாம் கெட்டிக்காரண்டா, நீங்க எங்கே சொல்லணும்.

0: இந்த நீ என்ற சொல்லல கண்ணன், நீங்க அங்க அந்த பதில எழுதக்கூடாது, சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் வந்து நான் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க குரூப்ல எழுதக்கூடாது, அத போட்டுட்டீங்க, அதுக்கு என்ன பேருந்து என்ன கடா கடாண்டு உங்களையும் இந்த குரூப்ல இருந்து எடுத்து விடணும். கொஞ்ச நேரத்தில் அப்பதான் பதில் சரியா வராதுன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ல முடியாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். நீ என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரலாம். நீ நீ என்று மற்ற இணைய வீரமணி, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. வீரமணி, நீங்க இணைஞ்சு சிறப்பிக்கலாம். வணக்கம் வீரமணி. வணக்கம். வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க, சூப்பர்.
1: உற்சாகம் கம்மிதான், இருந்தாலும் என்னோட
0: என்னோட பேசணும்னு உங்களுக்கு உற்சாகமா பேச சொல்லுது இல்ல? வணக்கம் அம்மா. வணக்கம்
1: வணக்கம். இல்ல அம்மா, சோமம் இல்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பாத்து வந்து கூட இந்த போது காட்டல இல்ல, நம்ம எல்லாரும் இணைஞ்சிக்கும் போது நாமளும் ஒரு இணையறது எனக்கு ஒரு சந்தோஷம் தரும். அப்ப ஒரு அந்த அந்த வருத்தம் கூட ஒரு சோமமா போயிடும். அதுதான்பா.
0: என்ன அம்மாவுக்கு உடல் நலத்துக்கு சந்திர அம்மாக்கு?
1: நெஞ்சி வந்து உங்களுக்கு அடிச்சுக்கிச்சு, அந்த என்னது காற்றலை குழாய். நுரையீரலுக்கு போகக்கூடிய மூச்சு குழாயில் இருக்குல்ல, அதுல ஏதாவது புண்ணாயிடுச்சு, அதனால வந்து உங்களுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் இருந்தாலும் காற்றல இறங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசிட்டு பாத்துட்டே இருந்தா செவ்வாய் கைன்னு போட்டு நானே எதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு
0: இல்ல. அதுல செவ்வாய் ஈயன்னா வர இல்ல, பூசணிக்காயில சனி என்று வருது. அதுல வருது. நீங்க சொல்லுங்க, நீல ஒரு பாட்டு சொல்லுங்க. நீ
1: இந்த படத்துல நீ இந்த பாட்டா மன்னிப்பு என்ற படத்துல வந்து நீ எங்கும் ஒரு பாடல் இருக்குமா, அது ஒரு பாடல் நல்லா இருக்கும்.
0: மன்னிப்பு
1: பழைய பாடல்.
0: பழைய பாடல்
1: மன்னிப்பு பாடல பழைய பாட்டு.
0: அப்படி இல்லாட்டி வேற பாட்டு நான் மாத்தி
1: போடுறேன். நேரத்தில்
0: அது கேட்டுட்டாங்க, அது நீ தூங்கும் நேரத்தில் அது கேட்டுட்டாங்க.
1: நீ எங்கே நான் அங்கே
0: ஓட்டே அப்பா
1: சின்ன தம்பி அந்த பாடல் நல்லா இருக்கும்.
0: நீ எங்கே அந்த பாடல எடுத்து வர்றேன். நேரம் சரியாக இப்பொழுது 1:07, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:38. நீ என்ற சொல்ல நீங்க பாடல் எடுத்து வர வேணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149519 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளைக்கு வர வேண்டும். நீ என்ற சொல்லு எங்கேயும் வரக்கூடியதாக நீங்கள் எடுத்து வரணும். இப்ப எனக்கு ஒரு நீ என்ற சொல்லு வராம போயிடுச்சு. நீ என்ற வார்த்தை வருகிற சொல்லு எனக்கு வரவில்லை, இருந்தாலும் சரி ஒரு பாடலை எடுத்து வரலாம்.

செல்வகுமார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல்ல, அதை நாங்கள் மறந்துட்டோம். கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார். இது ஒரு கேள்வி. என்ன ஒருவேளை இலை தேவைப்பட்டா அதில் ஒட்டலாம் என்று கட்டியிருக்கிறாங்களோ தெரியல. அவர் கேட்டிருக்கிறது என்னென்று தெரியல. நீங்களும் யோசிங்கோ, கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரத்தை கட்டுகிறார்கள்?

நேரம் சரியாக இப்பொழுது 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அதாவது கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறேன். இது எதுக்கு கத்தரிக்காய் போட்டிருக்காரு? நான் என்ன கேட்டிருந்தேன்? என்னோ ஒன்று கேட்டிருந்தேன் இல்ல, பாவம் செய்த காய் என்னன்னு கேட்டோன்னு கத்தரிக்காய் என்று சொல்லியிருக்காரு பெரியசாமி. ஏன் செல்வகுமார், செல்வகுமார் சரியா போட்டுக்கீங்க பாவக்காய். சரி, இது பெரியசாமி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாவம் செய்த காய் கத்தரிக்காய் என்று போட்டிருக்கீங்க, எதுக்கு? நீங்க வெட்டி சமைக்கிறதா இல்லையா கடகடன்ட்டு? சரி, சந்தவாழ் மாமா போட்டிருக்கிறார், வாழை மரத்தை கட்டவில்லை. ஏனென்றால் கீழே, ஓ கீழே விழுந்துடும் என்று கட்டி வச்சிருக்கிறாங்க. சூப்பர் மாமா, நீங்க தான் சரி கட்டிக்காரன். நீங்க சட்டியா சொல்லிட்டீங்க, நீங்க கட்டிக்காரன். சரி, இப்ப செல்வகுமார் வேற என்ன கேக்குறீங்க? 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? பதில், அந்த யானை ரயிலில் ஏறிவிட்டோ. சரி, பதிலையும் வாய்ச்சிட்டனா, நீங்க பதிலண்டு செப்பரேட்டா போனோம். எங்க 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? அதுதான் கேள்வி. ஓ சார், சூப்பர், நல்ல காலம். அந்த நான் பதில அப்படியே வாய்ச்சிருப்பேன், நீங்க அப்படியே எழுதியிருந்தா நான் அப்படியே சின்ன பிள்ளமாய் வாய்ச்சி கொண்டே போயிருவேன். கேள்வி வந்து, 2 யானை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு, ஒரு யானை ரயில்ல ஏறிட்டுது, மற்ற யானை ஏன் ஏறையில? இதுதான் கேள்வி. சரி, எங்க இருந்தெல்லாம் முடியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. கெட்டிக்காரு என்ன மாதிரியே இருக்கீங்க நீங்க எல்லாரும். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். நீ வரதோ இல்லையோ இந்த பாட்டு வருது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கேட்கலாம்.

எங்க யார் இந்த விசில ஒரு அடிச்சு காட்டுங்க பாக்கலாம். இத்தனை பேர் வந்து போறீங்க எல்லாரும், ஒரு ஜம் ஜம் வந்து மீசையெல்லாம் வச்சு திட ஹாத்திரமா எல்லாரும் வந்து பேசிட்டு போறீங்க. எத்தனை ஆண்கள் வந்து பேசிட்டு போறீங்க. கட்டிக்காரன்டா இத மாதிரி இப்படிய விசில் அடிங்க பாக்கலாம். ராஜவேல் அடிச்சாலும் அடிப்பார், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, இப்ப ரெக்கார்ட்ல எல்லாம் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். எங்கே விசில மட்டும் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். யார் கட்டிக்காரன்? இதே மாதிரி அடிக்கணும், இந்த விசில் மாதிரியே நீங்க அடிக்கணும் கட்டிக்காரன்டா பாக்கலாம்.

இந்த விசில கேட்டுக்கொண்டே தூங்கலாம். எனக்கு போய் தூக்கம் வருதுங்க, இனியாச்சியை முடிஞ்சு கொண்டு போய் தூங்கலான் இருக்கிறேன். அது மிக விரைவா வந்து விசில் அடிச்சு காட்டுங்க.

சந்தேகமாஜ் மாமா சரியான பதில சொல்லிட்டார். மாமா எங்கேயோ நீங்களும் அந்த புத்தத்தை ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்களோ மாமா? அங்கதான் நிறைய புத்த எல்லாரும் வாங்கி அடுக்கி வச்சுட்டீங்க போல இருக்கு. அது வழி அனுப்ப வந்த யானை என்று சொல்லி இருக்கிற. வணக்கம் எம்டிஆர் எஃப்எம். அந்த யானை வந்த பெரியசாமி, அது நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. நீங்களும் கெட்டிக்காரர் பெரியசாமி. பெரியசாமி நீங்க உங்களோட பாட்டு எழுதுது என்ன பெரியசாமி? நீ என்று தொடங்குற ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, நாளைக்கு உங்களுக்கு எடுத்து வரப்படும். எங்கே அது மறக்காம எழுதி விடுங்க சரியா? இந்த கத்தரிக்காய் எதுக்கு நீங்க என்னது நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லல என்ன? சரி.

நேரம் சரியாக 11:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நீ என்ற சொல்லுக்கு 16 பேர் வந்திருக்கிறீங்க. இன்னும் தேவர் சாதிக்கண்ணா இவர்களை எல்லாம் நாங்கள் இன்னும் எழுதலாம். அந்த பெரிய சாமி ஒரு பாட்டு உங்களுக்காக நாங்கள் எடுத்து வரலாம். பதில் எல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இனி நான் இந்த புத்தகத்தை மாத்தி வேற ஒரு புத்தகம் எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வர ஒண்ணும். சரி, அடிபட்ட காய்கறி எது? காயங்களோட இருக்கணும். அடிபட்ட காய்கறி வழிகாட்டும் காய் எது? அடிபட்ட காய் எது? காய்கறியில அடிபட்டது எது? அடிபட்டு மற்றது வழிகாட்டும் காய் எது? எங்க பாக்கலாம். கட்டில இணைஞ்சு சொல்லணும், அப்பதான் நல்ல. அல்லடி நான் தனியே பேசுறது போல இருக்கு. நான் இந்த பெயிண்ட் அடிக்கிற கதை கேட்ட மாதிரி தான் இருக்கு இப்ப கடைசியா. சரி, இன்னும் ஒரு யானை வந்து வேற ஊருக்கு போகுதுன்னு யாரோ போட்டிருக்காங்க. அடுத்த யானை மற்ற ஊருக்கு போகுதுண்டு. இன்னொரு யானை வந்து வேற ஊருக்கு செல்ல வேண்டிய யானை, அதனால அது ஒரு யானை ஒரு ட்ரெயின்ல போகுது, மற்ற யானை அடுத்த ட்ரெயினுக்கு நிக்குது. பாருங்க எப்படி எல்லாம். அப்படி அதுதான் பதில் என்று செல்வகுமார் சொல்லிக்கிறார். ஆனா உண்மையான பதில் அது வழியனுப்ப வந்தது என்றும் சொல்லலாம். சரி, எங்கே நண்பர்களும் நீங்கள் நான் கேட்ட கேள்வி அடிபட்ட காய்கறி எது? அது எந்த எந்த காயை சொல்லலாம் என்று சொல்லுங்க. மற்றது வழிகாட்டும் காய் எது? வெஜிடபிள் எது என்று அதையும் சொல்லுங்க. ஒரு பாடலை கேட்கலாம், பார்க்கலாம் இந்த பாடல் எதென்று.

நேரம் சரியாக 11:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன 2 நிமிடங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த இலங்கை நேரப்படி சரியா 12 மணி ஆகிறதுக்கு. கனடிய நேரம் சரியாக 1:27. இன்னும் ஒரு நீ கேட்கலாமா பாட்டு அழைத்து நீங்களா? எங்களுடைய மாமா சொல்லியிருக்கிற ரூட் காட்டுறது வந்து பீட் ரூட். செல்வகுமார் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். கெட்டிக்காரங்கள் நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரங்க. இந்த இந்த ஸ்கூல்ல படிச்சு படிச்சு எல்லாம் கெட்டித்தனமா வந்துட்டீங்க. சரி, அடிபட்ட காய எதுன்னு கேட்டேன், அதை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. பாருங்க, அடிபட்ட காயை கண்டுபிடிச்சோன்னு வாங்க. எங்கே வேற இன்னொரு சொல் எடுத்துக்கலாம், இன்னொரு அடிபட்ட காய். அடிபட்ட காய் தேங்காயா? என்ன செல்வகுமார் அது? அடிபட்ட காய் எது? தேங்காய். எதுக்கு அந்த நீங்க கோயில்ல எல்லா இடமும் நீங்க சிதறு தேங்காய் அடிக்கிறதால நீங்க அப்படி சொல்றீங்களா? அடிபட்ட காய் என்று. ஆஹா, சரி, இல்லை அது சரியான பதில் இல்லை. அடிபட்ட காயை கொண்டு வாங்க கெதியா. சரி, இன்னும் ஒரு பாடல் எடுத்து வர போறேன். இப்ப வேற ஒரு சொல்லையும் உங்களுக்கு கண்டுபிடித்து கொண்டு வர்றதுக்கு. சரி, பாடலை முதல்ல கேட்கலாம், கேட்போம்.

என்ன மணிகண்டன், அடிபட்ட காய் கத்தரிக்காயான்னு போட்டிருக்கீங்க, என்ன நடந்தது? அடிபட்ட காய் தேங்காய், கத்தரிக்காய். கத்தரிக்காய் என்ன? நீங்க அந்த கண்டெல்லாம் அடிபட்டு இருக்குமே, அதை நினைச்சு உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? இது கடிக்கேள்வி. அடிபட்ட காய் என்ன காய்?

அது சரி செல்வக்குமார், ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து வச்சா என்னன்னு கேட்டால் நாலு ரெண்டு போட்டுக்கிங்க. நீங்கள் நீங்கள் சரியான, அதாவது சரியான ரூட்டில் போகிறீங்க கெட்டிக்காரன். நீங்கள் அந்த படித்த படிப்பை அப்படியே மாற்றாமலே நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டையும் ரெண்டையும், அது 2+2 4 ரெண்டு போட்டுட்டீங்க. சரி, மணிகண்டன் அடிபட்ட வண்டிக்காய் அடிபட்ட காயம் வெண்டிக்காய் வெட்டி வெட்டி வரும் இல்லை, அதனால்தான் பதில் சரியாக சரியா வெட்டி வெட்டி வரும். வெண்டிக்காய் வெட்டி வெட்டி வருமா? எங்க வெட்டி வெட்டி வரும்? நீங்க தான் உடைச்சு உடைச்சு பாக்குறது முத்தலாண்டு, அது முழுசா தான் இங்க வருது. சரி பெரியசாமி, நீங்க சரியா சொல்லிங்க, ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்தா 22 வரும். ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா பெரியசாமி, நீங்க கெட்டிக்காரன் பாத்தீங்களா. செல்வகுமார், நீங்க இன்னும் உங்களோட வாத்தியார் சொல்லி கொடுத்ததை மறக்காம வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் கெட்டிக்காரன்.

0: மாமா எதுக்கு மாமா கணக்கு வரமண்டை போட்டிருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கணக்கு வரும், என்ன வரும் பண்றதுக்கு கணக்கு வரும் மட்டும் போட்டிருக்கீங்க? 22 வரும், ரெண்டையும் ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சேன். அவர் சரியா போட்டிருக்கார். சரி, எங்களுடைய வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா சொல்லுங்க அண்ணா.
1: ஒரு மூணு பாட்டு கொண்டு வந்திருக்கேன்,
0: இங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: இந்த பாட்டு ரெண்டு பேர் ரெண்டு டீம் சுசில பாட்டு. நீ நினைவுகுலங்கே அந்த பாட்டு. அப்புறம் வந்து நீதானா நீதானா அன்பே நீதானா, அது ஒண்ணு. இன்னும் வந்து பொன் வசந்தம் புதுராஜ வாக்கே நாளை உன் சொந்தம், அது கார்த்திக் படம். அது இன்னொன்று வந்து பழைய பாட்டு பிபிஎஸ் ஜானகி. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போ வா வா வா, நீ வாடும் இடமெல்லாம் நானும் வருவேன். அருமையா பாட்டு. ஜெமினிகேசன் படம் தெரியும், ஜோடியா தெரியல, தேவிகாவா இல்லன்னா யாரும் தெரியல, பட் நல்ல பாட்டு எல்லாமே. அப்புறம் வேற என்ன, வேற எதாவது புதிர் இருக்கா? புதிர் கேள்வி
0: அதுதான் கேட்டுட்டே. அதாவது காயப்பட்ட காய் எது என்று கேட்டிருந்தேன். மற்றது மலை மீது, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாதது, அது என்ன? இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க.
1: மலை மீது ஏறும் இறங்குமா?
0: மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? மற்றது வந்து காயப்பட்ட காய் எது என்றத நீங்க சொல்லணும். காய்கறி அதை கண்டுபிடிச்சு வாங்கன்னா. நன்றி அண்ணா, நன்றி.
1: பெருங்காயம், பெருங்காயம்
0: இல்லையா அண்ணா? அது காய்கறிய, காய்கறிய பெருங்காயம் காய வச்சிருக்கோம்ல, அது இது காயா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு
1: வாங்கன்னா.
0: சரி, இந்த பாடலை கேட்கலாம்.

மணிகண்டன் அது என்ன என்ன காரணம் அது? அது அதாவது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, அதுக்கு விடை ரேப் கார். மணிகண்டன் ரேப் கார்ன்னு போட்டிருக்கீங்க, அது என்ன கார்? அப்படி ஏதோ கேபிள் காரை சொல்றீங்களா? என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ம்.

நேரம் சரியாக 12:09. அன்பு உறவுகள் இணைந்து கொண்டால் பாடலை என்னவென்று கேட்டுட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீ என்ற சொல்ல எடுத்து நீங்கள் பாடல்கள் எடுத்து வர வேண்டும். இப்போ மணிகண்டன் உங்களுக்கு ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வருகிறோம். எங்கே மலை மீது ஏறி இறங்கும் விடை காற்று இல்லை பெரிய சாமி, நீங்க என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. காற்று தான் எல்லா இடமும் போய் வருதே. மலை மீது ஏறி இறங்கும் எங்கே ஆனால் அசையாது, அது என்ன என்று கேட்டிருந்தேன். எங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடல்ல இந்த நீ வருதா என்றது தான் கேள்வி. சரி பார்க்கலாம், அது நீ என்ற சொல்ல அதுல வருதா என்றது தான் ஒரு கேள்வி. சரி பாடலை எடுத்து வரலாம். ஆனா சோக பாட்டையா இருக்கே, கொஞ்சம் சந்தோஷமா நாங்க போய்கொண்டிருந்தோம்ல, அதனால சோகத்தை எடுத்து வராமல் இருக்க வேண்டும். சரி ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது கேட்போம். இதுவும் ஒரு நல்ல பாடல் கேட்போம்.

எப்படி எங்களுக்கு பாசகி பிரச்சனை இல்லை, நீ வந்தா சரி பாத்தீங்களா. அடடா இதை கொண்டு வந்தா இந்த இந்த சாங் எதுக்கு நீங்க எனக்கு வேற ஒரு பாட்டு தாங்கன்ட்டு வந்துருவாங்க. சரி நாங்க நீல போலாம், சரியா நீ என்ற சொல்லல போலாம். அது மலையாளத்துல பாடுதுங்க. நீ நீ என்று கண்ட உடனே எடுத்து வந்துட்டனா அது மலையாளத்துல போகுது. அது மலையாள திரைப்பட பாடல்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணாவை சந்திச்செல்லாம். நீண்ட நாட்களா கிருஷ்ணாவை காற்றலையில காணல. வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் மீரா.
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க கிருஷ்ணா? வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: இப்பதான் கேக்குது. எப்படி இருக்கிறீங்க
1: நீங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். கொரோனா வைரஸுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க? அது எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம்.
1: பாடசாலைக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கறாங்க.
0: மூடி இருக்காங்க நினைக்கிறேன். என்ன ஒரு பாடசாலை
1: செய்தியில
0: சொல்லுங்க. மூடி இருக்காங்க நினைக்கிறேன்.
1: முடியும் போல இருக்கு.
0: நாங்க போறதுக்கு நாங்க சிரிச்சு எல்லாம் பாட்டு கேட்டு பாட்டெல்லாம் கேட்டு ஹாயாண்டி இருப்போம்.
1: சாப்பிட்டு
0: ஆனா உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கிறது. என்னடா அந்த சைனாவில கணவர் மார் கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அவர்கள் இந்த போன்லதான் அழுது அழுது பேசுகிறார்கள். என்ன இப்ப
1: என்ன குற்றம் செய்தார்கள்? குற்றம் செய்தார்கள்
0: அப்படி சொல்ல முடியாது. நாங்க அது
1: அடைச்சு வச்சுக்கிறது வந்து நோய்
0: ஜெயில் மாதிரி தான். அந்த பெரிய அது பாருங்க, அந்த டைமண்ட் பிரின்ஸ் அந்த கப்பல் எல்லாம் எத்தனை காசு கொடுத்து எவ்வளவு செல்வம் படைத்தவர்கள் அதுல

0: கவலையை விட அது இன்னும் மடங்கு கூட என்ன சிறார் புள்ளியில பிரம்பு தாப்பம் பிரம்பு தாயா பிரம்பு
1: இன்னும் ஒரு விடயம். அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருளும் அவர்கள் டிஸ்ட்ராய் அப்படியே கொண்டு எரிக்கிறார்கள். அது காசா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அது அவர்கள் கைப்பட்ட எல்லாம் அதை டிஸ்ட்ராய்
0: பண்றாங்க. கப்பலும் பெரிய கப்பல் பெரிய அறியாது
1: அது ஒரு கப்பல் இல்ல ஒரு ஒரு இடத்துல நிக்குது. இப்ப ஒன்றும் ஒன்று வந்து ஹோங்காங்ல 3700 பேரோட, ஒன்று வந்து 2500 பேர், இன்னொன்று 1000 இப்படி அந்த கப்பல் எல்லாத்திலயும் இப்ப கூடிக்கொண்டு வருங்க. இப்ப 36 பேர் கிட்ட அந்த டயமண்ட் பிரின்ஸ்ல அந்த நோய் பரவி வந்திருக்கிறது, அதுல செத்து இருக்கிறார்கள் வந்து.
0: அது வந்து நிறைய ரகசியங்கள்
1: கனடாவில அங்க அதாவது அந்த சிட்டியில அங்க இருக்கிறவர்களை பிளைட் கொண்டு இழுக்கிறார்கள். கொண்டு அவர்கள் வான்கூவர் மற்றது யூகர் என்ற ஒரு இடத்துல கொண்டு அந்த பேஸ்ல கொண்டு அவர்களை 14 மேல வச்சு எல்லாம் பார்த்து தான் விடுறதுக்கு இருக்கிறார்கள். கொண்டு வந்த இப்ப 2 பிளைட் வந்துடுச்சு இங்க. ஒன்று வந்து 186 பேர் கிட்ட, ஒன்று வந்து 135 பேர், ஒன்று 2 பிளைட்ஸ் அப்படி. அந்த அது வந்து அந்த நியூஸ் எல்லாம் நாங்க பாக்காததால எங்களுக்கு தெரியறது இல்ல. அப்ப நாங்க உண்மையா சிரிச்சு கதைக்கிறோம். இப்ப இங்க வந்து நீங்க பாருங்க, இப்ப ஒன்டாரியோல 2 பேருக்கு வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும்னு சொல்லினோம். ஆனா சிலது எல்லாம் ஒழிச்சு போடுவேனாம் ஆக்கள் மக்கள் உலாமாம. இப்பவே கடைகள்ல ஆக்களை காண இல்ல, வியாபாரங்கள் எல்லாம் குறைவு உண்மையிலே. இப்ப பாருங்க சைனாவில இருந்து ஃபுல் ப்ரொடக்டும் சைனாவோட தான் எல்லாம்
0: நின்றா.
1: இங்க கடைகள்ல இருக்கிற பொருட்களை கூட எல்லாரும் வாங்க, எல்லாரும் அதுதானே பாக்குறேன். இப்ப இங்க மேட் இன் என்னன்னு தானே பாக்குறாங்க. இப்ப முந்தி வந்து சொல்றது ஒரு நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு போய்க்கு அவனை விழுத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு போதும்.
0: சைனா எலும்புகளுக்கு பல ஆண்டுகள் செல்லும். இப்ப இந்தியா இந்தியாவுக்கு இப்ப இந்தியா கவர்மெண்ட் கொஞ்சம் சந்தோஷம் பண்ற மாதிரி இன்றைக்கு நியூஸ்ல
1: செய்தி எல்லாம் சந்தோஷப்பட முடியாது. இது யாரும் ஏன் தெரியுமா அப்படி சந்தோஷப்பட முடியாது? ஏனென்றால் இந்த வைரஸ்ன்றது வந்து அது எங்கேயும் யாரும் எப்பவும் இப்ப இந்தியாவிலும் சில நேரம் ஒரு 2 பேருக்கு அங்கிருந்து வந்து விட்டாலும் அதை ஆரம்பித்து விடும், அது சொல்ல முடியாத ஒன்று. ஆனா அவர்கள் அந்த இது மட்டும் இன்னும் காட்டவில்லை. அதாவது எத்தனையோ பேர் செத்துக்கொண்டு போகிறார்கள், 1000 மேல செத்து விட்டார்கள். 46,000 வந்துருச்சு இப்ப வருத்தம் உள்ளவர்கள். ஆனா ஒரு ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட சாகிறார்கள்ன்றது அந்த கணக்கு வீதம் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த செத்தவர்களை என்ன செய்கிறார்கள் என்று மட்டும் இன்னும் காட்டுறேன். நானும் எல்லா நியூஸையும் துளாவி துளாவி பாக்குறேன், நித்திரை இல்லாம தேடுறேன். என்ன அந்த பொடிய எடுத்துக்கணும், அதை நல்ல பிளாஸ்டிக் இதுல போட்டு எல்லாம் இதை கொண்டு போறாங்க. ஆனா எங்க என்ன எப்படி டிஸ்ட்ராய் பண்றாங்க, மண்ணுக்குள்ள தாக்க முடியாது அது கடைசி மட்டும்.
0: கூழில் முன்னாள் வந்த செய்தியில வந்து புகை வர்றது வெளியில வருது. அப்புறம் நான் நினைக்கிறேன் வந்து அவர்களை வந்து கரைக்கப்படுறாங்களா, அமிலம் இருக்கிற அவங்களை ஊத்தி கரைக்கப்படுறது அப்படி ஆக்களை வந்து அப்படி கரைக்கிறாரு.
1: இல்ல அசிட் அப்படி ஏதும் போட்டு அல்லாட்டி
0: என்னவும் அமிலம்
1: எரிச்சால் தான் எதுவும் இல்லாம போகும், அதுவும் சொல்ல முடியாது. ஏண்டா எரிச்சதும்
0: எரிஞ்சாலும் அது வாயு, அதுவும் சரி அதுவும் கூடாது. மழையில மழையிலேயே திரும்ப வந்தது தான் கீழே வருது.
1: அத என்ன செய்கிறார்கள் ஆனா 1000 மேல இப்ப இறந்து விட 1170 மேல இறந்திருக்கிறார்கள். இந்த
0: அது வந்து வெளியான செய்தி. அது வந்து இப்ப கவர்மெண்ட் சைனா கவர்மெண்டும் சீனா கவர்மெண்டும் வந்து அறிவிக்கணும், அறிவிக்கலாம் தொகை வந்து 1000 அது
1: இல்ல. இன்னொன்று
0: என்ன வழக்கு
1: சரியான அமௌண்ட் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? மக்கள் அதாவது உலக நாடெங்கும் பயந்து விடுவார்கள்.

0: என்ற ஒரு இதோடு தான் அவர்கள் சைனாவும் சொல்ல மாட்டார்கள் நிலவரங்கள்.
1: அங்க வந்து அங்க இருந்து யுத்த களம் தான் இருக்கு. யுத்த நடக்கை வந்து யுத்த நடக்கிற மாதிரி தான் உள்ள நடக்குது. இதுவும் வந்து வந்து பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில உள்ள என்ன நடக்குது இந்த ஆஸ்பத்திரிக்கு தெரியாது. ஏன்னா போயில அதெல்லாம் கட்டுப்பாடு.
0: நிச்சயம். இப்ப அந்த அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் முதல் இருந்தது அதுக்குள்ள நோய்வாய்ப்பட்டவர்கள் எடுக்க மாட்டேன்றார்கள். ஏன்னா அங்க இருக்கிற நோய் அப்ப அதை எடுக்க சொல்லி எல்லாம் போராட்டங்கள் செய்து இப்ப பிள்ளையொண்டுக்கு ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லி அதை காட்ட. ஆனா இந்த வருத்தம் இல்லை. இந்த ஒரு மாதிரி அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒவ்வொரு தர அந்த ஹாஸ்பிட்டல சேர்க்கப்படுகிறது செக்அப்புக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாருங்க. இப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்டா, இப்ப நான் என்ன நினைப்பேன்னா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இது ஒரு நல்ல நாடு, எங்கட ஊரண்டாலும் கொஞ்சம் பயப்படலாம். உடனே 911 அடிச்சா என்ன டக்குன்னு என்ன கொண்டு போவாங்க காப்பாற்றுவாங்கன்னு. சரியா, இப்படியான நிலையா கொண்டு போக மாட்டாங்க காப்பாற்றவும் மாட்டாங்க. எல்லாம்
1: கண்ணால பார்த்தாலே வருத்தம்ன்றதுல சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து கண்ணால பார்த்தாலே மெட்டால தூத்துண்டைக்கு இவ்வளவு பயங்கரமான வருத்தமா இருக்கும்.
0: அந்த கிருமி கிருமி அது அதுவும் மிக விரைவாக போகிறது, மிக விரைவாக ஒருவரை கொள்கிறது அது.
1: அதுல வந்து இது வந்து அவங்க உணவு பழக்கம் வந்து சொன்னாலும் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இப்ப எனக்கு டாக்டர் சொன்னார் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இது வந்து மருந்து விழாவினாலும் கண்டுபிடிச்சிருப்போம்
0: கண்டுபிடிச்சிருப்பாங்க.
1: இது உணவால வரையில் என்றதான் டாக்டர் சொன்னாரு. வழியில வந்திருக்கேன்
0: வித்தியாசம் வித்தியாசம் சொல்லுகிறாரு. வவ்வால பாம்பு ஒழுங்கி பாம்பு இவர்கள் சாப்பிட்டது என்று சொன்னா ஒருதருக்கு வந்துதான் அது அங்கால போயிருக்கிறேன். இதெல்லாம் எல்லாம் அவனுக்கு தான் வெளிச்சம்.
1: நீங்க வந்து சீனாக்காரர்கள் வந்து இந்த உணவுகளை வந்து இந்து நேற்று சாப்பிடுறாங்க. எத்தனை நூற்றாண்டுகளா சாப்பிட்டு வந்துருக்கணும்
0: சாப்பிடுகிறார்கள். எல்லா உணவும் அவர்கள் எப்பயோ இருந்து சாப்பிடுகிறார்கள் இல்லையா?
1: ஓ வந்து இருக்கீங்களாண்ட மாதிரி தான் நான் கேள்விப்பட்டது.
0: எல்லாரும் திடகாத்திரமான மனிதர்கள் எல்லாரும் அது பார்க்க போனால் ஒரு
1: அவர்கள் ஒரு ஆள் வந்து அவர் தெரியுமா ஒரு ஆள் வந்து 4 பேர் காட்டிப்பாங்க.
0: மற்றது இன்னமொரு விடயம் எதியோப்பியா பக்கம் எல்லாம் ஜோதிச்சு பாருங்க அங்க இருக்கிற மக்களை இப்படி ஒரு நோய் வந்தா என்ன நடக்கும். இப்பவே அவன் கடவுள் பாருங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு விடயங்களை கொடுக்கறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்து பாக்குறது.
1: உங்களோட
0: லண்டன்ல எல்லாம் சிலர் வந்து பஸ்ல போய் வாரது ஒரு ஏஜுக்கு பிறகு ஃப்ரீயான்னு சொல்லி பஸ்லதான் போய் வருவார்கள் இல்லையா?
1: ஏஜுக்கு பிறகு
0: சொல்லுங்க.
1: பென்ஷன்
0: வாங்குறவர்களுக்கு ஃப்ரீ அங்க பஸ்ல. அதனால இவர்கள் கார ஓடுறது இல்ல, எல்லாம் பக்கமா வச்சுட்டு பஸ்ல தான் போய் வர்றது. ஆனா இப்பதான்
1: சிட்டிக்கு போறோம்னா இல்ல டவுனுக்கு போறோம்னா கார் எடுத்துக்கொண்டு பக்கமான இடத்துல வந்து கொண்ட விட்டுட்டு திரும்ப பஸ் எடுத்து போகணும்.
0: அப்படித்தான் செய்வார்கள். வீட்டிலையும் கார் எடுக்காம வைத்ததுல இப்ப கார்லாம் போறேன். பஸ்ல போனால் வேற யாருக்கும் இருந்தா தங்களுக்கு தொத்தீரம் இப்ப தங்களோட சொந்த கார்ல மட்டும் போய் வர்றாரு. எப்படி
1: பாத்தீங்க கட்டாயம் எல்லாருக்கும் எனக்கும் பயமா இருக்கும். நாங்களும் வந்து பப்ளிக்கா தெரிகிறது. அதே மாதிரி புள்ளிகள் அப்படி எல்லாரும் மனைவி வீட்டுல இருந்தாலும் கடையோட இருந்தா கடையிலயும் வந்து காசுலயும்
0: மக்களிடம் அங்க வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப எனக்கே பயமா இருக்கு உங்களோட பேசுற நீங்க ஒரு பக்கத்தால சரி. நீ என்று சொல்லு வர மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா?
1: அது நீங்க
0: நீ வரணும்
1: பாட்டா? இந்த பாட்டு எப்படி வந்து பாப்போமே
0: பாப்போம்
1: பாருங்க. கேட்டுமா
0: இல்ல சொல்லுங்க.
1: நீ என்று முதல் வரணுமா?
0: இல்ல இல்ல கடைசியில நடுவுக்குள்ள எல்லாம் வரலாம். உங்களை தளர்த்தி விட்டுருக்கிறேன்ன
1: தாசாத்தி நீ வாழணும் அதுல கரணி கணவன் நீ வரும்
0: சதி நீ வாழனும் நல்ல பாட்டு அது.
1: நல்ல பாட்டு நல்ல பாட்டு.
0: யாரும் கேட்கல இந்த ராசாத்தியம் யாருக்கும் இன்னும் காணே இல்ல. கண்டிருந்தா எப்பயோ வாங்கி கேட்டிருப்பாங்க எல்லாரும் ராசாத்திய
1: கொண்டாண்டு.
0: இந்த ராசாத்தி உங்களுக்காக இருந்திருக்கிற பக்க
1: நல்ல பாட்டு. நல்ல
0: மனைவிக்கு பேர் என்ன? உங்களோட பேரை சொல்லி எடுத்து வரேன். யார் அந்த ராசாத்தி என்று கேட்டு சண்டை பிடிச்சாலும்
1: பிடிப்பான். அமைதிக்கு வந்த இந்த பாட்டை கேட்டது என்ன பாட்டு சொன்னீங்க? அமுதா ஆண்டவரத்துக்கு
0: அன்பி அமுதா.
1: அந்த பாட்டுக்கு நாங்க நம்பி காண்டி இந்த பாட்டு பாடுங்க. நீ எழுங்க இந்த பாட்டு போயிட்டு கேட்டு கேட்டு சொன்னா அவங்க அவங்க பக்கத்தான் நீங்க இருக்கிற போய் பாத்துக்குவாங்க. உடைய பாட்டுல இருக்கீங்க காரத்துட்டு போறீங்கன்னா பதினஞ்சு மைல் தான்
0: இருக்கு அப்படி அமுதாண்டு.
1: அவ வந்து தங்கச்சியின் தங்கச்சியில கூட படிச்சவா நாங்களுக்கு வீட்டுல. அப்ப வீட்டுல தெரியும் தானே தங்கச்சி பேர் வந்ததா வந்ததாண்டு அண்ணா அண்டா நாங்க
0: அப்படியே
1: ஊர்ல
0: இல்ல பெருந்தன்மை. அதாவது பெரிய தாராள மனசு உங்களோட மனைவிக்கு பாருங்க. 15 கிலோமீட்டர் தானே போய் பாத்துட்டு வாங்கலன்னு எதுக்கு இதுல போய் பாத்த கேங்க. சூப்பர் நல்லது கிருஷ்ணா. நன்றி
1: நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக 1:58 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:28. என்ன சந்தன ராஜ் மாமா நீங்க இணைஞ்சாதான் இனி ராணி அம்மா பேசி அவருக்கு என்ன பாட்டு கேட்டு வந்துட்டு நாங்க நிகழ்ச்சி எங்க பெரியசாமி என்ன எழுதி கொண்டிருக்கீங்க பாக்கலாம். படம் பாஷா அது நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்களாக்கம்மா. நீ நடந்தால் நீ நடந்தால் நடை அழகு அது அது வந்து ஒரு யாரோ கேட்டுட்டாங்க பெரியசாமி. வேறொரு பாட்டு உங்களுக்காக வேணுமெண்டா எடுத்து வரலாம். எம்டிஆர் எஃப்எம் படம் பாஷா அந்த பாடல் கேட்டிருக்கிறார்கள். நான் வேற ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். சரி இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: சீதா, சீதா, சீதா,
1: சீதா அழுகிறா. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் கிருஷ்ணாவுடைய பாடலை கொடுக்கலாம். ஏனென்றால் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இந்த பாடல்களை அந்த நேரம் கிருஷ்ணா தூங்கும் நேரம் அவருக்கு கடைசி மட்டும் கேட்க மாட்டார். அதனால நாங்கள் இந்த பாடலை அவருடைய பாடலை இப்பொழுதே கொடுத்து விடலாம்.

இவளது பெரியசாமி தூக்கத்துக்கு போய் போக போறேன்னு சொல்லிக்கிறீங்கள். உங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். நன்றாக நீங்கள் போய் தூங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கம் 5145119739 நான் சற்று இப்பொழுது உங்களுடைய நேரம் செய்ய 12:40 ஒரு மணிக்கு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இணைபவர்கள் இணைந்து விட வேண்டும். இது உண்மை அல்ல, இது பொய் அல்ல, உண்மை அல்ல, இல்லை பொய் அல்ல, உண்மையிலேயே நான் ஒரு மணிக்கு சரியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரேன். இன்னொரு பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. காட்டில் இணைஞ்சு கொள்ளும் அன்பு உறவு மாமி. வணக்கம் மாமா அல்லது மாமி.
1: வணக்கம் வணக்கம்.
0: இது மாமா. வணக்கம் மாமா.
1: மாமி இல்ல, மாமி
0: மாமி இனி
1: தான்
0: நல்லா இருக்கு மாமா. உங்களுக்கு ஒரு தீவிரவாதி இந்த படம் அனுப்பி இருந்தாங்க பாத்தீங்களா? இல்ல தீவிரவாதி இல்ல, அதுல அகப்பட்டு இருக்கிறவர். அவரை எப்படி காப்பாற்றலாம் என்றதான் இப்ப நாங்க தானே தப்பி வந்துட்டேன்.
1: அவ்வளவுதான்,
0: அவர் தப்பிச்சிருவாரு. அவரை நாங்க தப்ப வைக்க தேவையில்லை, அவர் தப்பி வந்துருவார். பாருங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்க சொன்னார், அந்த பாட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லையான்னு. அவருக்கு கண்டுபிடிக்கலாம் போச்சு மாமா. அந்த நீ காட்டினான் அந்த பாட்டு தனக்கு விருப்பம் இல்லையா மாமாட? நீ பாட்டு என்ன இன்றைக்கு? நீ என்ன
1: பாட்டு?
0: என்ன பாட்டு?
1: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இருந்து போடுறேன்.
0: சன் ஆஃப் மகாலட்சுமியில இருந்து பாட்டு மாமா. அந்த தொலைபேசிக்கு வந்தா அப்படித்தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் மாமா மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மாமா. சிலவள அந்த தொலைபேசி இலக்கம் அப்படி எங்களுக்கு ரமேஷ் கலை நீங்க அடிச்சிருக்கீங்க, கால் பண்ணிருக்கிறீங்க காட்டிலைக்கு வர. அது அந்த தொலைபேசி என்றதுனால நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன். சரி, நீங்க இப்ப தூங்கிருப்பீங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். சன் ஆஃப் மகாலட்சுமியில மாமா பாட்டு சொல்லாமலே போயிட்டேன். மாமா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில. சரி, பாடலை எடுத்து வர நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.

0: வணக்கம் திருப்புக்குடி விஜயகுமார். வணக்கம். வணக்கம் விஜயகுமார்.
1: வணக்கம். வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: இவ்வளவு நேரமா போட்டிருந்தேன்,
0: எனக்கு வேற பிஸி
1: பிஸி பிஸின்னு வந்து கொண்டே இருந்தது. சரி, இறுதியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தேன். டக் என்று உடனே எடுத்து விட்டீர்கள்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க? நீல நீல எங்க பாக்கலாம்.
1: என்னமா
0: நீ என்ன சொல்ல?
1: நீ வார்த்தை
0: வரணும், எங்கேயும் வரலாம், நடுவுல வரலாம், கடைசியில வரலாம், நீ என்ற வார்த்தைகள் வரலாம்.
1: எல்லாரும் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு,
0: எங்க
1: அது கேட்டு ரொம்ப நாளாச்சு அந்த பாட்டு.
0: எங்க
1: நீ என்பது என்ன?
0: ஓ சூப்பர்.
1: அது என்ன கேட்டாங்களா?
0: இல்ல, யாரும் கேட்கல.
1: அது படம் பேர் படம் பேர் மறந்துட்டேன். என்ன
0: வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு.
1: வணக்கம். வணக்கம் நண்பரே.
2: வணக்கம். வணக்கம் விஜயகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன்.
1: நேற்று எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, உங்க துணை எல்லாம் பேசுறது கேட்டுதான் இருக்கேன்.
2: செல்வகுமார் தூங்க போறாரு, தூங்க போயிடுச்சு
1: கடையில.
0: உங்களோட செல்லும் தூங்க போகுது பாருங்க மாமா. ஆஹா,
2: டக்குங்க போட்டுதான்.
0: நிச்சயம்.
2: அந்த பாட்டை போடுங்க.
0: என்ன
1: பாட்டு
0: சொல்லுங்க?
1: நீ நினைத்தால் நீ இறங்கெல்லாம்
0: நினைத்தால்
1: அந்த பாட்டு வந்தது. நீ நீ எங்கே என் நினைவுகள்
0: வந்துட்டோம். அது
1: நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். போ போ.
0: ஆமா, நீங்க அந்த காலத்திலேயே நிக்கிறீங்க.
1: புது பாடலாம்.
0: நன்றி நன்றி விஜயகுமார், நன்றி.
3: என்ன
0: உடனே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க? நான் அன்பா வீட்டுல கூப்பிடுறது போல கூப்பிட்டேன் ராணியம்மா. அது ஸ்கூல்ல இருந்தா இப்படி எல்லாம் கூப்பிடுறேன். ராணி என்ன உள்ளேனம்மா என்று சொல்லன. வீட்டிலேயா ராணியம்மா? ராணியம்மா
3: அப்படின்னு சொன்ன.
0: சரி, சாப்பிட்டீங்களா நீங்க ராணியம்மா?
3: சாப்பிட்டமா. சாப்பிட்டமா.
0: மாமா சாப்பிட்டாரா? ரெண்டுக்கேதும் சோகமா இருக்கிறமா இருக்கு மாமா.
3: மாமாவா? மாமா சோகமா இல்ல,
0: அப்ப
3: தூக்கமா இருக்காங்க. தூக்கமா இருக்காங்க.
0: சூப்பர்.
3: வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்னடா மாமா சோகமா இருக்காங்களேன்னு நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம்.
0: அது அர்த்தமா இல்ல மாமா. இவன் நக்கல் அடிக்கிறா மாமா, நக்கல் அடிக்கிறா பாருங்க மாமா. நீங்க ஒண்ணு சோகமா இருக்காதீங்க, அவர் மாமா ஒண்ணு சோகம் இல்ல, தூக்கமா இருக்கிறாரு.
3: மாமா மருமகளுக்கு இடையில இருக்கும். நீங்க வருத்தப்படக்கூடாது.
0: நீங்க தூணாவும் தூவன்னா வாங்கிட்டீங்க மாமா. ஏதோ துக்கமா இருக்காரு, நீங்க தூக்கம் வந்து தெரிஞ்சீங்க. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம் ராணியம்மா? அந்த பாட்டு உடனே எடுத்து வரணும் இல்ல? அதானா அங்க சொல்லுங்க. நீல குயில்கள்
3: ரெண்டு.
0: அது என்ன நீ என்று வரும்?
3: நீ வருது இல்ல,
0: எங்க நீ என்று சொல்லு. நீல மண்டல நீங்க சொல்றீங்க,
3: அதுல முதல்ல நீல வரும்.
0: அது நீனா வர்றது, எழுத்து வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ என்று சொல்லு
3: வரணும். சொல்லி பாருங்க ஒரு நேரம், நீனு வராம அந்த லேக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
0: மாமா மாமா இந்த குழந்தைய திருத்த முடியாம நீ
3: நீலாக்கா
0: சொல்லுங்க,
3: நீங்க நீலன்னு சொல்லுங்க, எழுதிட்டு அந்த நீய விட்டுட்டு மட்டும் சொல்லி போறதுக்கு அர்த்தமே இருக்காது, அந்த நீ சேர்த்தாதான் அர்த்தம் வரும்.
0: ஓ அட, நான் இத படிக்க விட்டுட்டேன், நான் இத படிக்க விட்டுட்டேனே, அதான் இப்ப பிள்ளையா போச்சு. எனக்கு பிரிக்க தெரியாது, நீளத்துல இருந்து நீய பிரிக்க முடியாது, எனக்கு பிரிக்க தெரியாது. நீங்க பிரிச்ச நீ தாங்க, நீங்க பிரிச்ச நீங்க பிரிச்ச நீளம் தாங்க, எனக்கு அந்த நீய பிரிக்க தெரியாது. எனக்கு
3: தெரியும்
0: எப்படி பிரிக்க, சரி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு தரட்டா, உங்களுக்கு உங்களுக்கு இந்த பாட்டு, காதல் நீதானா காதல் நீதானா, அந்த பாட்டு.
3: சரி அது தாங்க, இல்லன்னா நீ யார் நான் யார், அந்த பாட்டு தாங்க.
0: அது நீங்க என்ன பேசுற மாதிரி இருக்கு, யார் யார் யார் நீ யார் நான் யார் நீங்க பேசுற மாதிரி இருக்கு, காதலோட இல்ல. சரி
3: அமிராக்கா,
0: அப்ப ஒரு பாட்டு தானே, தப்புன்னு புழைச்சேனப்பா, ஆ பாட்டு எடுத்து வரட்டும்.
3: மீரா
0: சொல்லுங்க,
3: லியோ தாத்தா,
0: லியோ தாத்தாக்கு என்ன பாட்டு சொல்லுங்க, லியோ தாத்தாக்கு நீ நல்லா இருக்கணும், லியோ தாத்தாட அது சூப்பர் பாட்டு. நீ நல்லா இருக்கணும், நீ
3: நல்லா
0: இருக்கணும், நல்லா இருக்கணும். சிந்திச்சு பாருங்க, நீ என்று வேற பாட்டு ஏதாவது இருக்கண்டு, இடையில எல்லாம் வரலாம் இல்ல, நீ கடவுளே ஒன்றுமே தெரியக்கூடாது அதுவுக்கு, அப்பதான் ஒரு பாட்டோட முடிக்கணும்.
3: சொன்னது
0: நீதானா பாடலே, நாங்க ராணி அம்மாக்காக அந்த பாட்டை நாங்க எடுத்து வந்திருந்தோம், இப்ப சரியா
3: ராணி அம்மாவுக்கு
0: உங்களுக்கு தான் முதலே எடுத்து வந்துட்டு இப்ப உங்களோட பேரை சொல்லி இருக்குண்ணா. சரி இப்ப நீங்க சொன்னா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும், உண்மையான மலையில ஏறி இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? அது என்ன மற்றது, அடிபட்ட காயம் காய் என்ன, அடிபட்ட காயம் உள்ள காய் என்ன, காயம் உள்ள காய் என்ன, அடிபட்ட காய்கறி என்ன, அந்த காயையும் சொல்லிட்டேன்னா அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கல, காயம் அடிபட்ட காய்கறி, அடிபட்ட காய்கறி என்ன சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பாவிக்கிறீங்க இல்ல மாமாக்கு, இப்ப இரவுக்கு நீங்க அத பாவிச்சிருப்பீங்க இரவு சாப்பாட்டுக்கு, முட்டை படிச்சீங்களா நீங்க, முட்டை பொடிச்சீங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு,
3: முட்டை பொடிச்சிருக்கீங்க
0: இல்ல, அதாவது அடிபட்ட காய்கறி அது எது, ஒரு காயிட பேர் சொல்லுங்க,
3: அடிபட்ட காய்,
0: அதுக்கு காயம் இருக்கு. மாமாக்கு முட்டை பொடிச்சீங்களா நீங்க,
3: வெங்காயம்,
0: நீங்க ஒரு
3: வெங்காயம்,
0: நீங்க ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம், ரெண்டு பேரும் மாமா இப்ப சிரிச்சிருப்பார் பாருங்க. தங்களையே வெங்காயம் பண்றாங்க, சூப்பர். இந்த ஏறம் இறங்கும் ஆனால் அசையாது,
3: என்ன
0: உண்மையிலேயே வெங்காயம் அதுக்குதான் அந்த வெங்காயம் சொல்ற விளங்காமல் ஒன்றொண்டா நாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லாம இருந்தா வெங்காயம் அது ஒரு நிச்சயமா எல்லாரும் ஒரு தங்களையே தாங்கள் உரிச்சு உரிச்சு உரிச்சு விட்டா கடைசியா ஒன்றும் இருக்க எலும்புதான் இருக்க
3: ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது, ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் சோதிக்கும் அவ்வளவுதான்.
0: அது உண்மை, அது உண்மை, நிச்சயம் நிச்சயம்.
3: வெங்காயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாத்தீங்களா,
0: சரியான தத்துவம். அது இல்லாம சாப்பிடவும் இல்ல அதுல சில நேரம்
3: வெங்காயம் எவ்வளவோ ஏறி போயிருந்தது. வெங்காயம் உடைக்கிறது எந்த யாருமே நிப்பாட்டல.
0: சரி, எந்த வெங்காயம் உடலுக்கு நல்லது? சின்ன வெங்காயம் இல்லையா, சின்ன வெங்காயம் நல்லது. ஆனா அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம், சின்ன வெங்காயத்தை
3: உரிக்க கஷ்டமா இருந்ததுன்னா தண்ணி எடுத்து வச்சு அது உள்ள போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் உரிச்சோம்னா தண்ணியும் வராது, வெங்காயம் ஈஸியா உடைக்கலாம்,
0: உடனே உடைக்கலாம், உடனே அந்த கத்தியாடம் இல்ல எப்படி எடுக்க வந்துடும். அப்படியா,
3: அது ஒட்டி பாருங்க சொல்ல வெங்காயத்தோட
0: தோல் அகன்றிடும் சில நேரம். சரி, நான் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். மலை உண்மையான மலையில ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்னண்டா மலை பாதை, பாதை போகுதல்ல மேலுக்கு, அது ஏறும் ஏறும் வர்றவங்க இறங்குற நேரம் இறங்கலாம், ஏறும் இறங்கும் பாதை
3: அசையாது,
0: அசையாது அது அந்த இடத்துலயே இருக்கு, ஆனா ஏறும் இறங்கும் அந்த பாதை. பாருங்க எவ்வளவு மூளையானாங்க, எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பாருங்க, கெட்டிக்காரி சொல்லல நீங்க என்ன பாத்து,
3: குட் கேர்ள் குட் கேர்ள்
0: குட் கேர்ள் குட் கேர்ள். சரி, இப்ப உங்களுக்கு நான் காதல் நீ தானா, காதல் சொல்லுங்க,
3: நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேக்குறேன், நீங்க சின்ன பிள்ளை அதனால சிம்பிளா
0: கேக்குறேன், என்னங்க என்ன
3: கண்
0: வச்சிருக்கிற நடிகை யாரு? கண்
3: வச்சிருக்கிற நடிகை
0: சிம்ரான் இல்ல, அவ அது சிம்ரான் இல்ல வருது, சிம்ரான் கண்ணு வர இல்லையா, கண் வச்சிருக்கிற நடிகை நல்ல ஃபேமஸான நடிகை சொல்லுங்க, நல்ல
3: கொஸ்டின் திரும்ப கேட்கலாம், கண் வச்சிருக்கிற நடிகை யாரு,
0: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு, அவரோட பேர்ல கண் இருக்கணும்,
3: என்னண்டே எல்லாருக்கும் தெரியும்,
0: அதுதாங்க அந்த நடிகை நான் அந்த படம் ஒண்ணு பாக்கேடிய தெரியாதே, அவர் நடிச்ச படம்
3: அவன் நிறைய நடிச்சிருக்கா,
0: நடிச்சிருக்கான், நல்ல அழகா இருப்பாவா,
3: நல்லா இருப்பாங்க,
0: கண் கண் கண் எனக்கு உடனே அது புலப்பட இல்லை, அடையப்பா கண் கண் கண் கண்
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா,
0: என்னண்டே
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா,
0: அதான் பாக்குறேன் பாருங்க யாராவது கெட்டிக்காரங்க அனுப்புறாங்களான்னு பாக்கலாம், ஒருத்தர் ஒருத்தருமே அனுப்ப இல்ல, எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணோட, உங்களோட கண் வேலைக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க பயத்துல. சரி, சீங்க சொல்லுங்க, எனக்கு கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கு,
3: சுகன்யா
0: சுகன்யா சுகன்யா அப்படி வருமா, அப்ப நீங்க இப்படி பிரிக்கிறீங்க, சு கன் யா அப்படிதானே, சு கன் யா
3: அப்படி அப்படி கிடையாது வருது, அதனால அது அந்த க்வெஸ்சன்.
0: ஓ, அப்ப நான் இந்த நான் சொன்ன பாட்டை எடுத்தா வரேன் உங்களுக்கு, காதல் நீதானா,
3: சரிமா, நன்றிமா, நன்றிமா,
0: இப்பவே கேளுங்க சரியா, அப்ப என் தரையிலேன்னு சொல்லக்கூடாது. இந்த சலுகை எல்லாம் என்னண்டா இப்பதான் நீங்க அத கேக்குறீங்க, கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அதனாலதான் நான் இப்பவே உங்களுக்கு தாரது. சரியா?
3: நான் சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன், நம்ம பாட்டு வரதான் வந்துருக்குல்ல.
0: நல்லது, இது உங்க பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராணியம்மாவின் பாடல் உடனே சுட சுட வருது. ராணியம்மாவோட பாடல் சொன்ன எங்க?

நேரம் சரியாக 1:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM என்ற தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:36. நிறைவாக ஒரு பாடல் எடுத்து வந்து, நிறைய பாடல் இருக்கு. நீ வானம் மலை நீர் காற்று என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி எத்தனையோ பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்று இணைந்து கொண்டவர்கள் முதலில் ரமணி ராஜேஷ் நீங்கள் இணைந்திருந்தீங்கள், இளவரசு இணைந்திருந்தார், ரேவதி அம்மா இணைந்திருந்தார், செல்வகுமார், ராஜ்குமார், அர்ஜுனன், வரதராஜன் இணைந்தார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, பேச்சு சத்தம் வரல, மீண்டும் இணையவில்லை. சரி, மஜித், மற்றது ராஜவேல், சந்திரசேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, மற்றது கண்ணன், ஷாகுல் ஹமீத், ரதீஷ், வீரமணி, கிருஷ்ணா, சந்திரராஜ் மாமா, விஜயகுமார், ராணி அம்மா, லியோ தாத்தா, கண்ணன் சேகர், மணிகண்டன், ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றும் ராஜவேல், இப்படி பலர் நீங்கள் காற்றடையில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடல்களும் நாளை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிடித்தமான நீ என்று வரும் சொல்லு வரும் மிகவும் பிடித்த ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நீங்க எல்லாரும் தூக்கத்துக்கு போகலாம். உங்கள் தூக்கம் உங்களை தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாட்டை கேட்டாலே தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்த இந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம் பாடலை.

நான் இந்த சொன்ன பெயர்களுக்கே எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பெயரை சொல்லாமல் தவறுதலாக விட்டுவிட்டேன் என்பது நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்வீர்கள். தமிழன் பாரதி வேறு யாரெல்லாம், எங்களுடைய பெரியசாமி பார்த்தீங்களா, பெரியசாமி தமிழன் பாரதி மற்றும் வேற யாரு, சரி யார் யார் இதில் நீங்கள் ஆனால் உலக பேரையும் தான் பார்த்திருந்தேன். அருள், அருளையும் விட்டு விட்டேன். அருள் பார்த்தீங்களா, இப்படி நாங்கள் பார்க்காம சொல்லாமல் இருந்தால் நல்லதல்ல. சரி, இவர்கள் எல்லாம் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு சாத்தூர் ரமேஷ் உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன். சாத்தூர் ரமேஷ் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த பாடல், உங்களை எல்லாம் முரடான மூந்தா கண்ணா நீ தூங்கடா என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் என் நண்பர்களுக்கு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்டிருக்கின்றார் திருவருட்செல்வர் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகின்றது நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்று.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும் விரும்புகிறார்கள். மாலை சூட வந்த மங்கை என்ற பாடலை விஜயா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக அமைதியாக இதயத்தை துடிக்க வைப்பதற்கு எத்தனை சம்பவங்கள் வந்தாலும் ஆறுதல் வேண்டும், மனம் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அந்த வகையிலே ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற ஒரு தத்துவமான பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்து கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபரு ஷாதிக் அவர்கள். நீண்டகால உறவு, அவர் மட்டுமல்லாமல் வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து இந்த பாடலை இசைமடுக்க வருகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் மற்றும் ஷாகில் உலகத் தமிழர்களும் கேட்டு மகள இருக்கும் அந்த பாடல். மீண்டும் கூறுகின்றேன், ஆண்டவன் கட்டளை திரைப்படம் ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்று கூறி பாடுகின்றது.

நீண்ட கால உறவு. தான் மட்டுமில்லாமல் நான் பெற்ற இன்பம் உலகம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளும் அன்பு உறவு. தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் என்றும் தன்னுடன் இணைந்து கேட்க வருகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், சுரேராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் என்று எழுதிய வேளையிலே இவர்கள் எல்லோரும் விரும்பி கேட்கும் அந்த பாடல் நாங்களும் விரும்பக்கூடிய பாடல். படகோட்டி என்ற திரைப்படத்தில் தலைமேல் பிறக்க வைத்தான் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை விருப்ப பாடல்கள் திக்கட்டும் இசை பரப்பி வந்து எங்களுக்கு மகிழ்வூட்டும் பாடல்களாக ஒலிக்கும் விடுமுறை விருப்பம்.

விடுமுறை விருப்பத்து கீதங்களை தந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் உறவுகளில் அடுத்த உறவு ஒருவர் கேட்கின்றார் ஒரு பாடல். பிகில் என்ற திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்று பாடும் பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் நன்றியும் வணக்கமும் கூறி இந்த பாடலை கேட்டவர்களை ஒலிக்க வைக்கின்றோம். அனைவரும் கேட்போம்.

மொன்றியல் தமிழ் வானொலியில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுள் அடுத்து வரும் உறவு நீண்டகால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்கள் தன்னோடு ரிஸ்வான் நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களை மணித்து ஒரு பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல் விடுமுறை விருப்பத்தில் வலம் வருகின்றது. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் என்ற வரியை கொண்டு நெற்றிக் கண் என்ற திரைப்படத்தில் இருந்தது.

0: ஜானகி மந்திரம்
1: லா லா லா லா லா லா லா லா லா லா. வளமை போல என்று வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் என்று கூறி பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை தாருங்கள். சூரியகாந்தி திரைப்படத்தில் இருக்கின்றது என்ற வகையில் அங்கிருந்து அந்த பாடலை தேடிச் சென்று எடுத்து உங்களுக்காக ஒலிபரப்புகிறது மொன்றியல் தமிழ் வானொலி. அன்புடன் நீங்கள் கேட்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்க வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் திருவாரூர் மாவட்டம் உபயவேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் ஐயா அவர்கள். உங்கள் காதோரமும் அந்த பாடல் எங்கள் காதோரமும் செல்கின்றது அந்த வேளையிலே.

தான் நீ.

பரமசிவன் கழுத்தில்.

இணைந்து வந்தேன் நீ வள.

அத்தனை சேர்க்கும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையில் உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் கேட்டு மயங்க வேண்டும் என்பது போன்று அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பவியன் சரவணன் ஒரு பாடலை தருகின்றார். அன்னமிட்டகை என்ற திரைப்படத்திலிருந்து மயங்கி விட்டேன் என்று கூறும் வரியை கொண்ட பாடல். இனிமையான அந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கையாமல்
1: கட்டிக்கொள் ஒட்டிக்கொள் காற்று நம் இடையில் நுழையாமல்
0: எண்ணிக்கொள் எண்ணிக்கொள் கன்னத்தின் கிண்ணம் பொங்கி கழியாமல்
1: கட்டிக்கொள் ஒட்டி

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்களை தெரிவு செய்து தரும் சாணக்கியம் கொண்ட எங்கள் அன்பு உறவுகள் தரும் பாடல்கள் கேட்க கேட்க இனிமையாக இருக்கின்றது என்று பொதுவாக உலகளாக இருக்கும் உறவினர்கள் கேட்டு மகிழ்ந்து இங்கே பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பும் பாடலோடு நானும் இணைகின்றேன். ஜாதி பூக்கள் திரைப்படுத்த பாடலை தாருங்கள், அத்தை மகளும் இல்லை என்று கூறும் வரி கொண்டு அந்த பாடல் கேட்க விரும்புகிறோம் என்று தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் உறவினர்களும் கேட்ட வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையிலே நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ் தருகின்றார் ஒரு பாடல். நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து தமிழர்களோடு வாழுகின்ற உணர்வை பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பு உறவாக மனம் கொத்தி பறவை திரைப்படுத்த பாடலை தந்து கேட்டு மகளை வைத்து தானும் மகிழ்கின்றார் என்ன சொல்ல என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். பழைய திரைப்படம் உத்தமபுத்திரன் என்ற திரைப்படத்திலிருந்து சங்கீத நயம் கொண்ட அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் இங்கிலாந்திலிருந்து கேட்கின்றீர்கள். இன்று முதன் முதலாக இந்த திரைப்படத்து பாடலை இந்த பாடலை இந்த தளத்திலே கேட்கும் வேளையில் உங்களுக்காக வணக்கமும் வரவேற்பும் கூறி இந்த பாடலை தருகின்றோம். அன்பே அமுதே அருண்கனியே என்று அழகாக இனிமையாக பாடுகின்றது அந்த பாடல்.

பின்வரும் பாடல்கள் என்று நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் சிறு நிகழ்ச்சியாக இருக்கின்ற செய்தி தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறை மட்டுமல்ல ஏனைய பல மொழி திரைப்பட துறைகளிலே தாரகையாக விளங்கிய பத்மஸ்ரீ சவுகார் ஜானகி அம்மாவின் மறைவு. அவரை நினைவு தாழாமல் அவரை நாங்கள் நினைக்கும் வண்ணம் அவர் நடித்த திரைப்படத்து பாடல்களில் இத்தனையோ சிறந்த பாடல்கள் இருப்பினும் விருப்பமான பாடல்களை தாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று இங்கே பதிவிடுகிறீர்கள். அந்த வகையில் உங்களோடு இணைந்து நாங்களும் நன்றியோடு மகிழ்வோடு அவருக்கு அஞ்சலியை செய்து கொண்டே அந்த பாடலை கேட்போம். முதலில் தர்மபுரி, தகடூர் சாந்தி, நீங்கள் சந்துரு, நிர்மலா அம்மா இவர்களை முனைத்து தருகின்றீர்கள். புதிய பறவை திரைப்படத்து பாடல், பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று கேட்பதற்காக ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தருகின்றீர்கள் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலை. பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஒரு அழியாத காவிய பாடலாக நாங்கள் நினைக்கும் பாடல், என்றும் கேட்கும் பாடல், என்றும் கேட்க வைக்கின்றீர்கள். நன்றி.

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் அன்பு மகள் ஷியாமலா தன்னோடு இணைத்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்டவி, நர்மகையாள், தமிழ் இனியாள் இவர்களையும் இணைத்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் வந்து கேட்டாலும் அந்த தத்துவத்தை நீங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தத்துவம், உண்மை தத்துவமும் அதுதான். அழகாக பாடல் வரிகள், குரல்கள், நடிப்பு, அதற்கு எப்படியெல்லாம் ஜானகி அம்மா நடித்தார் என்று பாடல் குரல்களை எல்லாம் தள்ளி வைத்து தன் முகநடிப்பை எங்களுக்கு மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கும் தன்னம் தனிமையிலே நீ தள்ளாடும் வேளையிலே என்ற பாடல் ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.
1: மணக்க மணக்க பூச்சோடு உங்க மடையில தலைவித்து திருக்க பேசிக்கிட்டே தான் உயிர் விடுறோம்.

நான் நிறக்க நிறக்க மஞ்சள் பூசி சிவக்க சிவக்க குங்குமம் வச்சு மணக்க மணக்க பூச்சோடி உங்க மடையில செலவிட்டு திருக்க திருக்க பேசிக்கிட்டே நான் உயிர் விடுறோம். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்ச எனக்கு அதுவே போதுங்க. அது

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இணைந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் மலர இருக்கின்றது விடுமுறை நாட்களுக்கான சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். ஒலிக்கின்ற முதலாவது பாடல் சவாரி என்ற திரைப்படத்திலிருந்து, ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். மலையில் அருகில் என்ற முதல் வரிகளை கொண்டு பாடல் ஒழுங்காக முழுமையாக பாட இருக்கின்றது. கேட்டு மகிழ்வோம்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தருகின்றார் டிரான்சி ஒரு பாடல் கோபுர தீபம் என்ற திரைப்படத்திலிருந்து. என் வாழ்க்கை மன்னவனே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மா நகரத்திலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். நாயகன் அவன் ஒருபுறம் என்ற முதல் வரியை கொண்டு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழலாம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் ஆமன்னா அக்கண்ணா என்ற வரியை கொண்ட சபரி என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து தனுஷன் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் ஒலித்து வரும் விடுமுறை விருப்ப கீதங்கள் தித்திக்கும் தேனான பாடல்களாக உலகெங்கும் கேட்டு மகள அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் உறவினர்கள் உலகின் பல பாகங்களிலும் இருந்து. அந்த வகையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பாடல் தருகின்றார்கள். நிலாவே பா திரைப்படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் கேட்கின்றார் கேதீஸ் அவர்கள். உயிரா மானமா என்ற திரைப்படத்து பாடல் வருவாயா வேல்முருகா என்று கேட்டு பாடுகின்றது.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காலநிலை 19 பாகை வெப்பநிலையுடன் இணைந்து கொள்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உங்கள் காலநிலை என்னவென்று அறிந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பிப்போம். உங்களை வருக வருகவென்று நலம் கேட்டு நலம் கூறி இணைந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று இவர்கள் தாழ் பணிகின்றேன். என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் என் அன்பு முகந்தறிந்த முக தெரியாத உறவுகளே, நீங்களும் வருக வருக என்று உங்களுக்கு வணக்கம் வைத்து வரவேற்றுக் கொண்டு இன்றைய கதம்பத்திலே இணைவோம். அன்பு உறவுகளே, இன்றைய நாள் 2026 எட்டாவது மாதம் 24 நாள். 8 மாதத்தின் இறுதி வாரத்தில் நிற்கின்றோம் அல்லவா. எவ்வளவு விரைவாக வேகமாக இந்த நாட்கள் ஓடுகின்றன, நகரவில்லை ஓடி செல்கின்றன. இருப்பினும் அதற்கேற்ப அந்த வேகத்தோடு நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஓடிக்கொண்டே இருந்து எப்பொழுது இதை மூடிக்கொள்வது என்று தெரியாத நிலையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, எல்லை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்ற பயணத்தில். இந்த வேளையிலே நாங்கள் இன்று ஒரு இன்பமான இனிமையான மகிழ்வான நிகழ்ச்சியை காண இருக்கின்றோம். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று 2026 எட்டாவது மாதம் 24 நாள் என்று கூறினேன், திங்கட்கிழமை என்று கூறவில்லையே. இன்று திங்கட்கிழமை, உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், நீங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை தொட்டுவிட்டீர்கள். ஈழமணி திருநாடு இந்தியாவிலே தென்னகம் 9:04 காட்டுகின்றது. எங்களுக்கு முற்பகல் 11:34 என்று காட்டுகின்றது. இங்கிலாந்து நாட்டிலே 6:34 மாலை நேரம். வளைகுடா மண்ணிலே இப்பொழுது 6:34 மாறி மாறி காட்டி கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா நாட்டிலே பார்த்தால் நேர்மாறாக இப்பொழுது அங்கே அதிகாலையால் இரவு 11:34 என்று காட்டி கொண்டிருக்கும். இந்த வேளையிலே நாங்கள் காற்றலையில் கலந்து இணைந்து சிறப்பதற்காக இது ஒரு சர்வதேச வானொலி நிலையம். எந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை மறு ஒலிபரப்பாகவும் கொடுக்கின்றோம். அதனால் எல்லாரும் எல்லா நேரமும் எந்த நிகழ்ச்சியும் கேட்டு மகிழலாம். சரி உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சி என்னவாக இருக்கலாம் என்று நாங்கள் எண்ணும் பொழுது இந்த திங்கட்கிழமை வேளையிலே நாங்கள் வழக்கமாக

பாட்டு சவாரி என்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொள்கின்றோம். இன்றைய பாட்டு சவாரி 159வது நாளை வாரத்தை காண்கின்றது. 159வது பாட்டு சவாரியில் இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்று ஷியாமலா ஆரம்பத்திலே அறிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்களும் அழகான படம் வரைந்து அனுப்பிய வேளையிலே அப்பா வந்தாச்சு என்றும் துள்ளி குதிக்கின்றார் ஷியாமலா. இந்த வேளையில் அன்பு மகளே கஸ்தூரி ஒரு செய்தியை தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் 21°C நிலையோடு வானொலியில் இணைந்திருக்கின்றோம், லண்டனிலே வெளிச்சத்தோடு இருக்கின்றோம் என்று எழுதியிருக்கிறீர்கள். வருக வருக என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்று கொண்டு இணைந்திருந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் பலர். எங்கள் வானொலியில் கேட்டு மகிழ்வதற்கும் வந்து பங்கு பற்றி இன்றைய பாட்டு சவாரியிலே வாக்களிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றார். அந்த வகையில் இவர்கள் எல்லோருக்கும் வரவேற்பு கூறி இந்த நல்ல நாளிலே பாட்டு சவாரி 159 ஆரம்பிப்போம்.

வழக்கமாக பாட்டு சவாரி என்றவுடன் 5 பாடல்களை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துவோம் அல்லவா, அது பாடிக்கொண்டே இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக. ஆனால் எப்பொழுதும் அது ஒரு பதத்தை தான் முதல் பதமாக கொண்டு ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவர்களும் அவசரம் அவசரமாக ஓடி வந்து நாங்கள் வரவேற்கும் வாருங்கள் என்று ஆயத்தமாக இருக்கின்றார் வாக்களிப்பதற்கு. அந்த 5 பதங்கள், 5 பாடல்களும் ஒரு பதத்தில் தான் ஆரம்பிக்க இருக்கும் அநேகமாக, இல்லையா? அந்த வகையில் இன்று ஒரு சின்ன பரீட்சையும் வைப்பது உண்டு தானே. இன்று என்ன பதத்தில் ஆரம்பிக்க போகின்றது என்று நான் தருகின்ற தரவுகளை கொண்டு நீங்கள் தீர்மானித்து ஒரு நிமிடத்துக்குள்ளே அது எந்த பதம் என்று கண்டுபிடித்து அனுப்பினால் உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்பப்படும், ஒரு பிரத்யேகமான பாடல். அதைவிட நீங்கள் வந்து பங்கு பெற்றுவதற்காகவும் உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அது நேயர் விருப்பம். அதை பாட இந்த எங்களுடைய பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக ஒரு தனி நிகழ்வு உங்களுக்கு, அதிலே உங்களுக்கு பாடல் கிடைக்கும். அந்த வகையிலே இந்த இன்றைய போட்டியிலே பங்கு பெற்றதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். நான் தரும் தகவல்களை சரியாக உள்வாங்கிக் கொண்டு தீர்மானித்து கொள்ளுங்கள். இது என்ன பாடலாக, என்ன பதமாக ஆரம்பித்து 5 பாடலையும் தரப்போகின்றது என்று. தருவோமா உறவுகளே, இருங்கள். இது பாட்டு சவாரி 159. பாட்டு சவாரி 159 தீர்மானித்துக் கொண்டோம். அங்கே என்ன பதம் பெறப்போகின்றது என்ற தரவை நான் தருகின்றேன். இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். 1, 2, 3, 4 இல்லை, 1, 2, 3, 4, 5 பதம். ஆம், 5 பதங்களை கொண்ட, 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் நாங்கள் எல்லோரும் கண்ட பதம், எங்களுக்கு தெரிந்த பதம்தான். பல பாடல்களை, இதிலே பல பாடல்கள் இருக்கின்றன, அற்புதமான பாடல்கள் இருக்கின்றன. போட்டியிலே 20 பாடல்கள் வந்தது, 20 5 பாடலை தெரிவு செய்து முதல் போட்டிக்கு வந்து, முதல் போட்டி என்று இந்த பதத்தில் வெறும் போட்டி இன்னும் பெற இருக்கின்றன. அவ்வளோ பதங்கள் இருக்கு, அவ்வளோ பாடல்கள் கிடைத்திருக்கின்றன எங்களுக்கு தேடலே. சரி, இந்த 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எங்கள் வாழ்நாளில் எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இந்த உலகம் உய்ய வேண்டுமென்றால் இது முக்கியமான ஒன்று, எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற சம்பவம். ஒரு சிலருக்கு ஒரு தடவை சந்திக்கலாம், சில பேருக்கு 2 தடவையும் சந்திக்கலாம், சில பேருக்கு 3 தடவையும் சந்தித்திருக்கின்றது, சிலருக்கு கிடைத்து கிடைக்காமலும் போயிருக்கின்றது. வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம், மிகவும் மங்களமான சந்தர்ப்பம் போதுமென்று எண்ணுகின்றேன். அந்த பதத்தை கண்டுபிடியுங்கள். நேரம் ஆரம்பித்து விட்டது, எங்கே ஓடி வாருங்கள். உங்களுடைய பதிலை உடனடியாக எழுதுங்கள். ஒருவர் எழுதியிருக்கின்றார், பார்ப்போம். முதலில் எழுதிவிட்டார், அவர் யார் என்று தெரிகின்றது. இரண்டாவது நபரும் எழுதுகின்றார், பார்ப்போம். மாற்றக்கூடாது, ஒரு தடவை எழுதினா ஒரு தடவை தான். அடுத்தவர் இங்கே மாற்றி எழுதியிருக்க, சரி நல்லது நல்லது, எழுதுங்கள் பார்ப்போம். இன்னும் எழுதுவதற்கு ஆக்கள் இருக்கின்றீர்கள், பார்ப்போம். யாருடைய எழுத்து பதம் சரியாக வருது என்று பார்ப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. நேரம் சரியாக வந்துவிட்டது. சரியாக இருவர் சரியான பதத்தை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் பதம் விடியம் சரி பதம் பிழை, அதனால் அது என்னவென்றால் இருவரும் மாறி மாறி எழுதியிருக்கிறீர்கள். கல்யாணம் என்பது சரியான பதம், அதை கஸ்தூரியும் சியாமலாவும் சரியாக தந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் திருமணம் என்று தந்திருக்க, திருமணமும் கல்யாணமும் ஒன்று தான். நான் இன்று ஒலிக்க இருக்கும் பாடல் கல்யாணம் என்று ஆரம்பிக்கின்றது. அதனால் உங்கள் இருவருக்கும் பாடல்கள் உண்டு. நீங்கள் வரும்பொழுது உங்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டுமோ அந்த பாடல் ஒலிபரப்பப்படும். இப்பொழுது நாங்கள் போட்டிக்குள் நுழைய இருக்கின்றோம். அந்த கல்யாணம் என்ற பதம் தாங்கி வரும் பாடலை கேட்பதற்காக சரியான பதத்தையும் கிட்டத்தட்ட சரியான பதத்தையும் தெரிவித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.

ஆம், எங்கே வந்துவிட்டோம். நாங்கள் இப்பொழுது களத்தில் இறங்குவோம். போட்டிக்கு தயாராக 5 பாடல்கள் இருக்கின்றது. இந்த முதல் பதத்தை கேட்டவுடன் உங்களுக்கு இப்பொழுது 20-25 பாடல்கள் ஓடி வந்திருக்கும். அதற்குள்ளே தெருவில் வரும் பாடல்களை கேட்டு பார்த்து உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் இரகசியமாக வந்து வாக்களிக்கலாம். உங்கள் வாக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்று இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக கல்யாணம் என்ற பதம் தாங்கி வரும் 5 பாடல்கள். முதலாவது பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்த டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்ன குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாடிய மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடல் முதலாவது வரிசையில் கல்யாண என்று ஆரம்பித்து லாலா லா என்று பல லாவகளை தந்து பாடி சென்ற வேளையில் நாங்களும் லாபகமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இரண்டாவது கல்யாணம் எப்படி வரப்போகின்றது என்ன திரைப்படத்தில் இருந்தே அறிவோமா? முதலாவது பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பாடலும் கல்யாணம் என்றுதான் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த பாடலையும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். இதை பாடும் நிலா மறைந்த டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எப்படி பாடுகின்றார், இப்படி பாடுகின்றார்.

சிறப்பான வகையிலே இரண்டாவது பாடலையும் கல்யாணம் என்ற அந்த பதத்தோடு ஆரம்பித்து பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். நல்லதொரு கொண்டாட்டம். ஏனென்றால் ஆரம்பத்தில் 5 பாடல், அதன் பின்பும் பல பாடல்கள் என்று ஒரே பாட்டு சவாரி தான் என்று. பாட்டு சவாரி 159 அலங்கரிக்க வரும் 3வது பாடல் இதுவென்றும் பார்க்க வேண்டுமல்லவா? அந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் ஐயா அவர்களுடைய இசையிலே மலர்ந்த உன்னி மேனன் ஐயா அவர்களுடைய பிரபல பின்னணி பாடகர் அவருடைய குரலில் வரும் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து. இப்படி பாடுகின்றது அந்த பாடல்.

இனிமையான கல்யாணம் என்ற பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக எங்களை மகிழ்வில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே இன்னும் இரண்டு கல்யாணம் இருக்கின்றதல்லவா கேட்க வேண்டும். ஒரே நேரத்தில் ஐந்து பாடலை கேட்கும் பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியில் நாங்கள் கண்டிருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய பாட்டு சவாரி 159 பாட இருக்கும் நான்காவது பாடல் இதுவாக இருக்கும். நான்காவது வரிசையில் நின்று பாட இருக்கும் பாடலை உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசி டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அம்மா இவர்கள் இருவரும் பாட வேண்டுமென்று எங்கள் திரை இசை திலக மகாதேவ நகை ஐயா அவர்கள் மன்னிக்க வேண்டும், மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் நிறைய கிடக்கின்றது. எங்கே அந்த பாடலையும் கேட்போமே.

0: நான்காவது வரிசையில் ஓடிச்சென்று அந்த பாடல் பாடிச் சென்றது கல்யாண வளையோசை என்ற பதம் தாங்கி. உரிமைக்குரல் திரைப்படத்திற்காக இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் இசை கோர்த்து கொடுத்து எங்கள் காதோரம் என்று பாட்டு சவாரி 159 நான்காவது வரிசையில் நின்று பாடிச் சென்றது. இறுதியாக ஒரு பாடல் இன்னும் உங்களுக்கு கல்யாண கொண்டாட்டம் என்றால் சாதாரணமானது இல்லைத்தானே, எத்தனை கல்யாணங்கள். இங்கே ஐந்தாவது கல்யாணம் எப்படி வரப்போகின்றது என்பதை நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலையும் கேட்கும்பொழுது அட இது நல்லதா இது நல்லதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் ஐந்தாவது பாடலும் வந்து மோதுகின்றது. இன்றைய பாட்டு சவாரி 159 அந்த பாடலையும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்து கொடுக்க இசை வாணி மறைந்த எங்கள் வாணி ஜெயராம் அம்மா பாடப்போகின்றார்கள். அவர் எப்படி பாடுகின்றார் கல்யாணம் என்ற பதத்தை வைத்து என்று கேட்போமா?
1: கல்யாணம்.
0: இந்த பாடல் லலிதா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: சிறப்பு. ஐந்து பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக தேனாக பாய்ந்து சென்றது எங்கள் செவி வழியாக. இறுதியாக பாடிய பாடலை கூட இசைவாணி வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் லலிதா என்ற திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னரின் இசையிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, உங்களுக்கான நேரம் இது. ஐந்து பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக கேட்டுவிட்டோம். இந்த வேளையிலே லண்டனிலிருந்து கஸ்தூரி உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதைத் தொடர்ந்து ஷியாமலா உங்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னென்றால், நான் கொண்டு வந்து உங்களுக்கு அறிவிக்க முன்னமே நீங்கள் பாடல்களை இங்கே அறிவித்து விட்டீர்கள். இறுதி நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் பாடல்களின் வரிகளையும் தந்தமைக்கு என்னுடைய பணியை குறைத்திருக்கும் வேளையில் நன்றியை கூறிக்கொள்ளும். இப்பொழுது பாடல்கள் வரிகளும் உங்கள் தளத்தில் இருக்கின்றது. இடையிடையே பல்லவி சரணங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகின்றது. நன்றாக தீர்மானித்து வந்து வாக்களியுங்கள். இனிமையான பாடல்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடல்களும் தெரிவு செய்து கொண்டு வந்த பாடல்கள் இப்பொழுது காற்றலையில் தங்கள் கடமையை செய்துவிட்டன. இப்பொழுது உங்கள் கடமையை பார்ப்போம். எங்கே வாக்களிப்பது எங்கள் உரிமை என்று எல்லோருக்கும் தெரியும். ஓடி வாருங்கள். வந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் இதை நன்றியை கூறிக்கொள்கிறேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் வந்து இணைந்து உங்கள் வாக்குகளை இரகசியமாக பதிந்து செல்லலாம். அந்த வேளையிலே மீண்டும் இங்கே கஸ்தூரி ஷியாமலா இருவருக்கும் ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கின்றது உங்கள் விருப்பத்திற்காக. அதைத் தொடர்ந்து நீங்கள் வாக்களிக்க வரும்பொழுதும் உங்களுக்கு ஒரு பாடல் தரப்பட இருக்கின்றது. அதனால் வருபவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை நினைந்து கொண்டு வாருங்கள். இந்த ஒலித்த பாடல்கள் ஒன்றும் தரப்பட மாட்டாது. ஒலிக்க இருக்கும் எந்த பாடலாவது நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு வேண்டுகோள், இங்கே ஏன் அடுத்த தளங்களிலே என்னுடைய தனிப்பட்ட முறை தளங்களிலே பல வாக்குகள் வந்திருக்கின்றன. அவை ஒன்றும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கவலைப்பட வேண்டாம். அவர்கள் அளித்த வாக்கை உங்களால் பார்க்க முடியாது. அது என்னுடைய பொதுத்தளத்தில், என்னுடைய தனித்தளத்திலே இருக்கின்றது. இந்த தளத்திலே வேகத்தினாலே, அந்த ஆதங்கத்தினாலே, அவசரத்தினாலே தளத்திலே பாடல் எந்த பாடல் என்ற தெரிவுகளை எழுதிவிட வேண்டாம். தயவு செய்து அது சில வேளை மறதியாக செய்வதோடு நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் மீறலையில் வந்து என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். நேரலையில் வராமல் என்னுடைய தளத்தில் இங்கே பலர் எழுதி இருக்கின்றாலும் அவை யாவும் தவிர்க்கப்படும். அது யாத நான் அது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆதலால் முடிந்தளவு நேரலைக்கு வாருங்கள். அப்படி உங்களால் நேரலையில் வந்து இந்த அலைவரிசை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய இலக்கம் உங்களுக்கு தெரியும். அலையுங்கள் என்னுடைய இலக்கத்துக்கு. நன்றி உறவுகளே. முதல் உறவு வந்துவிட்டார். விசேஷமாக கை விசேஷத்தை பார்ப்போம். எங்கள் வியாபாரம் எப்படி செல்கின்றது என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதார் அட்டையை காட்டுங்கள். வாக்காளச்சாவடிக்கு உங்களை அழைத்துச் செல்வதற்கு வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே.எஸ். கிருஷ்ணன்.
0: ஓ, அது நீங்கள் தானா? நான் தான் நாங்கள் நலமா இருக்கோம். நீங்கள் தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்களுடைய உயரம் என்னவென்றதை தெரியணும். என்ன வாக்குச்சாவடி கதவு அந்த அவருடைய நிலையினுடைய உயரத்தை நாங்கள் எத்தனை அடி இருக்கு? நீங்கள் ஒரு 5 அடி இருப்பீர்களா?
1: 5 அடி இருப்பீர்கள்.
0: சரியா? 5 அடி. வாழ்த்துக்கள். வாழ்த்து. 5 அடி உயரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். ஆதார் அட்டை சரியாக இருக்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணன்?
1: நலமா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: ஒரு வரவேற்பு போயிட்டு வந்தேன்.
0: உங்களை வரவேற்றார்களா? தேவனுடைய மகளுடைய திருமணம் இனிது நிறைவேறியது. நல்ல செய்தியை தந்திருக்கீர்கள். அவர்களுக்கு எங்களுடைய திருமண வாழ்த்துக்கள். நிறைவேறி முடிவு உங்கள் அயலிலே நடந்ததா இல்ல தூரத்திலேயே? எந்த இடத்திலே நடந்தது?
1: திருமணம் வந்து செங்கல்பட்டுன்னு சொல்லியிருந்தாரு.
0: செங்கல்பட்டு.
1: வரவேற்பு வந்து நாச்சார்கோவில்.
0: ஆமா ஆமா ஆமா. வரவேற்புக்கும் சென்று வந்து விட்டீர்கள். அவர்கள் சுகமாக திருமணம் நிறைவேறியது உங்கள் செய்தியை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக பாருங்க. அந்த வேளையில் பார்த்து கல்யாண மண்ட பாடல்களும் வந்து விட்டது. சரி, நீங்கள் நலமாக மகளாக இருக்கின்றீர்கள். வந்து இறங்கிவிட்டீர்கள். நீங்கள் போட்டியில வந்து பங்கு பெற்ற இருந்தீர்கள். ஆனால் சரியான பதம் அந்த பதம் திருமணம் என்றதும் சரி, ஆனால் பாடல்கள் கல்யாணத்தில் வந்து திருமணமும் கல்யாணம் கொண்டு தானே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. உடனே சரி, இப்பொழுது நாங்கள்
1: தமிழ் மொழி இல்லைன்னு சொல்லுவோம். அதுதான் தேர்ந்தெடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
0: என்னையா
1: கல்யாணம்ங்கிறது நமது மொழி இல்ல.
0: அப்படியா?
1: மொழின்னு சொல்லியிருந்தேன்.
0: ஓ, ஆனால் நான் இப்ப எங்கள் தமிழ் மொழி என்று நான் கூறுவோம். என்ன பாடல்களே பல மொழியும் கலந்து வரும் பாடல்களுக்கு இல்லையா ஐயா?
1: அதேதான்.
0: அதனால் நீங்கள் தமிழ் மொழியை விட ஏனைய மொழி உங்களுக்கு என்ன சரியான தமிழ் மொழி சிறப்புக்கு தேர்வுக்கு கொண்டு வருகிற அளவுக்கு தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். வரும்பொழுது முடியாத தமிழ் என்று கூறியவர்கள் இன்று இவ்வளவு தூரம் வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா?
1: சென்று வருவோம்.
0: சென்று வருவோம். என்னத்துக்கு விடுவான்? வாக்களிக்க வேண்டும் அல்லவா?

0: காற்றலைக்கே வந்துவிட்டோம். கிருஷ்ணா, நீங்கள் வாக்களித்த அந்த பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது பார்ப்ப முடிவில் எப்படி வருது, உங்களுக்காக என்ன பாடல் தர வேண்டும்? நான்
1: இன்று ஒரு மகிழ்ச்சியான பாடலை கேட்போம்.
0: அப்படியா?
1: இதே வினை படம்.
0: என்ன பாடம்?
1: இதே வினை.
0: இதே இதய வீணை. இதய வீணை. அதுல என்ன பாடல ஐயா?
1: இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு குல விளக்கே.
0: ஆஹா, என்ன தேவாவின் மகளின் திருமணம், அதனாலே அப்படி கொண்டு வருகிறீர்களோ?
1: ஆமாம் ஐயா.
0: எப்படி மீண்டும் கூறுங்கள் அந்த பாடலை.
1: திருநீரை செல்வி மங்கையர்கரசி இருமணம் கொண்டால் இனிதாக. அந்த பாடல் ஐயா.
0: திருநீரை செல்வி, வாழ்த்துக்கள். திருநீரை செல்வி.
1: முதலில் வருவது இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே வரும்.
0: இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகள். நல்ல பாடல், தெரிவு, நல்ல தெரிவு. கல்யாணம் நான் கல்யாணம் நடந்து கொண்டு எங்கள் பாட்டு ஜவாரியும் கல்யாணத்தில் வரும். உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இணைந்தே சிறப்பித்தமைக்கு நன்றியை கூறி ஐந்து பாடலும் அப்படி இருந்தது கேட்பதற்கு.
1: அருமை.
0: நன்றி, நன்றி, நன்றி. கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: Thank you.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஐந்து பாடலும் பல்லவி சரணங்கள் என்று உங்களுக்கு இடையிடையே ஒலித்து கொண்டிருக்கும். முதலாவது வாக்கினை வந்த தந்தவரை தொடர்ந்து அடுத்த வாக்கை தருவதற்கு அன்பு மகள் கஸ்தூரி இணைகின்றார். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, கூறுங்கள், உங்கள் ஆதார் அட்டையை சமர்ப்பியுங்கள்.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். ஆதார் அட்டையை ஒரு தடவை கூற வேண்டும். லண்டனில் இருந்து அன்பு கஸ்தூரி அவர்கள் வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா கஸ்தூரி?
1: நல்ல சூப்பரா இருக்கு ஐயா.
0: நல்ல சூப்பரா.
1: பாடம் கேட்டு எனக்கு என்ன சொல்ற, எந்த சிரண்டு ஆட்டம் போடலான்னு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா என் பேரும் பாட்டுல வந்ததுல.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: அதனால
0: நான் தேடி எடுத்து தரவில்ல, தானாக தேடி வந்தது எங்கள் கஸ்தூரியை. பார்த்தீர்களா கஸ்தூரி என்ற பெயர். அப்படியா, புனிதமான பேர் தானே, மங்களமான பேர் தானே கஸ்தூரி. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. ஐந்து பாடலும் கேட்க மகிழ்வாயிருந்து இங்கே நீங்கள் ஒரு உதவியும் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஐந்து பாடலையும் பாடல் எழுத்திலே தந்தம் விட்டீர்கள். வழக்கமாக நான் தருவது ஒன்று, நீங்கள் தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை தொடர்ந்து அந்த பதத்தையும் கண்டுபிடித்து வெற்றி பாடலும் பெறுவதற்கு ஆயத்தமாகி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் முதலில் வாக்களிக்க சென்று வருவோம். உங்களுக்கு வெற்றி பாடலாக என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள்?
1: இந்த உயிரே படத்துல ஜானகி அம்மா படிச்சிருப்பா ஒரு பாடல்.
0: அப்படி ஒரு பாடல் இருக்கோ? அப்ப நான் உயிரே படத்தில்
1: ஜானகி.
0: எனக்கு விருப்பமான பாடல நீங்க சொல்லுகிறீர்கள்.
1: வாழ்த்துக்கள்
0: அவர் மகளுக்கு. எங்களுக்கு காற்றலையில வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அன்பு நேயரின் மகளுக்கு. கிருஷ்ணாவும் சென்று வந்திருந்தார், சென்று வந்து வாழ்த்து கூறியிருக்கேன். நீங்களும் அந்த வாழ்த்தை
1: சொன்ன உடனே எனக்கு டக்குனு இந்த பாட்டு தோணிச்சு. இல்ல போற இல்லைன்னா அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கும்.
0: ஏன்னா
1: கூந்தலில் பூச்சூடினேன் சோழ முத்தத்தில்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை செல்வோம். உங்களுடைய உயரம் எத்தனை இருக்கும்? ஒரு 4.5 அடி இருக்குமா? அஞ்சடி. ஓகே, அஞ்சடி சாலைக்கு உங்களை அனுப்புகிறேன். அங்கே அவர்கள் வாங்க எல்லாம் கேட்பார்கள். ஆதார் அட்டைகள், அடையாள அட்டைகள் எல்லாம் கேட்பார்கள். கவலைப்பட வேண்டாம், அமைதியாக நாங்கள் அங்கு செல்வோம். பாருங்கள்,

0: கண்ணாடி
1: காற்றலைக்கு வந்து விட்டோம் மகளே. ஐந்து பாடலும் கேட்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு?
2: மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா
1: போட்டிக்கு வந்து நின்றன குழுவிலே தெரிவு செய்யும் பொழுது ஐந்து பாடலையும் இந்த முதல் தெரிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். சரி கஸ்தூரி, நீங்கள் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்ச பதத்துக்கு வெற்றி பாடலை ஒன்று கேட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? வாக்களிக்க வந்த ஒரு பாடல் இருக்கின்றது, அது என்ன பாடலா இருக்கும்?
2: இந்த அழகியதியே படத்திலேயா?
1: அழகியதியே இல்லையாமா?
2: ஓ, அழகியதியே படத்துல கஸ்தூரி மானினமே கல்லூரும் தேனினமே கிராமத்து பாலினமே காதல் வந்தல்லோ
1: வந்தல்லோ வந்தல்லோ. கஸ்தூரியை தான் கொண்டு வருகிற கஸ்தூரி கஸ்தூரி மானினமே.
2: எனக்கு இந்த பாடல் அந்த பாட்டு மிட்டு
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் வாக்களித்தது நல்லது ஒரு பாடல், அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ப்போம் பார்ப்போம், எல்லோரும் கல்யாண சந்தோஷத்திலே இருக்கும் போது பார்ப்போம் முடிவிலே. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றி. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புடன் வாழுங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம். ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா பேசுனையா.
0: திருநிறை செல்வியின் திருமணம் நிறைவேறியதை நாங்கள் அறிந்து விட்டோம். நாங்கள் எல்லோரும் வாழ்த்தினோம்.
1: நிகழ்ச்சிக்கு
0: முதல் நேரா வந்து முதல் செய்தியை தந்தர் எங்க எல்லோருக்கும் பூர்ண பெரும் பெரும் மகிழ்ச்சி. கஸ்தூரி கூட வந்து வாழ்த்திட்டு போயிருக்க. இரண்டாவது நேரா வந்து அவரும் வாழ்த்தி உங்களுக்காக உங்க மகளின் திருமணத்தை அவரும் வாழ்த்தி நிறுத்தி கொண்டு போகின்றார்கள். வாழ்த்துக்கள். எங்க எல்லோரும் சிறப்பாக நிகழ்ச்சியெல்லாம் நடந்து நான் உடனே கேட்டேன், அப்பா எப்படி இருக்கிறார் என்றுதான். நல்லது தேவா, மனம் நிறைவாக.
2: அதே மாதிரி பாடல்களும் கல்யாண மாலை மாலை பாடல.
0: ஆமா, இன்னைக்கு எல்லாம் கைவிடு, இதெல்லாம் இறைவன் திருவருள் ஐயா. இந்த கண்டு பார்த்து அப்படி வந்து வாழ்த்துக்கள். எங்களுடைய மனம் நிறைந்திருக்கின்றது. நிறைவான செய்தி, வாழ்த்துக்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்.
1: நன்றியா. உங்க எம்டிஆர் எஃப்எம் நேயர்களுக்கு அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியா.
0: எங்கள் எல்லோருடைய சார்பில்
1: நன்றியா.
0: எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி சார்பில் எல்லோருக்குமாக உங்கள் கிருஷ்ணன் நேரடியாக வந்து கலந்து கொண்டதும் பெருமைக்குரிய விஷயம். அவருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். நன்றி. சரி, அதற்கிடையில எங்களோட விடயத்தை ஒருக்கா பார்ப்போமா? வாக்குச்சாவடிக்கு போய்
1: போய் போய்
0: அதுக்கு போகத்தாரே.

0: பரபரப்பான நேரத்திலும் திருமணம் மகளினுடைய திருமணம் நடைபெறிய பெரும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் எங்கள் வானொலியை மறக்காமல் ஓடோடி வந்து எங்களுக்கு அந்த செய்தியை தந்து இந்த கல்யாணம் என்ற ஐந்து பாடலுக்கும் வாக்களிக்கவும் வந்துவிட்டார் பெருந்தன்மைக்கு. இதெல்லாம் ஒரே நேரத்தில் கைகூடுவது நாங்கள் எண்ணாத காரியங்கள். இதெல்லாம் அவன் செயல்
1: எனக்கு சந்தோஷத்தின் மேல சந்தோஷம்.
0: வானொலி மகளின் திருமணத்தை இவர்கள் தமிழ் வானொலி கொண்டாடி கொண்டிருக்கிறது பாட்டு சவாரியிலே
1: கொடுத்த வரம்.
0: ஆமா, இந்த பகலிலே உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் தேவா?
1: நீ இந்த நேரத்துலயா மணமகளே மருமகளே வா வா அந்த பாட்டு,
0: நாங்களும் வரவேற்பு பாடலை போடுவோம் இல்லையா? மணமகளே மணமகளே மருமகளே வா வா மணமகளே, வாழ்த்துக்கள். சிறந்த பாடல். நீங்கள் இப்பொழுது எல்லாம் சரியான பூரிப்பில் இருக்கின்றீர்கள். பேசுவதற்கு கூட நான் வராது இருந்து மோடி வந்து எங்களோடு இணைந்து பேசிய பெருந்தன்மைக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு.
1: ஆமாம்,
0: நீங்கள் சென்று உங்களுடைய எங்களை கவனம் எல்லோரும் சிறப்பாக அந்த விழா சிறப்பாக அமைந்து அவர்கள் பல்லாண்டு காலம் மேலும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கும் என்று வாழ்த்தி கொள்ளுகிறோம். நன்றி மகன்.
1: ஐயா ஆசீர்வாதம் நீடோடி வாழ வாழ வாழ எங்களுக்கு, நான் ஏத்துக்கிறேன். ஐயா
0: வாழ்த்துக்கள். ஐயா வாழ்த்துக்கள். அவங்களுக்கு உங்களோட மகளிடம் நான் கூறியதாக கூறுங்கள். நாங்கள் வானொலி கூறியதோடு வானொலி உறவுகளோடு ஐயாவும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்தை கொடுத்தார். தாத்தா தந்தார் என்று கூறுங்க. தாத்தா சென்னா நமக்கு புரியும். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி தேவா. நன்றி. இருவரும் நல்வாழ்வு வாழட்டும். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உண்மையிலே எங்கள் அன்பு உறவு தேவா. தேவா எங்களுடைய உறவுகளில் ஒருவர், எங்கள் குடும்பத்தில் ஒருவர். அவர் வீட்டு அந்த திருமண வைபவம், நாங்கள் அதிலே கூட இருக்க வேண்டியவர்கள் ஆனால் தூரம் தூரமாக இருந்தாலும் உங்கள் மனத்தால் அங்கே இருந்தோம் என்றதை நீங்கள் வந்து பேசும் பொழுதும் கேட்கும். இறைவன் யாரால் இன்றைக்கென்று கல்யாண பாடல்களே வந்து கொண்டும் இருக்கின்றது. சிறப்பு எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? ஓடிவாருங்கள். வாக்கினை வாக்குச்சாவடி மூடிவிடுவார்கள் என்று நீங்கள் ஓடிவாருங்கள். அதற்கிடையே வாக்கினை தாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதார அட்டையுடன் வர வேண்டும்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: அரசடி குப்பம் சரவணன்.
0: வழக்கம் போல கூறிவிட்டார் உடனே. நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே சரவணன். நலமா இருக்கின்றீங்களா சரவணா? சரவணன்
1: சொல்லுங்க.
0: யார் அங்கே அடுத்த குரல்? காவலர்களோ?
1: திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: அவர்கள் காவலர்கள் ஐயா, காவலர்கள் காவலுக்கு வந்திருக்கின்றார்கள். சரி சரி, அவர்கள் அப்படித்தான் காவல் யாரது என்று வந்து கேட்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது சரவணா?
1: இன்றைக்கு காலநிலை பாத்தீங்கன்னா 34 பகையில இருந்தோம்.
0: அப்பா நாங்கள் 19
1: மாலையில கொஞ்சம் மாலையில ஒரு 7 அளவில் கொஞ்சம் நல்லா மழை.
0: மழை 34 டிகிரி இருக்கும் பொழுதே மழை பெய்தால் எப்படி இருக்கும்? மண்ணெல்லாம் அப்படியே புகை மாதிரி எழும்பி இருக்கும் இல்லையா? நிலம் எல்லாம் சிறப்பு. குளிர்மை குளிர்மை இனி குறைந்து கொண்டு போய்விடும். வெப்பம் எங்களுக்கும் குறைந்து விட்டது. இனி நாங்கள் அதிக வெப்பத்தை காண முடியாது. குளிர்தான் நேற்றைய தினமில்லை. நில உழைப்பு காலையிலும் குளிராகத்தான் இருக்கின்றது. பார்க்க நல்லது. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி சென்று வருவோம். பாருங்கள் இப்பொழுதே பாருங்கள்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் சரவணா, நல்லதொரு பாடலை தெரிவு செய்தீர்கள். நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவில்லை. இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் சரவணனுக்காக?
1: எல்லாமே கல்யாண பாடல்களாக இருப்பதால் கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா?
0: அப்படியா, உங்களுக்கு என்ன காரணம் வந்த கல்யாண ஆசை? உங்களுக்கு எப்படி கல்யாண ஆசை வந்தது?
1: எல்லா பாடல்களும் கல்யாணம் என்ற வார்த்தைகள் துவங்குவதால் இந்த பாடலும்.
0: சரி, நீங்க கல்யாண ஆசை வந்தது, உங்களுக்கும் கல்யாண ஆசை வந்ததுதானே, இந்த கல்யாணம் செய்தீர்கள் அதிகம் கிட்ட வேண்டாம்.
1: 32 ஆண்டுகள்
0: அதெல்லாம் பழைய கதையா போச்சு. ஏன்தான் கல்யாணம் வந்து சிறப்பு என்ன கூற போகிறீர்கள்? வேற என்ன கூற போகிறீர்கள்?
1: அப்புறம் இன்று திருமண தேவா அவர்களின் பெண்ணுக்கு திருமணம் நடந்து வரவேற்பு நடந்து சொன்னீங்க, அவங்களுக்கு இல்லறம் இன்றைய இல்லறம் துணை இல்லறம் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் அவர்களை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். எங்களின் ஊர் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும்
0: சிறப்பான வாழ்த்துக்கள். அது அங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டு அவர்கள் மணமக்கள் கேட்டுக்கொள்ளாது விட்டாலும் அப்பா கேட்டுக்கொண்டிருப்பார், அங்கே அங்காலே பிரதிபலிப்பார். சிறப்பாக செய்தீர்கள். எங்கள் ஊர் சார்பாகவும் ஒன்றியல் தமிழ் வானொலி சார்பாகவும் நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தருகின்றோம் என்று கூறியது பெருமையாக இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய மொன்றையால் தமிழ் வானொலி குடும்பத்தின் பண்பிலே ஒன்று. நன்றி தேவா. இந்த நன்றி சரவணா. இந்த 5 பாடல் தேவ சரவணனும் தேவன்தானே, தேவன்தானே, சரவணன்தானே, நல்லது. இந்த 5 பாடலும் கல்யாணம் என்ற வரியோடு வந்து பாடும் பொழுது அப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: எல்லாமே எல்லாம் வந்து நீங்க முதல்ல எல்லாம் திருமணம் திருமணம்னு சொல்லிட்டு பதிவுல கொடுத்துருந்தாங்க. நிகழ்ச்சி என்னால வர முடியல செய்கிறேன், ஏன்னா எங்க உறவினர் வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தாலும் நிகழ்ச்சி வந்து குறைந்த அளவில் சவுண்ட் வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான்.
0: இருந்தாலும்
1: திருமணம் திருமணம் சொன்னேன்,
0: அந்த இடையூறு இருந்தாலும் அப்படி வந்து இணைந்து வாக்களித்ததற்கு நன்றி. உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பப்படும், பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதாண்டு. அங்கே மீண்டும் உங்களுக்கு வரவேற்பாளர்கள் வந்து நின்று வரவழைக்கிறார்கள் சென்று அவர்களை அவர்களை கவனியுங்கள், இல்லைன்னா நாளை வெளியே போகும்போது அவர்கள் துரத்துவார்கள் உங்களை.
1: அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏதோ
0: உள்ளூர் பிரச்சனை. சரி சரி சரி, உங்களோட எல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, நல்லது. அடுத்த உறவு வருகின்றார், நான் அழைக்கின்றேன். நன்றி சரவணா.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீங்களம்மா?
2: நல்லா இருக்கப்பா. 9 மணி வரைக்கும் நல்லா இருந்தப்பா.
0: ஏ, மழை அப்படி அடித்ததா?
2: இல்லப்பா, நீங்க பாட்டை போட்டுட்டு ஒரே குழப்பா குழப்பி விட்டுட்டீங்கப்பா.
0: அப்படியா குழந்தை? 9 மணி வரைக்கும் நல்லா இருந்தா
2: ஓட்டு போறதுனே தெரியல.
0: அடேங்க, அவ்வளவு குழம்பி விட்டதா பாடல்கள்? சிறப்பு சிறப்பு.
2: ஆமாப்பா, உண்மையாவே ரொம்ப குழம்பிட்டப்பா.
0: நன்றா குழம்பி. அதனால இந்த முடிவு வரவில்லையா? வந்து விட்டீர்களா?
2: வந்துட்டேன்
0: வந்துட்டேன். சரி, பார்ப்போம் அப்ப. உடனடியா அந்த முடிவை நாங்கள் மறக்காமல் உடனே காட்டு பாருங்க பாருங்க.

0: பேட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளே. சிறப்பு உங்களுடைய வெற்றி பாடல், நீங்கள் பாடலை எழுதி கல்யாணம் என்று கண்டுபிடித்ததுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அது என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அது இன்னைக்கு தேவா மகளோட கல்யாணத்துக்காக தான்ப்பா நானும் பாடி கேட்க போறேன்.
0: கேட்டிக்கார் எங்கள் வானொலியே அவர்களுக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறார்.
1: கஸ்தூரி விஜயம் படத்துலப்பா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தம்பதியர் வாழிய வீல்லறம் கண்டு, அந்த பாடுபா.
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு கால
1: பல்லாயிரம் ஆண்டு
0: பல்லாயிரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் அவருக்கு சென்றே அந்த மகள் கொடுத்து வைத்தவள். ஏன்னா அவன் திருமண நாளில் எங்களுக்கு இந்த பாட்டு சவாரி கிடைச்சிருக்கிறது, இந்த பாடல்கள் கிடைச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் எல்லோரும் வாழ்த்துகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. இது வந்து கஸ்தூரி என்ன திரைப்படம்?
1: கஸ்தூரி விஜயம்ப்பா.
0: இந்த கஸ்தூரி என்ற பேர் எல்லாடா மருகிறது. அவருக்கு அது போற துள்ளல் தண்ட பேர் வருகிறது.
1: ஆமா,
0: வாழ்த்துக்கலாமா. சரி, இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் என்ன பாடல் நீங்கள் கேட்பீர்கள்? உங்களுக்கு இன்னொரு
1: கல்யாண வைபோகம் உன்னோடுதான், அந்த பாட்டுப்பா.
0: ஓ, என் கல்யாண
1: அழகிய உன்னை ஆராதிக்கேன்.
0: ஆமா ஆமா,
1: அழகிய உன்னை ஆராதிக்கேன் படப்பா.
0: என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான், கல்யாண வைபோகம். சிறப்பு. இந்த ஐந்து பாடலும் உங்களை போட்டு குழப்பி விட்டதா மகளே?
1: ஆமாப்பா.
0: என்ன செய்யறது? ஒன்றை தீர்மானித்து
1: எதுக்கு ஓட்டு போறதுலே தெரியலப்பா. இது இதுவே பத்து நிமிஷம் குழப்பிட்டு கிடக்குறப்பா.
0: இப்ப தீர்மானித்து கொண்டு வந்த ஒரு பாடலுக்கு வாக்களிச்சிருக்கீர்கள். அந்த பாடல்
1: அதுவும் முழுசா தீர்மானிக்கலப்பா. இன்னொரு ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா அதையும் மாத்தி
0: இன்னொன்று மாறிவிடுமோ? உங்களோட இதுல ரூட்டை விட்டு மாற விட்டு விடுது இல்லையா? உங்களோட வழியை மாறி பாதையை மாற்றி விட்டு
1: ஓட்டு வாங்கிட்டு
0: வாழ்த்துக்கலாமா. சிறப்பு, சிறப்பு. இணைந்து சிறப்பித்தமைக்கு, வாழ்த்து தந்தமைக்கு, பாடலை வெற்றி பாடலை பெற்றதுக்கு, அதை விட பாடல்களின் பரிகளை எல்லாம் கொடுத்திருந்ததுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி. நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே. உறவுகளே, இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இங்கே தேவா சமிக்கை தருகின்றார், நன்றி என்ற சமிக்கை தருகின்றார் எல்லோருக்கும். நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை அவருடைய மகளினுடைய திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதோடு அவர் நினைக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே தொடர்வோம்? அடுத்த உறவாக வருவது யார் என்று பார்ப்போமா?

0: ஒன்றன்பின் ஒன்றாக பாடல்கள் பல்லவியோடு சரணங்களை தந்து ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தளத்திலும் பாடல்கள் வரி அமைந்திருக்கின்றது. தீர்மானிப்பது கடினமாக இருப்பது என்பதை நான் அறிகின்றேன். இருப்பினும் எப்படியோ ஒரு பாடலை தீர்மானித்தே ஆக வேண்டும், நீங்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். இப்பொழுது ஞானசேகரன் அழைத்து பார்ப்போம், அவர் என்ன பாடலில் திறப்புகின்றார் என்று. வணக்கம் வணக்கம் மகனே ஞானசேகரன், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை எங்களுக்கு தரும் வேளை உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். தொடர்ந்தும் கடலூரில் தான் இருக்கின்றீர்களா, இங்கே வந்து விட்டீர்களா?
1: இல்லையப்பா இல்லையப்பா, வந்து விட்டேன். நேற்று இரவே வந்து விட்டேன், பணிக்கும் சென்று விட்டு வீட்டில் இருக்கிறேன்.
0: வீட்டில் இருக்கின்றன, எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், வாழ்த்துக்கள். சரி, வீட்டில் இருக்கும் உங்களுக்கு கல்யாண பாடல்களை கேட்டுக்கொண்டு வந்தோம். இப்பொழுது ஒரு தடவை முதலில் வாக்குச்சாவடைக்கு சென்று வந்து விட்டு பேசுவோமா?
1: ஆ செல்வோம் அப்பா.
0: அப்படி செய்வோம்.

0: காற்றலுக்கு வந்துவிட்டோம் ஞானா, ஐந்து பாடலும் கேட்கும் போது எப்படி இருந்தது?
1: போட்டி பலமாக இருந்தது. ஐந்து பாடல்களுக்குள்ள
0: அப்படித்தான் சாமலா வந்து என்ன குழப்பி விட்டீங்களாப்பா, என்னால முடிவெடுக்கலாம் போச்சு.
1: ஆமா, சூரியனுக்கு ஏழு குதிரை என்னமோ ஒரே மாதிரி இருக்குமாம்ல சூரிய பகவானுக்கு. அது மாதிரி இங்க வந்து கல்யாண பாட்டு சவாரிக்கு அஞ்சு குதிரையும் ஒரே மாதிரி இருக்கு. எந்த குதிரை முன்னாடி போகுது, எந்த குதிரை பின்னாடி வருதுன்னே தெரியல. சீரான வேகத்துல போயிட்டு இருக்கு.
0: எல்லாம் சிறந்த குதிரையாத்தான் இருக்குன்றது இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: என்ன பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பலாம், என்ன பாடலை விரும்பி கேட்க இருக்கின்றீர்கள்?
1: மோகன புன்னகை படம்பா, கல்யாணமாம் கச்சேரியாம்.
0: கல்யாணமாம் கல்யாணம் என்ற போட்டிக்கு 20 பாடலுக்கு மேலே கிடைச்சது. அந்த 20
1: நிச்சயமா நிச்சயமா.
0: என்ன பாடலையா கேட்டீர்கள்? கல்யாணமாம்
1: கச்சேரியாம்.
0: ஓ, கல்யாணம்
1: சுந்தரராஜன்
0: கச்சேரியாம். ஆமா ஆமா.
1: ம்,
0: இது வந்து என்ன திரைப்படம் சொன்னீர்கள்?
1: மோகன புன்னகை.
0: மோகன புன்னகை,
1: சிவாஜி நடிகர் தலைவர்.
0: ஆமா ஆமா, மோகன புன்னகை சிறப்பான பாடல். இந்த பாடல் அங்கே இருக்கின்றது. இன்னும் 3 போட்டிக்கு வரக்கூடிய அளவுக்கு எங்களிடம் பாடல் போட்டிக்கு வந்தன. 5 மூன்று தடவை
1: 3 20 பாட்டு வைக்கணும் அப்படின்னா.
0: சரி, இப்பொழுது
1: 5 பாட்டு 10
0: என்று சின்ன சின்ன நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையில் வேற என்ன கூறுவோம்?
1: வேற தேவா என்கிற தேவநாதன் சர்மிளா செல்வ புதல்வி தீப்திக்கு அவங்களுடைய திருமண நாள் இன்று நிறைவாக நிறைவடைந்தமைக்கு எங்கள் இல்லத்தாரின் சார்பாகவும் நம்மளது MTR உறவுகள் சார்பாகவும் எங்கள் ஞானாம்பிகை சமேத சார பரமேஸ்வரர் ரெணுமோசனர் காலபைரவர் சார்பாகவும் வாழ்த்தி அறிந்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். அந்த செல்வி செல்வன் இணைந்த இந்த நாளிலே கல்யாண மாலை பாடலும் வந்திருக்கின்றது. இதெல்லாம் தெய்வீகம் என்றுதான் கூற வேண்டும். நான் நினைத்து செய்யவில்லை. இது வந்து ஏற்கனவே தீர்மானித்து வந்தது. இன்றைய தினம் அவர் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள் அவர்கள். எங்கள் சார்பிலும் இறைவன் சார்பிலும் நீங்கள் வாழ்த்தியது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும். நன்றி.
1: இன்னொரு சிறு தகவல்
0: கூறுங்கள்.
1: பெண்ணும் எனது பையனும் ஒன்றாக தாய் தமிழ் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள்.
0: சித்தார்த்தனா? அப்படியா?
1: சித்தார்த்தனும் தீப்தியும் தாய் தமிழ் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள்.
0: எங்களை விட நீங்க
1: 5ஆம் வகுப்பு வரை. ஆமாப்பா,
0: உங்கள் குழந்தைகளில் ஒன்று அருகிலே இருந்திருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. இந்த விடயத்தை கேள்விப்பட்டவுடன் உண்மையிலே எல்லோருக்கும் ஒரு பூரணமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு.
1: அந்த தாய் தமிழ் பள்ளியில் படித்ததுனாலதான் தாய்க்கு இன்சில் இருங்கிறோம்ல முதலெழுத்து, அதை முதலிலும் அப்பாவின் இன்சில் இரண்டாவது வைத்து வேலைக்கு போற வரைக்கும் அந்த தாஞ்சா தான், அம்மாவும் அப்பாவும் தான்.
0: அப்படியா? வாழ்த்துக்கள். ஆமா, சிறப்பு சிறப்பு மகனே, சிறப்பு சிறப்பு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ப்போம் முடிவிலே.
1: நன்றியப்பா, நன்றியப்பா.
0: இணைந்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றியப்பா. நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 12:49 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:19 நிமிடம் என்று இந்தியாவிலும் இள மணி திருநாளிலும் இனிய நாடுகளிலும் அந்தந்த நேரப்படி காட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் பாட்டு சவாரி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்க எல்லோரும் வந்து மகிழ்ச்சியோடு இன்றைய தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த உறவுகளை எதிர்பார்க்கும் வேளையில் பாடல்கள் தொடர்கின்றன.

0: வாக்குச்சாவடிக்கு வாக்களிப்பதற்காக வாக்குரிமை எனக்கு உண்டு என்று ஓடி வருகின்றார் அன்பு மகன் என்னுடைய குளப்படி சிங்கம் ஃபாரூக் அவர்கள். வணக்கம் ஃபாரூக்.
1: அனைவருக்கும்

0: பார்ப்போம். நான் நிகழ்ச்சி முடிவில் நான் இருந்த அடவை இறைவனுடன் பேசி பார்க்கிறேன். சரியா, இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு மழை கொடுங்கள், நான் தான் அடுத்த முறை அங்க தேர்தலில் நிக்க போகுது. பாடல்கள் எப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: பாடல்கள் அருமையப்பா. இந்த தேவாவுடைய மகள் கல்யாணம் அன்றைக்கு காட்டு சவாரியும் கல்யாணத்தை எடுத்து வந்தது மகிழ்ச்சியா இருக்கு.
0: சிறப்பு, சிறப்பான வார்த்தை. தேவாவின் மகளினுடைய திருமணத்தில் அன்று மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டு சவாரியே கல்யாணத்தை கொண்டாடுங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்கள் இப்பொழுது காட்டிலையை விட்டு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம். ஆதார் அட்டையுடன் வாருங்கள், செல்வோம். வாழ்த்துக்கள்.

0: பேட்டலைக்கு வந்து விட்டோம், குளப்படிச்சிங்க. அங்கேயும் வந்து குளப்படி விட்டு விட்டார். அங்கே வாக்குச்சாவடியில் உள்ள உத்தியோகத்தர்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்தது நான் பார்த்தேன். என்னென்ன குழப்பம் பண்ண வேடிக்கை காக்குறேன். நல்லது. என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: நான் பெற்ற செல்வம் படம்.
0: அதுல என்ன பாடல்?
1: பூவா மரமும் பூத்தது.
0: அதுலயா இந்த பாடல்? நான் பெற்ற செல்வத்திலயா? அப்படியா? நான் அப்படியா? சரி, பார்ப்போம். நான் தேடி பார்க்க. பூவா மனமும் பூத்ததே, அப்படிதானே? பூவா மனமும் பூத்ததே. ஏன்னா நான் பெற்ற செல்வம் வேண்டியால் அப்படி வருது போல இருக்கு. மூவா மனமும் பூத்ததே. இனிமையான பாடல் அந்த பாடல். பழைய பாடல்னால் அதை விரும்பி கேட்குறீர்கள். அநேகமா டிங்கு டிங்கு டொங்கு டொங்கு பாடல் அங்கே அப்படி அங்கே நண்பர்கள் கூட்டங்கள் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய நண்பர்கள் கூட்டம்
1: எல்லோரும் நலமாக இருக்கு.
0: ஏன்னா கடந்த முறை வரும்பொழுது நண்பர்களோட சுற்றி திரிந்து விட்டு வருகிறேன் என்று கூறினீர்கள். எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நான் அறிவித்து விட்டேன், மழை வரும். இந்த வாரம் உங்களுக்கு மழை கிடைக்கும், சரியா? பார்த்து போடுங்க ஒரு மாதிரி. நன்றி மாதிரி வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு சிறப்பு.
1: சொல்லிக்கிறேன்ப்பா. என்னையா? தேவாவை மகள் கீர்த்திக்கு திருமண வாழ்த்துக்கள். 16 பெற்றும்
0: செல்வங்கள் பெற்றவர் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அழகாக வாழ்த்துகின்றார் எங்களுடைய ஃபாரூக் அவர்கள். மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக அன்பு தேவாவின் செல்வ மகள் திருமணத்தை ஒட்டி வாழ்த்துக்கள். நன்றி. அவரை சென்றடைகின்றது. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி மகனே. மீண்டும் சந்திப்போம். இணைந்தமைக்கு நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாக்குச்சாவடியிலேருந்து வாக்குகளை தந்து ஓடி வந்து காற்றலையில் பேசும்போது இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட நல்லதொரு நாள் தான். கல்யாணம் என்ற பாடலை எடுத்துவிட்டேன். கல்யாண நாளே வந்து விட்டது. கல்யாண வாழ்த்துக்களை எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. தொடர்ந்து பாடல்கள். 12:55 அவர்களும் வாக்குச்சாவடியை அடைப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற அறிகுறி எனக்கு தெரிகின்றது. எங்கே ஓடி வாருங்கள். காற்றலைக்கு 6478744145 வாக்களிக்காதவர்கள் ஓடி வந்து வாக்களிக்க வேண்டும். வந்துவிட்டார். வாக்களிப்பது எனது உரிமை என்று வாரத்தில் ஒரு நாளாவது ஓடி வரும் உங்கள் அன்பு ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கு?
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்கள் அன்பு
2: நல்லா இருக்கிறேன் ஐயா.
0: மன்னர் ஜோஜ் அவர்கள் அவசரப்பட்டு இருக்கின்றீர்கள். படி பணி தெரிகின்றது. உடனடியாக நான் உங்களை வாக்குச்சாவடி முதலில் கொண்டு போகிறேன். வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காட்டில் அங்கே நீங்கள் சரியான வேலை பழுவிலே இருந்தும் வாக்களிப்பது கண்டோடி வந்துவிட்டீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் ஜார்ஜ்?
1: ஆனந்த யாழினை மீட்டுகிறார்.
0: சிறப்பு, சென்று பாருங்கள். மகிழ்ச்சி. உங்கள் தேவாவனுடைய மகளுக்கு வாழ்த்து கூறு.
1: நன்றி, நன்றி ஐயா. ஆமாங்க ஐயா, வாழ்த்துங்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கிறோம்
1: தேவன் மகள் அவர்களுக்கு.
0: வாழ்த்துக்கள். நன்றி மகனே. இந்த பணி சிரமத்திலும் ஓடி வந்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். மட்டும் சந்திக்கும். என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன பாட்டு சொன்னீங்கள்? ஆனந்த யாழை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனந்த யாழை மீட்டு. எவ்வளோ அவசரமாக இருக்கு, பாபமாக இருக்குது பார்க்க. அவரோடு பேசும் பொழுது கூட ஆறுதலாக அவருக்கு பேச முடியாது. உணவுகள், உறக்கங்கள் கூட அவர் அமைதியாக செய்கிறார் என்று ஒரு கவலையாக இருக்கின்ற ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறேன் அவரை. வந்த நாளிலிருந்து பணியிலே வலு கவனமாகவும் குடும்பத்திலே அக்கறையாகவும் எங்கள் வானொலியில் நீண்ட காலத்து ஒரு நேரான ஒரு நல்லொரு நேயராகவும் இருந்து கொண்டிருக்கும் என்பது மகன் ஜோர்ஜ் நீண்ட காலம் வாழ வேணும். அவர் வந்து நீண்ட காலமாக வெளிநாடுகளில் அவருடைய பணியின் சிறப்பு, நேர்மை, கடமை, கண்ணியம் என்ற வகையில் அந்த அவரை அமர்த்தியவர்கள் அவரை விடுகிறார்கள் இல்லை இப்போதுக்கு. அப்படி அவர் மீது நல்ல பிடிப்பு. இடையிலே லீவு எடுத்துக்கொண்டு, ஓய்வு எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பற்றாது தானே, இதுதான் வாழ்க்கை என்று அவர் புதுச்சேரியில் இருப்பவர் இந்தியாவிலே இங்கே வந்து நீண்ட காலமாக இருக்கின்றார். அவருக்கு எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். நல்லா ஒரு பையன் அவர். தேவா அவருடைய மகளுக்கும் அவசர அவசரமான வாழ்த்து கூறிவிட்டு ஓடி செல்கின்றார். தாராளமான பன்மை அவருக்கு. வாழ்த்துக்கள் ஜார்ஜ், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: மாமன் என்றவுடன் சந்தன்ராஜ் அவர்கள் ஓடி வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம் சந்தன்ராஜ். நானும் இணைந்து தந்து இணைந்து கொள்வோம். நீங்கள் வருகின்ற மாமாண்ட பாடல் வருகின்றது சிறப்பாக. எப்படி இருக்கின்றது காற்றலை உங்களுக்கு காலநிலை எல்லாம் எப்படி
1: இருக்கின்றது? ஆமா, நம்முடைய சரவணன் சொன்ன மாதிரிதான் ஐயா, மாலை நேரத்துல கொஞ்சம் நேரம் சிறிது துறல்,
0: சிறு சிறு துறல், பெரிய துறலா வரவில்லை,
1: வரவில்லை.
0: சூட்டைக்கலாம் அவர் சொன்னாரு, சூட்டைக்கலாம்.
1: ஆமா, ஆனா இரண்டு நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் மழை
0: பெய்யுது. இனி கொஞ்சம் வெப்பம் குறைந்து கொண்டு போற காலம் தானே வந்துவிடும். நீங்கள் பணியோடு இருக்கின்றீர்கள், பணியோடு இருந்தும் காற்றலைக்கு வந்து விட்டீர்கள் வாக்களிப்பதற்கு. முதலில் வாக்குச்சாவடி போவோமா? போவோம், பாருங்கள்.
1: ஆமாங்கய்யா, போயிடுவோம்.

0: பணியோடு இருந்தும் வாக்களிப்பது எங்கள் கடமை என்று ஓடி வந்த செந்தன்ராஜ் அவர்களே, வருக வருக நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று தமிழ்வான் இல்லை நேர்வர் நேர் விருப்பத்திலே.
1: கண்டேன் கல்யாண பெண்ணே பெண் போன்ற மேகம், அந்த பாடல் யாரும் சொல்லியிருக்காங்களா? மீனாட்சியிலிருந்து போடுங்க.
0: ஆமா, கண்டேன் கல்யாண கோலம்,
1: கல்யாண பெண் போன்ற மேகம்,
0: கல்யாண பெண் போன்ற மேகம் என்ற பாடல் ஜெய்சங்கர் ஏஆர் விஜயா
1: பாடல்.
0: மேயர் மீனாட்சியிலே நல்ல பாடலை தருகின்றேன். தேவா வந்து சென்றார். தேவாவுடைய மகளுக்கு திருமணமாக இருந்தும் அந்த நாளில் இந்த பாடல்கள் வந்திருக்கிறது பாட்டு சவாரியில். அதனால் ஒருவர் வந்து கூறினார், உங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியே பாட்டு சவாரியாக கொண்டாடுகிறது இந்த கல்யாணம்.
1: நிச்சயமா அவருக்கு நம்முடைய வானொலியின் சார்பாக எங்களுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்யா.
0: நன்றி, உங்கள் வாழ்த்துக்கள் அவரை சென்றடையட்டும், ஒரு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, நீங்கள் மட்டும்தான் வந்தது என்று எண்ணுகிறேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், காற்றலையில் ராஜராஜன் அப்படித்தானே?
2: வணக்கம் வணக்கம் ஐயா, நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம் நாங்கள் நலம், நாங்கள் நலம், உங்கள் நலம் அறிய நாங்கள் ஆவல். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் ராஜராஜன். அங்கே தர்மபுரியிலே மழை பொழிந்ததா?
2: ஐயா நேத்து தான் மழை, இன்னைக்கு இல்ல.
0: இன்னைக்கு இல்ல, நேத்து போய் பொழிந்து விட்டது, அதனால இன்னைக்கு இல்ல.
2: நேத்து நேத்து பொழிந்து விட்டது, மிதமான மழை.
0: ஓ, நேற்றைய தினம் உங்களுடைய நேயர் நிறம் மன்னிக்க வேண்டும், பாட்டுக்கு பதில் நேற்றைய தின நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, அந்த முத்தைத்தர் பத்தி திருநகை ஸ்ரீ எம் சவுந்தரராஜன் ஐயா அவன் குரலில் ஒலிக்கப்பட்டது கேட்டீர்களா? அவரும் வந்து அந்நிய மொழிக்காரனாக இருந்தாலும் தமிழை எப்படி உச்சரித்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்து குரல் நெடு அத்தனைக்கும் உயிர் கொடுத்தவர் ஐயா அவர். சோ நினைக்கும் அது நீங்க கூறியது போல அதெல்லாம் ஒரு கொடை. அவர்கள் உபவாசம் இருந்து அதே அவர்கள் அவர்களுக்கு அது அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை என்று இருந்தவர்கள். சங்கீதமே வாழ்க்கை. அந்த குரல் இன்னும் ஒரு தடவை எத்தனையோ பேர் போலியாக இருந்தாலும் அதுக்கு யாரும் பெற முடியாது ஐயா,
2: இணையாக வர முடியாதுங்க. எம்ஜிஆருக்கு பாடினா எம்ஜிஆர் பாடுற மாதிரி இருக்கும், சிவாஜி கணேசனுக்கு பாடினா சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி. அந்த ஏசர் ஒரு பேட்டிலே சொல்லி இருக்கிறாரு.
0: ஆமா ஆமா ஆமா, ஜெய்சங்கர் பாடினா ஜெய்சங்கர் பாடி இருக்கோம், ரவிச்சந்திரன் பாடினா ரவிச்சந்திரன் குரல் மாத்தி பாடணும். அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தானே ஐயா.
2: கண்டிப்பாங்க,
0: அவர்கள் சங்கீத உபவாசகர்கள், உபவாசகர்கள்
2: கண்டிப்பாங்க.
0: இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம். இந்த ஐந்து பாடல்கள் இந்த பாடல் நல்லது என்று வாக்களிப்பதற்காக வாருங்கள், அங்கே செல்வோம்.

0: வந்துவிட்டோம் ராஜராஜன் காற்றலைக்கு கவுளித்த ஐந்து பாடலும் சிறப்பாக இருந்து நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்காக நேர் நேரத்தில் என்ன பாடல் இந்த வந்து வாக்களிப்பவருக்கு ஒரு பாடல் கொடுப்பதுண்டு, என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமாக என்று நீங்கள் விரும்பி கேட்க
1: விருப்பமான பாடல்?
0: ஆமாம்
1: ஐயா, அருணாச்சலம் படத்துல இருந்து அதண்ட
0: அருணாச்சலத்தில் அதாண்டா இதாண்டா அருச்சாலம் அருணாச்சலம் சிறப்பு சிறப்பாக நீங்கள் வாக்களித்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டிருக்கேன். இந்த பாடல் நேர் நேரத்தில் இன்று கிடைக்கும், அதை கேட்டு மகிழுங்கள். இணைந்தமைக்கு என்றும் அந்த இணைந்தமைக்கு சிறப்பு. இன்று எங்கள் வானொலி நேயர் அங்கே நாச்சியார் கோவில் தேவா நீண்ட கால உறவு, அவருடைய புத்திரிக்கு இன்று திருமணம் நிறைவேறி வரவேற்பு எல்லாம் நிறைவேற்ற எங்கள் வானொலியாலையும் வாழ்த்தியிருந்தோம். வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்களும் அவர்களை சென்றடையும். நன்றி ராஜராஜன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

சிறப்பான பாடல்கள் ஐந்தும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒளிபரப்பி சென்றன. அவற்றை நன்றாக கேட்டு உள்வாங்கி தீர்மானித்து தீர்மானத்தை எடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டு வந்தும் வாக்குகளை தந்திருக்கின்றீர்கள். போட்டி பலமான போட்டியாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது 10 உறவினர்கள் வந்து வாக்களித்து விட்டீர்கள், மேலும் வர இருக்கின்றீர்கள். காற்று இன்னும் வாக்குச்சாவடிக்கு முதலாவது ஒளி கிடைக்க இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றது போல் தெரிகின்றது. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். வாக்குச்சாவடி எப்பொழுது அடைக்கின்றார்களோ அப்பொழுது நாங்கள் நிறுத்திவிட்டு வாக்குச்சாவடியிலிருந்து புள்ளிகளை பெற்று உங்களுக்கு நான் தெரிய தருவேன். அதுவரையும் பாடல்கள் தொடர்கின்றன.

0: அடுத்த உறவாக அன்பு மகள் மஞ்சுளா நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் மஞ்சுளா.
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நாங்கள் நல்லாக நலமாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீங்க? உங்களைத்தான் நாங்கள் கேட்கணும். அப்படியே நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறோம்ப்பா.
0: உடல்நிலை எப்படி இருக்குது? மனச்சுமை எப்படி இருக்கின்றது? மனச்சுமை குறைந்திருக்கின்றதா?
1: பரவாயில்லப்பா, கொஞ்சம் வேலை அதிகம்பா. கழனியில கொஞ்சம் வேலை அதிகம்பா.
0: அப்படின்னா அப்ப உடற்பயிற்சி நன்றாக கிடைக்கின்றது என்று அர்த்தம். உடற்பயிற்சி நன்றாக செய்ய வேண்டும், நன்றாக வியர்க்க வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும், நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு வைத்தியம். மனச்சோர்வு வேண்டாம். மனச்சோர்வு வரும்போது எங்கள் எல்லோரும் பேசுங்கள், வானொலியில் வந்து பேசுங்கள். நீங்கள் நல்ல நல்ல பாடல் தருகின்றீர்கள். உங்களுக்கு நான் வேலை கொடுக்கும் போது சில வேலை உங்களுக்கு எழுது இந்த பாடல் இருக்க அனுப்புங்கள் மகளே, இந்த பாடல் எங்கே இருக்குன்னு உங்களை கேள். உங்களுக்கு நாங்கள் உங்களை நாங்கள் ஈடுபட வைக்கின்றோம். சரியா? மக்களும் உங்கள் நண்பர்களோடு சகோதரங்களோடு நன்றாக மனம் விட்டு பேச வேண்டும் மகளே. இப்பொழுது 5 பாடலையும் கேட்டு விட்டு வாக்களிக்க வந்திருக்கிறீர்கள். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோம். வாருங்களேன், வாக்களிக்க வாருங்கள்.

0: பதிவுல எழுதிடுறோம்மா.
1: வந்து விட்டோம். என்ன பாடலாம்மா?
0: பதிவுல எழுதிடுறோம்மா பாட்டு.
1: சார் இப்பொழுது எழுதி விடுங்க, பதிவில் எழுதி விடுங்க. நன்றி. உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், மனச்சோர்வு வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எங்களோடு என்ன குறைந்தாலும் உங்களோட பேசுங்கள். எல்லோருடைய நம்பர் குழு நம்பர்கள் இருக்கிறது, அம்மாவுடன் பேசுங்கள், என்னுடன் பேசுங்கள், மற்ற நண்பர்களோடு பேசுங்கள். திடகாத்திரமா இருக்க வேணும் மகளே, மன சுமை இருக்கக்கூடாது மகள். வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக இருங்கள். நன்றி. நல்ல பாடல் தெரிவு செய்திருந்தீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடும். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: அம்மா, வாழ்த்துக்கள். மஞ்சுளா அவர்கள் நீண்டகால உறவுங்களோடு, அவரால் உடல்நலக் குறைவு வைத்தியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர், இப்பொழுது கொஞ்சம் இன்று அவர் பேசும் பொழுது தெளிவு இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். பிள்ளைகள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், அதைத்தானே நாங்கள் வேண்டிக் கொள்வது. இறைவனம் அந்த கருணை தெரிவார். வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இப்போ தொடர்வோம் பாடலை. முதலாவது ஒளி மஞ்சுளா வந்த வேளையில்தான் முதலாவது ஒளி கிடைத்தது. தொடர்ந்து பாடலை கேட்போம். இன்னும் இரண்டு ஒளி இருக்கின்றது.

மூன்றாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள். வாக்குச்சாவடி அடைக்கப்படுகின்றது. வாக்குச்சாவடியில் வந்து அழகாக மகிழ்வாக தரமாக உங்கள் வாக்குகளை அழைத்துவிட்டு சென்றவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாக்குச்சாவடியிலிருந்து பதில் வரும் வரை நான் காத்திருக்காமல் உங்களுக்கான பாடல்களே என்று என்ன பதத்தில் பாடல் வரப்போகின்றது என்று கேட்ட வேளையிலே இந்த பதத்தை சரியாக எழுதிய கஸ்தூரி சியாமலா இருவருடைய பாடலையும் இப்பொழுதே நான் ஒளிபரப்ப இருக்கின்றேன். முதலில் கஸ்தூரி, உங்களுக்கான நீங்கள் சரியான வரியை தெரிவித்து வெற்றி பாடலை பெறப்போயிருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்ட உயிரே திரைப்படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே இப்பொழுது நாங்கள் கேட்போம். இது போட்டியுமல்ல, உங்களுக்கான வெற்றி பாடல்.

சிறப்பான அந்த பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து கஸ்தூரி உங்களுக்காக ஒலிக்கப்பட்டது. நீங்கள் இன்றைய பாடல் பதம் எது என்ற போட்டியிலே முதலில் நீங்கள் பதிலை தந்ததால் உங்களுக்கு கிடைத்த அந்த பாடல். அதைத் தொடர்ந்து அதே நேரத்தில் மகள் ஷியாமலா நீங்களும் தந்தீர்கள் சரியான பதத்தை. உங்களுக்காகவும் ஒரு பாடல், நீங்கள் கேட்ட பாடல் என்று தேவாவின் மகளின் திருமணத்தோடு ஒட்டி இது வாழ்த்து பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியும் வாழ்த்துகிறது, இதை கொண்டாடுகிறது என்பதை கூறும் வண்ணம் அற்புதமான ஒரு பாடல் தர இருக்கின்றோம். அந்த பாடல் இதுவோ அந்த பாடல் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு.

சிறப்பான பாடல், சரியான தெரிவை தருவதில் ஷியாமளா கட்டிக்காரி தான். அற்புதமாக இன்று தேவாவினுடைய மகளின் திருமணத்தோடு ஒட்டி இந்த பாடலை கொடுத்து திருமணம் மூன்று முடிச்சு என்பதை எல்லாம் அழகாக விளங்கப்படுத்திய பாடல் கஸ்தூரி விஜயம் திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவின் வரிகள் அல்லவா. சுசீலா அம்மாவின் குரலும் இணைந்து வி குமாரின் இசையிலே ஒலித்த அந்த பாடல் நிறைவாக அவர்களுடைய குழந்தையை வாழ்த்துவது, குழந்தை செல்வங்களோடு நிறைந்து நெருங்கி வாழும் ஷியாமளா அழகாக வாழ்த்தின பாடலை தந்தீர்கள். இந்த பாடல் வெற்றி பாடலாகவும் அவர்களுக்கு வாழ்த்து பாடலாகவும் அமைந்தும் உங்கள் தமிழ் வானொலியின் வாழ்த்தாகவே அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உங்கள் இருவருக்கும் வெற்றி பாடலை தந்து கொண்டேன். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் கூறும் இந்த வேளையிலே. வெற்றியெல்லாம் கூட சிறப்பான ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா? அதுதானே எத்தனை வாக்குகள் எந்த பாடல் முதலாவது என்று தெரிந்து கொள்வதற்கு விரைவில் அந்த பாடல் உங்களுக்கு கரத்தில் கிடைத்துவிட்டது, கொடுக்க இருக்கின்றேன்.

ஐந்து பாடல்களும் கல்யாண தேனிலா மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களுடன் சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாட வேண்டும் என்று இசை ஞானியின் இசையில் மலர்ந்தது. இரண்டாவதாக கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற அற்புதமான அந்த பாடலும் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எங்கள் பாடும் நிலா மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் அந்த குரலில் ஒலித்தவளை அந்த பாடலையும் இசைஞானி தான் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். மூன்றாவது வரிசையில் நின்று பாடிய கல்யாண வானில் போகும் ஊர்வலம் என்ற ஆனந்தம் திரைப்படத்து பாடல் பிரபல பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்களால் எஸ் ஏ ராஜ்குமார் ஐயா அவர்களின் இசையிலே ஒலித்தது. அதைத் தொடர்ந்து நான்காவது வரிசையில் கல்யாண வளையோசை கண்டு என்ற பாடல் உரிமைக்குரல் திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் மறைந்த எங்கள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவோடு பல விருதுகளுக்கு சொந்தக்காரியாக இருந்து சென்ற எங்களுடைய இசை அரசி பி சுசீலாமாவும் இணைந்து பாட மறைந்த எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்த பாடலாக இருந்தது. இறுதியாக ஐந்தாவது வரிசையிலே கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான் என்ற லலிதா திரைப்படத்து பாடலை வாணி ஜெயராம் அம்மா பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்த இந்த ஐந்து பாடல்களும் நான்கு ஆண்களும் மூன்று பெண்களும் குரல் கொடுத்து மூன்று இசையமைப்பாளர்களுடைய வல்லமையிலே மலர்ந்த பாடல்கள். ஐந்து பாடல்களும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்காமல் ஓடிக்கொண்டது திண்டாட்டத்தை கொடுத்தது. இன்றைய 11 உறவினர்கள் வந்து வாக்களித்த வழியே 11 வாக்குகளும் பகிரப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து பாடல்களுக்கும். அப்படி பகிர்ந்த வழியிலே தடுமாற்றத்தின் மத்தியில் கூட அவர்கள் இருந்து எதுக்கு போடுவது என்று தெரியாமல் போடுவோம் என்று இறுதியாக ஓடி வந்தால் இன்னொரு 10 நிமிடம் விட்டு அவர்களை மாற்றிவிட்டால் சரி இன்னொரு 10 நிமிடத்தால் வாக்குகின்றன மாறித்தான் வரும் என்று எண்ணுகிறேன். தேவா அழைக்கின்றார், ஒரு தடவை அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் தேவா. வணக்கம். இல்லை, அவர் வந்து நன்றி கூறி சைகை காட்டிவிட்டு இந்த வலுவான நேரம் அங்கே அவர் எடுபடி எல்லாம் தடல் புடலாக இருக்கும் வேளையிலும் எங்கள் வாழ்த்துக்களை கேட்டு நன்றிகளை தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் தேவா. இந்த ஐந்து பேரும் இன்னொரு தடவை வாக்கெடுக்க விட்டால் மாறி போடுவார்களோ தெரியாது. அந்த வகையில் எனக்கு தடுமாற்றங்கள் இருந்து இருப்பினும் தீர்க்கமான முடிவெடுத்து நீங்கள் தந்த வாக்குகளின்படி இந்த ஐந்து பாடல்களிலும் கல்யாண வானில் போகும் என்ற அந்த பாடல் கட்டுப்பணத்தை இழந்து விட்டன. அதற்கு யாரும் நல்ல முதலிடத்தை ஒருவருடைய இதயத்தை முதலிடமாக தொடவில்லை. அந்த திரைப்படத்து பாடல் அதிகம் காற்றலைக்கும் வரவில்லை தான். நான் வந்திருக்கின்றது பல தடவை எங்கள் வானிலை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனந்தம் திரைப்படம் உண்மையினுடைய குரலில் வந்த நல்லதொரு பாடல் தான். ஆனால் இவர்களோடு ஒப்பிடும் பொழுது அவருக்கு கிடைக்கவில்லை. ஏனைய நான்கு பாடல்களும் மூன்று இடத்தை பெற்றிருக்கின்றன, ஒன்றும் தள்ளுபடியாவில். ஏனைய நான்கு பாடல்களும் மூன்று இடங்களை பெற்றிருக்கின்றன. அப்படி நான் மூன்றாவது எது, இரண்டாவது எது, முதலாவது எது என்று வரப்போகுது என்று எண்ணுகிறோம் போல் தெரிகின்றது. பார்ப்போம். மூன்றாவது இடத்தை ஒரு பாடல் இல்லை, மூன்றாவது இடத்தை பிடிக்கும் பாடல்கள் இரண்டு. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற பாடலும் கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான் என்ற பாடலும் இரண்டு இரண்டு வாக்குகளை பெற்று தலா மூன்றாவது இடத்தை பிடிக்கின்றது. அப்படி என்றால் இங்கே இரண்டு பாடல்கள் முதலாவது இடத்துக்கு போட்டி போட்டு கொண்டிருந்த வேளையிலே இரண்டாவது இடத்தை ஒரு பாடலும் முதலாவது இடத்தையும் ஒரு பாடலும் பெறுகின்றது. மூன்றாவது இடம் பெற்ற பாடல் இந்த இரண்டும் தெரியப்படுத்திவிட்டேன். இரண்டாவது இடத்தை பெறுகின்ற பாடல் நான்காவது வரிசையில் நின்று பாடிய கல்யாண வளை ஓசை கண்டு என்ற பாடல் மூன்று வாக்கினை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கின்றன. அப்படி என்றால் முதலாவது பாடல் கல்யாண தேன்னிலா என்ற பாடல் முதலாவது இடத்தில் நின்று பாடி முதலாவது இடத்தை நாலு பேருடைய இதயத்தை பெற்று வெற்றி பெறுகின்றது. அந்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்கும் அடுத்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் யார் யார் என்று பார்க்க வேண்டுமல்லவா? அவர்கள் எப்பொழுதும் முதலாவது பாடலை தெரிவு செய்பவர்களை நான் கூறுவதுண்டு. அந்த வகையிலே அவர்கள் நால்வரும் யாராக இருக்கலாம்? நான் முதலில் வாழ்த்து தெரிவித்திருந்தேன், எல்லோருக்கும் தெரிவிப்பதுண்டு. ஏனென்றால் ஒரு பாடலும் சிறந்த பாடல் என்று. கிருஷ்ணன், ஷியாமலா, சந்தனராஜ், ராஜராஜன் நால்வரும் இந்த திரைப்படத்து பாடலை இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக முந்தைய தமிழ் வானொலியிலே கல்யாண தேன்னிலா என்ற மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்ன குயில் சித்ரா அம்மாவும் பாடிய இசைஞானியின் இசையிலே வந்த பாடல் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தந்து கொண்டேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த
அறிக்கை நாங்கள் அங்கே இந்த பாடலுக்கு ஒத்துழைத்த அத்தனை கலைக்குழுவினர்களுக்கும் சென்றடையும். அவர்களுக்கு எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் வந்து கூறலாம். சரியான முறையிலே தான் வாக்கெடுப்பு நடைபெற்றது. முதலாவது இடத்தை கல்யாண தேனிலா, இரண்டாவது இடத்தை கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே கல்யாண வளையோசை கொண்டு என்ற இரண்டு பாடலும் வருகின்றது. முதலாவது இடத்தை கல்யாண தேனிலா என்ற பாடல், இரண்டாவது இடத்தை கல்யாண வளையோசை கொண்டு என்ற பாடல், மூன்றாவது இடத்தை கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். இதுதான் இன்றைய தீர்ப்பு, நீங்கள் கொடுத்த தீர்ப்பு. 11 உறவினர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, மஞ்சளா உங்கள் பாடல் எனக்கு எழுதியிருந்தால் கிடைத்தது, அந்த பாடல் ஒலிபரப்பப்படும். நேயர் நேரத்துக்கு முன் வளமை போல எங்களுக்கு பாட்டு சவாரி 159 நேயர் விருப்பம் கிடைக்கும் உங்கள் பாடல் அத்தனை. நன்றி உறவுகளே. நேரம் 1:33 தொட்டுவிட்டது, நேரத்தை கடந்துவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2023 ஆண்டின் 8வது மாதத்தின் 24வது நாள் கதம்பத்திலே பாட்டு சவாரி 159 அழகாக சிறப்பாக நிறைவேற்று விடைபெற்று செல்கின்றது. இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, அன்னையுடன் தந்தையும் ஆசானும் எனக்கு அளித்த அன்பு தமிழையும் வணங்கி அவர்கள் தாழ்பணிந்து, எல்லாம் வல்ல இறைவனுக்கு முழு மனதோடு உங்களோடு இணைந்து நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை வல்லமையாக கொண்டு வருவதற்கு வலுச்சேர்த்து தந்தமைக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு நன்றி கூறிக்கொண்டு, அன்பு கருணை சாந்தம் என்ற அமைப்பின்படி அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் இறைவா என்று கூறி இருகரம் கூப்பி சிறந்த தாழ்த்தி உங்களோடு நான் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 159. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

அதுபணியிலே சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி நீண்டகால உறவு. நீங்கள் முந்தானே முடிச்சு திரைப்படுத்து பாடலை வா வா வாத்தியாரே என்று பாட வைக்கின்றீர்கள், நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து ஒரு பாடல் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து. சாந்தினி, நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற மின்சார கண்ணா திரைப்படுத்து பாடல் நீங்கள் கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகள் இணைந்து கேட்டு மகிழ்வது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்ப கீதங்கள். உலகளாவ இருக்கும் அன்பு உறவினர்களின் வாழ்த்துக்களும் நன்றிகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வழியில் தொடரும் பாடலை கேட்போம். சிங்கார பூமி சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம், நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். காலத்தால் அழியாத ஒரு பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. காலங்களில் அவள் வசந்தம் என்ற வரி எடுத்து

இந்த வழியிலே ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து என்றும் நிரேஷன் தந்திருக்கின்றார் ஒரு பாடல். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படுத்து பாடலை அந்த பாடல் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் என்று கூறும் வரியாக ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளை என்னவள் என்று விடுமுறை பெற்று தன்னுடைய பிறந்த நாடான ஈழமணி திருநாட்டுக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வேளையிலும் எங்களை மறவாமல் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு எப்பொழுதும் பாடலை தந்து கொண்டிருப்பார். கொண்டு தரும் பாடல் அவளுக்கென்றோர் மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடல் பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது என்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வேளையிலே அந்த பாடலை வளமை போல கனடாவிலிருந்து க வை சேனா ஆசான் அவர்கள் தந்து எல்லோரையும் கேட்டு மகிழ்ந்து பக்தி பெற வைக்கின்றார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே. உன்னை நான் காண்பதெங்கே முருகா என்று பாடுகின்றது. இதோ அந்த பாடலுடன் நாங்களும் இணைவோம்.

இருதலில் இருப்பாயோ குமரா, திருச்செந்தூர் பதியில் அமர்வாயோ முருகா, திருப்பரங்கிரிதனில் இருப்பாயோ குமரா, திருச்செந்தூர் பதியில் அமர்வாயோ முருகா, விருப்புடன் உரைபதி திருவாவி நன்புடியோ, திருவேரகம் எனவே திகழும் சுவாமி

0: காண்பதெங்கே.
1: அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் ஒளி பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பியது என்றுதான் கூற வேண்டும். அப்படித்தான் வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு வாழ்த்து கூறுவதோடு இணைந்து சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சந்திக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு 8வது மாதம் 17வது நாள் திங்கட்கிழமை முற்பகல் 11:32 நாங்கள் இருக்கும் இந்த நல்ல வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது 9:02 இரவு நேரம் என்று கூறுகின்றது. முற்பகலும் இரவும் சேர்ந்திருக்கும் இனிமையான இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லோரும் இணைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று எங்கள் நிகழ்வை இனிதே நிறைவேற்ற வல்லமை தர வேண்டும் என்று எண்ணும் இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறிய வல்ல தமிழும் பெற்று வாழ்த்த இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோராலும் தொழப்படும் ஆண்டவன் அவரை நாமும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுடைய தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசானுடன் ஆண்டவனையும் தாழ் பணிந்து வணங்கி உலகளாவை இருக்கின்ற என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தந்து உங்களை வரவேற்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்தில். இன்றைய கதம்பத்தில் நாங்கள் இணைந்து உல்லாசமாய் பலம் பெறுவதற்கான நிகழ்ச்சி நேற்றைய தினம் நான் நிகழ்ச்சி முடிவிலே கூறியிருந்தேன் என்று என்ன நிகழ்வென்று, அந்த நிகழ்வு இந்த நிகழ்வுதானே.

ஆம், சந்தோஷமான ஒரு சவாரி, பாட்டு சவாரி. நேற்றைய தினம் நான் கூறும் பொழுதே ஷியாமலா என்று எத்தனையாவது பாட்டு சவாரி என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதன்போல் உண்மைதான். பாட்டு சவாரி 158 சந்திக்கின்றோம். கடந்த 157 பாட்டு சவாரியை கண்ட எங்களுக்கு 158 பாட்டு சவாரி பெரிதாக இருக்காது, மகிழ்வாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், சிரமம் எதுவும் இருக்காது என்று எண்ணும் இந்த நல்ல வேளையிலே இந்த நிகழ்ச்சியை வரவேற்று அன்போடு சோமஸ்கந்தன் ஜெகபர்சாதிக் இவர்கள் வருக வருக என்று அறிவித்து அன்பு மகள் ஷியாமலாவுடன் எங்களை வரவேற்கும் வேளையிலே நாங்களும் அவர்களுக்கு நன்றி கூறி வரவேற்று கொண்டு ஏனைய உறவினர்கள் வாக்களிப்பதற்கு ஆயத்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று என்ன பாடல் வரப்போகின்றது? பழமையாக 5 பாடல் தானே வருகின்றது. அது அவர்களுக்கு தெரியும். இந்த 5 பாடலும் எதை முதல் பதமாக தாங்கி வரப்போகின்றது என்பதை கேட்டு அதற்கு அந்த போட்டியிலே நான் கண்டுபிடித்து விட்டேன், நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று யார் கண்டுபிடிக்கப் போகின்றார்கள் என்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அதிலே இன்று இந்த 5 பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து எங்களோடு பாடி மகிழ்ந்து இந்த பாடும் பாடல்களுக்கு எந்த பாடல் சிறந்ததாக இருக்கும் என்று உங்கள் தீர்ப்பை வழங்க இருக்கின்றீர்கள். பழைய புதிய பாடல்கள் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் தான் இங்கே வருகின்றன. அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் நலமாகவும் நீங்களும் நலமாக இன்றைய பாட்டு சவாரியை உல்லாசமாக நிகழ்த்துவதற்காக இந்த 5 பாடலையும் கொண்டு வந்திருந்த வேளையிலே முதலாவது பதம் இது என்ன பதத்திலே இன்று ஆரம்பிக்கப் போகின்றது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கும் வேளையிலே 4 பதங்களை 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அந்த பதம் எதுவென்று கண்டுபிடிக்கப் போகின்றீர்கள். அதற்கான தரவை தருகின்றேன். முதலாவதாக ஒரு நிமிடத்துக்குள்ளே கண்டுபிடித்து இங்கே பதிவிடுபவர்களுக்கு ஒரு பாடல் வெற்றி பாடல் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அன்பு பாடல் அது உடனடியாக இன்று இந்த நிகழ்ச்சி முடிவிலே ஒலிபரப்பப்படும். சரி, அந்த பதம் 4 எழுத்துக்கள் என்று கூறிவிட்டேன். அது என்ன பதமாக இருக்கலாம்? அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, எதுவாக இருக்கும் என்று எண்ணும் வேளையில் இது ஒரு மரம், ஒரு மரத்தின் பெயரை குறிக்கின்றது. இந்த மரம் நன்றாக உயர்ந்து வளரக்கூடிய மரம், எல்லா விதமான உபயோகத்துக்கும் இந்த மரம் பயன்படுகிறது. இந்த பயன் ஆசிய நாடுகளிலே அதிகம் காணப்படுகின்றது. இந்த மரம் வளர்கின்றது அங்கே, நன்றாக உயர்ந்து வளரக்கூடிய மரம், 4 எழுத்துக்களை கொண்ட மரம். ஆசிய நாடுகளில் ஒரு சில நாடுகளில் இதுவே பிரதானமான எல்லா உபயோகத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள், பிரதானமான மரமாக இது அங்கே நிறைந்து காணப்படும். இந்த மரத்திலிருந்து உணவு கூட எடுக்கின்றார்கள், உணவுக்கு கூட அதிலே பலன் உண்டு, பயன் உண்டு என்று கூறுகிறார்கள். 4 எழுத்துக்களை கொண்ட மரம். இங்கே கிருஷ்ணன் எழுதியிருக்கின்றார் ஒரு பதில். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன பதில் தரப்போகின்றார்கள் என்று. சரியா பிள்ளையா என்று நான் ஆரம்பிக்கவில்லை, உங்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை. அதற்கிடையில் முந்திரி கொட்டை மாதிரி விட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கு. சரி, இப்பொழுது 6478746415 என்ற இலக்கத்தில் அவருடன் அழித்தும் விட்டார் உடனே. சரி, இப்பொழுது உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட போகின்றது. இந்த மரம் உங்களுக்கு தரவுகள் தந்துவிட்டேன், அதற்கு சரியான பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். உங்கள் நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. எங்கே பார்ப்போம்.

ஒரு நிமிடத்தை கண்டுவிட்டோம். ஒருவர் மட்டும் ஒரு தடவை எழுதிவிட்டு அதை அழித்துவிட்டு மீண்டும் ஒரு தடவை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதியது ஒரு பதில், ஏன் இவர்கள் பதில் தர தாமதித்து விட்டார்கள் எனவோ தெரியவில்லை, கண்டுபிடிக்கவில்லையோ தெரியாது, அல்லது என்னுடைய தரவுகள் பிழையோ தெரியாது. இங்கே கிருஷ்ணன் மாமரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார், அது பொருந்தவில்லை. சரியான பதில் உங்களுக்கு மூங்கில் என்பது சரியான பதம். அந்த மூங்கில் என்ற பதத்தில் தான் இன்று ஐந்து பாடல்களும் வர இருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கின்றதா? நான் கூறிய தகவலில் தரவுகள் சரியாகத்தான் பொருந்தியிருக்கிறது. அந்த மரத்துக்கு வாழ்த்துக்கள். பாடல்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஒன்றின்பின் ஒன்றாக நன்றாக உள்வாங்கி உங்கள் மனதிலே தீர்மானித்து எந்த பாடல் என்று தீர்ப்பளியுங்கள். வந்து உங்கள் வாக்குக்காக காத்திருக்கும் வேளையிலே முதலாவது பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். மூங்கில் என்ற பதம் தாங்கி வர இருக்கின்ற பாடல்களுள் முதலாவது வரிசையில் நிற்கின்றது. பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து இசை வாணி, வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் குரலிலே சங்கர் கணேஷ் இவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடலாக கேட்போமே.

முதலாவது வரிசையில் ஓடி வந்து பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் குரலே, சங்கர் கணேஷ் ஐயா இவர்களுடைய இசையிலே கேட்டோம். இரண்டாவது வரிசையில் எந்த பாடல் இருக்கின்றது? அந்த பாடலுக்கு ஹருணி ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்து கொடுத்து தன்னுடன் ஹரிஹரன் ஐயாவையும் இணைத்து பாடிய பாடலான சமுராய் என்ற திரைப்படத்திலிருந்து மூங்கிலிலை காடுகளே என்று பாடிய முதலாவது பாடலுக்கு அடுத்து இரண்டாவது பாடலாக இப்படி பாடுகின்றது, மூங்கில் காடுகளே என்று பாடுகின்றது.

இனிமையான இரண்டாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். மூங்கில் இலை காடுகளே என்று பாடிவிட்டு மீண்டும் மூங்கில் காடுகளே என்று பாடியதை கேட்டோம். அப்படி என்றால் மூன்றாவது பாடல் மூங்கில் என்று எப்படி ஆரம்பிக்கப் போகின்றது என்று எண்ணும் வேளையிலே திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே டாக்டர் சீரராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒரு பாடல் அழகு நிலா என்ற திரைப்படத்திலிருந்து மூங்கில் என்ற பதம் தாங்கி மூன்றாவது வரிசையில் நின்று இப்படி பாடுகின்றது.

மூங்கில் என்ற பதம் தாங்கி வந்த மூன்றாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அழகு நிலா என்ற திரைப்படத்தில் டாக்டர் சீராழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசிபி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். இதற்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கொடுத்திருந்தார் என்று தெரிய வருகின்றது. மூன்று பாடல்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கும் அமைதியாக கேட்டுக்கொண்டு தீர்மானித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் காதிலே நான்காவது பாடலும் ஒலிக்கத்தானே வேண்டும். அதற்காக கடல் என்ற திரைப்படத்தில் அபே ஜெயதக்கர் அவர்கள் பாடியதாக ஏ ஆர் ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்த பாடலை கேட்போமா? அந்த பாடலும் மூங்கில் என்ற பதம் தாங்கி இப்படி பாடுகின்றது.

ஆர் ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஜோதக்கர் அபே இருவரும் பாடிய கடல் திரைப்படுத்து பாடல் மூங்கில் தோட்டம் என்று ஆரம்பித்து பாடிய வேளையிலே நான்கு பாடல்களை கேட்டுவிட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதே இன்றைய பாட்டு சவாரிக்கு என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே ஐந்தாவது பாடலாக ராகம் தேடும் பல்லவி திரைப்படுத்து பாடல் தருகின்றது. டி ராஜேந்திர ஐயாவுடைய இசையிலே மறைந்த எங்கள் இசை மாமணி டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே. அந்த பாடலையும் ஐந்தாவது பாடலாக கேட்போம். மூங்கில் என்ற பதம் தாங்கி வருகின்றது.

நன்றி உறவுகளே, அழகான பாடல்களை அமைதியாக கேட்டோம். இறுதிப் பாடலாக மூங்கிலே பாட்டிசைக்கும் என்று ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே டி ராஜேந்தருடைய இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம். இந்த ஐந்து பாடல்களும் மூங்கில் என்ற பதம் தாங்கி வந்தது. மூங்கில் இலை காடுகளே, மூங்கில் காடுகளே, மூங்கில் மர காட்டினிலே, மூங்கில் தோட்டம், மூங்கிலே பாட்டிசைக்கும் என்ற பாடல்கள் ஒலித்தன. ஏனைய பாடல்களும் போட்டிக்கு வந்த இடத்தில் இவர் ஐந்தும் தான் தெளிவாகி இன்று போட்டியில் நிற்கின்றன. இந்த போட்டியில் வந்த ஐந்து பாடல்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக கேட்டு மகிழ்ந்த நீங்கள் இப்பொழுது 6478746415 என்ற இலக்கத்தோடு வந்து உங்கள் வாக்கினை தரலாம். வாக்குச்சாவடி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளை நீங்கள் விரும்புகிற பாடலையும் வந்து கேட்டு செல்லலாம். அந்த வேளையில் இன்று இந்த மூங்கில் என்ற பதத்தை கண்டுபிடிப்பதற்கு யாரும் வரவில்லை, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. இருப்பினும் ஒருவர் இணைந்து ஒரு பதிலை கொடுத்திருந்தார். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றிகள். ஆதலால் அந்த சொன்னால் கிடைக்க வேண்டிய அந்த பாடல், இவர் அந்த முயற்சி செய்ததற்காக இந்த பாடல் இன்று வழங்கப்படும். அவர் கற்றலையில் வந்து தனக்கு விருப்பமான பாடலை கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது ஒலி வாங்கி உங்கள் கரத்தில் ஒலிபெருக்கியோடு இருக்கின்றது. எங்கே அலையுங்கள்? 6478746415 என்ற எண்களோடு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எந்த வேளையும் அழைத்துக் கொள்ளலாம். குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருப்பதால் வாக்குச்சாவடி அடைப்பார்கள். அதற்கு முன்னரே ஓடி வந்து உங்கள் வாக்கினை பதியுங்கள் அன்பு உறவுகளே. அதற்கிடையிலே எங்களுடைய இன்றைய பாடல்கள் அத்தனையும் இங்கே எங்கள் அன்பு உறவுகள் தளத்தினிலே பதியப்படுகின்றன. அந்த பாடல்களை நீங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிகளை கண்டுபிடித்து கொள்ளலாம், பாடல்களை நினைவுக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு இதோ அந்த பாடல்களை நான் உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றேன். அடுத்து ஒவ்வொருதராக வந்து நீங்கள் கேட்கும் வேளையிலே உங்கள் பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளும் வகையில் எங்களோடு இணைந்து உங்கள் பாடல்களையும் கேட்டு வாக்கினையும் அளித்து செல்லுங்கள் அன்பு உறவுகளே. வேறு தகவல் வேண்டுமென்றால் அழைக்கலாம், வாருங்கள் காற்றலைக்கு. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், ஒலிப்பது பாட்டு சவாரி 158.

0: எளிமையான ஐந்து பாடல்களும் பல்லவியோடு சரணங்கள் பாடிய வேளையிலே வருகின்றார் வளைகுடா மண்ணிலிருந்து. வாக்களிப்பது எங்கள் கடமை உரிமை என்பதை தெரிந்து கொண்ட அன்பு ஜோர்ஜ். வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. பேரரசர் அவர்களே, வணக்கம்.
0: பேரரசர் என்பதும் மன்னர் என்பதும் அவ்வளோ அன்பான வார்த்தைகள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் மகனே. அங்கே குவைத் நாட்டிலே இப்பொழுது உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது ஜோர்ஜ்? இணைப்பில் இருக்கின்றீரா? ஆமாம், இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
1: வெப்பமாக தான் இருக்கு ஐயா, இன்னும் கம்மியாகல ஐயா.
0: இன்னும் கம்மியாக, வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த வேளையிலே உங்களை பார்த்தால் பனி அதிகமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து கொண்டு போகின்றேன். பாருங்கள், செல்வோம் வாக்குச்சாவடிக்கு.

0: ஜோர்ஜ் இணைந்திருந்தார், அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் அழைக்கின்றார், இணைப்போம். வணக்கம் ஜோர்ஜ்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: ஜோர்ஜ் வணக்கம்,
1: கேக்குறீங்களா ஐயா?
0: ஜோர்ஜ் வணக்கம்,
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: இணைப்பு கிடைக்கவில்லை ஐயா, அப்படி இருங்கள், நான் அழைக்கின்றேன் உங்களுக்கு, மீண்டும் அழைக்கலாம். நீங்கள் உங்களுடைய இணைப்பு என்னிடம் இல்லை, என்ன காரணமோ தெரியவில்லை, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும்.

0: உறவினர்கள் அதிகம் காற்றலைக்கு வராத காரணத்தினால் அவர்கள் என்ன ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்களோ, அடுத்தது அவர்களது வலைத்தளம் சீராக இல்லையோ, மழைகள் எல்லாம் பெய்கின்றதா, மழை எத்தனை நாடுகளில் எத்தனை மாநிலங்களில் எத்தனை ஊர்களில் பெய்கின்றதோ, வலைத்தளம் சிறப்பாக இல்லை, எங்கள் ஜோர்ஜ் அவருடைய வலைத்தளம் கூட அழைத்தார், இரண்டு தடவை பேசினார், அதன் பின்பு அவரால் என்னோடு இணைய முடியாமல் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் வர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். வந்துவிட்டார் எங்களுடைய அடுத்த உறவாக. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். உங்களை இணைத்து
1: விட்டேன்.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: எங்களுடைய இணைப்பு சரியாகத்தானே இருக்கின்றது. மீண்டும் ஜோர்ஜ்
1: வருகின்றார்.
0: வணக்கம் ஜோர்ஜ்.
2: ஹலோ
0: ஜோர்ஜ், வணக்கம்
2: ஐயா. கேக்குதுங்களா ஐயா?
0: நீங்கள் பேசுவதை கேட்கவில்லை ஐயா.
2: ஐயோ, இது நீங்க பேசுறது எனக்கு கேக்குது.
0: என்ன நடந்தது பாப்பம்? அடுத்த ஒரு வணக்கம் சரவணன். வணக்கம்
1: வணக்கம்.
0: தொலைபேசி எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது. என்ன நடந்தது?
1: தெளிவா கேக்குது.
0: அழைப்பு ஒன்றும் கிடைக்கவில்லை. உங்களுடைய எழுத்துக்கள் ஒன்றும் புரியவில்லை. யாரும் என்ன நடந்தது தெரியவில்லையே. திடீரென்று வலைத்தளங்கள் எல்லாம் முடங்கிவிட்டதோ
1: என்னன்னு தெரியவில்லை.
0: சரவணன், உங்களை அழைத்து 22 நாளே ஆகின்றது.
1: நாங்க பேசுவது கேட்கவில்லையா?
0: வணக்கம் சரவணன்.
1: வணக்கம்
0: சரவணன்.
1: நீங்கள் பேசுவது
0: ஒருவருடைய இணைப்பும் எனக்கு சரியாக வரவில்லை. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? கேட்காது விட்டால் எனக்கு எழுதுங்கள்.
1: நீங்கள் பேசுவது எங்களுக்கு தெளிவாக கேட்கிறது.
0: அடையாளம் தாருங்களேன், ஒருவருடைய அழைப்பும் எனக்கு வரவில்லையே. உங்களை இணைத்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அரசுக்கு இப்போ உங்களை நான் உங்களை இணைப்பு வரவில்லை. என்னுடைய தொலைபேசி கண்டு எண்ணுகிறேன். அழைப்பு வருகின்றது. இணைப்பு இப்பொழுது ஜோர்ஜ் பேசினாரே. என்னுடைய பாடல்கள் தான் அந்த அனுபவம் அரசுக்கு பதிவு. இணைப்பில் ஏதோ தடை ஏற்பட்டு விட்டது.

0: மீண்டும் அழையுங்கள், உங்களோட அழைப்பை பார்ப்போம். ஓ, ஜோஜ் அவர்கள் அழைப்பு. சாந்தி அவர்கள், வணக்கம். சாந்தி,
1: வணக்கம். கேட்கிறதா ஐயா?
0: ஆமாம், நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கின்றது. நான் இங்க இருவர் வந்து அழைத்தார்கள், அவருடைய இழைப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை.
1: ஆமாங்க ஐயா, இல்ல அவர்கள் பேசியது வானொலியில் கேட்குது ஐயா.
0: ஆனா எனக்கு கேட்கவில்லையே, பார்ப்பு இருங்கள். அப்படியே இப்பொழுது கேட்கின்றதா நான் பேசுவது?
1: கேட்குது ஐயா.
0: சரி, நல்லது. அவர் மீண்டும் வருவார்கள், ஏதோ ஒரு தடை இருக்கின்றது, பார்ப்போம். நீங்கள் பேசுவது கேட்கு. ஜோத் வந்தவுடன் பேசியது கேட்டது, அதன் பின்பு அவரை நான் காட்டலுக்கு உள்ளே எடுத்துக்கொண்டு சென்றேன்.
1: அவர் பேசுவது வானொலியில் கேட்குதுங்க ஐயா. அவரு நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க, ஆனா அவர் பேசுனது வானொலியில ஒளி.
0: அப்ப அவர் வாக்கு தந்து விட்டாரோ? ஐயோ,
1: தரல.
0: மழை பெய்கின்றதா? அழகி ராசா எப்படி
1: இருக்கின்றார்கள்? அழகி ராசா நல்லா இருக்காங்க, மழை
0: பெய்யவில்லைங்கய்யா. இறுதி நேரத்திலாவது இறுதி நேரத்திலாவது மழை வேறும் பொய்க்காது ஒரு தவையும் இல்லையா? பாடல்களை கேட்டீர்களா? ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடி போவோமா?
1: போவோம் ஐயா.
0: சரி, வாருங்கள், வாக்குச்சாவடி போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது காற்றலையிலிருந்து உங்களுக்கு முதலில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு விடுதலை படத்துல இருந்து பாடுங்க.
0: என்ன பாடல்?
1: எழுதுகிறேன் ஐயா, அது முதல் வரி மாறிவிட்டது,
0: மறந்துவிட்டது. இங்க அரசு சரவணனும் எழுதியிருக்க, நான் பேசுவது தங்களுக்கு கேட்டதாகவும் தாங்கள் பேசுவது எனக்கு வரவில்லை. இப்பொழுது கேட்கின்றது அவர்கள் வருவார்கள் என்று எண்ணுகிறேன். நன்றி சாந்தி அவர்கள். உங்களுக்காக விடுதலை திரைப்படுத்த பாடல் என்ன வரி என்ற ஒரு தடவை இங்கே குறிப்பிட்டு விடுங்கள். நான் தருகின்றேன். நீங்கள் பதிவு செய்த பாடல் முதலாவதாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகிறேன். நன்றி மகளே. முல்லை மலர் மேலே பாடல் மீண்டும் கேட்டு மகிழ்ந்தேன். நீங்கள் கேட்டீர்களா? கஸ்தூரி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம். வணக்கம் மகளே. கஸ்தூரி வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சாப்பாடு செய்ய உங்கள்ட்ட ஒரு கா பேசி போட்டு டக்கு பாட கேட்டுட்டு போவோமேன்ற ஓடி அந்த
0: செய்யற சாப்பாடே எங்களுக்கு அனுப்புங்க. என்ன சாப்பாடு செய்ய போகின்றீங்க?
2: இடியாப்பா.
0: அடே சரியா சிக்கலா இருக்குமேம்மா சாப்பிடும் பொழுது.
2: இடியாப்பத்துக்கு உருளைக்கிழங்கு மசாலா கறியும் வெங்காயம் தக்காளி கறிமுளக எல்லாம் போட்டு ஒரு கெட்டியா காரக்குழம்பு வச்சுமா தயிரை ஓடி சாப்பிட சொன்னது கேட்கும்.
0: சொன்னது கேட்கும். ஆனா சர்க்கரை நண்பர் வந்து கூடி விடுவார். என்னை பொறுத்தவரை மாப்பொருள் அதிகமா இருக்கு. உருளைக்கிழங்கு இடியாப்பம் அப்படியா? சரி பார்ப்போம். நன்றி உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் பாடல்களை ஒரு தடவை வாக்களிக்க வாக்கு சாவடிக்கு செல்வோம். பாருங்கள் என்னோடு.

0: மறந்துவிட்டோம் காற்றழகி, நல்ல பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள், உங்களிடம் நாங்கள் கேட்கலாம் தானே. ஐந்து பாடல்களும் எப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: அதெல்லாம் அதாவது என்ன சொல்றது, சர்க்கரை சாப்பிடுறதா இல்ல சாக்லேட் சாப்பிடுறதா இந்த மாதிரி இருக்கு,
0: அல்லது சர்க்கரையும் சாக்லேட்டையும் சேர்த்து சாப்பிடுறதா அப்படியும் இருக்கும்.
1: ரெண்டு ஒன்றும் சாப்பிட முடியாது. அதாவது பழைய பாட்டு வந்து தேன் வாயில தேன் குடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். புது பாட்டு வந்து கையில சீனியா வச்சு தொட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இனக்கால பாடல் வந்து சர்க்கரைய வச்சு கொண்டு பிளேனி குடிக்கிற மாதிரி இருக்கும்,
0: பார்த்து பார்த்து குடிக்கிற மாதிரி. அவ்வளவு
1: அடி சக்கர சீனி இல்லாத காலத்துல கட்டி சக்கரைய கையில
0: பழங்குட்டாங்க
1: அவ்வளவு அடிபடுவோம்.
0: வாழ்த்துக்கள். நல்ல கற்பனை, நல்ல கற்பனை அல்ல நிஜமான கருத்துக்களை நினைவுக்கு கொண்டு வருகிறீர்கள். என்ன பாடல் என்று உங்களுக்கு விருப்பமாக கேட்க விரும்புகிறீர்கள்? என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு இன்றைக்கு உண்மை எனக்கு நான் என்ன பாடலன்னு யோசிக்கலையே. ஆனா எனக்கு இந்த என்ன பாசமலையே அந்த பாட்டு இருக்கு இல்லையா, பாட்டு ஒன்று கேட்டேன்
0: சரி, பாட்டொன்று கேட்டு
1: அந்த பாடலையே இன்றைக்கு கேட்ப வேண்டு பாக்குறேன்.
0: பாட்டு நேற்று ஒரே ஒரு ஊர்லயே கேட்டாரா?
1: ஒவ்வொரு பாடலும் இந்த சவாரிக்கு வந்த பாடல் ஒன்றையும் கேக்குறப்பவே ஆஹா ஆஹான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா போன வாரம் வட போன வரி இந்த மாதிரி வட போகாம இருந்தா அதுவே சந்தோஷம்.
0: பார்ப்போம் பார்ப்போம், நீங்கள் கேட்ட பாடல் வெற்றி பெறுகிறதா என்று நான் வாழ்த்துக்களை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவிலே தானே மகள் தெரியும். வாழ்த்துக்கள் இணைந்தமைக்கு நன்றி. இடியாப்பத்தை உடனடியாக செய்யுங்கள், எங்களுக்கும் அனுப்பி வையுங்கள், நாங்களும் சாப்பிடுவோம்.
1: நன்றி
0: மகளே.
1: நன்றி ஐயா.
0: நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. வானொலி நன்றாக கேட்கின்றது என்றும் ஜோஜ் ஐயா அவர்கள் எவ்வளவு இடரின் மத்தியிலும் ஓடி வந்தார் வாக்களிப்பதற்கு, என்னுடைய புலியோ என்னவோ அவருடைய அவர் பேசியது உங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்கின்றது, எனக்கு கேட்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்து நான் குரல் கொடுத்தேன், தவறு தடுமாறிவிட்டேன். இப்பொழுது காற்றலை சரியாக வேலை செய்கிறது. சாந்தியும் கஸ்தூரியும் வந்து சிறப்பாக சொல்லியிருக்கார். இங்கே சரவணன் அவர்களும் நான் பேசியது கேட்க நன்றாக கேட்கின்றது என்றும் அவர்கள் பேசிய வாயில் எனக்கு சரியாக கேட்கவில்லை. நான் அந்த வாயில் கதவு ஊட்டப்பட்டு விட்டது தெரியவில்லை. இப்பொழுது ஒளிபரப்பில் உரையாடல் தெளிவாக சொல்கிறது என்று அரசரை குப்பம் எழுதியிருக்கார். மீண்டும் அவர் வருவார் வாக்களிக்க எண்ணிக்கொண்டு தொடர்வோம் காற்றலையை.

0: வணக்கம் வணக்கம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே.
1: வணக்கம். தெளிவாக கேட்கிறதா?
0: தெளிவாக கேட்கின்றது. ஏதோ சதி நடந்தது போல் நடந்து விட்டது. முதல்ல மன்னிக்க வேண்டும். நான் தான் அந்த அழுத்த நான் அழுத்தியவர்களை மாறி அழைச்சி விட்டனோ தெரியவில்லை. அதெல்லாம் பொறுமை கடலிலும் பெரிது. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: ஆ, நலமாக இருக்கின்றோம்.
0: அங்கே
1: இருக்கின்ற மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் இருக்கின்றோம், வல்லவனாகவும் இருக்கின்றோம். இப்பொழுது வந்து சொல்பவனாக இருக்கின்றீர்கள். செல்வோம் நாங்கள் தொடர்ந்து. அங்கே காற்றலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? அங்கே உங்களுடைய காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, வானலை சிறப்பாக இருக்கின்றது, வான்வெளி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? இப்பொழுது துல்லியமாக தெரிகின்றதா வானலை, நட்சத்திரங்கள்?
1: நட்சத்திரங்கள் எதுவும் தெரியவில்லை, கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு. கொஞ்சம் கார் காத்து கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழைக்கு வாய்ப்பு இருக்கு, சூழல்ல இருக்கு. மழை வருமா என்னன்னு தெரியல.
0: எல்லோரும் மனதிலே இறைவா மழை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றார்கள் போல்கின்றது. அதோடு எல்லோருடைய மனமும் சோர்வாக இருக்கின்றபடிய மேகமும் சோர்வாக மூடமாக காட்டுகின்றது. என்றால் நீங்கள் மழை இல்லை என்ற கவலையோடு இருக்கின்றீர்கள் அல்லவா? கோடை மழை, கோடை மழை என்று வரும் என்று நாங்கள் அனுபவத்தின் மூலமும் கணிப்பது கடினம். ஆனால் அந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் தான், ஆனால் கோடை மழை லேசாக கிடைப்பதில்லை சில பகுதிகளுக்கு, சில பூகோள நிலையின் படி. புரிகிறதா? ஆனால் பெய்யும். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு பெருமழை பெய்யும். கோடை மழை, கோடை மழை பெய்யும். கோடை மழை பெய்யாதோ குடும்பாவி சாகாலோன்று ஒரு ஒரு சோகப்பாடல் ஒப்பாதி என்று ஒன்று இருக்கின்றது. அதிகமாக இந்த மாத இறுதி பகுதி வரைக்கும் மக்கள் பார்த்துவிட்டு கொடும் பாவி என்ற ஒரு பாவையை பொம்மையை செய்து அதை கொண்டெழுத்து பாடி பாடி கொண்டு சென்று சந்தியிலே தீ மூட்டுவார்கள். இந்த ஊருக்குள் கொடும் பாவிகள் இருக்கின்றார்களா? அதனால் தான் மழை பெய்யும்.
1: சிறிய வயதாக இருக்கும்போது இந்த சம்பவம்
0: நடந்திருக்கின்றது. அதன் பின்பு மழை பொழியும் ஐயா. நாளை மழை பொழி வந்த கொடும்பாவி என்று யாரோ எங்களுள் இருக்கின்றார்கள். அவர்கள் அழிய மாட்டார்களா? எங்களுக்கு கோடை மழை பொழியாதா என்று வானத்தை நோக்கி அந்த பொம்மையை எரிக்கும் பொழுது அது வானலாவது நெருப்பு படர்ந்து எரிந்து பறந்து முடிய மழை பொழியும். அதுக்குள்ளே விஞ்ஞான நுணுக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் இது நம் முன்னோர்கள் விஞ்ஞானம் தெரிந்து செய்யவில்லை. அஞ்ஞானத்தில் செய்தாலும் அது நிறைவேறி இருக்கின்றது. நீங்களும் பார்த்திருக்கின்றீர்கள், நானும் பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது உள்ளவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது தீ கொளுத்துவதற்கு இடமில்லை, எல்லா இடம் மின்கம்பம் தானே. சரியா? சரி, ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து பேசுவோமா?
1: அரை மணி நேரத்துக்கு முன்பு எனக்கு மத்தியானமே இந்த ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு இன்னைக்கு ரெடியாலாம் கேட்க முடியாதுங்கிற சூழல்ல பேசாம படுத்துட்டு இருக்கும் போது பழவர்காட்டுல நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி என்னன்னா ரேடியாலாம் வானொலின்னு கேட்டுட்டு இருக்கீங்களான்னு சொன்னாரு. இல்ல இல்ல, ரீசார்ஜ் மத்தியானம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு தான் காலையில தான் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் அங்கிருந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாரு.
0: பார்த்தீர்களா? இப்பொழுது இதுதான், இதைத்தான் சொர்க்கம் என்று கூறுவது. நினைத்தவுடன் நினைத்ததை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. நினைப்பது நிறைவேறும் என்றெல்லாம் கற்பனையிலே இருந்தோம், என்று நினைப்பது நிறைவேறுகிறது. பார்த்தீர்களா? அதனால் தான் இதுதான், இந்த பூமி தான் எங்களுக்கு சொர்க்கம். குழாயத்திரினால் தண்ணீர் வருகின்றது, இங்கே எல்லாம் ஒரு பக்கம் திரும்பினால் சுடுநீர் வெந்நீர் வருகிறது, ஒரு பக்கம் திரும்பினால் தண்ணீர் வருகின்றது. நிறுத்த வேண்டும் என்றால் நிறுத்தலாம், வேண்டியது உடனே கிடைக்கின்றது. உலகத்து உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டு உலகத்தை சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் சுவர்க்கம், சுவர்க்கத்தை அமைந்தோம். சரி, ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம். சரவணன் செல்வோமா?

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் முன்னேறியாக தருகின்றேன். பார்ப்போம் ஒவ்வொரு போட்டி
1: அனைவரும் பாடல் தான் தேர்வு செய்வார்கள் என நினைக்கிறேன். அது ஒரு நல்ல அருமையான பாடல்.
0: என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் விருப்பமான பாடல்?
1: மரங்களை பற்றி அந்த நிகழ்ச்சியில மரங்களை
0: வந்தாலும்
1: இந்த மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவான்னு சொல்லிட்டு ஒரு பாடல்.
0: வேற பூக்கள் மஞ்சம் போட முடியாதா?
1: இப்ப நீங்க நிகழ்ச்சியை கொடுக்கும்போது மாமரம் சொல்லிட்டு வரது ஒரு ஒரு பதிவு கொடுத்த யாரு
0: கிருஷ்ணன்
1: பதிவு கொடுத்த உடனே எனக்கு அந்த பாடல் தான் நினைவுக்கு வந்தது. அவரு தான் அந்த நினைவூட்டி வருது அந்த பாடல.
0: மாமரத்து பூ எடுத்து என்ற பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலை ஒலிபரப்புகிறேன். நன்றி உங்களுக்கு. இந்த பாடல் ஐந்தம் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது?
1: நல்ல பாடல்கள் தான்.
0: நல்ல பாடல். அடுத்து ஆரம்பத்திலே நான் முதல் தந்திருந்தேன் தரவுகளை, நீங்களேன் குறிப்பிடவில்லை மூங்கில் என்று. பிடிக்க முடியாமல் போய்விட்டதா? குறிப்பாக ஒன்று
1: சொன்னீங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நிகழ்ச்சிக்கு வர முடிஞ்சது.
0: அதுதான் காரணம். இல்லை என்றால் நீங்கள் எழுதியிருப்பீர்கள். ஆசிய நாடுகளிலே சில பகுதிகளிலே இந்த மரம் தான் எல்லா தேவைக்கும் உபயோக. வீடு கட்டுவார்கள், கடலிலே கப்பல் கட்டி ஓடுவதற்கு கூட எல்லாவற்றுக்கும் மூங்கில் தான் பாவிப்பார்கள். அது இந்த வியட்நாம், கம்போடியா, சைனா போன்ற நாடுகளில் மிக மிக மிக இங்கும் எங்களுக்கு அந்த மூங்கிலே வருகின்ற பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அலங்கார பொருட்கள், அழகு சாதன அழகு பொருட்கள், அதை விட வீட்டிலே உபயோகிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் மூங்கிலே செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பல்லு குத்து குச்சி கூட மூங்கிலே செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அது அதுலேயே இருந்து ஒரு அரிசி எடுக்கிறார்களாம். அந்த மூங்கில் மர காட்டுக்குள்ளே மூங்கில் அடியிலும் அரிசி ஒன்று வருங்க, அதுதான் உணவுக்கும் தயாரிக்கிறார்கள் என்று கூறியிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் சரவணன். உங்கள் பாடல் மாமரத்து பூவெடுத்து என்ற பாடலை நீங்கள் விரும்பி கேட்கிறீர்கள்.
1: தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை என்று சொல்ல ஒரு முருகன் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் இருக்கு.
0: கழுகுமலை.
1: கழுகுமலை. ஆமாம். அந்த அந்த ஆலயத்தில் பார்த்தறனால ஒரு அங்கே வந்து அந்த மூங்கில் மரத்தை உள்ளே வச்சுருக்காங்க. மூங்கில் மரம் அது அது மாதிரி எங்கேயும் பார்க்கல. அவ்வளோ பெரிய மரங்கள், பெரிய பெரிய பெரிய அளவில் அந்த மூங்கில் மரம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல.
0: உயர்ந்து வளரும்
1: பார்த்தோம்.
0: ஒரு கால
1: உயரமாக இல்லை, உயரத்தை சொல்லலை. இந்த பருமன்
0: அளவு
1: பெருசாக
0: இருக்கும், அது உள்ளுக்கு குழாயாக இருக்கும். அது
1: வெளிப்பாட்டு கொண்டு வந்தாங்க தெரியல.
0: அது நான் நினைக்கிறேன் ஆசிய நாடுகளுக்கு வியட்நாம் அப்படியான நாடுகளே இருக்கலாம். அதுலேயே வந்து எங்களுடைய ஆரம்ப காலத்திலே அதிலே தான் இந்த புட்டு அவிப்பார்கள். குழாய் புட்டு தெரியுமா? குழல் புட்டு என்று கூறுவது புட்டு குழல். அதுக்கு பாய்ப்பார்கள். அது நீர் நீர் பாய்ச்சலுக்கு வாய்க்கால் கால்வாய்களை வைத்து விடுவார். நீர் ஓட்டத்துக்கு பைப்புகள் நிறைய நிறைய செய்வார்கள். அதிலே அற்புதமான ஒரு மரம்.
1: இன்னொரு செய்தியும் பார்த்துக்கோ. இன்னொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒருவர் இந்த நம்ம வீடு கட்டுவதற்கு காங்கிரீட் போடுவது இந்த கம்பி பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த மூங்கிலை பயன்படுத்தி அவர் வீடு கட்டிருக்காரு.
0: தீயை உற்பத்தி
1: வந்து துருப்பிடித்து விடும், ஆனா மூங்கில் துருப்பிடிக்காதுன்னு
0: சொல்றாரு. ஒரு காலத்திலே நாங்கள் படித்திருக்கின்றோம், மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் காடுகளுக்குள்ளே அந்த மேல் இலைகள் காய்ந்திருக்கு. மூங்கிலோடு மூங்கில் ஒரு ஆயும் பொழுது தீ உண்டாகும், அதில் பறவை கூடுகள் எல்லாம் எரிந்து போகும் என்றெல்லாம் படித்திருக்கணும் இலக்கியங்கள். அதை விட ஒரு காலத்தில் மரண தண்டனை விதிக்கும் பொழுது ஒரு குற்றவாளிக்கு இப்பொழுது தூக்கிலே இடுவது போன்று, துவக்காலே சுட்டு கொல்லுவது போன்று, நஞ்சு கொடுத்து கொல்லுவது போன்று, மின் கருவியை பொறுத்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுவது போன்று, கழுமரத்தில் ஏற்றுவது போன்று மூங்கில் மரத்திலே நன்றாக உயர்ந்து வளர்த்து வைத்திருப்பார்கள். கொலைக்களத்தில் அந்த இரண்டு மூங்கிலையும் சேர்த்து ஒன்றாக பட்டி கட்டிவிட்டு மேல் தலைப்பை அந்த குற்றவாளியை தலைகீழாக கொண்டு ரெண்டு மரத்திலும் ரெண்டு கால்களையும் கட்டிவிட்டு கீழே இருந்து அந்த மூங்கலை அவற்று விட்டோட மூங்கல் ரெண்டாக பிச்சிந்து போகும்போது அந்த மனிதன் இரண்டாக கிழிந்து விடுவாராம். அப்படி மரண தண்டனை இது உபயோகப்பட்டிருக்கின்றது என்று இலக்கியங்கள் இல்லை, நாங்கள் வரலாறுகளிலே படித்திருக்கின்றோம். நல்லது, உங்களை பற்றி நாங்கள் ஒரு தடவை பேசுவோம் பின்பு. இப்பொழுது அடுத்த உறவு வந்துவிட்டார், அவரை நான் அழைக்க வேண்டும். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள், அந்த பாடலை மொழிபரப்பி கேட்டு மகிழ்வோம். சிரவணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: ஜோர்ஜ் மீண்டும் அழைப்பார், இப்பொழுது அழைத்தார். மீண்டும் அவருடைய முதல் அவருடைய அழைப்பிலே தவறு என்னிடத்தில் தான் இருந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. உங்களுடைய பதில்களிலிருந்து பொறுமையோடு மீண்டும் வந்து இணைந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது ஜோர்ஜை எதிர்பார்க்கின்றேன். அடுத்த உறவும் ஒருவர் அழைத்திருக்கின்றார், அவர் மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் மேலே ஞானசேகரன். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்களுடைய இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா ஞானம்?
1: நன்றி அப்பா. நலமாக உள்ளேன் அப்பா. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. இங்கே எங்களுக்கு காலநிலைகள் இப்பொழுது வெப்பங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றது. நீ வெகு விரைவில் நாங்கள் குளிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். நேற்றைய தினம் நான் என்னுடைய பழைய குளிர்கால உடுப்புகளை ஒரு தடவை தொட்டு பார்த்து எடுத்து வெளியே வைத்திருக்கின்றேன். புதிய தயாரிப்புகள் வந்தெல்லாம் காட்டுகிறார்கள். அங்காடி வழியை சென்றால் புதிய புதிய நவீனமான வகையிலே அமைத்த உடைகளை எல்லாம் காட்டுகிறார்கள். எங்களிடம் இருக்கின்றது போதிய அளவு இருக்கின்றது தானே. அதை விட நேற்றைய தினம் மாலை நேரம் நான் என்னுடைய மருந்தகத்துக்கு சென்றேன். அந்த அப்பொழுது நான் ஆரம்பகால குளிருக்குரிய சட்டையை அணிந்து கொண்ட போது நான் அப்படி அணிந்து கொண்டு போகிறேனே என்று எனக்கு வெட்கமாக இருந்ததுன்னு. எனக்கு மட்டும்தான் குளிர கொண்டால் அங்கு ஏனையோரும் அணிந்திருந்தார்கள். மாலை நேரமானவுடன் இங்கே குளிர் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது பகலும் குறைந்து கொண்டது. இன்றெல்லாம் 14 மணித்தியாலும் 1 நிமிடம் வரைதான் பகல் இருக்கும் என்று அறிக்கை கூறுகின்றது. ஆனால் மாலை வந்து ஆரம்பிக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே சூரிய பகவான் துயிலுக்கு போகின்றார். காலையில அப்படி வந்து விட்டது. சரி, இப்பொழுது அங்கே மழை எதுவும் பொழிந்ததா?
1: இல்லப்பா, வெப்பம் அதப்பா அதிகமாக இருக்கிறது. இங்க மற்ற மாவட்டங்களில் சென்னையில் மழை சொல்லிருக்காங்கப்பா.
0: சிறப்பான செய்திகள் எல்லாம் தந்திருக்கின்றீர்கள். நன்றிகள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை போவோமா?
1: போவோம்ப்பா.

0: வந்துவிட்டோம் மகனே காற்றலைக்கு நல்லதோர் பாடலை தெரிவு செய்தீர்கள். நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்கள் விருப்பமான பாடலை கேளுங்கள். என்ன பாடல் வேண்டும் ஞானசேகரனுக்கு ஒலிபரப்ப?
1: காற்றுராணி படத்துலப்பா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பணி நீர்.
0: ஓ நல்ல பாடல். என்ன மூங்கில் இலை மேலே?
1: இலை மேலே தூங்கும் பணி நீர்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். அந்த பாடல்
1: ஆமாப்பா,
0: தூங்கும் பணி. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. அந்த பாடல் ஒலிபரப்புகிறேன். உங்களுடைய பாடல்கள் நேர் நேரத்தில் எழுகின்ற பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு நாள் அந்த பாடல்
1: நான்
0: எழுதியிருந்த வைத்தியசாலைக்கு செல்லும் அந்த
1: திங்கட்கிழமைனால கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு, கூடுதலாக கூட்டம் வந்ததுனால எனக்கு கேட்க முடியல, வானொலி கேட்க முடியல, கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு.
0: மறு ஒலிபரப்பிலே வரும், கேட்கலாம்.
1: சரிப்பா சரிப்பா.
0: அந்த அன்பாக பண்பாக அழகாக அப்பாவுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்ததுக்கு மகன் தந்தை காற்றின் கடமை நல்லா இருந்தது. வாழ்த்து அப்படித்தான் இருக்க வேண்டும்.
1: ஏனென்றால்
0: யாரும் வேண்டும் என்று வினயத்துக்கு இதையும் செய்ய
1: மாட்டாங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வைத்தியசாலைக்கு செல்லுங்கன்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அதனாலதான் சங்கடம் ஏற்பட்டிருக்கு அப்பாவுக்கு.
0: அன்று அந்த நிகழ்ச்சி தர முடியது இல்லையா? மகள் கூறினா முடியாது விட்டா விடுங்க அப்பா. இல்லை இல்லை, நான் வராது விட்டால் நிகழ்ச்சி கொடுக்கிறேன். முதல் நாளே அதை நீங்கள் தந்தவுடன் எல்லாம் தயாரித்து பதிவு செய்யற வேலையில தவறி விட்டது அந்த பாடல். நாம
1: சரி சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அதனால ஒன்றும் இல்லப்பா.
0: நன்றி மகனே,
1: நன்றி
0: ஐயா.
1: மீண்டும்
0: எல்லோருக்கும் அந்த பண்பான இதயம் வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.

0: இடம் வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு மன்னர் ஜோர்ஜ் அவர்கள். வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்கள்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேரரசர் பிடிப்பதற்கு பயங்கர கடினமாக உள்ளது.
0: இல்ல இல்ல, பேரரசர் இருந்து தடுமாறி விட்டார். அந்த ஆளியை மாறி அமர்த்தி விட்டேன் போல் இருக்கிறது. அதனால தான் எல்லாம் குழம்பி விட்டேன். பொறுமைக்கு நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றடைக்கும் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்து விட்டோம். சிரமத்துக்கு உங்கள் பொறுமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்? என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களை
0: நான் அதை நினைத்துக் கொண்டுதான் யாராவது கேட்பார்கள் என்று அதை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில், இந்த மூங்கில் இதுதான் சிறப்பான ஒரு அம்சம். எல்லாம் கொடுத்தது இசையையும் கொடுத்திருக்கிறது இல்லையா மூங்கில்? வாழ்த்துக்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில், இனிமையான பாடல் உங்களுக்கு ஒலிபரப்புகிறேன். காலநிலை சரியில்லாத உடல் கவனமாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நன்றி அன்பு மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்ப ஊன்றீர்கள் என்று எண்ணும்போது யார் ஒருவர் அழைப்புக்கு ஆயத்தமாக இருக்கின்றனர், அழைப்பு துல்லியமாக வெளியே பெற வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. போட்டி பலமாக இருக்கின்றது, பார்ப்போம் எந்த பாடல் என்று வெற்றி பெறப்போகின்றது. ஆனால் என்னவென்றால் இது வந்து எல்லோருக்கும் ஒரே பாடல் தான் பிடிக்கும் என்று அல்ல. ஒவ்வொருடைய நான் முன்பே குறிப்பிட்டு எத்தனையோ தரவுகளை தந்திருந்தேன். எப்படி நீங்கள் பாடல்களை தெரிவு செய்ய போகிறீர்கள் என்றால் உங்கள் மனதுக்கு பிடித்த, இப்பொழுது உங்கள் இந்த பாடலை கேட்கும் வேளை உங்கள் மனோநிலை எப்படி இருக்கின்றதோ அதனுடைய பிரதி தாக்கம் தான் வாக்காக வருகின்றது. நீங்கள் வழக்கமாக நாங்கள் தேர்தலுக்கு வாக்களிக்கும் வேளையில் 5 வருடமாக ஒருவரை பற்றி எல்லோரை பற்றியும் அறிந்து அறிந்து அறிந்து கடைசியிலே இறுதியாக எங்களை மனச்சாட்சி சொல்வதன்படி தான் செய்வீர்கள். மனதுக்கு பிடித்ததன்படி. ஒரு சிலருக்கு நல்லவரை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வல்லவரை பிடிக்கும், ஒரு சிலருக்கு தீயவரை பிடிக்கும், அதை நாங்கள் காண முடியும். அதே போல இந்த பாடல்களையும் எல்லா பாடலும் சிறந்த பாடல். எங்களோட மனம் அதே நேரத்தில் என்ன கற்பனை, என்ன கனவு, என்ன நினைவோடு இருக்கின்றதோ, நாங்கள் எதை எதிர்பார்க்கின்றோமோ, அந்த கருத்துக்களை எந்த பாடல் தருகின்றதோ அந்த பாடலை தான் நீங்கள் விரும்புவீர்கள். அதனால் 5 பாடல்களுக்கும் வந்து 5 பேர் 5 பாடலும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் பிடிக்கும். அந்த வகையில் இந்த வகை இந்த பாடல் அநேகமானவர்களை பிடித்திருப்பது என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த தேர்தல் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் நிகழ்ச்சியை. வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எங்களோடு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக எங்களுக்கு நண்பகல் 12:57. இன்னும் 3 நிமிடங்களில் 1 மணியை கண்டு முற்பகலில் கால் வைத்து விடுவோம். நீங்களும் அதே போன்று இப்பொழுது முன் இரவு 10:28 இருக்கின்றீர்கள். பார்ப்போம் நிகழ்ச்சி எப்படி செல்கின்றது, எத்தனை பேர் வருகின்றீர்கள், வாக்குகளை தருகின்றீர்கள் என்று.

இனிமையான பாடல்கள் தொடர்ந்து மூங்கில் என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அதை கேட்டு உற்று நோக்கி உள் வாங்கி எங்கள் உள் மனதுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக இல்லாமல் உங்கள் இரகசியமாகவே அந்த வாக்கினை தருவது. வாக்கு என்பது இரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் எங்கள் மூங்கில் தமிழ் வானொலியும் இந்த வாக்கெடுப்பு நிகழ்வை 158வது வாரமாக இன்று தருகின்றது. அதிலே ஐந்து பாடல்கள் பாட்டு சவாரியை செய்கின்றன. அந்த சவாரியிலே எந்த பாடல் முன்னுக்கு வரப்போகின்றது என்பதை எண்ணுவதற்காக உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது. நீங்கள் வந்து மனதுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் வாக்களித்து செல்லும் வேளை அதை இறுதியிலே நாங்கள் கூட்டி பார்க்கும் பொழுது எந்த பாடலுக்கு அதிகமான வாக்கு வருகின்றதோ அந்த பாடல் வெற்றி பாடலாக இந்த வாரம் தெரிவு செய்யப்படுகின்றது என்று அந்த கலைஞர் குழுக்களுக்கு நாங்கள் அறிவிப்பது வழக்கம். பதிவிலேயும் இங்கே இருக்கும் இந்த ஆவணங்களை நீங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்வது போன்று மறு ஒலிபரப்பிலே உங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அன்பு உறவுகளே, இது முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டு சவாரி 158 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 158க்கு வந்து வாக்களித்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே இப்பொழுது அவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. வெளிச்சம் தருவதற்கு அதற்கு முன்பு இறுதியாக ஓடி வந்து வாக்களிப்பவர் வாக்களிங்கும். வாக்களிக்க வருவதற்கு சிலருக்கு தடை இருக்கின்றது எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பணி சுமையிலே இருப்பார்கள், வீட்டு பொறுப்பிலே இருப்பார்கள். ஒரு சிலர் வந்து தொடர் நாடகங்கள், தொடர் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் விட முடியாமல் இருப்பார். ஏன்னா நேற்று பார்த்தது இந்த தொடர் என்று செல்லும்போது அதை பார்த்துத்தானே ஆக வேண்டும், அதற்கு இருப்பீர்கள். ஒரு சிலர் நான் இங்கே எங்களை பல வானொலிகளோடு தொடர்புகள் இருக்கின்றன. அந்த அவர்களோடு எல்லாம் அவங்களுக்கு தொடர்புகள் நேரடியிலே அங்கே உள்ள அறிவிப்பாளர் கலைஞர்களுடன் தொடர்பு இருக்கின்றது. ஒரு சிலர் வேறு வானொலிகளில் நிகழ்ச்சிகளை கேட்பதும் வேறு வானொலிகளுக்கு பாடல்களை பாடுவதற்கும் ஓடித்திரிவதையும் நான் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அவர்களுடைய விருப்பம், நல்லது, அப்படித்தான் இருக்கணும். எங்கும் சென்று எல்லா இன்பமும் பெற வேண்டும். அந்த வகையில் இந்த வாக்குச்சாவடி நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டியதும் வாக்கு என்பது ஒரு முக்கியமான உடைய. அதிலும் இந்த வாக்கு வேறு அல்ல, பாடல்களில் இந்த பாடலை விரும்புகிறார்கள் என்று ஒருவருடைய உள்ள கிடக்கைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள் எங்களுக்கு இங்கே வேறு எங்களோட தளங்களிலே பதில்களை தருவார்கள். அது யாரும் யாவும் இங்கே தெரியப்படுத்த மாட்டாது, நாங்கள் கூட்டி கழிக்க மாட்டோம். இந்த வழியிலே அன்பு மகளே சாந்தி, உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், அது திரைப்படத்தை கூறினீர்கள், பாடலை ஒரு தடவை எழுதிவிட்டால் உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் இன்றைய நிகழ்ச்சியை.

அடுத்த ஒரு வேண்டுகோள், முன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம் என்ற தளத்தில் முன்பு நிறைவாக உறவினர்கள் நீங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருந்தீர்கள். நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். உலகளாக இருக்கும் உறவுகளும் உங்கள் விருப்ப பாடல்களை அவர்களும் கேட்டு மகிழக்கூடிய வகையில் தந்தார்கள். ஒரு சிலர் தங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை தந்திருந்தீர்கள். ஒரு சிலர் எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தந்தீர்கள். இன்னொரு அன்பரோடு பேசியபோது அவர் சொன்னால், இந்த பாடல் எனக்கு பிடித்திருக்கு, இந்த பாடல் பெருமை பெற வேண்டும், இந்த பாடலை கேட்டால் எல்லோரும் அதை விரும்புவார்கள் என்றெல்லாம் கருத்து எழுதி கொள்வார்கள். அவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை அந்த தளத்திலே நான் உங்கள் நேரம் கூறியிருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் பாடல்களை எழுதி அனுப்ப வேண்டும். சில நேரங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட தடைகளினால் பாடல்களை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் இரண்டு நாள் தாமதித்தாலும் மீண்டும் அதை தரும் பொழுது நீங்கள் தந்த பாடல்கள் பதவியிலே வைத்திருந்து நீங்கள் கேட்காத நாட்களில் கூட நான் அந்த பாடலை ஒலிபரப்பி நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது பாடலில் வந்து பாடலை எழுதுபவர்கள் குறைவாக காணப்படுவதனால் சில சமயம் குழுவினர்களால் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பாடல் வரவில்லை என்றால் நிறுத்தி விடுவார்கள். அதனால் அந்த நிகழ்ச்சியை நிறுத்துவதற்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். பாடல்களை ஒரு நாள் எழுதுகிறீர்கள், ஒரு நாள் எழுதவில்லை, காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு அதை உடனே கேட்க முடியாது விட்டாலும் அது மறு ஒலிபரப்பில் கேட்கலாம் தானே. மறு ஒலிபரப்பில் வேறு நேரங்களிலும் தருகின்றோம். அதனால் அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என் உறவுகளை கேட்டுக்கொள்கிறேன். விரும்பின பாடல்களை ஒரு தடவை எழுதிவிட்டால் நாங்கள் அதை தெரிவு செய்து இத்தனை பிழைகளை எல்லாம் விட்டு எழுதினாலே நாங்கள் அதை பொறுத்து அதுக்கேற்ற ஆவண செய்வோம் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் என்று என் நிகழ்வினை இப்பொழுது முதலாவது ஒளி கிடைத்து விட்டது. அன்பு உறவுகளே மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இரண்டு ஒளி இருக்கின்றது. அதற்கிடையில் வர இருப்பவர் ஓடி வாருங்கள்.

0: வந்துவிட்டால் மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா, எப்படி மகளே இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்ப்பா, இப்பதான்ப்பா வெளியில போயிட்டு வந்தேன்.
0: அப்படியே, நான் இது ஹைதராபாத்துக்கு போன பின்பு வலைத்தளம் நன்றாக பழதாகி விட்டது ஒன்று. எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இல்லப்பா, மழை பெய்து கொஞ்சம் இருக்குது, ஆனா பையன் வந்திருக்கான், ஜெயவீர பாண்டிய வந்திருக்கான், அவன் கூட வெளியில போயிருந்தேன்.
0: இப்பதான்
1: பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே சாப்பிடறத விட்டுட்டு என்னமா பாட்டு
0: கேக்குறேன்னா. அப்படியா, இது இன்று பாட்டு சவாரி, நீங்கள் தானே கூறினீர்கள் இன்று பாட்டு சவாரி 158 அப்பா என்று.
1: நானே
0: இப்ப பாட்டு சவாரி 158 மூங்கில் என்ற பதம் தாங்கி ஒலிக்கின்றது பாடல்கள் ஐந்தும் கேட்டீர்களா? இல்லை
1: இல்லப்பா, முழுசா
0: சரி நான் கூறுகின்றேன், நான் கூறுகின்றேன். உங்களோட பாடல்கள் எல்லாம் தெரியும், லிஸ்ட்ல பாத்துருக்கேன். சாரி, நான் எனக்கு தெரிந்து விட்டது உங்களுக்கு வலைத்தளமோ ஏதோ தடை இருக்கிறது என்றால் இல்லை என்றால் பாடல் ஐந்தும் ஒலித்து முடிந்தவுடன் மகள் பாடல்களை எழுதி விடுவாள் தானே என்று. ஆனால் நான் ஆயத்தமாகத்தான் இருந்தேன், அது உடனடியாக சிறிது நேரம்
1: கேட்க முடியலப்பா. நான் இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி தான்
0: வந்தேன். நான் உடல் நலம் அப்படி இருந்தது,
1: பசங்களுக்கு சாப்பாடு பண்ணி நல்லா இருக்கேன்.
0: பிள்ளைகளை கண்டவுடன் பெருமிதம் கொண்டிருப்பீர்கள். அந்த வால் என்ன செய்து, வால்
1: அப்படியா,
0: அதுதான் குழந்தைகள். நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடி செல்வம் பாருங்கள், போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகளே. அங்கே மகளை பிள்ளைகளை பிற குழந்தைகளை கண்டதிலே உங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அதிகம் சிரமப்படுத்தக்கூடாது, உடலுக்கு கொடுக்கக்கூடாது. இருப்பினும் காலதாமதமாக வந்தாலும் போட்டிக்கு ஓடி வந்து விட்டீர்கள். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே
1: முடிஞ்சிடக்கூடாது. ஒரு மணி அடிச்சிட்டுன்னு சொன்னீங்க.
0: ரெண்டாவது என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் மகளே உங்களுக்கு?
1: அப்ப படம் பேரு எனக்கு டக்குனு ஞாபகம் வரல, நான்
0: எழுதுறேன். சிறப்பான ஒரு பாடல், எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா குதிரை வண்டிலே பாடி கொண்டு வர பாடல்.
1: அண்ணன் கூட உட்காந்துருப்பாரு, அவங்க அண்ணன் கூட உட்காந்துருப்பாரு.
0: ஆமா ஆமா அண்ணன் சக்கரபாணி,
1: சக்கரபாணி தான் உட்காந்துருப்பாரு.
0: பத்மினி பாப்பாரு உள்ளே இருந்து இல்லையா? முடிவதற்கிடையிலே ஓடி வந்து இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல்கள் போட்டியிலே நிற்கின்றன 5 பாடல்கள். இதோ இரண்டாவது ஒளியும் கிடைத்து விட்டது. சியாமலா வந்துவிட்டபடியே இரண்டாவது ஒளியும் கிடைத்து விட்டது. இன்னொரு ஒளிக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. மூங்கில் இலை காடுகளே, மூங்கில் காடுகளே, மூங்கில் மர காட்டினிலே, மூங்கில் தோட்டம், மூங்கில் மூங்கலிலே பாட்டு இசைக்கும் என்ற பாடல்கள் போட்டியிலே இருந்து பாடிக்கொண்டிருக்கின்றன. எங்கள் காதோரம் வந்து இனித்து செல்லும் இந்த வேளையிலே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு வாக்கினை தந்து தெரிவு செய்ய வாக்களித்து கொண்டு போகிறீர்கள். இரகசியமான வகையில் அந்த வகையில் இதுவரை 5-6 உறவினர்கள் வந்துவிட்டீர்கள். இன்னும் ஒரு ஒளியை கிடைக்க இருக்கின்றது. அத்தோடு நிகழ்ச்சி எங்களுக்கு பாட்டு சவாரியை வாக்கினை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலி தொடர்கின்றது பாடல்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நிறம் தளத்திலே ஒழுங்காக தொடர்ந்து பாடல்களை எழுதி கொண்டு வர குறிப்பிட்ட உறவுகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் எழுதுங்கள். ஏனையோரும் உங்களால் முடிந்தவரை பாடல்களை எழுதுங்கள். உங்களுக்கு எழுத முடியாத நேரத்திலே நீங்கள் அந்த பாடலை கேட்கவும் முடியாத நேரத்தில் மறு ஒலிபரப்பிலும் நீங்கள் கேட்கலாம். ஒரு தடவையில் இரு தடவையில் பல தடவைகள் ஒலிபரப்பாகின்றன. உங்கள் விருப்பத்தை நீங்கள் தெரிவு செய்து பாடல்கள் தரும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல உலகளாக இருப்பவர்கள் கேட்டு அதற்கு உங்களை பற்றியே குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்த பாடலை கேட்டிருந்தார் அது என்று அதுக்கெல்லாம் விமர்சனங்கள் தருகின்றார்கள். ஒரு நாளைக்கு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நான் படிக்கின்றேன். அடுத்த நல்ல செய்தி, சர்வதேச நேயர் நிறத்தில் மூவர்கள் அந்த இங்கே கனடாவில் விடுமுறை காலம் 2 மாத விடுமுறை காலத்துக்காக இளம் சென்றிருக்கின்றார்கள். நாட்டிலிருந்து மீண்டும் விரைவில் வருவோம் என்று ஒரு எழுத்து ஒரு பதிவு தந்திருக்கின்றால் தாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்குள்ள காட்சிகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் எழுதி என்னோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இளவரசி வசந்தி காஞ்சனா இவர்கள் தொடர்வார்கள். சர்வதேச நேர பாடல்கள் மீண்டும் அவர்கள் தொடர்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம் பாடல்களை.

அந்த பாடல் உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதில்லா இன்பம் என்ற அந்த பாடலை நாடோடி மன்னன் திரைப்படத்தில் என்று மகள் ஷியமலா தந்திருக்கின்றார். சாந்தி, உங்களுடைய பாடல் எதுவென்று இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை மகளே, ஞாபகப்படுத்திவிட்டேன்.

மூன்றாவது ஒளி கிடைத்து விட்டது, மகிழ்வாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர நீங்கள் அளித்த வாக்குகளை பெறும் நேரம் வந்துவிட்டது. அந்த வகையில் அவர்கள் வாக்குச்சாவடியை அழைத்து எங்களை ஒளி தந்து அணைத்து நூற்று விட்டார்கள். அந்த பாடல் அவர் அழைத்து அவர் மூடிய வகையிலே வாக்குச்சாவடி மூடப்பட்டு நிகழ்ச்சி போட்டி வாக்கெடுப்பு நிறுத்தப்படுகின்றது. மகளே சாந்தி, உங்களுடைய பாடல் கிடைத்தது, உங்களுடைய பாடல் ஒலிபரப்பாகும். நாங்கள் இன்று குறைவான உறவுகள் 6 உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள், அவர்களுடைய பாடல்களை தரலாம் என்று எண்ணுகின்றேன். முதலில் வந்து இணைத்தவர் எங்கள் அன்பு ஜோஜ், அவருடைய இணைப்பு என்னால் தடைப்பட்டது, அதனால் அவர் விரும்பி கேட்ட பாடல் புல்லாங்குழல்.

அற்புதமான இந்த பக்தி பாடலை எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் இசை அரசரின் குரலே பாட வைத்த அந்த பாடல், மூங்கில் மரம் கொடுத்த அந்த மூங்கிலின் குழல்கள் அல்லவா, அதிலே வந்த துளைகள் அல்லவா, அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஜோர்ஜ், நீங்கள் கேட்ட பாடலாக

உலகளாவ கேட்டு அதற்கு இங்கே நல்ல கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து வரும் பாடல் இரண்டாவது நேராக வந்து இணைந்த அன்பு மகளே சாந்தி, உடனே பாடல் தராது விட்டாலும் ஓடி சென்று உங்கள் பாடலை எழுதி தந்து விட்டீர்கள். அது விடுதலை ஒன்று என்ற திரைப்படத்து பாடல் இருந்து ஒலிக்கின்றது. உன்னோடு வழி நடந்தால் என்ற பாடல் கேட்போமா?

இந்த நினப்பு வரப்பெல்லாம் இங்கே தான் வந்து உட்காரு. இன்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்கே வரப்பேன், எனக்காக இங்கே காத்திருக்கணும்னு ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் இதை யாருக்கிட்டேயும் சொல்லணும்னு தோணலை, ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.

உன்னோடு நடந்தால் கல்லான காடும் பூத்துடுமே என்ற ஒரு வரி கொண்ட பாடலை விடுதலை பகுதி ஒன்று விடுதலை ஒன்று என்ற திரைப்படத்தில் தந்தீர்கள் சாந்தி. உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு சவாரிக்கு வருவதற்கு சிக்கலான உணவை செய்து கொண்டு சிக்கலை தீர்ப்பதற்கு அதற்குரிய உபகரைகளையும் சேர்த்து மோரோடு சாப்பிட்டு பிணைந்து கொண்டிருக்கும் வேளையிலே அன்பு மகளே கஸ்தூரி இதோ சிக்கல் இல்லாமல் நீங்கள் கேட்ட பாடல் தருகின்றேன் கேட்டு மகிழ்வோம்.

பாசமலர் திரைப்படத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு மெல்லிசை மன்னர்களாக இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசை கொடுத்து நாங்கள் கேட்டு மகளும் மகளிரே, அன்பு மகளே காயத்ரி, நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த பாடலை கொடுக்க செல்கின்றேன். அன்பு சரவணா ஐயாம் இருக்க பயமே, நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து மூங்கில் மரத்தை பற்றி சில கருத்துக்களை எல்லாம் கருத்து நாங்கள் கதைத்து பேசி அதை பற்றிய சில வரலாறுகளையும் தெரிந்து கொண்டு மேலும் கூற இருக்கின்றது தான். இருப்பினும் முடிந்தளவு சுருக்கமாக நாங்கள் அதை பேசிக்கொண்டும் அந்த வகையில் உங்களுக்கு மூங்கில் மரம் என்றவுடன் மாமரத்தின் எண்ணம் வந்துவிட்டது. மாமரத்து பூவெடுத்து என்று ஊமை விழிகள் திரைப்படத்தில் திரு ஆபாவணன் ஆசிரியர் அவராலே கோர்க்கப்பட்ட அந்த பாடலுக்கு மனோஜ் கியான் இசையமைத்து கொடுக்கின்றார். எங்கே அந்த பாடலை கேட்போமா? மாமரத்து பூவெடுத்து.

சிறப்பான இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருந்தார்கள் எஸ் என் சுரேந்தர் ஐயா அவர்களோடு பி எஸ் சசிரேகா அம்மா இருவரும். சிறப்பான அந்த பாடல் வரிகளோடு இந்த பாடலை கேட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் என்னடா பாடலை மட்டும் தந்து கொண்டிருக்கின்றார், இன்றைய தேர்தல் முடிவுகள் தரவில்லையே என்று எண்ணுகின்றீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு இன்று தேர்தலே வந்து ஐந்து பாடல்கள் மூங்கில் இலை காடுகளே, மூங்கில் காடுகளே, மூங்கில் மரக்காட்டினிலே, மூங்கில் தோட்டம், மூங்கிலே பாட்டிசைக்கும் என்ற ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து சென்ற வேளையிலே ஐந்து ஆறு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். இந்த ஐந்து பாடல்களுக்கும் ஆறு உறவினர்கள் வாக்களித்த வேளையிலே இதிலே இரண்டாவது வரிசையில் வந்த மூங்கில் காடுகளே என்ற பாடல்களும் மூங்கலிலே பாட்டு இசைக்கும் என்ற ஐந்தாவது வரியில் என்ற இரண்டு பாடல்களும் கட்டுப்பணத்தை இழந்து தேர்தலிலிருந்து விடுபடுகின்றார்கள். ஏனைய மூன்று பாடல்களும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றன, இடத்தை பிடித்திருக்கின்றன. அதிலே மூன்றாவது இடத்தை ஒரு பாடல் பிடித்திருக்கின்றது, அந்த பாடல் மூங்கில் தோட்டம் என்ற பாடல். இரண்டாவது இடத்தை இருவருடைய மனத்தை கவர்ந்து இரண்டாவது இடத்தை பிடிக்கின்றது மூங்கில் மர காட்டினிலே என்ற பாடல். முதலாவது இடத்தை மூன்று பேருடைய இதயத்தை கவர்ந்து இடம் பிடித்திருக்கும் பாடலாக மூன்றாவது மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது, அந்த பாடல் மூங்கிலிலை காடுகளே என்ற அந்த சிறப்பான பாடல். முதலாவது இடத்தையும் மூங்கில் மர காட்டினிலே என்ற அந்த பாடல் இரண்டாவது இடத்தையும் மூங்கில் தோட்டம் என்ற மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன. முதலாவது பாடல் முதலாவது இடத்தை பெற்ற மூங்கில் இலை காடுகளே திரை அந்த பாடலுக்கு ஜோர்ஜ், சாந்தி, ஷியாமலா மூவரும் வாக்களித்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்படைய வைத்த நிகழ்ச்சியை சிறப்படைய வைத்து வாக்குகளை தந்து உங்கள் உங்கள் மனக்கிடையிலே எதற்கு பிடிக்கும் என்று தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடல்கள் தெளிவாகி இருக்கின்றன. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்வோம் பாடல்களை. அடுத்து வரும் பாடல் மூங்கில் என்ற மரத்திலே தான் நாங்கள் என்று இருந்தோம். அந்த மூங்கில் இலையில் வைத்து ஒரு பாடலை கேட்கின்றார் பி எஸ் சிவாகர் அவருடைய இசையிலே இந்த பாடல் ஒலிக்கப்படுகின்றது. இசை அரசு பி சுசீலாமா அவர்களின் குரலுக்காக கண்ணதாசன் ஐயா அவர்கள் காவிய கவிஞர் இசை வரி கோர்த்திருக்க காட்டு ராணி என்ற திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். அன்பு ஞானசேகரன், நீங்கள் தந்த பாடல் இதோ அந்த பாடல்.

0: மூங்கல் இலை மேலே என்ற பாடலை ஞானசேகரன் நீங்கள் கேட்டபடி அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணம் போட்டி முடிவையும் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் நாடோடி மன்னன் திரைப்படுத்த பாடலாக அன்பு மகளை ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். அந்த பாடலை வங்க குரலோன் எங்களுடைய சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டாக்டர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள், எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசை அமைத்திருக்கின்றார்கள் என்றும், இந்த பாடலை கவி லக்ஷ்மண தாஸ் என்பவர் எழுதியிருக்கும் வேளையில் நான் மதிக்கும் எம் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார். பாடல் இனிப்பாகவும் சிறப்பாகவும் கருத்தாளத்தோடையும் ஒலிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இதோ ஷியாமலா உங்கள் பாடல்.
1: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என்று

என் கோழா கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் கோழா காண்பதில் தான் இன்பம் என் கோழா இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்

அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன்.

பாடல் சிறந்தபடியால் அவர் மன்னன், சிறப்பில்லை என்றால் அவர் நாடோடியாக இருப்பார் தானே. பொன்மனை செல்வனின் தயாரிப்பு இயக்கத்தில் வந்த இந்த அற்புதமான ஒரு படம் நாடோடி மன்னன். இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து உழைப்பதிலே உழைப்பது இல்லா உழைப்பை உழைப்பதனாலே இது இன்பம் தாய்நாடு சுதந்திரம் என்பதை மனதில் வைத்து கொண்டு பாடிய இனிமையான பாடல் இன்றைய இறுதி பாடலாக வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. இந்த பாடல்களை தந்து இன்று முழுமையாக கேட்டு முடிப்பதற்கு சில நிமிட நேரங்களை கூட்டி கொடுத்து மொன்றியால் தமிழ் வானொலிக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்வதற்கு வந்து இணைந்து வாக்களித்து சென்று சிறந்த பாடலை தெரிவித்திருந்த வாக்காளர்களாக ஜோர்ஜ், சாந்தி, கஸ்தூரி, சரவணன், ஞானசேகரன், ஷியாமலா இவர்களுக்கு முழுமையான நன்றியை கூறிக்கொண்டு உலகளாக இருந்து எனக்கு பாடல்களும் பாடல்களை கேட்டு அவர்களுக்கு பாக இந்த வாக்கினை மறைந்து பல கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்த உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, உங்களுக்கும் என் வணக்கத்தை நன்றியை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். பூரணமாகின்றது இன்றைய 158வது பாட்டு சவாரி. இந்த பாட்டு சவாரியிலே இன்று சிறந்த பாடலாக மூங்கல் இலை காடுகளே என்ற பாடல் முதலாவதாகவும், இரண்டாவது இடத்தை மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் பாடலும், மூன்றாவது இடத்தை மூங்கிலே மூங்கில் தோட்டம் என்ற கடல் திரைப்படுத்த பாடலும் தெரிவு செய்து அனுப்பிய அனுபவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, ஏனைய பாடல்களுக்கும் வர வேண்டும் என்று வர முடியாமல் இருந்து தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நானும் இணைந்து அவருடைய வருத்தத்துக்கு உதவியாக இருக்கின்றேன், அவர்களுக்கு ஆறுதலை கூறுகின்றேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வரலாம் தானே என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி முடிந்ததும் இங்கே எல்லோரும் அனைத்து பாடல்களும் நல்ல பாடல்கள் என்று சரவணன் அவர்களும் வாழ்த்து எங்கள் தளத்தில் இருந்து எழுதியிருக்கின்றார். அதே போன்றுதான் ஏனைய உறவுகளும் எழுதியிருக்கின்றார். உலகளாக இருக்கும் உறவுகள் உங்கள் எல்லோருக்கும் உற்சாகத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு என்னை இந்த நிகழ்வை நான் ஓய்வு இல்லாமல் சோர்வு இல்லாமல் நடாத்துவதற்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்கள் வானொலி பாடல்களையும் நிகழ்ச்சிகளை ஹைதராபாத் வரை எடுத்து சென்ற அன்பு மகளுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை சிறப்பான பாடலை தந்து சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 17வது நாள் கதம்பத்திலே பாட்டு சவாரி 158 நிறைவுக்கு வருகின்றது. இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தை மாசானும் அவர்கள் தாழ் பணிந்து என் எல்லாம் வல்ல இறைவா இருகரம் குப்பி ஓம் நமசிவா என்று உன்னையும் பணிந்து நன்றியும் வணக்கமும் கூறி அன்பு கருணை சாந்தம் அறம் மனிதநேயம் ஜீவகாரணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று எல்லோரும் இணைந்து உறுதி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 158. வணக்கம் நன்றியும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றியும் கூறுவதோடு அல்லாமல் நாம் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமா, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே, மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்துவிட்ட வேளையிலே, என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மேலான நாம் பிறவைத்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூறி வணங்கி அவர்கள் தாழ் பணிந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து இணைந்திருக்கும் என் அன்பு உறவுகளே, உலகளாவை இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்புடன் நன்றி கூறி வணக்கமும் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, 2026 ஆண்டு 8 மாதத்தின் 18 நாள், பாதி மாதத்தை கடந்து விட்டோம். 8 மாதத்தில் கூட இனி மீதி இருப்பது 3 மாதங்களும் சில நாட்களும் தான், அல்லது 4 மாதங்களும் சில நாட்களும் என்றும் நாங்கள் கூறலாம். ஆனால் 4 நாட்கள் என்று கூறுவோம், 4 மாதங்கள் என்று கூறுவோம், 4 வருடங்கள் என்று கூறுவோம், நாள் செல்வாது எங்களுக்கு நகர்வது போல் அன்று ஓடி சென்று பாய்வது போல் பாய்கின்றது. பாருங்கள், 2026 ஆண்டு இப்போ வந்தது போல் இருக்கின்றது. 8 மாதத்தின் பாதி ஆண்டையே, பாதி மாதத்தையே கடந்து விட்டோம். உறவுகளை, நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே, காற்றலை நான் கலந்திருக்கும் வேளை, மொன்றியல் தமிழ் வானொலியை சுற்றி இப்பொழுது 23 பாகை வெப்பநிலை காட்டுகின்றது. ஆனால் நாங்கள் அதை வெளியே சென்று உணர வேண்டுமாக இருந்தால் காலையிலே அது 20 பாகை போன்றுதான் இருந்தது, இப்பொழுது 23 பாகை போன்றுதான் வெப்பம் இருக்கின்றது. ஆனால் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் குளிர்நிலையாக இருக்கிறது. படிப்படியாக இது 27 பாகை வரை சென்று மீண்டும் 15 பாகைக்கு குறைந்துவிடும். இன்றைய நாள் முழுவதும் மழை அதிகம் இல்லை என்று தெரிய வருகின்றது. அப்படி வருகின்றால் அது எதிர்பாராமல் தான் வர வேண்டும். நான் கூறினேன், பகல் வேளை சிறிது சிறிதாக குறைதென்று. 15 மணித்தியாலத்துக்கு மேல் கண்ட கனடாவினங்களுடைய பகல் வேளை இன்று 13 மணித்தியாலம் 57 நிமிடங்களைத்தான் காட்டுகின்றது. படிப்படியாக குறைந்து கொண்டு செல்கின்றது. நாங்களும் படிப்படியாக வெப்பத்தை குறைத்து குளிரை நுகர்ந்து இலை உதிர் காலத்துக்கு செல்ல இருக்கின்றோம். இனிமையான இந்த வேளையிலே வளர்பிறை காலம் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று நாங்கள் கூறும் வேளையில் நீங்களும் உங்கள் காலையிலே வந்து கூறுங்கள், கேட்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையர். கனடா கலையகத்தில் இன்றைய கதம்பத்துக்கு நான் வந்த வேளையிலே வருவதற்கு முன்பு வணக்கம் செலுத்தியிருந்தேன். அதற்கு பதிலாக அதற்கு முன்னமே எங்கள் அன்பு உறவு ஞானசேகரன், அடுத்து ஜெகபர் சாதிக் அவர்கள் மலர் போட்டு வரவேற்ற வேளையில், நானும் மலர் கொடுத்து வரவேற்ற வேளையில், அப்பா வந்தாச்சு என்ற அந்த துள்ளியோடும் ஒரு மகிழ்ச்சியான சின்னத்தையும் போட்டு மகள் ஷியாமலா ஹைதராபாத்திலிருந்து அறிவித்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா. அதைத் தொடர்ந்து ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். உங்களைப் போல் ஏனையோரும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் பதிவில் தரவில்லை, ஆனால் அவர்களெல்லாம் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேயர் நேரத்தில் தளத்தில் என்று பாடல்களை எல்லோரும் அழகாக பதிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவை ஒலிபரப்பாகும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நான் கூறிய விடயத்தை காதில் வாங்கி இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. வளர்கின்றது எங்கள் வானொலி, அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று கூறும் வேளையிலே நீண்ட நேரம் பேசுவீர்கள்னா, இல்லை இல்லை, இன்றைய நிகழ்ச்சி எதுவாக இருக்கலாம், வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே நான் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் அறிவித்து விட்டார், எம்டிஆர் எஃப்எம் வழங்குகிறார், எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் கதம்பம் நேரலை சொல்லோடு பாடல் இணைந்திடுங்கள் அன்பு உறவுகள் என்று அழகான படம் வரைந்து அங்கே என்னையும் பொருத்தி நான் கூறுவது போன்று அவர் பதிந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள்
அன்பு ஜெகபர் சாதிக்கலே அவர்களே, அமைதியாக ஆறுதலாக அமைதி பெற வேண்டும். நேர் நேரத்தில் நீங்கள் கேட்கும் பாடல்கள் எங்களுக்கும் மன அமைதியை தந்து கொண்டிருக்கின்றது, உங்களுக்கும் தரும் என்று எண்ணிக்கொண்டு, இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அல்லவா, என்ன நிகழ்வாக இருக்கும்? இந்த இசையை கேட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும்.

0: 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை சுழற்றி சொல்லாயோ வாய் திறந்து வந்து நில்லாயோ என்று கேட்கும் இந்த பாடலுக்கு ஈடாக நீங்களும் வந்து உங்கள் வாயில் இருந்து உதிரும் உள்ளத்தை தொட்டு வரும் பதங்களை தாருங்கள், பேசுவோம். என்ன கருத்தோடு வரப்போகின்றீர்கள் அதை கொண்டு வாருங்கள், நாங்கள் அளவலாவுவோம். அந்த வேளையிலே ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு சொல், 247 எழுத்துக்களை கொண்ட கோடிக்கணக்கான பதங்கள் எத்தனை கொட்டி குவிந்து கிடக்கின்றன எங்களுடைய அற்புதமான அழியா சொத்து தமிழ். அந்த தமிழ் சொற்களில் ஏதோ ஒரு சொல்லில் ஒரு பாடல் இல்லாமலே போகாது. எந்த சொல் எடுத்தாலும் அதற்குள்ளே பாடல் இருக்கும். எங்கள் தென்னகத்து திரைப்பட துறை தந்த செல்வங்கள், அழியாத செல்வங்களாக காவியமாகி இருக்கின்ற பாடல்கள் பல உண்டுதான். இப்பொழுது உங்கள் மனதில் என்ன பாடல் தோன்றுகின்றதோ அந்த பாடலை கொண்டு வந்து கேளுங்கள், சொல்லுங்கள், நெல்லுங்கள் எங்களோடு. என்ன பாடலாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்துவிட்டு உங்களோடு அளவலாகும் போது அதில் ஒரு சொல்லை நாங்கள் எடுத்து பார்ப்போம். வன் சொல் இன்சொல் என்றெல்லாம் இருக்கின்றது. வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று எத்தனை எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பதங்கள். அதனால் வாருங்கள், இணையுங்கள் என்று கேட்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி நன்றி பகிர்ந்திருக்கின்றார் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள். நன்றி பகிர்ந்ததில் நீங்களும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியினுள் ஒருவர். நீங்களே உங்களுக்கு நன்றி பகிர்வது ஒன்றாக நன்றி சொல்லி எங்களை தூரத்தில் வைக்க வேண்டாம். நாங்களும் உங்களோடு தான் இருக்கின்றோம். நன்றி மறப்பது நன்றி. இது உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்கிறீர்கள். நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு நீங்கள் வந்து எழுதுகின்ற ஒவ்வொரு பதமும் எங்களை உற்சாகப்படுத்துகின்றது. ஆகா, இவரே வந்து எங்களோடு இருக்கின்றார், நாங்கள் முனைய வேண்டும் என்று. வாழ்த்துக்கள், நலமடைய வேண்டும் அன்பு நெஞ்சமே. மூன்று தமிழ் வானொலியின் காற்றலையில் நீங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வாருங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலோடு ஓடி வாருங்கள். அந்த பாடலிருந்து நாங்கள் பேசிக்கொண்டு என்ன பதத்தை கண்டுபிடிப்போம், ஒரு பதத்தை கண்டுபிடிப்போம், அந்த சொல்லை என்று கண்டுபிடிப்போம், உங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடிப்போம். வழக்கமாக சொல்லை கண்டு நான் கூறி அதற்கான பாடலை தருவீர்கள் என்று உங்கள் பாடலிருந்து நாங்கள் சொற்களை புரிந்து கொள்வோம். வாருங்கள் உங்கள் பாடலோடு. 6 4 7 8 7 4 6 4 1 காத்து கொண்டிருக்கிறது. முதல் நேராக இணைகின்றார் அன்புடனே இங்கிலாந்து நாடு லண்டனிலிருந்து கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம் மகளே. முதல் நேராக வந்த உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் மப்பு மந்தாரத்தோடு இருக்கிறோம் ஐயா. 22 வாக காலனில வெப்பம் இல்ல.
0: ஓ, வெப்பம் இல்லை உங்களுக்கு? மந்தமா இனி குறைந்து கொண்டு போற? நாங்கள் இலையுதிர் காலத்துக்கு செல்ல வேண்டும் அல்லவா? எங்கள் மேல நாடுகளிலே வந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் அப்படி இருக்கும். ஆனா இந்த நேரத்தில் சில சமயம் சில தொற்றுக்கள் ஏற்படுவது உண்டு. இந்த காலநிலையில் தான் இந்த ஜலதோஷங்கள் போன்றது உடல்
1: ஏனென்றால்
0: நாங்கள் வாழுவது இங்கே இந்த பூவுலகத்திலே நாங்கள் மட்டும் வாழவில்லை, பல் உயிர்களும் வாழுகின்றன. அதிலே சில உயிர்கள் நுண்ணிகளாக இருந்து, நுண்ணி என்பது வைரஸ், அந்த நுண்ணியினால் ஆக்கப்பட்டது. அந்த பாக்டீரியா வைரஸ் இல்லாமல் நாங்கள் வாழவும் முடியாது. அதில் நல்லதும் இருக்குது, எங்களுக்கு பொல்லாததும் இருக்குது. காலநிலை மாறும்போது அவைகளும் தங்களுடைய குணத்தை காட்டுவார்கள். இந்த காலநிலை மாறினாலும் அதான் சொல்லுவார்கள், கிளைமேட் சேஞ்ச் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில், உங்களுக்கு தெரியும். அதற்காக எங்கள் ஆளும் பகுதியினர்கள் அதற்கான மருத்துவத்தை, தடை மருந்துகளை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். வியாபார நோக்கமாக இருந்தாலும் அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கின்றது மகளே. சரி, இந்த வேளையிலே காலையிலே குறிப்பிட்டீர்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள். இன்று நீங்கள் நல்ல சுகம். அப்ப என்ன பாடலை எங்களோடு கேட்டு மகள போகின்றீர்கள் என்று? உங்களுக்கான பாடல் என்ன பாடலாக இருக்கும்?
1: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வடிக்கட்டுமா?
0: பாட்டு ஒன்று, பாட்டு ஒன்று மட்டும் இல்ல, பல பாடல்கள் நீங்கள் பாடுவதற்கு இங்கே சந்தர்ப்பம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய திறமைதானே நீங்கள் காட்டிக்கொள்வதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். என்று உங்களுக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற பாடலை தருகின்றீர்கள். சரி, இந்த பாட்டு ஒன்று பாடட்டுமா என்று கேட்டதுக்கு என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்குமா மகளே?
1: இல்ல, எனக்கு கூடுதலா பாட்டு பாட பிடிக்கும்.
0: பாட்டு பாடுறது பிடிக்கும் உங்களுக்கு, அதுக்கு காரணம் இருக்கா?
1: ஓ, அதாவது எங்களோட வாழ்க்கையிலே எல்லாத்துக்கும் பிறப்புல இருந்து ரப்பு வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்குல்ல?
0: ஆமா,
1: பிறந்தோன்ன தாலாட்டு, அப்புறம் கல்யாணம் வீட்டுக்கு ஒரு பாலாட்டு, அந்த மாதிரி பேர். எங்கட இதுல பேராது எங்கட பிராமண சமுதாயத்துக்குண்டி திருமணத்துக்குண்டே கிட்டத்தட்ட எத்தனையோ பாடல்கள் வச்சிருக்கிறாங்க. முதல் பாட்டு அந்த ஊஞ்சல், முதல் ஊஞ்சல் படிச்சு மாலை மாத்தி, அதுக்கப்புறம் தாலி கட்டி, தாலி கட்டி முடிய நலுங்கு, நலுங்குல ஒரு பாடல், அதுக்கப்புறம் சாப்பாடு, சாப்பாட்டுக்கு ஒரு பாடல்,
0: கல்யாண சமையல் சாதம்,
1: அது இல்ல எங்கட சாப்பாட்டுக்கு வந்து ஜனம் செய்ய
0: வாருங்கோத்தில்
1: போஜனம் செய்ய வாருங்கோ.
0: மனித இனத்திலே
1: எல்லாம்,
0: ஆமா, மனித இனங்களுக்குள்ளேயம்மா எல்லா இனங்களுக்கும் மங்களகரமான விடயம் திருமணம் மட்டுமில்லை, எல்லா விடயங்களும் நன்மை தீமை என்று எல்லோருக்கும் உண்டு. அவர்களுக்காக தென்னகத்து திரைப்பட துறைக்குள்ளேயே கோடிக்கணக்கான பாடல் புதைந்து கிடக்கின்றன. அவரவர் உள்ளத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையாக அந்த என்ன உணர்வோடு நாங்கள் இருக்கின்றோமோ அந்த உணர்வை நாங்கள் பகிர்ந்து அதை மீட்டி பார்த்து அதை ஆறுதல் அடைந்தோ அல்லது மேலும் மகிழ்மடைவதற்கான பாடல்கள் பல உண்டு. அதனால் இந்த பாட்டு என்பது சாதாரணமானது. நீங்கள் சொன்னது போன்று பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், சிசுவிலிருந்து சிதைக்கு போகும் வரை பாடல்தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. எங்களோட மனதை தேற்றிக்கொண்டும் ஆற்றிக்கொண்டும் தூற்றிக்கொண்டும் இருக்கின்ற ஒருவனை தூற்ற வேண்டும் நாங்கள் பாடலாலே செய்யலாம். அவனை வைய வேண்டும், அவனுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்றால் கூட பாடல்கள் எல்லாவற்றிற்கும் இருக்குது. அதனால்தான் கிராமத்திலிருந்து நகரம் வரை, பட்டணம் வரை, சிறு ஊரிலிருந்து பெரிய நகரம் வரை உலகளாக இருக்கின்ற உயிரினங்கள், பேசக்கூடிய மனித இனங்கள் இந்த பாட்டு என்று ஒன்றை வைத்து அந்த பாட்டிலே தான் உயிர் வாழ்கின்றன என்று கூறலாம். நல்ல கருத்தை கூறினீர்கள் கஸ்தூரி அவர்களே. இனிமையான பாடல்களை எல்லாம் எடுத்து அந்த எங்கள் இனங்களுக்குள்ளே இருக்கிற திருமண நிறங்களில் எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றது. எல்லா விடயத்துக்கும் பாடல்கள் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கென்று அல்ல, உங்கள் பாடல், நீங்கள் கேட்ட பாடல் இருந்து பாட்டு என்ற பதம் எங்களுக்கு கிடைத்தது அல்லவா? அதை பற்றி சில விடயங்களை நாங்கள் விமர்சித்தோம், பார்ப்போம். அடுத்த உறவுகளும் வந்து என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்டுவிடுவோம். உங்களுடைய வினா ஒன்றுக்கு பதில் அளித்திருந்தேன். இந்த நேர் நேரம், இந்த நேரொலி நேரம் அப்படி என்று எங்களுக்கு 11:30 ஆயிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு எத்தனை மணி?
1: இப்ப நேரம் 4:49.
0: உங்களுக்கு 4, எங்களுக்கு 11:49. 5 மணித்தியாலங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப எங்களை விட நீங்கள் 4 மணித்தியாலங்களும் முன்பு நிற்கின்றீர்கள். அதனால் ஒவ்வொரு முறையும் 4:30 உங்களுடைய மாலை 4:30 2 மணி நேரம், 2-2.5 மணி நேரம் இந்த நேரொலி நடைபெறும். ஏனைய நேரங்களில் நிகழ்ச்சிகள் வேறு வேறு உறவினர்களோடு வேறு வேறு நிகழ்வுகள் மர ஒலிபரப்பாகவும் வரும். சிலருடைய ஒலிபரப்பு நேரொலியாகவும் இருக்கும். அது கலந்து கொள்ள முடியாது. இந்த இந்த நேரத்தில் தான் கலந்து கொள்ள முடியும்.
1: நான் கேட்டிருந்தேன் ஐயா, உங்களோட அந்த நேர் விருப்ப பாடல் நீங்க போட்டிருந்தீங்க, அதோட இன்றைக்கு மீராம்மா வந்து காலையில கேட்டிருந்தேன் வந்து சுகி சிவம் ஐயாடு ஒரு
0: சொற்பொழிவு, அதனால் எங்கள் வானொலியிலே வந்து
1: பாடல் தெரியவாப்பா என்ன சொல்றேன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. அதுவும் என்ன பழைய பாட்டு வருது, இடக்கால பாட்டு வருது, புதுப்பாட்டு வருது,
0: அவர்கள் தரும் பொழுது எல்லோருக்கும் எல்லோரும் கேட்கக்கூடிய விதமாகத்தான் தருவார்கள். நாங்கள் ஒளிபரப்பும் போது அதை கலந்து மாறி மாறி பகிர்ந்து கொள்வோம்.
1: பழைய பாட்டுண்டா பழைய பாட்டு வந்து அப்படின்னா ஒரு விதம், ஆனா இது பஞ்சாமிரதம் மாதிரி கிட்டத்தட்ட.
0: ஆமா ஆமா ஆமா. இங்கே ஒவ்வொருத்தரும் தாங்கள் எங்கே இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்று கூட எங்களோட பகிர்ந்து கொண்டுதான் இருப்பார். இப்பொழுது அன்பு மகள் ஷியாமலா ஹைதராபாத்துக்கு சென்றவர், அங்கிருந்து சில பதிவுகளை எனக்கு தந்திருந்தார். அது பின்பு இப்பொழுது தான் பயணத்தில் இருக்கிறேன், ஆனாலும் வந்துவிடுவேன் என்று எழுதும் பொழுது நாங்கள் உறவாக குடும்பமாக இருக்கின்றோம். அடுத்து இரண்டாவது இந்த மொண்டியல் தமிழ் வானொலியில் விளம்பரங்கள் சேர்க்கப்பட மாட்டாது. எந்த விளம்பரங்களும் நாங்கள் கொடுப்பதில்லை, விளம்பரத்துக்கான நேரம் ஒதுக்குவதில்லை. அடுத்து மொழியிலே வலு கவனமாக இருக்கின்றோம். வேறு இப்போ எல்லோருடைய நன்மை தீமைகள் அத்தனையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் நாங்கள் அழகாக அது 9-10 நிமிடத்துக்குள்ளே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் எல்லாம் கொடுத்து செய்வோம். ஆனால் பணங்கள் அறவிடப்படுவது இல்லை, எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் 30 வருடங்களாக. வாழ்த்துக்கள். உங்களுக்கு செய்திகளை நாங்கள் பகிர்ந்தளித்த வேளையில் உங்கள் பாட்டு ஒன்றும் நான் பாடட்டுமா என்று கேட்ட பாடலை தருகின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்று உங்கள் வார்த்தையிலிருந்து நீங்கள் வந்து கேட்ட பாடலிலிருந்து பாட்டு என்ற ஒரு பதத்தை எடுத்து அந்த சொல்லுக்கு பல விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். நன்றி கஸ்தூரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று பார்த்தால் இங்கே ஒரு அழைப்பு இருக்கின்றது. அவர் வந்து வேறு யாரும் அல்ல, எங்களுடைய யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம். உங்களை போலவும் நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களைப் போலவும் மகிழ்ச்சியாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் வல்லவனாகவும் அந்த சிரிப்பிலே தெரிகின்ற என்ன சிரிப்பு ஐயா, இந்த சிரிப்பு தெய்வீக சிரிப்பா? சிறப்பு.
2: எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத சிரிப்பு.
0: ஆமாம், உலகில் பல்கோடி உயிர்கள் இருந்தாலும் அத்தனை கோடி உயிர்களுக்கும் சிறப்பான ஒரு விடயம் இந்த சிரிப்பு. அவர்களும் நகைக்கின்றார்கள் எங்களுக்கு புரியாத வகையில், ஆனால் நாங்கள் புரியக்கூடிய வகையில் சிரிப்பிலே எத்தனையோ விதமான சிரிப்புகள் இருக்குத்தான். சிரிப்புகள். நீங்கள் நல்லவன் வல்லவன் சிரிக்கக்கூடியவர் என்றெல்லாம் தெய்வீக சிரிப்போட வரும் யாமிருக்க பயமேன் தரவனா வருக வருக வருக. அங்கே இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை இன்றைக்கு எங்களுடைய இருசக்கர வாகனம் நேற்று பழுதாகிவிட்டது. அதை சரி செய்வதற்காக அது மெக்கானிக்கிட்ட எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே ஒருவர் சொன்னார், வெயில் அதிகமாக இருக்குன்னு சொன்னார்.
0: அதிகமான வெப்பத்தினால் உங்களுடைய இருசக்கர வாகனத்துக்கும் வருத்தம் வந்து விட்டது, நோய் வந்து விட்டது. அதற்காக பரிகாரம் செய்வதற்கு
2: சரி, நமக்கு இப்போ எத்தனை எவ்வளோ காலநிலையில் இருக்கோன்னு பார்க்கும்போது தான் பார்க்கும்போது பகல் வேலையில் பகல் 12 மணி அளவில் பார்க்கும்போது 37 பகையில் இருந்தது.
0: 37 பகை என்றால் தகனம் தகந்து கொண்டிருக்கும்.
2: 12 மணிக்கு 37 பகை. அப்ப பாத்தீங்கன்னா 2 மணி அளவில் பாத்தீங்கன்னா 38 பகை. அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி விட்டது காலநிலை.
0: அந்த வேளை உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? உங்களுடைய உடம்பு எல்லாம் வெந்திவது போல இருக்கும்.
2: ஆமா, இந்த அக்னி
0: நட்சத்திரம்
2: நேரத்தில் எப்படி இந்த காலநிலை இருக்குமோ அந்த காலநிலை இன்னைக்கு இருந்தது.
0: ஓ, இப்பொழுது எப்படி இருக்கின்றது? தணிந்து விட்டதா?
2: இப்போதுக்கு நல்லா ஜில்லுன்னு குளிமையாக காத்து
0: ஜில்லுன்னு இருக்கு. அடையப்பா, அது மாதிரி வாழ்த்துக்கள். அப்ப அந்த செங்கல் ராயன் குளக்காட்டுக்கு போனீர்களா?
2: அது எங்க பக்கத்துல தானே, எங்க வீட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்.
0: அடங்க, அப்ப அங்க இருந்து உங்களுக்கு நல்ல காத்து வந்து கொண்டிருக்கும் தானே?
2: ஆமா.
0: அது வெப்பத்தை தணிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, நீங்கள் இன்று வந்து பேசிய வகையில் உங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்து உங்கள் பாடல் இருந்தா நாங்கள் பதத்தை எடுக்க போகிறோம். என்ன பாடல் கொண்டு
2: வந்தீங்கன்னா, இந்த சிந்தூர பூவை என்ற திரைப்படத்தில் கிளியே இளங்கிளியே சபையில் வந்தால் என்ன, அந்த ஒரு பாடல்.
0: கிளியே
2: இளங்கிளியே சபையில் வந்தால் என்ன அந்த பாடல்
0: பாடி காட்டுகிறீர்கள். கட்டிக்காரன் தானே. கிளியே இளங்கிளியே. சரி, நாங்கள் இன்று இதில் அழகான பறவை, எங்களை பார்த்து நாங்கள் சொல்லிக் கொடுப்பதை திருப்பி சொல்லி பேசக்கூடிய ஒரு பறவை கிளி, பச்சை கிளி இல்லையா? பனங்கிளி, தென்னங்கிளி, மருதங்கிளி, பஞ்சவர்ணக்கிளி என்று பல வர்ணமான இருக்கு, பல வகையான கிளிகள் உண்டு. செல்லும் எங்கள் வீடுகளிலே வாழுகிறது செல்லக்கிளி, குஞ்சுக்கிளி, பச்சைக்கிளி, ராசகிளி என்றெல்லாம் குழந்தைகளை நாங்கள் வேறு சொல்லி வைப்போம் இல்லையா? அப்படி இருக்கிறது
2: அடிக்கடி செல்லக்கிளி பச்சைக்கிளி அவரு அவர் அவர் சொல்லுவார் செல்லக்கிளி பச்சைக்கிளியில் நலமாக இருக்காங்க.
0: ஜெகபரசாதிக்கு செல்லக்கிளியையும் பச்சைக்கிளியையும் நானும் அவரும் பேசும்பொழுது அவர் வீட்டில் சிறு செல்வங்கள் இருக்கின்றது, அவர்களை செல்லக்கிளி என்றும் அவர் அழகாக ஒரு பச்சைக்கிளி காலந்தோறும் வளர்த்து வந்து அது காலம் அது காலம் சென்றாலும் மீண்டும் ஒன்றை கொண்டு வந்து வைத்திருப்பார். அங்கே அதை என்னோடு பேசும், அந்த நான் பேசும் பொழுது அதுக்கும் சத்தத்தை கொடுக்கும். அதனாலே தான் அவர் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா, உங்கள் செல்லக்கிளி பச்சைக்கிளி என்று நான் கேட்பேன் அவர் கூறுவார். அப்போ இந்த கிளி என்ற பதம் எங்களது மகிழ வைக்கும் ஒரு பறவைக்கும் உண்டு. எங்கள் வீடுகளிலும் அந்த பறவை ஒரு செல்ல பறவையாக எல்லோரும் எண்ணுவதால் குழந்தைகளுக்கு கூட அந்த பெயரை வைத்துக் கொள்வோம், அழைத்து கொள்வோம். என்னுடைய ஒரு மருமகன் இருக்கின்ற அக்காவுடைய ஒரு மகன் மூத்தவர், அவருக்கு பேர் செல்வக்கிளி. அதை நாங்கள் செல்லக்கிளி என்றே கூறி அது செல்வக்கிளி என்று அவருக்கு பேர் அருமையாக கிடைத்தபடியால் வைத்திருந்தார். அதை நாங்கள் செல்லக்கிளி என்று கூறுவோம், செல்லமாக செல்லமாக நாங்கள் பேசுவதற்கு அழைத்து கொள்வோம். அப்போ இந்த கிளி என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் கிளிகளை பார்த்ததுண்டா, கிளிகள் உங்களுக்கு என்ன நன்மை செய்கின்றது என்ன தீமை செய்கின்றது கூறுங்கள்.
2: அது கிளிகளால் நன்மையும் இல்லை நன்மையும் இல்லை, இந்த தீமையை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன இப்போதைக்கு அதிகமாக கிளிகள் எங்கேயும் காணப்படவில்லை. அந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழத்தெல்லாம் மங்காயெல்லாம் கடிச்சு வச்சிருவோம் அது கிளி. அப்புறம் பார்த்தீங்க ஆமாம் இப்போதைக்கு இல்லை, இப்போ எங்கள் பகுதியில் எப்பாவது ஒரு முறை தான் பார்க்க முடியுது, இப்போ இப்போதைக்கு பார்க்கலாம் அதிகமாக பார்க்க முடியவில்லை. அந்த பறவைகளை வந்து கூண்டில் வந்து அடைத்து வைப்பது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும், அவைகளுக்கு அது சுதந்திரமான ஒரு நம்மை கொண்டு போய் ஒரு சிறையில் அடித்தால் நமது மனநிலை எப்படி இருக்குமோ அதே போல தான் அந்த பறவைகளுக்கு இருக்கும். ஒரு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு எங்கள் தென்னமரத்திலிருந்து ஒரு மைனா மைனா அது குஞ்சு பறவை, அது அப்படின்னா பறக்க முடியாது, அது இன்னும் பறக்கிறதுக்கு பழகவில்லை. அந்த இரவு நேரத்தில் அது மரத்தில் கீழே விழுந்துட்டது,
0: தவறி விழுந்துவிட்டு
2: அதை எடுத்து தவறி கீழே விழுந்துட்டது, அதை எடுத்து நாங்கள் ஒரு கூண்டில் வச்சிருந்தோம். அது 3 நாள் எங்கள் கூட இருந்தது, அதை நாங்கள் சோறுலாம் கொடுத்து அதை பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அது கொண்டு கூண்டு ஒரு மரம் அந்த சின்ன மரத்து பக்கத்தில் ஒரு மரம் அந்த மரத்தில் கட்டி வச்சிட்டோம். அது தாய் பறவை வந்து இரையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் தானாக அந்த கூட்டை விட்டு வெளியில் வந்து பறந்து போயிட்டு, ஆனால் அது எங்கே இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அது கத்திர சத்தம் கேட்கும், அங்கே அங்கே இருக்கு இங்கே இருக்கு தெரியும் எங்களுக்கு
0: தெரியும்.
2: எங்கள் மரத்தில் தான் இருக்கு
0: அதில் நாங்களுக்கு வந்து மைனாவுக்கு வருகிறோம். மைனாவும் ஒரு சிறந்த கிளி, கிளியை பற்றி தான் நீங்கள் உயிரினங்களுக்கு ஜீவகாருண்யம் பகுதியிலே வந்துவிட்டீர்கள், நாங்கள் கூட்டில் அடைப்பது தவறு என்று. ஆனால் நான் ஒரு பறவை இனமே
2: வள்ளலாரே ஒருவர் சொல்லிருக்காரு, பறவை பிடித்து கூண்டில் அடைத்தேனோ ஒன்று அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: அது உதாரணங்களுக்கு கூறுகிறோம். ஆனால் பறவைகளுக்குள்ளே கிளி வந்து நீங்கள் கூறுவது சரி, மைனா நீங்கள் கூறுவது சரி, அவர்கள் தன்னிச்சையாக பறந்து தங்களுக்கு இல்லத்தை உண்டு பண்ணி அங்கே உண்டு உறங்கி ஜோடியோடு சேர்ந்து குடும்பமாக நடந்து உறவாடி

0: ஏனைய பறவைகளுடன் ஒன்றாகவும் வாழ முடியாதவை. ஏனைய பறவைகள் கொத்தி கொன்றுவிடும். இவர்கள் தானாக திணைப்புணமோ அல்லது புல்லுக்கல்லுக்கு சென்று இதை தேடி உண்ண தெரியாதவை. அந்த தங்களுக்கென்ற வீடு கூடு கட்டி வாழ முடியாதவை. அதனால் நாங்கள் வீட்டு பெரிய கூடு வைத்து அதற்குள்ளே அவர்களுக்கு இயன்ற வகையை செய்கிறோம். அதுவும் ஒரு சிவகாருண்யம் தானே, அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
1: அது சில பறவைகள் நம்மோடே சேர்ந்து வாழ்கிற பறவை, காக்கை கூட தான், காக்கை கூட நம்மோட சேர்ந்து வாழ்கின்ற பறவை. காக்கை, அந்த வாத்து, அந்த கோழி, இதெல்லாம்
0: மனிதரோடு சேர்ந்து வாழ்ற பறவை இல்லை சரவணா. இது வந்து மனிதரோடு சேர்ந்து தேடி வந்து சேராத பறவை. அப்ப எடுத்து வளர்த்து அவர்களுக்கு இல்ல, அவர்களுக்கு தங்களை தாங்கள் பராமரித்துக் கொள்ளும் பக்குவம் இல்லாதவை சில பறவைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு நாங்கள் வீடு கொடுத்து, உணவு கொடுத்து, சுதந்திரம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். அதை எப்படி
1: நினைக்கின்றோம்?
0: நாங்கள் தானே கூட்டிலே வைத்திருக்கின்றோம். மைனாவையும் நாங்கள் தானே கூட்டிலே வைத்திருக்கின்றோம். எங்களோடு தானே இருக்கின்றது.
1: இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுல அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்துறோம். இந்த கூட்டில் வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த சிட்டுக்குருவிடம் பறந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வருவாங்க.
0: வீட்டுக்குள்ளே சுத்தி திரிப்பாங்க. நாங்களும் திறந்து அதுக்கு பூங்கன்று எல்லாம் வைத்திருக்கோம். அதுக்குள்ளே தன் உலாவி திரிவார்கள். அவளுக்கு உற்சாகம், வெளியே சென்றால், வெளியே சென்றால் அப்படி ஒரு தடவை உயர பறந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனவுடன் விழுந்து விடுவார்கள். ஏனைய பறவைகள், ஏனைய பிராணிகள் வந்து அதை கொத்தி கொன்று விடுங்கள். அவர் போக மாட்டார். இப்ப காகம் வைத்திருக்கிறோம், கிளியை வைத்திருக்கோம், அது வெளியே சென்றால் பறந்து விடும். அது பறந்து சென்றுவிடும், தானாக வாழும். இது தானாக தேடி நீர் குடி அருந்தவோ உணவு எடுத்து உணவ முடியாத பறவைகள். அதனால் நாங்கள் அன்று கிளி என்றதை எடுத்து சீவகாருண்யம் எப்படி இருக்கும் பறவை இனத்துக்கு ஜீவகாருண்யத்தை கொண்டு வந்து பேசுகிறோம். ஜீவகாருண்யம் என்பது என்னவென்றால் ஒரு உயிர் வாழுவதற்கு நாங்கள் உதவுவது. அவன் அந்த சில பறவைகளை கூட்டிலான் நீங்கள் சொன்னபடி கூட்டில் அடைத்து வைப்பது சுதந்திரமாக பறந்து தானாக வாழக்கூடிய ஒரு பறவையோ அல்லது ஒரு மிருகமோ அதை நாங்கள் கூட்டில் அடைப்பது அதனுடைய சுதந்திரத்தை கெடுப்பது போன்றுதான் இருக்கும். ஆனால்
1: சென்னையில் ஒருவர் கிளிகளுக்கு ஒரு நாளைக்கு 25 கிலோ அரிசி இன்றும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் கிளிகளுக்கு. அது எங்கிருந்தே வருமா? அவங்க வீட்டு மாடியில
0: பறவைகள்
1: 25 கிலோ அரிசி
0: உணவு இருக்கிற இடத்தை தேடி வருகின்றது கொடுக்கின்றார். இது இந்த பறவைகள் சிறப்பு சிறப்பு. அப்ப உங்களுக்கு வந்து கிளியே இளங்கிளியே, அதுல அடுத்த வரி என்ன? வாசல் வந்தால் என்ன?
1: இளங்கிளியே சபையில் வந்தால்
0: சபைக்கு கிளி வருமா? வரும். ஏனென்றால் இந்த மைனா என்ற பறவை நீதிமன்றத்தில் சென்று சாட்சி சொன்னதாம் ஒரு வழக்கு கண்டு ஒரு கதை உண்டு. அது வரலாம். ஆனால் மனிதர்கள் அதை பிடித்து விடுவார்கள், அடித்து விடுவார்கள். அதனால் தான் வெட்கப்பட்டோ அல்லது பயப்பட்டோ அந்த கிளி வராது. இவர் அழைத்த கிளி வருமோ என்பது கடினம். இவர் அழைத்தது பச்சை கிளியே இல்லை.
1: தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிகமாக வீடுகளில் அந்த கிளியை வளர்ப்பாங்க.
0: ஆனால் இப்பொழுது ஒரு ஒரு கருத்து வந்த இந்தியாவிலே தென்பகுதியிலே வீடுகளில் செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடாது என்று 2-3 வருடங்களுக்கு முன்பு ஒரு சட்டம் வந்தது தானே?
1: ஆமாம்.
0: அதே ரெண்டா இவர்கள் அதை தொழில் இல்லை நடத்துகிறார்கள். கிளியை வச்சு சாத்திரம் இல்லை சொல்லுகிறார்கள். அவருக்கு தரித்திரம் இருந்தபடியே தான் கிளியை வச்சு சாத்திரம் பண்ணி உழைக்கின்றார். வேறு தொழில் இல்லாமல் பாவம் இல்லவா? அதை நம்பிக்கொண்டு கையில் நீட்டுகிறார்கள்.
1: கடலூர்ல கைது செய்யப்பட்டார்.
0: கிளிச்சாத்திரம் சொன்னவரா?
1: ஆமா.
0: அப்ப பாருங்க, அவருடைய சோதனம் அந்த கிளி சொல்லவில்லை, ஐயா உன்னை பிடிக்க போகின்றார் கொடுத்துருக்கான் தானே. நல்லது சரணா. சிறப்பு கிளியே இளங்கிளியே என்ற பாடலை தருகின்றேன். சிறப்பாக இருக்கின்றது. அங்கு தளத்தில் எல்லாம் பாடல்களை நீங்கள் இடையிடையே எழுதுகிறீர்கள், இடையிடையே எழுதாமல் இருக்கின்றீர்கள். எழுதுங்கள் நேரம் இருக்கும்படி. இந்த பாட்டுக்கும் பாட்டும் பதமும் என்று ஒரு நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் ஒலிபரப்பாகின்றது ஒன்றிய தமிழ் வானொலியில். கிட்டத்தட்ட 358 வாரங்களாக தொடர்ந்து அதை நடைபெற்றுக் கொண்டு கேட்டிருக்கின்றீர்கள். அந்த அதை கேட்டிருக்கின்றீர்களா?
1: ஆமா. அதுக்கு ஒரு அதுக்கு தயார் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அது
0: இல்லை இல்லை கிடைக்கல. நீங்கள் தயார் செய்ய சொல்லி நான் கேட்கவில்லை. ஒரு அதை தயாரித்து தந்து கொண்டிருக்க நேரம் கிடைக்கும் தரங்கள். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதுண்டா?
1: எனக்கு பகல் வேலையில பாத்தீங்கன்னா இப்ப இரவில் மட்டும்தான் நமது வானொலி கேட்க முடியுது. என்னால
0: இரவிலே சில சமயத்துல மறு ஒளிபரப்புல கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள்.

0: பார்த்துவிட்டு இங்கே ஒரு சிலருடைய கருத்துக்கள் நான் பார்த்திருந்தேன். வேறு தளங்களில் எல்லாம் உலகளாவே இருந்து கேட்டுவிட்டு நல்ல ஜனரஞ்சகமாக இருக்கின்றது என்றபடியால் அதை
1: ஆமா,
0: தொடர்ந்து
1: நேற்று நேற்று இரவு கூட நீங்க இந்த இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே மறு ஒளிபரப்பு போயிட்டு இருந்தது. அதுக்கு ரொம்ப நாள் கேட்டுட்டு தான்
0: பாட்டும் பதம் கேட்டால் அதை பற்றி நீங்கள் எழுதுங்கள், காரியம் இல்லை. எப்படி கேட்க இருக்கின்றது, மேலும் அதில் இது மாற்றம் செய்ய வேண்டுமா, திருத்தங்கள் அடுத்து உங்களால் பாட்டும் பதமும் நீங்கள் படைக்க முடியுமென்னு தயாரியுங்கள். எங்களுக்கு வேண்டும், குறிப்பிட்ட சிலர் தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், இப்பொழுது தொடர்ந்து நான் தான் அதை செய்ய வேண்டும். அது காரியம் இல்லை, நீங்களும் செய்யலாம். யார் எங்களுக்கு படைப்பாளிகள் தேவை.
1: ஒரு ஒரு ஒரு முறை தான் தயாரித்து கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு முறை தயாரித்து கொடுக்கணும்
0: சார். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த ஒரு வந்து விட்டார், அவரிடம் செல்லட்டுமா?
1: நன்றி நன்றி.
0: கிளியே இளம் கிளியே பறந்து சபைக்கு பெறும், கவலைப்படாதீர்கள். நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் இது? எங்கள் அன்பு உறவு ராஜ்குமார் அவர்கள் தர்மபுரியிலிருந்து வருகின்றார்கள். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? ராஜ்குமார் தர்மபுரி.
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: பணி முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறேன். உங்க குரல் கேட்ட உடனே
0: உடனே வந்துவிட்டு
2: ஐயா கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை. ஆமா, ரெண்டு வார்த்தை பேசிட்டு
0: வந்தது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையும் சமர்ப்பித்தீர்கள். நான் ராஜ்குமார் தர்மபுரியில் பேசுறேன். நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. வந்து
2: அம்மா நல்லா இருக்காங்க?
0: இருக்கிறோம், நலமாக இருக்கணும், மகிழ்வாக இருக்கணும். நீங்களும் நலமாக மகிழ்வாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி. வெயில் தாக்கம் எப்படியா இருக்குது அங்க?
0: எங்களுக்கு குறைந்து கொண்டு வெப்பத்தின் அளவு கூடி கொண்டு இப்பொழுது 23 பாகையில் இருக்கின்றோம். இது 28 பாகை வரை செல்லலாம் என்று எழுதி இருக்கின்றார்கள். ஆனால் வெப்பம் தனிவாக இருக்கின்றது. அது வெப்பனுடைய தாக்கம் ஈரப்பதம் இருக்கின்றபடியே குறைகின்றது. இனி அப்படியே குறைந்து குறைந்து பகலும் குறைந்து வந்துவிட்டது. இனி இலையுதிர் காலத்துக்கு காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம். எங்களுடைய மரங்கள் பச்சை பசையில் என்று இருக்கின்ற இந்த மரங்கள் இனி பழுப்பு நிறமடைந்து நிறங்கள் மாறி அவை உதிர்ந்து தனிய குச்சி போல மரங்கள் தான் இங்கு காட்சி அளிக்கும். அதன் பின்பு வெள்ளை வெள்ளை ரெண்டு பனியை பனி பொழிந்து விட்டால் எல்லாம் வெள்ளை வெண்பன் இதுவும் வேளையிலே வாழ்வோம் நாங்கள். என்னுடைய கவிதை ஒவ்வொரு நாளும் ஒரு 4 வரியிலே அந்த பனியை பற்றி போடுவேன்.
2: பொருத்தமான கவிதைகள்.
0: ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நீங்கள் என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றீர்கள்?
2: ஐயா, படம் புதிய முகம்,
0: புதிய
2: நேற்று இல்லாத மாற்றம்.
0: ரேவதி
2: ரேவதி.
0: ஆமா,
2: சுரேஷ் மேனன் ரேவதி. 1991 நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா, நேற்று இல்லாத சரி, நேற்று இல்லாத மாற்றம் என்ற பாடல பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாற்றமாக நேற்று இல்லாத மாற்றம் என்று என்ன வந்தது?
2: ஆளாளுக்கு என்னென்ன தோணுதோ அதுதாங்க ஏன் மாற்றம். யார் மனசுல என்ன தோணுதோ
0: இப்பொழுது நேற்று நடந்தவை பற்றி நாங்கள் அளவலாவலாம், இன்று நடைபெறுவதை பற்றி ஓரளவு பேசலாம். இன்று இன்னும் முடியவில்லை, நாளைய பற்றி பேச முடியாது எங்களுக்கு. அதனால் நேற்று என்ன உங்களுக்கு நேற்று என்ன மாற்றம்?
2: ஐயா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன் சாலையில, சத்தம் ஏதோ கேக்குதுங்களா?
0: அதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் கலகலப்பா இருக்கு. நீங்கள் மட்டும் இல்லாமல் அங்கும் இங்கும் பார்த்து ரகசியமா ஒன்றும் பேசாமல் அப்படியே பிறகு எல்லோருக்கும் தெரியத்தக்கதாக நிமிர்ந்த நடை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வையோட நிமிர்ந்த ஞான செருப்போட போறீங்க.
2: இங்க வந்து நண்பர்கள் வேற குழச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
0: ஆமா ஆமா,
2: போகணும்.
0: ஏனென்றால் நீங்க உரத்து பேசும்பொழுது இப்பொழுது எல்லாரும் தன்பாட்டிலே பேசுகிறார்கள் தான். ஏதோ பேசுகிறாரு, எப்படியோ பேசுகிறாரு, யாரோட பேசுகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு புரியாது, ஏதோ பேசுகிறாரு.
2: இதாச்சும் பரவாயில்லைங்கயா, தொலைபேசி எடுத்து காதல வச்சு பேசிட்டு இருக்கிறோம். சில பேர் ஹெட்போன் போட்டுட்டு நேரா போயிட்டே இருப்பாங்க.
0: ஆமா, காதலே செவிங்களே வருகின்ற கருவி இருக்கும், தொலைபேசி பையிலே போட்டு விட்டு கையை வீசிக்கொண்டு நடப்பார்கள். பேசிக்கொண்டு யாரோடு பேசுகிறா, என்ன பேசுகிறாருன்னு தெரியும். அங்கே எங்களுடைய வீர வசனங்கள் பேசுகிறார்கள். அங்கே விவரங்கள் ஆஹா, காவலர்கள் படை சூழ, காவல் படை சூழ நீங்கள் வீடு செல்கிறீர்கள் பார்த்தீர்களா?
2: ஆமா, எல்லை வீரர்கள் அவங்க, எல்லைக்கு
0: அவர்களுடைய நேரம் தானே ஐயா? இந்த நேரம் உங்களுக்கு இப்பொழுது 9:38 அவர்களுடைய நேரம் தானே? அவர் தானே இரவு மன்னர்கள் நாட்டு.
2: ஐயா இரவு பொழுதுல ஏதா எங்க பகுதி நாய்க்காச்சன்னு அடையாளம் தெரியும், ஒண்ணும் பண்ணாது. மித்த மித்த பகுதியில போனா ஒரு திகிலோட தான் போவோம்.
0: உங்கள் பகுதியில இருக்கிற அவர்களுக்கு உங்களுடைய சுவடு தெரியும். இதுல போவர் இவர் தான் அவர்களுக்கு புரியும். ஒரு நாளும் உங்களை தாக்க மாட்டார்கள். ஒரு ஊர்
2: இல்லையா, அப்பப்ப லஞ்சம் கொடுத்துருதுங்க ராத்திரியில வரதுனால
0: ஏதாவது கொடுத்துருவீங்க, ஏதாவது கொடுத்து லஞ்சத்து. அப்ப நேற்று
2: கவுத்துக்கோ
0: நாங்கள் பேசும்போது நேற்று என்ற பதம் உங்களுக்குள்ளே கிடைக்கின்றது. அந்த நேற்று என்ற விடயத்திலே நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களால் ஊகிக்க முடியுமா? அது மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? நேற்று எப்படி இருந்தது?
2: நேற்று நல்லா தாங்க போச்சுங்க, நல்லாதான் இருந்தது. அதாவது அளவுல பணி நாளுக்கு நாள் கூடியதே வருது. நாளைக்கு முடிச்சிடலாம் அந்த பணி, அன்னைக்கே முடிக்கலாம்னு பார்த்தாலும்
0: அது முடியாது.
2: அதோட இது நிற்குது,
0: அது முடிந்தால் பணி தொடராது, வந்து தேட வேண்டி வரும். சரி, நேற்றைய தினத்திலே நீங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்குரிய விடயம் நாளையும் வருமா?
2: வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு,
0: வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சிலது வராது, அப்படித்தானே? சிலது வராது. நேற்று நீங்கள் பார்த்தவர்களை பணியகத்தை விட வேறு இடங்களில் நேற்று பார்த்தவர்களை இன்று பார்ப்பீர்களா? பார்த்தீர்களா?
2: இன்னைக்கு
0: பார்க்கல, நாளைக்கு பார்ப்பீர்களா?
2: நாளைக்கு
0: வாய்ப்பு இருக்குதுங்க,
2: கொஞ்சம் நேரமா
0: போயிட்டா பார்த்தல வாய்ப்பு இருக்கு. நேற்று பார்த்தவர்களுக்கு உங்களுக்கு நன்றாக பிடித்தவர்களை பார்த்தீர்களா? பிடித்தவர்களை பார்த்தீர்கள் போது சிலவேளை நாங்கள் தேடி சென்று பார்ப்போம், சிலவேளை அவர்கள் தேடி வந்து பார்ப்பார்கள். அது எப்படி நடந்தது?
2: அது வந்து எதிர்பாராத சந்திப்புங்க,
0: அது அது கூட ஆனந்தமா இருக்கு.
2: பாருங்க, நீயா நீயா நீயா நீங்களா நீங்களான்னு ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி
0: சொல்றது. நீங்களா அந்த திடீர் அந்த தேடி சென்று பார்ப்பதற்கும் தேடி வந்து பார்ப்பதற்கும் எதிர்பாராமல் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நேற்று நாங்கள் உணரலாம். நேற்று என்றபடி நேற்று என்றபடியது சிறப்பு. நேற்று என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தோமோ அதை செய்து முடித்தோம் என்ற திருப்தி வந்ததா உங்களுக்கு?
2: நான் திருப்தியா இருந்துச்சுங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ஒரு திருப்தி.
0: அந்த பார்த்ததால திருப்தியா? நீங்கள் செய்த பணிகள்லயே ஒன்றும் திருப்தி இல்லையா?
2: அத பணிகள் எப்பயும் செய்யறதாங்க, திருப்தியோட தான் செய்யற பணிகள்லாம். ஆத்ம திருப்தியோட பண்றது என்னோட பணிய, அலுவலக பணி.
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். அந்த நேற்று என்பதை எண்ணும் பொழுது நேற்று என்பதற்கு பல கருத்துக்கள் இருக்கு. நாங்கள் எவ்வளவு விடயங்களை அதுக்குள்ளே கூறிக்கொண்டு போகலாம். சிறப்பாக நேற்று இல்லாத மாற்றம் இன்று என்னது என்று சொல்லிய பாடல் சிறந்த பாடலை தந்து நேற்று என்ற ஒரு பதத்தை முடித்து நாங்கள் அளவலாகினோம். நீங்கள் பணிமுடிந்து வீடு செல்லும் வரை நேற்றைய விட இன்று உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. ஏன்னா எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க.
2: நேத்து இல்லைங்க, இதுல இன்னொரு பாடலுங்க. நேத்து ஒருத்தரை பார்த்தோம்,
0: பார்த்தோம் திடீர்னு எதிர்பாரா பார்த்தபடியே உடனே இந்த பாடல் உங்கள் மனதுக்கு வந்திருக்குமே.
2: பாத்தீங்களா, நீங்க கேக்க பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வருது.
0: தலைவா, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு இப்பொழுது பலர் பெறுகின்றனர். உங்கள் போன்றோரை காணவில்லை, ஆனா உங்களோட பாட்டுகள் வந்து உடனே எங்களுடைய சந்தன்ராஜ் ஒரு பாடலை தந்து தலைவருடைய பாட்டுன்னு கூறிவிடுவார்.
2: தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கட்டுமான்னு பாடிட்டார்.
0: நல்லது ராஜ்மா, நலமாக பேசி மகிழ்ந்தோம். ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வீடு சென்று மகிழ்வாக இருங்கள், நலமாக இருங்கள்.
2: சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், நன்றி.
0: நன்றி. உங்களை பாத்தீர்களா, நேற்று இல்லாத மாற்றம் என்று நாங்கள் உங்களோடு கூட உங்கள் வீடு வந்திருக்கோம். பாத்தீர்களா,
2: வீடு வரைக்கும் வந்து வீடு வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா வந்ததுக்கு நன்றி.
0: அதான் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி ராஜ்குமார். இப்பொழுது அடுத்தவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஓம் நம சிவாய என்று எங்களோடு இணையும் ஆர் தேவா அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா பேசுறையா?
0: நாச்சியார் கோவிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆர் தேவா அவர்கள் ஓம் நமசிவாய என்ற உன்னதமான அந்த மந்திரத்தை கூறி எங்களோடு இணைந்து எங்களுக்கு இறை நினைவை ஏற்படுத்தி ஒரு வல்லமையை தரும் அந்த மந்திரத்தை, அந்த மந்திரம் எங்களுக்கு வல்லமை தருவது போல் இருக்கின்றது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமுடன், வளமுடன், மகிழ்ச்சியுடன், உங்கள் ஆசீர்வாதத்துடன், எம்டிஆர் நேயர்களுடைய குரல்களோட இன்பத்தோடு நல்லா இருக்கேன் ஐயா.
0: சிறப்பு. மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
3: ஆமா, ஆமா.
0: ரெண்டு மூன்று நாட்கள் நீங்கள் நல்ல பணி அல்லது உங்களுடைய திருமணம் அந்த அந்த ஆயத்தங்கள் அந்த அந்த அரங்க அந்த அரங்கேற்றத்துக்காக உழைக்கின்றீர்கள் என்ன? சரியான பணி, பணி, பணி. இந்த பருவம் தானே அந்த பணி, இதை செய்யாமல் வாழ்க்கையில். சரி, இப்பதான் வந்தீங்களா, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இப்பொழுது உங்கள் மனதில் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்விலே?
3: ஐயா, அந்த நூலும் இல்லை வானும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா அப்படின்னு முதலே ராகத்துல வரும் இல்லையா அந்த பாடல்.
0: ஆமா, நூலும் இல்லை வாலும் இல்லை. சரி, இனிமையான அந்த பாடல்ல வந்து உங்களுக்கு பிடித்த பதம் இதுவா? நாங்கள் நூலும் இல்லை வாலும் இல்லை என்று எழுதி எண்ணி ஒரு பாடல் என்றால் நூல் என்றால் என்ன, வால் என்றால் என்ன?
3: இந்த பட்டத்துக்கு வால் போடுவாங்க, வால் கட்டினாதான் பறக்கும். அதுவும் இல்ல, நூல் இருந்தாதான் மேல பறக்கும்.
0: அதுவும் இல்ல,
3: அதுக்காக அந்த ஆமா.
0: ஆனா இப்பொழுதுதானே இல்லாம கருவிகள் வந்து விட்டது, நூலும் இல்லை வாலும் இல்லாமல் பறக்க விடுகிறார்களே.
3: ஆமா ஆமா ஆமா, பறக்க விடுறது, அது பறக்க விட்டு அழிக்கிறானோ
0: மக்களை. வாலும் இல்லாமல் பறப்பதற்கும் கையிலே ஒரு கருவி இருக்கும் இல்லையா? அந்த கருவி அதுதான், அதை நாங்கள் முன்பே நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா என்று கேட்கும் அந்த பாடலை போன்று, நூலு ஒருவன் கையிலே என்று ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா, ஆட்டுவித்தான் இறைவன் தான், அந்த கருவி என்பது இறைவன் தான். சிறப்பான ஒரு பாடல் நூல். நூல் என்பது தனியாக பட்டம் விடுவதற்கு மட்டுமில்ல, ஆனால் இந்த பாடலிலே தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை புதைத்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ பேருக்கு ஆதரவற்று ஒன்றும் செய்ய முடியாமல் துண்டாடுவார்கள்.
3: உண்மையா? உண்மையா? எல்லா மனிதர்களும் அப்படிதான் இருக்காங்க.
0: ஆமா, அந்த எதிர்க்கு
3: பார்க்கறதுக்கு பாக்கிறதுக்கு பொம்மமா இருப்பாங்க, ஆனா அவங்க உள்ள எவ்வளவு
0: கஷ்டங்கள் சுமந்து கொண்டிருப்பாங்க. நூலும் இல்லை ஆதரவும் இல்லை, அன்பும் இல்லை ஆதரவும் இல்லை, பணமும் இல்லை பண்டமும் இல்லை, காணி இல்லை நிலம் இல்லை, எத்தனையோ விதங்கள் இருக்கு. இல்லாமல் எத்தனை உயிரினங்கள் மக்கள் திண்டாடுகள்.
3: ஜிவாஜி கணேசன், ஜிவாஜி கணேசனை பார்த்து ஒருத்தன் கேட்டாங்களாம், நீங்க உங்களை மாதிரி நடிக்க முடியாது நடிக்க அப்படின்னு. என்ன மாதிரி நடிக்க முடியல, ஒரு குடும்பத்துல ஒருத்தன் நடிக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்லா நடிக்கும்.
0: சிறந்த நடிகன், நடிகன். நேற்று என்னுடைய நண்பர் வந்திருந்தார், அவர் வந்து இளம் வயது, அவருக்கு வந்து அவர் இருந்து விட்டு சொன்னார், எல்லோருக்கும் நடிக்க வேண்டியதா இருக்கு இந்த உலகத்திலே என்றார். நாங்கள் எங்கட பாத்திரம், நாங்கள் வாழ்க்கை என்ற இந்த உலகத்திலே பிறந்தவர் அத்தனை பேரும் ஒவ்வொரு பாத்திரத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். அந்த பாத்திரத்துக்கிட்ட கருத்தோடு தான் நாங்கள் வாழுகிறோம், அது நடிப்பாக இருக்கு. அது இரண்டு கருத்து நடிக்கிறோம் என்றதுக்கு இருக்கு. நடிப்பு அதை போல நடித்து காட்டுவது, ஒன்றை இல்லாமல் மறைத்து செய்து காட்டுவது, இன்னும் ஒன்று நல்லவன் போல வாழ்ந்து காட்டுறது, இன்னும் ஒன்று நான் கெட்டவனாக இருந்தான். உடனே அவருக்கு கேட்டேன், ஒரு நாக்குடன் நீங்கள் நல்லவனா கெட்டவனாண்டு அவர் உடனே விழித்தாங்க. எதற்காக நடிக்க வேண்டும்? நீங்கள் நடிக்கின்றீர்களா அல்லது தந்தை கணவ நண்பன் ஒரு தொழிலாளி என்ற பாத்திரத்தை ஏற்று அந்த அதுக்கு உழலுகின்றீர்களா என்ற பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. நடிக்கிறதுக்கு எத்தனைய பேர் ஒரு பாடல் இருக்கின்றாதானே, காலை மாலை என்று இல்லாமல் நேற்றொரு மாற்றம் என்ற தோற்றம் என்ற அப்படி ஒரு பாடலில் வருது. நடிப்பவன் நடிப்பவன் நடிப்பு அல்ல, ஏதோ ஒன்று வருகின்றது. நடிக்கவன் நடிப்பது என்பது அதை போல, சிலர் வந்து பட்டினி இருப்பார்கள், சரியான பசியோடு இருப்பார்கள், ஆனா வெளியே தெரியாமல் நான் நன்றாக வயிறார உண்டவன் போல் அது உள்ளே. சில பேர் பணத்துக்காக துண்டாடுவார்கள், கேட்க முடியாமல் தவிப்பார்கள். சில உறவுகளுக்கு அன்பு கிடைக்குவதில்லை, அன்பு கிடைக்காமல் தவிப்பார்கள். சிலருக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும். இப்படியான வேலையிலெல்லாம் உறவுகளுடைய கை ஆதரவுகள் கை கொடுக்க வேண்டும், அதெல்லாம் இருக்கின்றது தான். ஆனால் இன்றே மனிதர்களின் குணத்திலே ஒவ்வொரு குணம் இருக்கின்றது, அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் துஷ்டரை கண்டால் தூர விலகி போற நடிப்பு
3: வேண்டும்.
0: இன்சொல்லாக பேசி நான் உள்ளிலே கோபம் இருந்தாலும் என்னை பார்த்து ஒரு சிரித்தால் நான் அதை மறைந்து சிரிக்கத்தான் வேண்டும். இதைத்தான் நடிப்பு. அதை விட்டு நான் ஒரு சமுதாயத்துக்கு முரண்பாடான விடயங்களை செய்துவிட்டு நல்லவனாக நடிக்க கூடாது. அவருக்கு அப்படி கேட்டவனா, நான் அப்படி ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இப்படி என்று அவர் எழுதுறாங்க. வாழ்க்கை என்றது பல மேடு பள்ள
3: ஒண்ணுமே இல்லையா, வாழ்க்கைங்கிறது ஜீவன் இருக்கிற வரையும் ஒண்ணுமே கிடையாது.
0: எனக்கு என்ன ஞாபகம் இருக்கின்றது, என்னுடைய நண்பர் நான் விடுதி மாணவனாக இருந்த காலத்தில், விடுதலை நேரத்தில், அதாவது விடுமுறை காலத்தில் வெளியே செல்லும்போது, அப்பொழுது அந்த கையெழுத்து பருவம், ஓ ஆட்டோகிராஃப் என்று கூறுகிறார்கள் அல்லவா, அதிலே அந்த நோட்டிலே அவர் எழுதியிருந்தார், வாழ்க்கை என்பது பல சிக்கல்கள் நிறைந்த மேடு பள்ளம் கரடு முரடு முள்கள் நிறைந்த ஒரு காடு, அதற்குள்ளே நாங்கள் வளைந்து நெளிந்து கவனித்து போகப்படும் என்று ஒரு கருத்துப்பட எழுதியிருந்தார். அதென்றும் எனக்கு தெரிகின்றது. அதனால் நடிப்பு என்பது சில சமயத்தில் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை. மேடையிலேறி நாடகம் படம் நடிப்பதல்ல, படம் நடிப்பது நாடகம் நடிப்பதல்ல, வாழ்க்கையிலே நாங்கள் நடிக்கத்தான் வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பெரிய சண்டையாயிருக்கும், வாக்குவாதம் இருக்கும், குழந்தைகள் வந்தவுடன் நாங்கள் ஒற்றுமையாயிருப்பது போல சிரித்து வாழ வேண்டும், அது நடிப்பு இல்லையா? அப்படியெல்லாம் விரும்பத்தகாதவர் ஒருவருந்து விரும்பி எங்கள் வாசலுக்கு வந்துவிட்டார், அவருக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு வரவேற்க, ஆனாலும் நடிக்கணும், வாங்க வாங்க என்று கூறி அவருக்கு போகக்கூடாத இடத்துக்கு நாங்கள் போக முடியாது, ஆனால் போக வேண்டிய நிலை வந்தால் அங்கேயும் மனதை அடக்கி கொண்டு, அதனால் நடிப்பு என்பது மிகவும், அதனால் தான் வாளும் இல்லை நூலும் இல்லை வானில் பட்டம்
3: விடுவேனும்.
0: அந்த பாடல் சிறப்பாக இருக்கும், உங்களோட நாங்கள் கேட்டு இணைகின்றோம். நீங்கள் தந்த பாடல் இருந்து வால் நூல் என்ற பதங்களை எல்லாம் பெற்று அதை பற்றி அளவலாவி சொன்னோம். இத்தனை சொற்கள் இத்தனை விடயங்களை நாங்கள் பேச முடியும் இந்த உலகத்தில். நன்றி தேவா, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி,
0: மீண்டும் சந்தி
3: நேயர்கள்
0: வாழிபடுவோம்.

0: இங்கே அன்புடன் உங்கள் அன்பு மகன் ஞானசேகரன், அன்பு நண்பர் நாகப்பன், ரேவதி இவர்கள் எல்லோரும் வருகையை இங்கே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பதிவுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். சாந்தி தர்மபுரியிலிருந்து வந்திருக்கின்றார். எல்லோரும் வாழ்த்துக்களும் நன்றியும். நிகழ்ச்சி நன்றாக இருக்கின்றது. ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள் அவர்கள் கூட எங்களுக்கு வணக்கம் சொல்லி எங்களோடு இணைந்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார். பலருடைய பதிவுகள் இங்கே கிடைத்திருக்கின்றது. தட்டி பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வருக வருக வந்து விட்டார். அப்படி சொன்ன வேளையிலே அன்பு மகன் ஞானசேகரன் நாச்சியார் கோவிலிருந்து, வணக்கம் வணக்கம் ஞானா, வணக்கம்
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நாங்கள் நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அம்பு உறவுகளின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: சிறப்பு.
1: நீங்கள் நலமாக உள்ளீர்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். எங்களுக்கு இப்பொழுது மகிழ்வு என்னவென்றால், அந்த வெப்ப நிலைகளை தாண்டி வந்துவிட்டோம். இப்பொழுது வெப்பம் காட்டுகின்றது, ஆனால் உணர்வு அப்படி இல்லை. ஈரப்பதம் விரைவில் நாங்கள் பொழுது சுருங்கி கொண்டு போகின்றது. விரைவில் இலையுதிர் காலம் வரப்போகின்றது. எங்கள் வீட்டின் பின்பகுதி ஒரு சில மரங்கள் இப்போவே சிலருக்கு இந்த தலை நிறைப்பது என்று நிறைத்தலை இளம் வயதில் வருவது போல இந்த நேரத்திலே சில மரங்கள் மஞ்சளாகிவிட்டது. அப்படி ஆரம்பித்து விடும். சிறப்பு சிறப்பாக இருக்கின்ற மகனே, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: எதிர்நீச்சல் படத்துல அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா.
0: அடுத்தாத்து அம்புஜத்தை அற்புதமா நடிப்பு சௌவார் ஜானகி அம்மா ஐயா ஸ்ரீகாந்த் அவர்களும் அம்புஜத்தை பார்த்து அவர் எல்லா விதமான பாத்திரங்களும் ஏற்று நடிக்கக்கூடியவர் தான் அவர். இதுல இப்ப அடுத்தாத்து என்ற பதத்தை கொண்டு, அடுத்தாத்து என்ற பக்கத்து வீடு தானே, அப்படித்தானே? அடுத்த ஆத்து என்றது பக்கத்து வீடு. அதிலே தான் அது இந்த ஆத்து என்று கூறுவது எங்களுடைய பிராமணர்கள் அந்த இதில் வாழ்பவர்கள் ஆத்து அடுத்த
1: அவருடைய வழக்கில்
0: அவருடைய பேச்சு வழக்கிலே அடுத்த வீட்டை ஆத்து வீட்டுக்காரர். நாங்கள் வீட்டுக்காரர் என்று மனைவியர்கள் கணவரை கூறினா அவர்கள் ஆத்துக்காரர் என்று கூறுவார், ஆத்துக்காரி என்று கூறுவார். இப்ப இதுல நாங்கள் அடுத்த ஆத்து என்று பக்கத்து வீட்டை பற்றிய பகிர்வை நாங்கள் பகிரலாம். அடுத்த ஆத்து சரி, பக்கத்து உங்கள் பக்கத்து வீடு என்பதை எண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்கள் குடியிருக்கும் வேளையிலே முதலில் பார்ப்பது அயல் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இல்லையா? அயல் அக்க பக்க அடுத்தாத்து என்ற அயல் தானே. சரி, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி உங்களுடைய அயலோடு வாழ்கிறீர்கள்? அயலவர்கள் எப்படி உங்களோடு வாழ்கிறார்கள்? அயலவர்களுக்காக நீங்கள் உங்கள் கடமை உரிமைகளை எப்படி கடைபிடிக்கின்றீர்கள் என்பதை பற்றி பேசலாம் தானே?
1: அயலவர்கள் வந்து நம்ம உறவுகளில் உள்ளவங்க தான். ரவிச்சந்திரனும் காமாட்சியும் இருந்தாங்க. அவங்க புதிய இல்லம் கட்டி குடியேறி வேறு வீதிக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது அடுத்தாத்து வீடு பூட்டி கிடக்கிறது. ஆகவே மாடி வீட்டில் உள்ள உறவுகள் நம்மிடம் எப்போதும் போல அன்பாகவும் பாசமாகவும் பழகி வருகிறார்கள். சித்தார்த்தன் பத்னியை விசாரிக்கிறார்கள், எனது வேலையை விசாரிக்கிறார்கள், எனது உடல்நிலை விசாரிக்கிறார்கள். நாள் கிழமை வந்தால் விசேஷங்களில் அவங்களும் கலந்து கொண்டு என்னையும் எங்களையும் கலக்க வைக்கிறார்கள்.
0: சரி, அடுத்தாத்து மக்கள் உங்களோடு இப்படி பழகும் போது நீங்கள் அந்த அடுத்தாத்து மக்களோடு எப்படி வாழ்கிறீர்கள், எப்படி பழகிறீர்கள்?
1: ஆக அன்பாகவும் இனிமையாகவும் அவங்களுடைய சுகத்துக்கங்களில் பகிர்ந்து கொண்டு பழகி வருகிறேன்ப்பா.
0: சிறப்பு சிறப்பு. அதனால்தான் ஒரு பழமொழி கூறினார், முன்கை நீண்டால் முழங்கை நீளும் என்று சொல்லி. இப்படி கொடுக்கும்போது முன்கையை நன்றாக நீட்டி கொடுத்தா முழங்கையை நீண்டு போக முடியும். நாங்கள் அயலவர்களோடு நாங்கள் முன்மாதிரியாக நடந்து காட்டினால் அவர்களும் எங்களோடு பண்பாக அன்பாக நடப்பார்கள். அவர்கள் நடக்கின்ற முன்மாதிரியாக அவர்கள் எத்தனை என்னென்ன செய்கிறார்கள் அதை பார்த்து நாங்களும் திருந்திக் கொள்ளலாம் இல்லையா? அந்த ஆனால் இந்த பாடலே வந்தது அடுத்தவர்களை பார்த்து நாங்களும் அடுத்தவரை போல வாழ வேண்டும், அதை விட சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ண கருத்துக்கள் இதுக்களை வருகின்றது. அது அது நல்லதா? அது நல்லதா? அந்த கருத்து
1: அது நல்லது. அது நல்லது இல்லை. அடுத்தவரை பார்த்து நம்ம வந்து சிறப்பா வாழணும்னு நினைக்கணும், பொறாமப்பட்டு இருக்கக்கூடாது.
0: வாழ்ந்து காட்டணும் அடுத்தவரை போல நானும் என்று எண்ணாமல், நான் நலமாக மகிழ்வாக சிறப்பாக ஒற்றுமையாக தாராள மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இங்கே நான் இருக்கும் வீட்டிலே என்னுடைய வலது பக்கத்திலே உள்ள வீடு ஒரு பாகிஸ்தானிய சகோதரர்களோட வீடு. நான் இடது பக்கத்திலே இருக்கின்ற வீடு வதிப்பவர்கள் இங்கே உள்ள பழங்குடி மக்களில் உள்ளவர்கள். அதாவது செர்ப் இந்தியர்கள் என்று கூறப்படுகின்றது. எனக்கு முன்னாலே இருப்பவர்கள் ஐரோப்பா கண்டங்களில் அந்த நாட்டை சேர்ந்த மக்களும் இருக்கின்றார்கள். இன்னுமொரு அங்கே இன்னுமொரு முன்னாலேயில் அடுத்த வலது பக்கத்தை பார்த்தால் அங்கே ஐரோப்பிய மண்ணை சேர்ந்தவர்கள் வாழுகின்றார்கள். இங்கு வந்து பல்லின மக்கள் வாழ முடியும். எங்கள் நாட்டிலே எங்கள் வீட்டுக்கு பதில் அப்பா அம்மா மாமன் மாமி பெரியப்பன் சித்தப்பன் ஒன்றை விட்டு அண்ணன் ரெண்டை விட்டு அப்படி தான் இருப்பார்கள். இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பண்பாடுகள், ஒவ்வொரு மதத்திலே உள்ளவர்கள், ஒவ்வொரு கலாச்சாரத்தை அவர்கள் தங்கள் தங்கள் தார்மீக குணங்களின்படி தங்களுடைய கலாச்சாரங்களை வைத்துத்தான் வீடுகளை அலங்கரித்து முற்பகுதியை வைத்திருப்பார்கள். அவர்கள் நடுகிற பூங்கன்றுகள், அவர்கள் எப்படி அதை அழகுபடுத்துகிறார்கள், எல்லாம் அந்த எல்லாம் அவர்கள் என்ன எந்த பிராணியை வளர்க்கின்றார்கள், என்ன உணவை உண்ணுகிறார்கள், இதை நாங்கள் பகிர்ந்து கொள்வது இல்லை, ஆனால் புரிந்து கொண்டிருக்கின்றோம். புரிந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இந்த வீட்டில் நான் வந்து 2007 வந்தேன். இப்போ எத்தனை வருஷம், 19 வருஷத்துக்கிட்ட ஒரு இந்த வீட்டிலே இருக்கின்றோம். இந்த வீடு என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற. அதே போன்று அந்த வீடுகளில் கடந்த வருஷம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. அந்த எதிர் எனக்கு நேரே எதிரே இருக்கிற வலது பக்கமும் எனது அருகிலே இருக்கிற இடது பக்கத்து வீட்டுக்காரரும் ஆண்டு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு ஒரு முறை மாறி வருவார். அவர்கள் வாடகைக்கு இருப்பவர்கள். இந்த ஐரோப்பியா ஆப்பிரிக்க கண்டத்து பகுதியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க கண்ட மக்களும் எங்களுடைய பாகிஸ்தானிய மக்களும் சொந்த வீடு என்னை போல நிரந்தரமாக இருப்பவர்கள். அவர்களுடைய பண்புகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. நாங்கள் அவர்களை ஏழி நகை ஆடவோ அல்லது விரோதமாக பார்க்கவோ இல்லை. அதே போன்று அவர்களும் எங்களை பார்க்கும்போது சகோதரங்களாகத்தான் பழகுவார்கள். அதனால் அயல் சிறக்க வேண்டும் என்றால் நாங்கள் சிறந்தவர்களாக இருந்தால் அயலும் சிறக்கும்.
1: நிச்சயமா.
0: அதே மாதிரி அயலவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாங்களும் நல்லவர்களாக இருப்போம். அவர்களோடு என்னுடைய அருகில இருக்கிற வீடுகளுடைய பழக்க வழக்க பண்பாடுகள் சிலது எங்களுக்கு முரண்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நான் முறைப்பாடு செய்தோ அதை நான் என்ன செய்தேன், ஒதுங்கி இருக்கின்றேன். ஒதுங்கி இருக்கிறேன், அதாவது கோபம் அல்ல. அப்ப நான் ஒதுங்கும் போது அவர்களுக்கு புரிகிறது, எனக்கு ஒரு இது ஒரு அருவறுப்பாகவோ அல்லது பிள்ளையாகவோ தெரிகிறது போல் இருக்கின்றது என்று அவர்கள் திருந்திக் கொள்வதை நான் கவனித்து பார்த்தேன். நான் அவர்கள் செய்த ஒரு சில செயல்கள் நான் காட்டலையில் சொல்ல முடியாது. அது எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் அந்த பக்கம் பார்க்காம நான் அவரோட சேராதது போன்றும் விருப்பம் இல்லாதது போன்றும் காட்டிக்கொள்ளாமல் காட்டிக்கொண்டேன். அதாவது முரண்பாடுபட்டோ பேச்சுவார்த்தைகள் எதே இல்லை. அதிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இதுதான் அயல் என்று. இதுதான் அங்கே நான் இப்பொழுது கவனித்தேன். அவர்கள் என்னோடு நடக்கும் பொழுது சில விடயங்களை ஒறுக்கின்றார்கள் என்பதை நான் உணர்கின்றேன். அடுத்து அந்த உதவி என்பது, நான் எனக்கு எங்களோட வீட்டின் பிற்பகுதி எல்லாம் புற்கள் வளர்ப்பது வழக்கம் இங்கே இந்த கோடை காலத்தில். அதை புற்களை வளர்க்கலாம், ஆனால் அதை அதை வெட்டி அழகாக அழகுபடுத்தி பித்தரையாக வைத்திருக்க வேண்டும். அதற்குரிய இயந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. என்னால் அதை முன்பு அதை அதால் செய்வேன், இப்பொழுது அதை செய்ய முடியாது என்னால். அதற்காக எங்களது இப்பொழுது கூலிக்கு ஆக்களை பிடிப்பதும் கடினம், அது கொஞ்சம் பணமும் கூட வரும். ஆனால் என்னுடைய இரண்டு பக்கம் தந்த நான் ஒவ்வாத முறையிலே இருக்கின்றார்கள் என்பவரும் அடுத்த பாகிஸ்தானிய நண்பர்களும் தங்கள் பிற்பகுதியையும் முன்னுக்கும் துப்புரவு செய்யும் போது எனக்கும் செய்து விடுவார்கள், நான் கேட்பதில்லை. அப்ப நாங்கள் பழகிற விதம், நாங்கள் பழகிற முறை, சில சமயம் நான் வெளியே சென்று வாகனத்தை எடுத்து வெளியே சென்று தடுமாறும் போது பக்கத்தில் கேட்பார்கள், அங்கள் எங்கு போக வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். அப்படி அப்படி நாங்கள் எங்களை அயலவர்களோடு ஒத்து போகும் வகையிலே ஆத்துக்காரரை பார்த்து நீங்கள் சொன்னார் இப்போ ராமப்படாமல் அவரை போல நானும் வர வேண்டும் என்று பேராசைப்படாமல் அல்லது முரண்பாடுகளே இருந்தவர்கள் சென்று விட்டார்கள், வீடு பூட்டி இருக்கின்ற என்ற போதும் அவர்களை பற்றி நினைக்கின்றீர்கள்.
1: ஆமா,
0: இதுதான் அயல் என்பது, ஆத்துக்காரர் என்பது அருமையான கருத்து. நல்ல ஒரு விடயத்தை பகிர்ந்தோம். மேலும் உங்களுடைய ஆத்துக்காரரும் ஆத்து உங்களுடைய அயலவர்களும் நீங்களும் பணி செய்யும் போது ஒரே இடத்தில் செய்கின்றீர்களா, வேறு வேறு இடத்தில் செய்கின்றீர்களா?
1: இல்ல இல்ல, அவர்களுடைய பணி வேலை என்னது பணி வேலை, என்னது வந்து ஆலயத்தில் பணி, அவர்கள் வந்து இந்த குத்துவிளக்கு உற்பத்திக்கான பணி, மூலப்பொருள் தயார் பண்றதுக்கு
0: போவார்கள். ஆனால் காலையிலும் மாலையிலும் அவர்களை முகம் கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது.
1: ஆமா,
0: எவ்வளவு பணி சுமையோடு வந்தாலும் பணிக்கு சென்று வரும்போது சிலர் மகிழ்வாக வருவார்கள், சிலர் உடல் களைப்போடு வருவார்கள், சில பேர் உள்ளத்தில் மகிழ்வில்வாமல் வருவார்கள். ஆனால் அயல் அவர்களை கண்டுவிட்டால் வந்து அவர்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடாது, தெரியக்கூடாது என்றும், நன்றாக பழகும் போது எங்கள் துன்பங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஆத்துக்காரர் என்பது மிகவும் முக்கியமானது வாழ்க்கையிலே. எவ்வளவுதான் உறவுகள் எங்கெங்கு இருந்தாலும் சொல்லுவார்கள், தூரத்து தனி ஆபத்துக்கு உதவுமா? உதவாது, பக்கத்திலே தான் உதவும். அதனால் நாங்கள் ஆத்துக்காரரோடு அன்பாக மகிழ்வாக வளர வேண்டும். சிறப்பான கருத்துக்களை கலந்து ஆரம்பிச்சோம். வாழ்த்துக்கள் அன்பு ஞானா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: எனது மாரடைப்பு இரண்டு முறை வந்தது, 2003 ஒரு தடவை, 2011 ரெண்டு முறையும் இந்த அயலவர்களால் என்னை வந்து வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்தார்கள், என் உயிரை காப்பாற்றியவர்கள். ஆகவே எனக்கு அவர்களுடைய உதவி வந்து என்றுமே நான் மறக்க முடியாத ஒன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று அன்றைய மறப்பது நல்லதுங்கிற சொன்ன ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, அந்த நன்றி என்னுடைய உயிர் உள்ளவரே. அந்த ரெண்டு முறையும் ரெண்டு விதமான அயலவர்கள் என்னை காப்பாற்றினார்கள். ஆகவே அது வந்து இந்த அயலவர்கள், இந்த அடுத்தாத்த அயலவர்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு ஒன்று இணக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வரும்போது போகும்போது எல்லாம் சாப்பிட்டீங்களா கொண்டீங்களா, உடம்பு ஏன் வாட்டமா இருக்கு, சாப்பாடு நான் செஞ்சு தரவா, உடம்பு எப்படி இருக்கு, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அதே மாதிரி அவங்க என்ன கேட்பாங்க, நானும் அவங்களை கேட்பாங்க. நான் ஏதாவது என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி வந்து கொண்டாடுவோம். அதே மாதிரி அவங்க வீட்டுல ஏதாவது செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. இது சாதா அன்றாட நிகழ்வு. மற்ற அயலவர்கள், அதாவது மாடியில் உள்ளவர்கள் அப்படிங்கும் போது அவங்க வந்து விசேஷ காலங்கள் தான். இந்த அயலவர்கள் வந்து தினமும் காலை மதியம் மாலை இரவு நாலு செஞ்சாலும் உடனே கொண்டாந்து கொடுப்பாங்க, உடனே கொண்டாந்து கொடுப்பாங்க. அது அவங்க போய் ஒரு 6 ஆகுது, அவங்க இல்லாதது எனக்கு பெரிய எப்படி சொல்றது, எனது வலது கை ஒடிந்த மாதிரி இருக்கு.
0: அவ்வளவு தூரம் அந்யோன்யமாக வாழ்ந்திருக்கு.
1: அவன் இருந்தாலும் தொலைபேசி வழியா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல ஒண்ணு இப்ப என்ன, ஒரு விசேஷத்தை கலந்துக்கும் போது அப்பயும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் தொடர்புல இருந்துகிட்டு தான் இருக்கோம்.
0: மிகவும் முக்கியம் அயலவர்களுடைய, அயலவர்களுடைய உறவாடல், அயலவர்களுடைய ஒற்றுமை மிக மிக முக்கியம். எங்களுக்கு அவர்களுக்கு
1: அவசரத்துக்கு உதவுவதே அவங்க தான், நம்மளுடைய அவசரத்துக்கு உதவுவதே அவங்க தான். நம்ம சொந்தம்லாம் அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தொலைபேசி அழைப்பு விடுத்து அவங்க எங்க இருக்காங்க, என்ன என்ன வேலையில் இருக்காங்க, வருவாங்களா வர மாட்டாங்களாம் அப்புறம்.
0: நிச்சயமாக அயல் வேண்டும் என்ற, நமக்கு 4 பேர் வேண்டும் என்று கூறுவதை விட முக்கியம் அயல். ஐயா, அயல் தான் மிக மிக முக்கியம். என்னுடைய ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய வாகன சாரதிய பாடசாலை செய்கிறது பயிற்சிக்கு, ஒரு மாணவனுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தியிலே ஒரு விபத்து நடந்துவிட்டு ஒருவர் வந்து பிழையாக வந்து எங்கள் வாகனத்தை தாக்கி எனக்கு மூர்ச்சையாகிவிட்டேன். என்னுடைய பக்கம்தான் அடி வந்தது. உடனே வந்து அவசர சிகிச்சை வண்டி வந்து என்னை ஏற்றி கொண்டு சென்று விட்டது. அங்கு சென்று வைத்தியசாலையில் வைத்து கொண்டு இந்த தொலைபேசி எடுத்து இங்கே வீட்டுக்கு அழைத்தவது மகள் வானொலியில் இருந்தவர். உடனே வானொலியை விட்டு வந்தால் அடிஷ்னோ நல்ல பனிச்சறுக்கு காலம், வாகனம் என்னுடைய வாகனம் கொண்டு சென்று வேறு வாகனம் இல்லை, மகள் வருவதற்கு முடியவில்லை. வெளியே அவசரப்படும் போது பக்கத்தில் இருந்தவர் என்னுடைய ஒரு பாகிஸ்தானிய சகோதரர், என்னோட நல்ல நீண்ட நாளுவோ, அந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை அங்கிள் அங்கிள் என்றும் அவர்கள் சகோதரமாக நல்ல ஒரு தாய் பிள்ளைகளாக பழகினாங்க. அவருடன் ஓடி வந்து என்ன சகோதரி என்ன நடந்ததுன்னா இவ சொல்லியிருக்கா. உடனே வாகனத்தை எடுத்து மகளை மேற்றிக்கொண்டு வைத்தியசாலையை கொண்டு வந்து விட்டு விட்டார். அப்பொழுது இவர் செருப்பம் போடாமல் விழுகிறேன், இதோ பாருங்கள் மகளே சரியான குளிர் அல்லவா, நான் குளிர் அங்கே கூட என் மகள் எடுக்கவில்லை. அப்படி அந்த அயல் என்பது, அதுக்கு பின்பு உணவு உணர்ந்தவர்கள் வந்து பார்த்தவர்கள் வைத்தியரோட முடியும் அந்த அயல்.
1: அதற்கப்புறம்
0: அந்த ஆட்டுக்காரர்
1: முதல், அது எப்படி சொல்றது, முதல் கீர் அப்படிங்கிறமல வண்டி எடுக்கும் போது அதான் ஃபர்ஸ்ட் கீருங்கிறது அவங்க தான்.
0: அதனால் அந்த அடுத்தாத்து என்பது அழகான ஒரு பதம். அடுத்த ஆத்து என்பது, ஆத்து வந்து எங்களுடைய ஆன்மாவைத்தான் அங்கே குறிக்குது. ஆன்மா, ஆத்மம், ஆத்மம் குளிர்ந்தன்று ஆத்மம் என்று, ஆன்மாவை ஆத்மம் என்றும் கூறுவார்கள். அடுத்த ஆத்துக்குரியவர்கள், அடுத்த ஆத்து உள்ளவர்களுடைய சிறப்பை நாங்கள் பின்பற்றலாம். அவர்களுடைய பிழைகளை கண்டு நாங்கள் ஒதுங்கி அவர்களை திருத்தலாம். நாங்கள் சொல்ல தேவையில்லை.
1: நிச்சயமாக
0: வாழ்த்துக்கள், நல்லதோர் கருத்துக்களை பெறுமா.
1: நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்ல தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு இணைவோம்.
0: சொல்லோடு பாடலில், அடுத்த சொல்லோடு பாடலும் நாங்கள் அதற்கிடையிலும் வந்து நன்றி, உங்கள் பாடல் தருகின்றேன். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய தானாக வந்த சந்தனம். வணக்கம், வணக்கம் நாகப்பன், கோவை நாகப்பன், ஏஆர் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்தீர்கள் அல்லவா, நானும் உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை தந்து கோவை மாநகரம் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்டு காலநிலையும் கேட்டுக்கொள்கிறேன்.
2: காலநிலை நல்ல காலநிலையாக இருக்கிறது ஐயா. அப்புறம் நானும் நலமாக வளமாக மகிழ்வாக
0: நல்லவனாக வல்லவனாக
2: சொல்ல வேண்டியது
0: வல்லவனாக இருக்கின்ற
2: வார்த்தைகள் அட்டண்டன்ஸ் போட்டா எவ்வளவு லேட்டா பதிவு போடுறாங்க.
0: அது
2: வந்து உள்ளேனையான்னு சொன்னா கூட பதிவு ரொம்ப லேட்டா வருது.
0: சிலவேளை அவர்கள் சிரமத்துல சிரமமா இருந்திருப்பார்கள், நேரம் பற்றாக்குறையா இருந்திருக்கலாம், எப்படியும் சொல்லிவிட்டார்கள் தானே பொறுமை
2: இல்லையா? எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஐயா முன்னாடியே.
0: அப்படியா, பார்க்கவில்லை போல் இருக்கு நீங்கள் போடு, நான் சரியா சொல்லிட்டேன் போல் இருக்கின்றது. எப்படியும் பார்த்து விட்டார்கள் சொல்லிவிட்டார்கள் தானே, உடனே சொல்வதென்றால் சில சமயம் வலைத்தளங்கம் முந்தி பிந்தி வரலாம். இதுகளையெல்லாம் பெரிய இதாக நாங்கள்
2: அதுக்கு பல விதமான ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது.
0: அப்படியா, அப்போ
2: சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. அப்படியா, சரி நல்லபடியும். என்ன பாடல் நீங்கள் நினைத்து வந்த பாடல் முதலில் அந்த விடயத்துக்கு செல்வோம். நாபன்
2: ஒரே ஒரே நிமிடம், எனக்கு வலைத்தளம் கொஞ்சம் சிரமமாக.
0: ஓ, தொலைபேசி தொலைபேசி ஆகின்றது. பாடல் எதுவாக இருக்கலாம் என்று கூறினால் நலமாக இருக்கும். என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
2: படம் வந்து கோடைமலை.
0: கோடைமலையில நல்ல பாடல் தான். கோடைமலையில என்ன பாடலா இருக்கும்?
2: காற்றோடு குழலின் நாதமே.
0: காற்றோடு குழலின் நாதமே. சரி, இதுல இந்த காற்றோடு குழலின் நாதமே அற்புதமான மூன்று பதங்கள் அமைந்திருக்கின்றன இந்த பாடல்ல முதல் வரியில. இதுல
2: என்ன கேட்கல, ஏதோ ஒரு பாட்டு கேட்கணும்னு கேட்க.
0: சரி, இப்ப அது காற்றோடு குழலின் நாதம் என்று வந்துவிட்டது. இந்த காற்று குழல் நாதம் இதுல நாங்கள் எதை பற்றி எடுத்து பேசுவோம்? எந்த சொல்லை பின்பற்றி எந்த சொல்லை பின்பற்றுவோம்?
2: காற்று.
0: சரி, காற்றை பற்றி பேசுவோம் என்று கூறுகிறார். காற்றை பற்றி என்ன பேச போகிறீர்கள்? பேசுங்களேன், அதை பற்றி கூறுங்களேன்.
2: காற்று என்பது மனிதனுக்கு இன்றியமானது. மூச்சு காற்று.
0: ஆமாம்,
2: அது இப்பொழுது வந்து மாசுபடுகிறது.
0: மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் காற்று முக்கியம் தானே ஐயா, அப்படிதானே?
2: உயிர் வாழ்வதற்கு வலி என்று சொல்லக்கூடிய காற்று மிகவும் முக்கியமானது.
0: காற்றுக்கு வலி என்றும் ஒரு பெயர் உண்டு. வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் கூறுங்கள்.
2: பொக்கிசத்துக்கு ஒரு சொல்ல எடுத்து கொடுத்தேன்.
0: அப்படி எடுத்து கொடுத்து விட்டீர்கள், அது முந்தி வந்து விட்டது. பார்ப்போம், மீண்டும் பிறந்தானே, என்ன வந்து வரக்கூடாது என்று சட்டம் இல்லை தானே ஐயா? சரி கூறுங்கள்.
2: ஆமா, அந்த வகையில
0: பொதுவாக பேச போகின்றீர்கள்.
2: அதாவது நம்ம இப்ப வந்து நேரம் இல்ல நேரம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கெல்லாம் நேரம் இல்லன்னு தெரியவே இல்லை. தேவையில்லாததுக்கெல்லாம் நேரம் இருக்கு, தேவையானதுக்கு நேரம் இல்ல.
0: அப்படி இருக்கின்றார்களோ நீங்கள். அப்படி இந்த நேரத்தை சரியாக எதற்கு எதை எந்த நேரம் பாவிக்க வேண்டும் என்று பாவிப்பீர்களா, உபயோகிக்கின்றீர்களா?
2: அது திட்டமிட்டு கரெக்டா செய்வேன் ஐயா.
0: ஆமா, நீங்கள் நேரத்தை கணக்கிட்டு திட்டமிடல், அதாவது அந்த திட்டமிடல் செய்து அந்த திட்டமிட்டபடி.
2: சரி, பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன வேலைங்கறத இன்னைக்கு முடிவு பண்ணிடுவேன் தூங்க முன்னாடியே.
0: ஆமா, திட்டத்தை வகுத்து விட்டீர்கள், அதன்படி பயணிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் எண்ணும் எண்ணும் வேளையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வீர்கள்?
2: அதை தவிர்க்க முடியாததா இருந்தா மட்டும்தான் மாற்றுவேன்.
0: அதைத்தான்
2: மாற்ற மாட்டேன்.
0: இல்ல இல்ல, அதைத்தான் தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்ன செய்வீர்கள்?
2: ஆனா அதை தவிர்க்கிறதே என்னோட வேலையா இருக்கும்.
0: என்னவென்றால், நேரம்
2: கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொண்டே இருப்பேன். நீதியும் தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலைன்னு வரும்போது மட்டும்தான் அதை ரெகுலர் வேலையை ஒத்தி வச்சுட்டு புது வேலையா ஆரம்பிச்சு.
0: அதைத்தான் குருதேவ, நாங்கள் திட்டமிட்டு ஒன்றை செய்ய புறப்படுகிறோம். அந்த திட்டமிட்டு செய்ய புறப்படும் போது அதற்கு ஒரு ஒரு தடை வருகின்றது, அத்தியாவசியமானது, அதை தவிர்க்க முடியாது என்றால் நாங்கள் மாற்றத்தானே வேண்டும்.
2: மாத்தி அந்த சமயத்துல மாத்தணும், ஆனா குடும்ப வரைக்கும் தவிர்த்துருவேங்கிறேன். தவிர்க்க முடியாது, தவிர்த்துருவேன்.
0: அதைத்தான் கூறுவேன், தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு வந்தா மாற்றித்தானே ஆக வேண்டும் இல்லையா?
2: மாத்த முடிஞ்ச அளவுக்கு தான், அதாவது ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கு மட்டும்தான் மாறுவேனே தவிர.
0: அதைத்தான் கூறுகிறேன், இப்பொழுது மாற்ற முடிய மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு அவசியம் வந்து விட்டது, மாற்றித்தானே ஆக வேண்டும்.
2: அப்ப மாற்றித்தான்,
0: நேரம் என்பது அது தானாக
2: சந்தர்ப்பங்கள் அமைவது மிகவும்
0: அநேகமாக எல்லோருக்கும் திட்டமிட்டபடி நடந்து கொள்வது முயற்சிப்பார்கள், ஒரு சில மாற்றங்கள் வரும். இந்த நேரம் என்று நீங்கள் கூறிய போது, இந்த நேரம் என்பது தானாக ஏற்படுவதுதான் நேரம், அது ஓடிக்கொண்டேதான் இருக்கு. நாங்கள் தான் நேரத்தை திட்டமிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கணக்காக அதுக்கு வகுத்து வைக்கணும். ஒரு சிலர் அளப்பரிய பணிகளை எல்லாம் குறுகிய பண்ணி ஒரு 8 மணிக்கு அதுக்குள்ள செய்ய வேணும் என்றால் முடியுமா? அளவாக நீங்கள் சொன்ன திட்டமிட்டு தான் செய்யணும். அதே போன்று ஒரு தடவை சந்திக்க இருக்கின்றேன் நான் சந்திப்போம் என்று எண்ணித்தான் புறப்படுறேன். அதுக்கிடையில் வேறு சந்தர்ப்பம் அந்த சந்திப்பை செய்யப்படாமல் தடை செய்து விட்டது, என்ன செய்யலாம்? அப்ப அந்த சந்திக்க இருப்பவர் குறை நிற்கலாமா? அந்த சந்திக்க இணைப்பவர் அதை குறையாக அல்லது தவறாக எண்ணலாமா? ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் என்று இருக்கின்றது, சூழ்நிலை என்று இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்துத்தான் நேரத்தை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். நீங்கள் என்ன? வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப நாங்கள் இன்று நேரம் சந்தர்ப்பம், அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட முதலில் நாங்கள் எதை எண்ண வேண்டும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்று சிலர் காற்றலைக்கு வரவில்லை என்றால் நான் முதலில் நினைப்பது உடல் நலமாக இருக்கின்றார்களா என்றது முதலில் எண்ணிக்கொள்வேன். அவர்களுக்கு குரல், இரண்டாவது தொலைபேசி அவர்களுக்கு இணைப்புகள் கிடைக்கின்றதா என்று எண்ணிக்கொள்வேன். மூன்றாவது அவருக்கு பணி இருக்கின்றதா? சிலர் குடும்ப சூழலை நாங்கள் பார்ப்போம். இரவு நேரம் உங்களுக்கு குடும்ப சூழல் இருக்கின்றது, இரவு நேரத்தில் நீங்கள் தொலைபேசி எடுத்து உங்களோட பேசி கொண்டிருக்க, சில குழந்தைகள் தூங்குற நேரம், மனைவிமார் தூங்குற நேரம், நாளைக்கு பணிக்கு செல்பவர் இருப்பார், அப்படியெல்லாம் இருப்பார்கள் தானே. அப்போ அதை நான் முதலில் அதை நேர்மறையாக எடுக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை பொருந்தவில்லை என்று நினைக்கின்றேன் என்று நான் கூறிக்கொள்வேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது, அந்த சந்தர்ப்பம் வராதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது.
2: நீங்க சொன்ன இந்த நீங்க சொன்ன 4 காரணத்துல எனக்கெல்லாம் முக்கியமான காரணம் 3வதா சொன்ன பணி மட்டுமாக இருந்தால் மட்டுமே என்னால்
0: கலந்து கொள்ள முடியும். நான் நினைத்துக் கொள்வேன்,
2: மற்றபடி 3 தவிர்க்க கூடியதே.
0: ஆமாம், ஆனாலும் அங்கே நோக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. நோக்கம் நோக்கம் சரியாக இருந்தால் நேரம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் இல்லையா? நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். சிறப்பு
2: எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இருந்தா நைட்டு 11:30 வரைக்கும் இருக்குது ஐயா, வீட்டுக்கு
0: வர 11:00.
2: ஒரு சில நாளைக்கு இருந்தோம்னா வீட்டுல ஃபுல்லாவே ரெஸ்ட்ல இருப்போம்.
0: அந்த நேரத்தில் வருவார், எனக்கு தெரியும். நீங்கள் வந்துவிட்டால் நான் இப்ப நின்று அவருக்கு ஓய்வு கிடைத்து விட்டது, சந்தர்ப்பம் சரி என்று. வரவில்லை என்றால் நான் நினைப்பேன் கோவையில் இருக்கின்றாரா, கேரளா பக்கம் போனார்கள். உடனே உண்மையை கூறுகின்றேன், என்னுடைய உண்மையை கூறுகின்றேன். ஒரு ஒரு உறவு வரவில்லை என்றால் நான் என்னுடைய உறவுகளாக நினைப்பது உங்கள் அனைவரையும் தான். அதன் பின்புதான் என் மனைவி, மக்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், பல விடயத்தில் நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். அவர்கள் ஒருவர் வரவில்லைனால் உடனே நினைப்பது இதுதான், உடல் நலம் எப்படியோ. ஏன்னா மனிதனுடைய உடல்நிலை ஒரு உத்தரவாதம்
2: அற்ற நினைக்கவே மாட்டேன், நல்லா தான் இருப்பாங்கன்னு
0: நினைப்பேன். இல்ல, உத்தரவாதம் இல்லை, என்ன நல்லா இருந்தா வருவார், ஏன் வரவில்லை, உடல் நலம் எப்படியோ. இரண்டாவது அவருக்கு என்ன சந்தர்ப்பம், சிலருக்கு சந்தர்ப்பங்கள் என்ன, தனியொரு மனிதனாக யாரும் இல்லை தானே, நாங்கள் எல்லோரும் குடும்ப உறவினர்கள் தானே, அங்கத்தவர்களோடு தானே வாழுகிறோம். சிறப்பு. அடுத்து இந்த காற்று என்பதை பற்றி எடுத்துவிட்டு விட்டு விட்டோம். காற்று என்பதை பற்றி கூறுவன்னா என்ன கூறுவீர்கள்?
2: அதுல அந்த அந்த பாட்டுல ஒரு வரி, மருந்தாக நீ நோயானது என்னன்னு வந்தது.
0: ஓ அது இருக்குதானே ஐயா, அது ரெண்டும் இருக்கிறதான, மருந்து கொடுப்பார்கள், அதை விட்டு வேற நோய்கள் வருகிறது தானே.
2: இல்ல மருந்தாக நீ வந்து, மருந்தாக நீ வந்து நோயானது
0: என்னன்னா
2: மருந்துன்னு நினைச்சு உன்னை எடுத்த நீயே நோயா இருக்கு.
0: அதுதான் இப்ப மருந்து, இப்ப எங்க நாங்கள் நோய்க்கு மருந்து எடுக்க போறோம், அந்த மருந்து என்று இந்த நோய் தீரும் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த வசனம், தீரும் என்று எண்ணி அந்த மருந்தை எடுக்கும் பொழுது அந்த மருந்தே எங்களுக்கு நோயாக இருக்குன்னு ரெண்டு கருத்து அதுல இருக்கு. அந்த மருந்து நோயாக உண்டு, அந்த மருந்தே எனக்கு நோயாக வந்து விட்டது என்றும் கூறலாம். இல்லை இல்லை எனக்கு நோயாக இருக்குங்களா என்பது
2: எனக்கு
0: வருத்தத்தை மாற்றம் என்று எடுத்தேன், அந்த மருந்து மேலும் எனக்கு வருத்தத்தை கொடுத்து விட்டதே, அது மருந்து அல்ல, அது நோய், அது நோய் என்று எனக்கு சிறப்பு சிறப்பு.
2: பொதுவா நோயை தீர்க்கிறதுக்குதான் மருந்து வரணும், இந்த மருந்தே நோயா
0: இருந்தா. அதனால் தான் எடுத்தவுடன் மருந்தை நாங்கள் இது நல்லா இருக்கும் என்று எண்ணாமல் தீர்ந்து ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து அந்த மருந்தை எடுக்க வேண்டும். நீ அந்த நீ இல்லை இல்லை அந்த இல்லை நீ என்றவரை நீங்கள் நீ என்றவரை பார்க்க எடுக்கும் போது ஒரு நீயை அதுக்கு அதை குறித்து ஒருவரை மருந்து என்று எண்ணி அவரை எடுக்கின்றீர்கள். அதற்கு முன்பு அதை நன்றாக அறிந்து எடுக்க வேண்டும். நான் நீங்கள் டாக்டரை கொண்டு வந்தீர்கள், டாக்டர்மார் கூறுகிறார் இன்றைய காலகட்டத்தில் மருந்தையே நாங்கள் நம்ப முடியாத காலம், ஏனென்றால் காலாவதியான மருந்தை கொடுக்கின்றார்கள், அந்த பெயரில் வேறு மருந்தை தந்து எத்தனையோ அதுகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதனால் அதையும் நாங்கள் ஆய்ந்து ஒரு செல்லும் பொழுது சீரான வைத்தியரா உண்மையான வைத்தியரா பொய்யான வைத்தியரா என்பதையும் அறிந்து போக வேண்டும். அதை தேர்ந்தெடுக்கிற எங்களிலே தான் பிழை, மருந்து நோயாக வந்தால் அந்த மருந்தை தேர்ந்தெடுக்கிறவரில் தான் பிழை உண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க குரங்கால்?
2: அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும்.
0: அப்ப தேர்ந்தெடுக்கும்
2: போது சரியான
0: சரியானது வாழ்த்துக்கள் சிறப்புகள். எந்த பக்கத்துக்கு நாங்கள் எங்கள் மொழியிலே உழவு அளவலாவி கொண்டு போகிறோம், எத்தனை சொற்களை எத்தனை பதங்களை உபயோகிக்கின்றோம் கண்டுபிடித்து செய்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய பாடல் காற்றோடு குழலின் நாதம் கிடைக்கும், அடுத்த உறவுகளும் வருவதற்கு அழைக்கின்றார்கள், இணைப்போம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்த உறவாக சென்னையில் இருந்து வருகின்றார் அன்பு மகள் ரேவதி போல் தெரிகின்றது, கே கே நகரிலிருந்து அழைக்கின்றார். எங்கே வர வேண்டும், அழைக்க வேண்டும் மகளை? இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, சொல்லோடு பாடல். நீங்கள் தரும் பாடல்களை கேட்கும் வேளையிலே அந்த சொல்லை பிறந்த அந்த சொல்லை பெற்றெடுத்து அந்த சொல்லை பற்றி நாங்கள் அளவலாவிக் கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் எங்கள் வாழ்க்கையோடு தான் பின்னி பிணைந்து கொண்டு போகின்றன.

0: ரேவதி அழைத்தீர்கள், சியாமலா நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும் மீண்டும் என்று கூறுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி. இப்பொழுது ரேவதி வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி. வணக்கம் மகளே.
1: வணக்கம் அப்பா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆரம்பத்திலிருந்து என்று எண்ணுகிறேன். அடுத்து உங்களுடைய சென்னையிலே இன்றைய காலநிலை எந்த மாதிரி இப்பொழுது, அதாவது இந்த இரவு இந்த நேரம் 10:18 19 உங்களுக்கு இரவு நேரம் எப்படி இருக்கின்றது? ரேவதி, காலநிலை சரியில்லையா அல்லது தொலைபேசி ஆகிவிட்டதா? சென்று விட்டார். சரி, அடுத்து ஒரு விடம் சொல்லுவோம். வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யானை வருவது பின்னே, மணி யோசை வருவது முன்னே, சியாமலா வருவதற்கு முன்பே இங்க எழுத்துக்கள் எல்லாம் எங்கள் பதிவெல்லாம் வந்தவிடும். நல்லமா இருக்கிறீங்களா மகளே?
1: நல்லா இருக்கப்பா.
0: பயணம் எப்படி அமைந்தது? நன்றாக கேட்கணும். இப்பொழுதும் பயணத்தில் சென்றிருக்கின்றீர்கள். பக்கத்திலே அக்கம் பக்கத்தை பார்த்து பேசுகிறீர்கள். அப்ப காதலே ஒளி வாங்கி வைத்திருக்கின்றீர்களா? வாகை மரமா அல்லது வேற ஏதாவது மரமா? அந்த மரம் வாகை கண்டுகொண்டேன். அந்த இலையை கண்டவுடன் நான் கண்டுகொண்டேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. குழந்தைகள் எல்லாம் உடை கொடுத்து விட்டார்களா? அம்மா சென்று பாருங்கள் என்று. அப்படியா? அங்கே மகன் தானே, அவர் தானே அந்த பாட்டு ஒன்று பாட்டு அதெல்லாம் காற்றாலையில் வந்து பண்ண உலகளாக அறிந்து கொள்ளலாம்.
1: இல்லப்பா, இப்ப நேரம் இருக்கிறது
0: இல்லப்பா. எல்லோரும் நலமா
1: இருக்கு.
0: சரி,
1: சொல்லோடு பொண்ணு பாக்கணும்னா நான் என் பிள்ளைய பாக்கணும்.
0: அப்படியா? சரி, இப்பொழுது சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு என்ன பாடலையும் கேட்க போகிறீர்கள்?
1: அந்த
0: நேர தென்றல் காற்று என்ற பாடல் இருந்து ஒரு பதத்தை எடுப்போம். இந்த தென்றல் என்ற வரியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா அல்லது அந்தியை எடுத்துக்கொள்வோமா? சரி, தென்றல் பற்றி பேசுவோம். தென்றலை பற்றி உங்களுக்கு தெரிந்த வகையில கூறுங்களேன் பார்ப்போம். தென்றல் நீங்கள் தனி உங்களுடைய சொந்த வண்டியில வருகின்றீர்களா, பேருந்துல வருகின்றீர்களா? தொடர்வண்டி, அதனால தான் இவ்வளவு தொடர்வண்டியா? கவனமா இருக்க வேண்டும். தென்றல், இப்பொழுது நீங்கள் தொடர்வண்டியிலே இருக்கும் தொடர் ஊந்தலே இருக்கும் பொழுது தென்றல் வருகின்றதா? சந்தர்ப்பம் நேரம் சரியில்லை போல் தெரிகிறது. உங்களால் பேசுவது கடந்த அடுத்தவருடைய ஒளி வந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வோம்? அப்படித்தான் கேட்பவருக்கும் தொந்தரவாக இருக்கும். பாதுகாப்பாக நலமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு ஹைதராபாத்தில் இருந்து கொண்டும் எங்களுக்கு செய்திகளை தந்து கொண்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. உங்களோட பயணம் சிறக்கட்டும். பாதுகாப்பாக வீட்டுக்கு பாருங்கள். பாடலை கேளுங்க. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. இப்பொழுது ரேவதிக்கு இடம் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். ரேவதி, உங்களுடைய இணைப்பை சரியாக செய்து கொண்டு அலையுங்கள் மீண்டும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடலுக்கு.

0: ரேவதி வந்து விட்டார்கள். வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் அப்பா. என்னுடைய தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டது.
0: காரணம் என்ன? அதுக்கு சக்தி காணாதா, அல்லது நீங்கள் நிற்கிற நிலையம் பிழையா, அல்லது அலை வரிசையிலே பிழையா?
1: அதிலே ஒரு செயலி என்ன பண்றதுன்னா, ஜெமினியை கேளுங்கள், ஸ்கிரீன் வரும், ஜெமினியை கேளுங்கள், அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு ருட்டீனா வந்துட்டே இருக்குப்பா.
0: அதை அழித்து விடுங்கள். ஜெமினியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அவரங்களுக்கு தேவையில்லையே. இப்ப புதிய புதிய வரவுகளை கொண்டு வந்து தரவுகளை தந்து எங்களை எல்லாம் பித்தனாக்குகிறார்கள். இந்த ஜெமினி மட்டுமல்ல, இன்னும் ஒன்று இருக்கின்றது, மெட் என்று ஒன்று வரும் ஒரு அடையாளத்தோடு, அதையெல்லாம் எங்களோட தொலைபேசியில் இருக்க பதிவுகள் அத்தனையும் அது உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுகிறது. எங்கள் பதிவில் நாங்கள் செய்திகள், நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஒலிகள் அத்தனை எடுத்து தான் இந்த ஏஐ போன்றவர்களுக்கு உதவி செய்து எத்தனையோ குளறுபடிகள் இருக்கு. விஞ்ஞானம் வளர்ந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருது, அதை நல்லபடியில் பயன்படுத்துகிறார்கள். இல்லை, மக்களை தீங்கான வழிக்குத்தான் கொண்டு செல்கின்றார்கள். ஜெமினியை நீங்கள் கேட்க தேவையில்லை, அதை நீங்கள் தொட்டே பார்க்க தேவை. அதை என்ன கேட்க, ஏதாவது அறிய வேண்டாம் கேட்டு, அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் என்று எங்களை போன்ற ஒருவர் தான் செய்கின்றார். அது ஏஐயிலே செய்யப்பட்டு விட்டுருக்கு சொல்லுவதெல்லாம் சரி. நான் எத்தனை முடியும் குறுங்கள்,
1: கிட்டவே போலப்பா, அது டச்சே பண்ணலப்பா,
0: அது தானாக செய்கிறது. அதை நீங்கள் அழித்து விடுங்கள், அதை நீங்கள் டிலீட் பண்ணி விடுங்கள். அவரை தொட்டு அவரை கொண்டு வந்து அவரை உங்களோட இதில் இருந்து எடுத்து விடுங்கள். தேவை நாடுகளிலே அமெரிக்கன் டாலர் கொடுக்கும்போது பெருந்தொகை. இங்கெல்லாம் உங்களுக்கு அது தேவையில்லை. கிடைச்ச ஒரு ஒரு $3-4 அது பெரிய பணம் இல்லை எங்களுக்கு. ஆனால் $3-4 அமெரிக்கன் டாலர் உங்களுக்கு கிடைத்தால் எவ்வளவு பணம்? அப்படி இணைத்து தான் கண்ட தேவையற்ற எல்லாம் எல்லாத்திலையும் போடுவார்கள். தளங்கள் வந்தது சிறப்பு, தளங்களை தாங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து தாங்கள் உழைப்பை தேடிக்கொண்டு எங்களை முட்டாளாக்குகிறார்கள். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உண்மையிலே இருக்கின்றது, இலக்கிய இலக்கணம் படிக்கக்கூடிய எல்லாம் கூகுளில் இருக்கின்றது, யூடியூப்ல இல்லை, யூடியூப் எல்லாம் அது வலைத்தளம், அது வந்து செய்திகள் தாறுமாறாக அதில் வருவது எல்லாம் சரியில்லை. எல்லாம் சரி சரி என்று முதலில் பாடலை தாருங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அப்ப அந்த நீர்க்குமிழி படத்துல கன்னி நதியோரம் அப்படின்னு ஒரு பாடல் வரும்பா.
0: கன்னி நதியோரம் ராமன் நடந்தான் அப்படியா?
1: கன்னி அது வந்து கங்கை நதியோரம் ராமன் நடந்தான்.
0: இது கன்னி நதி
1: வரப்பிரசாதம். அது வரப்பிரசாதம்.
0: இது வந்து என்ன,
1: இது நீர்க்குமிழி படத்துல
0: நீர்க்குமிழி. சரி, அது முதல் வரியை குறுங்க.
1: கன்னி நதியோரம் அப்படி, நதியோரம் கன்னி,
0: கன்னி என்று கூறுகிறீர்கள். கே கன்னி.
1: ஆமா, கன்னி நதி. ஆமா,
0: நாங்கள் இந்த கன்னி நதியோரம் என்றதை வந்த பாடல்லே கன்னியை எடுப்போமா, நதியை எடுப்போமா, ஓரத்தை எடுப்போமா, எதை பற்றி பேசுவோம்?
1: நதியை எடுக்கலாம்ப்பா.
0: சரி, நதியை பற்றி பேசுவோம். அங்கே நதியை பற்றி நீங்கள் அறிந்தவை எங்களுக்கு கூறுங்கள், நாங்கள் தெரிந்ததை உங்களோட பகிர்வோம். கொண்டு வாருங்க. நதி,
1: நதின்றது இப்போ ஜீவ நதியா இருக்கிறது இங்க வந்து கங்கை நதி அப்பா. தமிழ்நாட்டு சொல்லுங்கப்பா.
0: நீங்க கூறிக்கொண்டிருங்கள்.
1: தமிழ்நாட்டுல வந்து இந்த காவிரி நதி தான்ப்பா வரணும் தண்ணிக்காக. ஆனா அந்த காவிரி நதி வந்து நாங்க ஒரு ஒருத்தரையும் அந்த மாநிலத்துல கேட்கும் போது,
0: நதியை பற்றி பேசுங்கள்.
1: நதியப்பா, காவிரி நதி
0: தான்ப்பா. நன்மை என்ன, தீமை என்ன, அதுகளை தானே பேசணும். அரசியல் நாங்கள் போக வேண்டும்.
1: சரி, நதி பத்தியே சொல்றேன்ப்பா. நதி வந்து நம்மளுக்கு நல்ல பெருகி வரும்போதே நம்மளுக்கு அந்த வண்டல் மண்லாம் நம்மளுக்கு பயிர் உற்பத்திக்கெல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கும். அப்புறம் நதி வந்து தூய்மையா வச்சிருந்தா நமக்குதான் நல்லது. அத வந்து நம்ம எல்லா இடத்தையுமே மாசுபடுத்த கூடாது. அதே போல புது வெள்ளம் புது நதி வரும்போது நம்ம அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்துல எப்போ தண்ணி வரும் தெரியாது. அதனால அந்த மாதிரி வெள்ளம் வர சமயத்துல எல்லாம் நம்ம அங்க போக கூடாது. நதிகள் வற்றாம ஜீவ நதியா இருந்தாதான் ஒரு விவசாயிகளுக்கு பயிர் வைக்கவோ இல்ல நம்மளுக்கு உணவு கிடைப்பதற்கோ சௌகரியமாக இருக்கும்.
0: சரி, அப்படி என்றால் இந்தியாவிலே தென்னாட்டை பொறுத்தவரையில் வற்றாத ஜீவ நதியாக எந்த எந்த நதிகள் உண்டு தெரிந்த வகை கூறுங்கள்.
1: கிருஷ்ணா, காவிரி,
0: தென்னகத்திலே கிருஷ்ணா நதியும் காவிரி நதியும் வற்றாத ஜீவ நதியும். அது காவிரியா காவேரியா?
1: அதே அகத்தியர் வந்து
0: காவிரியா காவேரியா?
1: காவிரி என விரிந்து செல்வதால்

0: இருந்தும் இடமெங்கும் பசுமை நிறைந்திருக்கும் இல்லையாம்மா? சரி, அதில் தீங்குகளும் இருக்கின்ற ஒன்று ரெண்டை கூறணும். அதை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேணும், எப்படி பழக வேணும், எப்படி உபயோகிக்க வேண்டும், நதியோடு எப்படி பழக வேண்டும் கூறுங்கள். இந்த புலவர்கள் எல்லாம் பாடல்களை எண்ணும் பொழுது நதி எதற்காக கொண்டாது, நதியோரத்தையும் நதியையும் கூறியிருக்கலாம், என்ன காரணம்?
1: நதியோரத்தை நதிகளை குறிக்கணும்னா, நதி ஓரம் இருந்தா தான் நதி நடுவுல போனாக்க உயிரோட இருக்க முடியாது. நதி ஓரம் இருந்தா தான் ஆறை ரசிக்கலாம்.
0: நதியை நாங்கள் ரசிக்க வேண்டும் என்றால் ஓரத்திலிருந்து ரசிக்கலாம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நதிக்குள்ள போகக்கூடாது, நதி ஓரம். நதி ஓரம் என்று ஏன் நதியோரத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் மனோநிலை?
1: நல்லா இருக்கும். ஒரு கடல் பார்க்கும் போதும் ஒரு நதியை பார்க்கும் போதும்
0: கடல் வராது, கடல் வராது, நதியைத்தான் நான் கேட்கின்றேன். நதி
1: சரி, அப்ப இப்ப அதை பற்றியே சொல்கிறேன். நதியை பார்க்கும் போது நம்மளோட மனதுக்கு நல்ல அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும், அதனுடைய ஆர்ப்பாட்டமும் நம்மளுக்கு உற்சாகத்தை அளிக்கும்.
0: அப்ப குளிர்மையும் மனதுக்கு அமைதியையும் கொடுக்கக்கூடிய, பார்ப்பதற்கு பசுமையையும் கொடுக்கக்கூடியது நதி. அப்ப இந்த கன்னி நதியோரம் என்ற அதுக்கு ஒரு வியாக்கியானம் கூற முடியுமா உங்களால? கன்னி நதியோரம்
1: புலவரோட பணியில எனக்கு தெரியல. கன்னி நதினா ஒருவேளை சொல்லுங்கப்பா.
0: கன்னி என்பது என்னம்மா? இளமைதானே மகளே. புதியதாக வருவது, அதாவது புதிய நதி ஓரம் எடுத்து வரும் நதி. இப்ப நீங்கள் சொன்ன வற்றாத ஜீவ நதி காலங்காலமாக எங்களுக்கு பயன் தருகிறது தெரியும். அதிலிருந்து சின்ன கன்னி, ஒரு பிள்ளை, ஒரு குலை கிளை பிரிந்து வரும் பொழுது எவ்வளவு ஒரு அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், குளிமையாக இருக்கும். அதே போல கன்னி நதியோரம் நின்றால் எங்களுடைய உள்ளமும் இளமையாக பசுமையாக சிறப்பாக இருக்கும். அதிலே ஒரு பெண்ணை கண்டால் ஆணுக்கும், ஆணை கண்டால் பெண்ணுக்கும் உள்ளமும் அப்படி இருக்கும் என்றதை வருவதற்காக, மேலும் அவர் மெருகூட்டி கொள்வதற்காக அப்படி கூறுகின்றார். அவர் கடற்கரையிலிருந்து பார்க்கலாம், வீதியோரத்திலிருந்து பார்க்கலாம், அங்காடிக்குள்ளேருந்து பார்க்கலாம், மேல்மாடியிலேருந்து பார்க்கலாம். ஆனால் அந்த நதியோரத்திலேருந்து பார்ப்போம், அதுக்கும் அந்த கன்னி நதியோரத்தில் இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்குமா? புரியுதாம்மா? எனக்கு தெரிஞ்சதா நான் கூறுவேன், நீங்களும் கூறுங்கள்.
1: இல்லப்பா, சரியா சரியா தானேப்பா நீங்க சொல்றீங்க. ஏதாவது ஆரம்ப நதின்றது இந்த கன்னினாலே ஒரு இளமை, புதுமை, அந்த மாதிரி ஒரு
0: இப்ப பாருங்க, கன்னிப்பெண் ருச்சி சிரிக்கிறாள். அப்ப ஒரு வயசானவர் சிரிக்கிறதுக்கும் கன்னிப்பெண் சிரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு
1: தானே?
0: மற்றது கன்னி முயற்சி என்று கூறுவார்கள். கன்னி முயற்சி என்றால் முதல் முயற்சி, இளம் இப்பொழுதுதான் அனுபவம் இல்லாதவர் கன்னி முயற்சி என்று என்னுடைய கன்னி அரங்கேற்றம் பண்ணுவார்கள். முதல் அரங்கேற்றம் நடன பயிற்சி முடிந்து அரங்கேறுவது கன்னி அரங்கேற்றம் என்று கூறுவார்கள். இந்த கன்னி என்பதற்கு இளமை, புதுமை, வரும் ஆரம்பம் என்றெல்லாம் வரும். ஆரம்பம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கன்னித்தமிழ் ஆரம்பத்தில் முதல் முதல் தமிழ் தந்தது திருவாசகம் கன்னித்தமிழ். பிறகு வந்த பழந்தமிழ் தராது கன்னித்தமிழ் என்று இருக்கும் அது முதல் என்றால் அந்த நாளை தமிழ் பிறந்த நாளையிலிருந்து ஆன்மீகம் இருக்கின்றது என்பதை குறித்து சிறப்பு கவிஞர்கள் அப்படித்தான் புகுத்திக் கொள்வார்கள். நீங்கள் கன்னி நதியோரம் என்ற நீர்க்குமிழி திரைப்படுத்த பாடலை தந்திருக்கீர்கள். அந்த பாடலிருந்து நதி என்பதை பற்றி எடுத்து நன்றாக தந்தீர்கள் பதில்களை, நன்றாக தந்தீர்கள், நன்றாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு எப்படி போனது உங்களோட பொழுது?
1: நன்றாக போகிறதப்பா.
0: நன்றா, இந்த பாட்டும் பதமும்
1: பாடல் கூட
0: என்ன நினைத்தாளோ. அசோகன் ஐயா நடித்த, கதாநாயனா நடித்த இந்திரா என் செல்வம் என்ற திரைப்படத்து பாடல் எனக்கு பிடித்த பாடல். இந்த பாடல் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் நான் முன்பு இணைய முன்பு ஒரு நேயராக இருந்த காலத்திலே அடிக்கடி கேட்பேன் இந்த பாடலை. விருப்பம் கன்னிப்பர் இது எத்தனையோ இடங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு நாள் எனக்கு ஞாபகம், அதிவேக பெருந்தெருவில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வானொலியை கேட்டுக்கொண்டு அப்பொழுது எல்லாம் இந்த டிவைசஸ்கள், அதாவது உபகரண உபகருவிகள் வருவது குறைவு அந்த காலத்தில், தொலைபேசி மட்டும்தான். அப்போ வாகனத்தை செலுத்தி கொண்டு கேட்க முடியாது, ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு

0: பாடல் ஒளிபரப்ப விடுக்கேட்பேன். எனக்கு விருப்பமான பாடல் இந்திரா என் செல்வம் என்ற மிகவும் பழையவர் அசோகன் ஐயா அவர்கள் அவர்களும் அதில் கதாநாயகனாக நடிக்கின்றார். ஒரு நாகரிகமான ஊடல் பாடல் அம்மா, ஒரு காதலை வெளிப்படுத்துவதற்கு வரும் வரிகளை அந்த புலவர் கொடுத்தது ஒரு நாகரிகமான முறையில், ஒரு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறது இருவரும். கன்னி பருவம் அவள் என்ன நினை மனதில் என்ன நினைத்தாளோ, நான் என்னை அறியாமல் செய்த விளை கண்டு பொறுப்பாளோ என்று பாடையில இவர் கண்ணடித்து போட்டாரோ அல்லது ஐ லவ் யூன்னு சொல்லி போட்டாரோ தெரியாது. அவ உடனே என்ன பதில் சொல்றா, அதுல ஒன்றுமில்லை பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லவில்லை. கன்னி பருவம் இவள் மனதில் ஒன்றும் நினைக்கவில்லை. அந்த வரி வரும் அற்புதமா, அண்டா அண்டா நான் ஒன்றும் நினைக்கல ஓகே என்ற மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லிக்கொண்டு போகலாம். நீங்கள் முன்பு நீங்களும் மீரா அவர்களும் இணைந்து என் உன் பாடல்கள் என்று ஒரு நிகழ்ச்சி செய்தீர்களா, அதிலே வந்து நல்ல நல்ல விடயங்களை ஒரு பாடலை கொண்டு வந்து அதற்குரிய விமர்சனங்களை எல்லாம் கொடுத்தது. அதே போன்று எங்களுடைய சாந்தி தங்கராஜா மொன்றியால் இருந்து அவம் வந்து விமர்சன கீதம் ஒன்றெல்லாம் எடுத்து வந்தார். கேட்டிருப்பீர்கள், பாடல்களுக்கு விமர்சனம் கூறி பழக வேண்டும். நல்லது நல்லது. கன்னி பருவமாள் இது கன்னி நதியோரம் நீர்க்குமிழி என்ற நல்லதொரு பேர் கூட. நீர்க்குமிழி என்பது வாழ்வியல் தத்துவங்களிலே நீர்க்குமிழியை வைத்து கூறுகிறார்கள். இந்த வாழ்க்கை வாழ்வு என்பது மனித உயிர் வாழ்வு என்பது நீர்க்குமிழி போன்றதாம். ஏனென்றால் மழை பெய்யும் பொழுது வெள்ளங்களுக்கு மேலே ஒரு துளி விழுந்தவுடன் அங்கே பொங்கி ஒரு குமிழி தோன்றும். குமிழி என்பது அதுதான், குமிழ் குமிழி தோன்றுகின்றது. அந்த குமிழி அடுத்த துளி வந்து விழுவதற்கிடையில உடைந்தும் போகலாம், நிலைத்தும் நிற்கலாம், ஆனால் விரைவில் உடைந்துவிடும். எங்களோட வாழ்க்கையும் அதுதான். இந்த வாழ்க்கை நீர்க்குமிழி நீர்க்குமிழி வாழ்க்கை நிலை என்று எண்ணி விடுவார்கள். நீர்க்குமிழி வாழ்வை நிலை என்று எண்ணுவதும் அடமை. சிறப்பு சில பல கருத்துக்களை உங்கள் பாடலிலிருந்து எடுத்து பேசுகிறோம். இன்றைய சொல்லோடு பாடல் அப்படி சொல்கின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே, வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி நன்றி. மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நேரம் சரியாக பிற்பகல் 1:07 எங்களுக்கு அழகாக காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு முன் இரவு 10:37 என்று காட்டுகின்றது. எங்கே அடுத்த உறவாக யார் விரப்ப உள்ளீர்களான் அன்புடன் ஷியாமலா வந்திருந்தார். நீண்ட நேரம் இணைய முடியாமல் போய்விட்டது அவராளுக்கு. அவருக்கு வாகனத்தில் அதாவது பேருந்தில் தொடர் ஊந்தில் பயணம் செய்யும் பொழுது அங்கே ஏனையவருடைய ஒலிகளும் வந்து சேருகின்றது எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இடையூறு இருக்கும் என்று அவர் அழகாக நேரத்தை சுருக்கி கொண்டோம். பாருங்கள், அயல் என்பது அங்கேயும் ஆத்துக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் தான் நாங்கள் பார்த்து ஒத்துப்போக வேண்டும் என்று இல்லை, நாங்கள் பயணம் செய்யும் போது கூட அதை கவனிக்க வேண்டிய அக்கம் பக்கத்தை பார்க்க வேண்டும். வாழ்த்துக்கள் மொன்றியல் தமிழ் வானொலி. இப்பொழுது நாங்கள் பாடல் வரிசைக்கு செல்வோமா என்று எண்ணுகின்றேன். அன்பு கஸ்தூரி அவர்கள் முதல் நேயராக வந்திணைந்து தனக்கு பாட்டு பாடுவது நன்றாக பிடிக்கும், பாட்டு நன்றாக பிடிக்கும், பாட்டுகள் பல உண்டு என்றெல்லாம் எடுத்துவிட்டு பாட்டு ஒன்று பாடட்டுமா என்று ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து. இப்பொழுது காற்றலையில் கஸ்தூரி தூக்கத்துக்கு சென்றிருக்க மாட்டார். இப்பொழுது அவர்களுக்கு 6 இருக்கும் என்று எண்ணுகிறார். 6:08 இருக்கும் மாலை நேரம். இந்த மங்கிய நல்ல சுகந்தமான வழி என்று கூறியபடியால் புது வசந்தத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கின்றது. பாட்டு ஒன்று பாடட்டுமா.
1: நாம் பாடட்டுமா பால் நிலவ

0: சேர்த்து.
1: சிறப்பான அந்த பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து. அன்பு மகளே கஸ்தூரி, நீங்கள் கேட்ட உங்களுக்கு பாட்டிலே விருப்பம் பாட்டென்றால் பல உண்டு என்று கூறிய வேளையிலே இந்த பாட்டை, அழகான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த பாடல் யார் தந்த பாடலாக இருக்கும்? செந்தூர பூவை திரைப்படத்தில் கிளியே கிளியே என்ற பாடலை, கிளியே இளங்கிளியே என்ற பாடலை அன்பு சரவணா நீங்கள் கேட்டவர்களை, பழவுகளை பற்றியும் ஜீவகாரணியங்களை பற்றியும் பலவாறு கலந்துரையாடினோம். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகிறது கேட்போம்.

வரக்கூடாத இடத்துக்கு வரவழைப்பது போன்று வர விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் வந்த பதங்கள் கொண்ட பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் யாருக்காக? பயணத்தை முடித்து வீட்டுக்கு பணியை முடித்து பயணித்து கொண்டு வீட்டுக்கு செல்லும் வேளையிலும் எங்களை மறவாமல் இணைந்த ராஜ்குமார் புதிய மனிதன் திரைப்படம் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து நேற்று இல்லாத மாற்றம் என்று ஒரு பாடல் வந்திருக்கின்றது. அந்த பாடலை தந்தீர்கள். இதோ அந்த பாடலையும் தருகின்றேன்.

இனிமையான அந்த பாடல் நேற்று இல்லாத மாற்றம் இன்று என்று சொல்லும் இந்த வேளையிலே முன்தினம் என்று கூறுவது இப்பொழுது முன் நாடி, அதாவது ஒரு வினாடிக்கு முன்பு இருக்கின்ற நிலை கூட அடுத்த வினாடி மாறிக்கொண்டு போகின்றது. நிமிடத்துக்கு நிமிடமல்ல, வினாடிக்கு வினாடி மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல மாற்றங்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்து வரும் பாடல் அன்பு தேவா ஓம் நமசிவாய ஒன்று வந்து இணைந்து சில விடயங்கள் வாழ்க்கை நியதிகளை பற்றி, வாழ்க்கை பயணத்தை பற்றி கூறிவிட்டு, வாழ்க்கையில் மனிதன் எப்படி இருக்கின்றார் என்ற எண்ணி ரயில் பயணங்களில் திரைப்படுத்த பாடலை கேட்டீர்களா? உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று அதை பற்றி பேசி மகிழ்ந்த வேளையிலே நூலும் இல்லை வாலும் இல்லை என்ற பாடலை கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல். தேவா உங்களுக்கு

0: நிசம் ஒன்று இருக்க அதே போல நிழல் இருந்தால் அந்த நிழலை பற்றும் வேளையிலே வாழ்க்கையில் பற்றிட்டாமல் போகும். இனிமையான அந்த பாடல் தேவா உங்களுக்காக கிடைத்த ஆதரவும் அன்பும் அனுதாபமும் மீண்டும் வாழ்க்கையிலே பற்றுடன் வாழ்வதற்கு. ஒரு வானத்திலே பட்டம் பறக்க வேண்டும், அதற்கு நூலும் வேண்டும், வாலும் வேண்டும். அதே போல மனிதர்கள் வாழ்க்கையும் சிறக்க வேண்டும் என்றால் அன்பு, ஆதரவு, பதிவு, பணிவு போன்ற பல இதுகள் இருக்கின்றது. அவை இல்லாது விட்டால் அது வாழ்க்கையிலே பற்றில்லாமல் போகும். எங்கே அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அற்புதமாக வந்து ஞானசேகரன் மீண்ட ஒரு நல்ல விளக்கத்தை நாங்கள் பெறக்கூடிய வகையில் உறவாடி சென்ற ஒரு பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இது அந்த பாடல் எதிர் நீச்சல் திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். எங்கே அந்த பாடலை கேட்போமா? ஞானசேகரன் உங்களோடு.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா. ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
2: சொன்னத்தை செய்வேன்.

சிறப்பான இந்த பாடல் வாழ்க்கை பயணத்தில் குடும்பத்துக்குள்ளே வைத்து நடைபெறும் சம்பவத்தை வைத்து அயலோடு இணைத்து வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன தேவை எப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிச்சல் இந்த வேளையில் சிறப்பான கருத்தை நாங்கள் பரிமாறவும் அந்த வார்த்தைகளை அடுத்தாத்து என்ற வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்டோம். ஞானசேகரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் எங்கள் ரேவதி அவர்கள் வந்து இணைந்துவிட்டு கன்னி நதியோரம் என்ற ஒரு பாடல் நீர்க்குமிழி திரைப்படத்தில் கேட்டு நதியை பற்றி அழகாக விரிவாக நாங்கள் உரையாடுவதற்கும் கேட்டு மகளவும் பகிர்ந்து கொண்டார். அவர் பாடலையும் கேட்போமா? கன்னி நதி ஓரம்.

சிறப்பான அந்த பாடல் கன்னி நதியோரம் துள்ளி விளையாடும். அருமையான வரிகளை கொண்ட பாடல். கன்னி நதி என்றால் புதிய நதிதானே, அது பாதையும் தெரியாது பயணமும் புரியாது, ஆனால் பயணம் செய்ய வேண்டுமே என்று எண்ணி கள்ளங்கபடமற்ற வழியெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் துள்ளி விளையாடி ஏதோ துவண்டு வளைந்து நெளிந்து ஓடிவிடும். அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இன்று பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் என் உறவுல இறுதியாக எங்கிருந்து வருகின்றோம், எப்படி வருகின்றோம் என்ற நிலையை விளக்கும் பாடலாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் மாலை நேரத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஷியாமலா, அதனாலே தொடர்ந்துலே வரும் பாடலாக தருகின்றார் அந்த பாடல். அந்தி நேர தொன்றல் காற்று என்று இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஷியாமலா, உங்கள் பாடல்.

எளிமையான இந்த பாட்டு இணைந்த கைகள் திரைப்படத்தில் இன்று குதூகலிப்பாக குடும்பங்களை சந்தித்து பிள்ளை செல்வங்கள் மழலை செல்வங்களோடு மகிழ்ந்துவிட்டு திரும்பி வரும் வேளையில் நிறைந்த மனத்தோடு வரும் ஷியாமலா அவர்கள் நினைவை தூண்டிய பாடலாக வந்திருக்கின்றது. எங்களுக்கும் அந்த நிலையை உணரக்கூடியதாக இந்த சொற்கள் எல்லாம் அதற்குள்ளே அடங்கியிருந்தன. இனிப்பான ஒரு பாடல், இறுதியாக ஒரு பாடல், முதலில் வந்தாலும் இறுதியாக பாடலை கேட்பதில் ஒரு அலாதி ஆனந்தம். எங்கள் அன்பு நாகப்பன் அவர்களுக்கு எங்கள் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு வருவார். இன்று இந்த நிகழ்ச்சியை பற்றி இறுதி முடிவுரையை ஞானசேகரன் அவர்கள் வந்து கூறுவார்கள் என்று எண்ணுகின்றேன். ஞானசேகரன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், கேட்டுவிட்டு வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி சிறு வார்த்தைகள் முடிவுரையாக தாருங்கள். அங்கே இப்பொழுது காற்றோடு குளனின் நாதமே என்ற கோடை மலை திரைப்படம், கோடை மலை என்றால் குதூகலம்தான், அந்த பாடல் இப்படி பாடுகின்றது. நாகப்பன், உங்களுடைய பாடலாக இறுதி பாடலாக வருகின்றது இன்றைய நிகழ்ச்சியிலே.

சிறப்பான அந்த பாடல் இறுதி பாடலாக வந்து அழகாக குழலின் துவாரத்துள் அந்த காற்று நுழைந்து கீதத்தை நாதத்தை இசையை தந்து அப்படி இதயத்தை ஆளாக்கி ஆட்கொள்ளுகின்றது. அதேபோன்று எங்கள் எல்லோரையும் ஆட வைத்து பாட வைத்து மகிழ வைத்தார் நாகப்பன் அவர்கள். இறுதிப்பாடலாக தந்து மகிழ்ந்தோம். கோடை மழை போன்றுதான் இருந்தது. கோடையிலே வரும் மழை மிகவும் பயனுள்ளது. அது மிகவும் அழகாக சிறப்பாக மகிழ்வாக நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வழியை தரக்கூடிய ஒரு மழை அது. ஆனால் வருவது நிச்சயமில்லை, வந்தால் வந்தது தான். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல்கள் அத்தனையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து விட்டோம் என்ற திருப்தியோடு நான் இருக்கின்றேன். அந்த வரை நீங்களும் முழுமையாக இன்று காலம் தாமதித்து பாடலை கேட்காமல் இந்த நிகழ்ச்சியிலே தந்துவிட்டோம் என்று கேட்க வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். பாடல்களையும் நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது நான் ஞானசேகரன் அவர்கள் அழைப்பார்கள். அவர் வந்து தன்னுடைய கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை கூறுவார் என்று எண்ணுகின்றேன். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேரொலி நிகழ்வு கதம்பம். கதம்பத்தில் தினமும் மாறி மாறி நிகழ்ச்சிகளின் பெயர்களை மாற்றி அதற்கேற்ற வகையிலே நாங்கள் அமைத்து கொண்டு போவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக உறுதுணையாக இருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் வந்து இணைந்து உங்களால் முடிந்தவரை எங்களோடு இணைந்து நாங்கள் எடுத்த விடயத்தை சரியாக கொண்டு செல்வதற்கு என்னையும் நெறிப்படுத்தி காட்டிக்கொண்டு என்னையும் நெறிப்படுத்த வைக்கின்றீர்கள் என்று கூறும் இந்த வேளையில் எங்கே ஞானசேகரனுடைய அழைப்பை எதிர்பார்க்கிறோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல்.

0: சொல்ல வந்து விட்டார் எங்களுடைய ஞானசேகரன். வணக்கம் ஞானா. வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. கதமம் நேரலி சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வருகை தந்த அத்தனை உறவுகளுக்கும், கேட்டு தெரிந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும், கலந்து நிகழ்ச்சியை தொகுத்தளித்த அப்பாவுக்கும் மீராமாவுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு நிகழ்வாக சொல்லோடு பாடல் நிகழ்வு இருந்தது. அவர்களுக்கு கேட்ட பாடல்களின் சொல்லை வைத்தே நம்முடைய முழு நிகழ்வுகளையும் தெரிந்து கொண்டது அப்பாவின் கருத்துறையில் மிக சிறப்பாக அமைந்தது. ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பாக அமைந்த ஒன்று. இதுவரை கேட்ட ஒவ்வொரு நிகழ்வுமே வித்தியாசமாக அமைந்த ஒன்றாக இருந்தது. மிகவும் ஒரு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல எனக்கு, ஆனால் ஒவ்வொருத்தர் சொன்ன கருத்தும் ரொம்ப அருமையாக அமைந்தது. அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா.
0: நன்றி ஞானசேகரன். ரத்ன சுருக்கமாக நிகழ்ச்சியை பற்றி எடுத்து கூறுகிறீர்கள். ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு, பயனுள்ள நிகழ்வு என்பதை தானே சொல்ல முடியவில்லை என்று கூறுகிறீர்கள். இது ஒரு பயனுள்ள நிகழ்வு, மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது என்று முழு மனத்தோடு கூறியதற்கு நன்றி. முழுமையாக உள்வாங்கி குறைந்த நேரத்தில் சிறப்பாக உள்ளடக்கி விட்டீர்கள் சொற்களை அங்கே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது நன்றி. நன்றி கூறியவுடன், எதிர்பாராமல் கூறியவுடன் ஓடி வந்து பேசுவது சமய ஓசிதம் என்று கூறுவது. அந்த சமய ஓசிதமாக நீங்கள் செய்யும் திறமை வளர வேண்டும் என்னுடைய உறவுகளுக்கு என்று என்னுடைய ஆதங்கம். அதனால் தான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவையும் அழைக்கின்றேன். நன்றி ஞானசேகரன். சிறப்பான ஒரு முடிவுரை தந்திருக்கின்றீர்கள். நன்றி ஐயா. வாழ்த்து.
1: நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நிகழ்வில் இணைவோம்.
0: நன்றி அப்பா. இப்பொழுது சில நிமிட நேரங்களை நான் ஒதுக்கி இருக்கின்றேன். விரும்பியவர்கள் யாராவது ஒருவர் வாருங்கள், வந்து கூறுங்கள் உங்களுடைய முடிவுரையை. வாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வாருங்கள் வாருங்கள். வணக்கம், தாருங்கள் உங்களுடைய முடிவுரையை கேட்போம்.
1: அப்பா, இன்றைய பொழுது, இன்றைய நேரம் அழகாக, இன்றைய கிழமை, செவ்வாய்க்கிழமை அருமையாக ஆரம்பித்து வைக்கப்பட்டு, கஸ்தூரி அவர்களும், கஸ்தூரி வரிசையாக சொல்கிறேன், சரவணன், அப்புறம் இவரு நம்ம வருத்தமில்லா வாலிப தலைவரே, அப்புறம் நாகப்பன் சகோதரர் சியாமலா, ஞானசேகரன் சகோதரர் தேவா அவர்கள், அப்புறம் நானு, எட்டு பேர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். அருமையாக இருந்ததப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த பாடலுக்கான முதலில் பாடல், அவர்கள் விரும்பிய பாடல்களை கேட்டு, அந்த பாடலுக்குள்ளாக சொற்கள் கருத்துக்களை கொண்டு வந்து அவர்கள் மனதில் புரியதெல்லாம் கேட்டது, ஒவ்வொருவரிடம் கேட்டது வித்தியாசமாக நன்றாக இருந்தது. அதே மாதிரி நான் கூறும்போதும் அர்த்தியை பத்தி மட்டும் சொல்ல சொன்னீர்கள், ஆகையால் அது சிறந்தது. ஏனென்றால் நம்முடைய வானொலி வந்து பொழுதுபோக்கு அம்சத்துக்கான தானே, எந்த ஒரு அரசியல் அமைப்பை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நல்ல சிறப்பா இருந்ததப்பா, எல்லோருடைய பாடல்களும் கேட்டதும் உடனே உடைய சுட சுட தந்து விட்டீர்கள். கேட்க அனைத்து பாடலும் கேட்டேன், மிகவும் நன்றாக இருந்தது. இதற்காக பிரயத்தனைப்பட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நீங்கள் அருமையாக வந்து அந்தந்த நேரத்திற்கு வந்து அதை ஒரு உங்களுடைய திறமையில, உங்களுடைய வாணியில அழகா வெளிப்படுத்தி, எங்களுக்கு எல்லாம் யார் வந்தாலும் அவர்களுடைய சம்பந்தமாக கேட்டு, மற்றவர்களையும் கேட்டு, வானிலை பற்றியும் கேட்டு, உங்களுடையதை பற்றியும் கூறியும், நாங்கள் இங்க இருக்கிற மொழியே அங்கைய தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிகின்றது. அதே போல இங்கு உரையாடும் அனைத்து நேரங்களுடைய மழை பெய்கிறதா வெயில் காய்கிறதா அத்தனையும் எங்களால் கேட்க முடிகிறது. மேலும் அப்பா, இதை உலகளாவிய மக்கள், தமிழ் மக்கள் கேட்டு இன்புறும் வண்ணம் ஒவ்வொரு நாளும் கதம்பம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியை அற்புதமாக படைத்து அனைவருக்கும் விருந்தினை கொடுத்து செவிக்கு உணவினை கொடுக்கிறீர்கள். மிகவும் நன்றி அப்பா, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த MPR வானொலி இயக்குனர் மீரா அம்மாவுக்கும், உங்களுக்கும், மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும், கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி மகளே ரேவதி, அழகாக உள்வாங்கி அதை தெளிவாக வந்து கூறினீர்கள். இது என்னவென்றால், இந்த சமயோசிதம் என்பது எல்லோருக்கும் வேண்டும். எந்த நேரத்தில் எதை செய்வது, எதை சொல்வது, எதை அதுக்கு கிரகிப்பது, அதாவது வந்து உள்வாங்குவது மிக முக்கியம். நீங்கள் எல்லாம் தயாரித்து வரவில்லை, ஒரு பாடலை கேட்டீர்கள், பாடல்லேயே ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டு பேசுங்களுடன் பேசுகிறீர்கள். அதற்கேற்ற அந்த திறமையை வளர்க்க வேண்டும். நாங்கள் வானொலியில் ஊடகத்திலே வந்து இது வந்து நிகழ்ச்சி உல்லாசம் சல்லாபம் இல்லாமல் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் சமுதாயத்துக்கு எதை கொடுக்கின்றோம், நாங்கள் இத்தனை எட்டு உறவுகளும் நானும் இணைந்து இந்த வானொலியை 2 மணி நேரம் ஆளும் பொழுது, நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க உலகளாக இருக்கும் உறவுகள் எதை கொடுக்கின்றோம், அதற்குத்தான் அன்னை தமிழ் அளவற்ற எண்ணிலடங்காத பதங்களை குவித்து வைத்திருக்கின்றார். அந்த தமிழ் சொற்களை நாங்கள் உபயோகித்து தமிழிலே தான் புரிய வைக்கின்றோம். அப்போ நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வரவில்லை. இப்போ நதி என்றவுடன் நதியை பற்றி நீங்கள் கொண்டு வர, காற்று என்றால் காற்றை பற்றி நீங்கள் தயாரித்து வரவில்லை. எடுத்த உடனே ஒரு வரியை, ஒரு பதத்தை கொடுத்தவுடன் அது பொது அறிவு வேண்டும். இந்த பொது அறிவு வளர வேண்டும். அந்த பொது அறிவு வழியே நாங்கள் பேசி மகளும் வேளையிலே அது உள்ளே இருந்த உட்கருத்துக்கள் வெளியே இருந்து பயன்படுகிறது. மற்றவர்கள் தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்கிறோம், தெரிந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். எத்தனை விடயங்களை, ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விடயமாக வந்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக, இப்படி எங்களுடைய உறவுகள் திறமைசாலிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் சொன்னவுடன் உடனே கருத்துக்களை கொண்டு வருவது என்னென்ன அதுக்குள்ளே வாழ்க்கையை உள்ளடக்கிய இல்லை வருகின்றது. எங்கள் வாழ்க்கை பயணம்தான் அதுக்குள்ளே பின்னி பிணைந்து இருக்கின்றது. அதுக்கேற்ற பாடல்களும் இருக்கின்றது, அவற்றை தேடி எடுத்துக்கொண்டு வந்து தந்தீர்கள். இன்று 2 பேரும் வந்து உங்களுடைய நான் அழைத்து வந்தவர் ஒருவர், அழையாமல் வந்தது ரேவதி, அழைத்து வந்தவர் ஞானசேகர் அவர், நான் தெரிந்திருக்கவில்லை, திடீரென்று சொன்னேன், உடனே வந்து விட்டார். எவ்வளவு அழகாக இருவரும் அதை தொகுத்து வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த குணம் எல்லோருக்கும் வேண்டும். ஒவ்வொருவராக ஒரு நிகழ்ச்சியிலே வந்து நீங்கள் பங்கு பற்றி சிறப்பிக்க வேண்டும், சிறப்பிக்கிறீர்கள் என்ற திருப்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நன்றாக இருந்தது மகளே. அந்த அதாவது அந்த கொண்டு கூட்டு என்று சொல்லுவது இலக்கணத்திலே. இதை நாங்கள் இதை உட்கொண்டு அதை கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து பார்த்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் கூட்டாக. அதை கொண்டு கூட்டு என்ன, இதிலே உள்ள சாரங்களை கொண்டு வந்து கூட்டாக்கி கொடுக்கின்றீர்கள். கொண்டு கூட்டு கூட்டு வைக்க தெரியும் தானே, குழம்பு கூட்டு கறி என்ன கூட்டு கூட்டு என்பது என்ன, எல்லா சுவைகளையும் கூட்டி கொடுப்பது
1: எல்லாம்
0: சுவைகள் இல்லை. அதே போன்று இந்த இலக்கண இலக்கியத்தின்படி நாங்கள் எங்களுக்கு அந்த பெரிய ஆழத்தில் போகிறது எங்கள் தமிழ் அன்னை தமிழ் எங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார், பேச்சு வன்மை இருக்கின்றது. இறைவன் அந்த வல்லமையை கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை எடுத்தாண்டு செல்ல வேண்டும். இதில் வீண் பேச்சுகளுக்கோ வீண்மை அதுகளுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. நகைச்சுவை இருந்தது, அர்த்தமான கருத்துக்களை நாங்கள் பயந்துருக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொண்டோம். நீ பெருசு நான் பெருசு என்று எண்ணம் இல்லை, எல்லோரும் சமமாக அன்பாக வந்து இணைந்து சிறப்பித்து இன்றைய நிகழ்ச்சியை மேடையேற்றி முடிவுக்கு வருவோம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 2 மணியே எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 11:30 காட்டுகின்றது. அரை மணி நேரத்தை கூட்டி கொடுத்த பெருந்தன்மைக்கு மொன்றியல் தமிழ் வானொலி அதிபருக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக மகிழ்வாக வல்லமையாக

சொல்லோடு பாடல் இனிது நிறைவேறிச் செல்கின்றது. அன்பு உறவுகளே, மீண்டும் நாங்கள் சந்திப்போம். சந்திக்கும் வரை எங்கள் எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி கேட்போம். அறம் தழைக்க வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும், ஜீவகாருண்யம் வளர வேண்டும். அன்பு அறம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்களும் வாழ்வோம் என்று உறுதி கூறி நாங்கள் இருதாள் அவருடைய இருதாள் அந்த பாதம் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

படியனூர் நேயர் விருப்பம் கேட்டு மகள்பூமி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. இப்பொழுது முதல் காற்றலையில் பாடினூர் நேயர் விருப்பம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த அன்பு உறவுகளும் நேயர்களும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே உறவினர்கள் கலந்து தங்கள் சொந்த குரலில் பாடி மகிழ்ந்துவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து சென்றிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் இப்பொழுது உலகெங்கும் இருக்கும் உறவுகளின் காதோரத்தில் பாடினோர் நேயர் விருப்பமாக இந்த பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் திருமயிலையூர் யோகா ராஜி உங்கள் விருப்பமாக பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற புதிய பறவை திரைப்பாடலை கேட்போம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு என்ற அற்புதமான பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தது அன்று. இன்று ஒலிக்க வைத்து பாடி காட்டி அந்த பாடலையே தாருங்கள் என்று கேட்டுச் சென்ற நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் உங்களுக்கான பாடல் இதோ.

இங்கிலாந்திலிருந்து வந்து அற்புதமாக பாடி மகிழ்ந்த கஸ்தூரி தனக்கு விருப்பமான ஒரு பாடல் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றேன் என்று பதிவிட்டு சென்றார். அந்த பாடல் கஸ்தூரி மானே கல்யாண பாடல். எங்கே கேட்போமா?

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் வந்தால் மகாலட்சுமியே என்ற பாடல். இப்போ உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்தில் இருந்து காற்றலையில் வலம் வர இருக்கின்றது சிதம்பரம் தேவநாதன் நீங்கள் கேட்ட பாடலாக.

காற்றலையில் கலந்து காதோரம் இனித்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது பாடினோர் பாடல்கள், நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். தொடர்ந்து அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே என்ற ஒரு பாடல். பதி பக்தி திரைப்படுத்த பாடலாக அன்புடன் சியாமலா வந்து நீங்கள் பாடியதோடு அல்லாமல் இந்த பாடலை பதிவு செய்த வேளையில் ஒலிக்கின்றது. சியாமலா பிரபா உங்களுக்கான பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஆசை வந்த பின்னே என்ற ஒரு பாடல். நெஞ்சு கொஞ்சம் குமரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் தனக்கு விருப்பமான பாடல் என்று அன்புடன் கே கே நகர் ரேவதி சென்னையிலிருந்து.

அடுத்து இன்றைய பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக சொர்க்கம் மதுவிலே என்ற பாடல், சட்டம் என் கையில் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அன்புடன் மல்லியம் மகாலிங்கம் அவர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன். நீங்கள் கேட்ட பாடல் குறைந்த நேரமாக இருந்தாலும் நிறைந்த கருத்தை கொண்ட பாவ மன்னிப்பு திரைப்படுத்து பாடல் வந்த நாள் முதல் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடல் தர்மபுரியிலிருந்து வந்து இணைந்த ராஜராஜன் தந்த பாடல். அருணகிரிநாதர் திரைப்படத்தில் அற்புதமான திருப்புகழாக ஒலிக்கும் அந்த பாடல் முத்தை தரு பத்தி திருநகை என்று வரி எடுத்து அழகாக தமிழிலே பாடுகின்றது.
1: அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும் அடிபே முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும்

பத்து தலை பத்த கணை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பது வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை பத்த கணை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பது வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்டு பொரு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்டு பொருளை

சித்தித்தைய ஒத்த பரிபுற நிட்ட பதம் வைத்து பயிர விதிக்கொத்த நடிக்க கழுவோடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுற நிட்ட பதம் வைத்து பயிர விதிக்கொத்த நடிக்க கழுவோடு கழுதாட திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோத சிக்குப்பறிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட கடமிசை குத்து புகு குக்கு புகு புகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூதை கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு புகு குக்கு புகு புகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூதை கொட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே கொட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து நேரிலே வந்து சொந்த குரலில் பாடி மகிழ்ந்த அன்பு உறவுகள் பாடி காட்டியதோடல்லாமல் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்த வேளையிலே உலகளாவாக கலந்து அவர்களோட பாடலை கேட்டு மகிழ்ந்து நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வேளையில் இப்பொழுது அவர்கள் பாடலையும் கேட்டு நாங்கள் மகிழும் வண்ணம் பாடினோர் நேயர் விருப்பம் அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்டிருக்கின்றார். திருவருட்செல்வர் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகின்றது, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்று.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும் விரும்புகிறார்கள். மாலை சூட வந்த மங்கை என்ற பாடலை விஜயா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக அமைதியாக இதயத்தை துடிக்க வைப்பதற்கு எத்தனை சம்பவங்கள் வந்தாலும் ஆறுதல் வேண்டும், மனம் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அந்த வகையிலே ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற ஒரு தத்துவமான பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்து கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீண்டகால உறவு. அவர் மட்டுமல்லாமல் வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து இந்த பாடலை இசை மடுக்க வருகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் மற்றும் ஷாகில். உலகத் தமிழர்களும் கேட்டு மகளை இருக்கும் அந்த பாடல். மீண்டும் கூறுகின்றேன், ஆண்டவன் கட்டளை திரைப்படம் ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்று கூறி பாடுகின்றது.

நீண்ட கால உறவு. தான் மட்டும் இல்லாமல் நான் பெற்ற இன்பம் உலகம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளும் அன்பு உறவு. தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் என்றும் தன்னுடன் இணைந்து கேட்க வருகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், சுரைராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் என்று எழுதிய வேளையிலே இவர்கள் எல்லோரும் விரும்பி கேட்கும் அந்த பாடல் நாங்களும் விரும்பக்கூடிய பாடல். படகோட்டி என்ற திரைப்படத்தில் தலைமேல் பிறக்க வைத்தான் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை விருப்ப பாடல்கள் திக்கட்டும் இசை பரப்பி வந்து எங்களுக்கு மகிழ்வூட்டும் பாடல்களாக ஒலிக்கும் விடுமுறை விருப்பம்.